0: ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் கோணலானவைகளை செவ்வையாக்கி கரடுமேடானவைகளை சமப்படுத்தி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில வழிய கர்த்தர் கொடுத்து வனாந்தரத்துல வழியை உண்டாக்குகிற கர்த்தர், அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்துல எங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்யும்படியா நம்முடைய வழிபடத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல கண்களை மூடி நம்ம ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். எங்களை கிருபியாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளிலும் ஆண்டவரே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செஞ்சிருங்கப்பா, எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருங்க. இந்த வார்த்தையை ஒருவேளை வேதனையோடு கூட துக்கத்தோடு அன்னையுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடைபெறாதான், என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடைபெறாதான், இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் என்று சொல்லி ஒருவேளை வேதனையோடு கூட கவலையோடு கூட துக்கத்தோடு கூட யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீர் அதிசயங்களை செய்யும்படி காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்து ஆண்டவர் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். பிரசனம் கிருபை தொடர்ந்து உங்க பிள்ளைங்களை நடத்தட்டும். விசேஷமாய் ஆண்டவரின் அன்பு ஐயா மகேந்திரன் ஐயாவுக்கு ஜெபிக்கிறேன். மகனையும் கர்த்தர் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே நடத்தி செல்லுங்கப்பா, உங்களுடைய ஊழியத்துல இன்னும் பயன்படுத்துங்கப்பா. அநேக ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பிரயாசத்தோடு கூட மிகுந்த தாகத்தோடு கூட செய்கிறது ஊழியத்தை கர்த்தர் நீர்முடைய மகன் மூலமாய் கர்த்தரை ஆசீர்வதித்து அதிசயமாய் இந்த ஊழியத்தை உம்மட்டும் நடத்தி வந்தது போல இனிமேலும் கர்த்தர் நீங்களே நடத்தி செல்லுங்கப்பா, நீங்களே நடத்தி செல்லுங்கப்பா. உம்முடைய கரத்துல இந்த ஊழியத்தை ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை என்கிற வெளிச்சத்துல ஜனங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு கூட அர்ப்பணிப்போடு கூட ஊழியத்தை செய்கிறோம்முடைய மகனை கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஊழியத்துல இன்னும் அநேக அதிசயங்களை கர்த்தர் நீங்க காணப்பண்ணுகிறதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்துக்களும் இதுல இணைந்து ஜெபித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்மைகளையும் அதிசயங்களை செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படுத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதிங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி பாசை சிபா. இந்தியா தேசத்திலிருந்து வார்த்தையின் வளர்ச்சி நேரத்திலே அருமையான ஒரு செய்தியை கற்றுத்தந்தீர்கள். அதாவது இஸ்ரேல் மக்கள் எகிப்து தேசத்திலே பாடுபட்டு அனுபவித்த வேதனைகள், எப்படி எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்தார்கள், தேவன் எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார், எப்படி கரம் பிடித்தார் என்பதை மிக தெளிவாக வேதாம ரீதியிலே விளக்கத்தை கொடுத்திருந்தால் மிக மிக ஆசுவமாக இருந்தது. அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். அருமையான ஒரு செய்தியை கொடுத்தீர்கள் சிஸ்டர் பாசேப் சிவா. உங்களுடைய செய்தியை 97 ரேடியோவிலே இப்போது 2021 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய செய்தியை இப்போ 2022 பேர் இந்த உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கத்தவங்களை அபரிவிதமாக உங்கள் சபையையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. பிரைஸ் லார்ட் ஐயா.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்த பாஸ்டர் எப்ஜிபா இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் விக்டர் ஜோன்ஸ் அழைக்க போறோம். அதற்கு பிறகு டாக்டர் ஏஞ்சலனை அழைக்க போறோம். முதல் தடவையாக பாஸ்டர் விக்டர் ஜோன்ஸனை அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் விக்டர் ஜோன்சன்.
2: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட் ஐயா,
1: பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே முதல் முறையாக சங்கம வானொலியின் வார்த்தையின் வளர்ச்சி நிகழ்ச்சியிலே முதல் முதலாக தேவ செய்து கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டு 2022 பேர் சார்பிலும் உங்களை வருக வருகின்ற வரவேற்கும் செய்திக்காக காத்திருக்கோம். இப்பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய இன்ட்ரடக்ஷன் எங்க இருந்து பேசுகிறீர்கள், உங்களுடைய சபை பெறும் எல்லாம் சொல்லி அதன்படி செய்தியை சொல்லுங்கள். ஆவியான உங்களை வழிநடத்துவார். இப்பொழுது உங்களுடைய ஒப்புக்கிறேன் பாச, நீங்க வழிநடத்துங்கள். ஆமேன்.
2: தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் இந்தியாவில சென்னை பட்டணத்துல கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். விக்டரி கிரைஸ்ட் சர்ச், கிறிஸ்து ஜெய கிறிஸ்து தேவாலயம் என்கிற ஆலயத்தையும் அநேக ஊழியங்களையும் இந்த பகுதிகளில செய்ய கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகளில பங்கு கொள்ள அழைத்ததுக்கு ஆண்டவர் நாமத்தில் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு இணைந்து இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ள எனக்கு ஒரு கிருபை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி உண்டாகட்டும். இந்த நாளில உங்களுடைய அழைப்பை கேட்டு உடனே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வார்த்தைகளை ஆண்டவரே என்ன இன்றைக்கு எங்களுக்கு தருகிறீர் என்று கேட்கும் பொழுது, யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்தில 2வது அதிகாரத்தில் கர்த்தர் இப்படியாக இஸ்ரேல் தேச ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 25வது வசனத்தில், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். திரும்ப அளிப்பேன் என்கிற வார்த்தை தான் இந்த மாதத்தில் எங்களுடைய சபையினுடைய வாக்கு தத்தமாகவும் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அந்த அதிகாரத்தில் 21வது வசனம் யோவேல்ல 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை இந்த நாட்களில் நான் இதையெல்லாம் இழந்து போய்விட்டேனே, இதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இழந்து இன்றைக்கு நான் தவித்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை அது ஆரோக்கியமா இருக்கலாம், ஒருவேளை அது பொருளாதாரமா இருக்கலாம், ஒருவேளை அது உறவுகளாக இருக்கலாம், எதையோ ஒன்று இழந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கவலையப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் பெரிய காரியங்களை செய்வேன். அது சொல்றாரு, என்னுடைய அனுமதியின் பேரில் கூட அது நடந்திருக்கும், கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த நாளில இந்த சமயங்களில நான் அதை சூழ்நிலைகளை நான் மாற்றி போடுவேன், எல்லாவற்றையும் திரும்ப அளிப்பேன். திரும்ப அளிப்பேன் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப அநேக இடங்களில ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டினதை உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். முதலாவது எதை திரும்ப அளிப்பாராம்? சங்கீதத்துல 51வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், உமது ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இந்த நாளில யாரோ எங்கேயோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சந்தோஷத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, அது எந்த காரணமாக இருக்கலாம். இந்த இடத்துல இந்த பக்தன் புலம்புகிற காரியம், அவன் ஏன் சந்தோஷத்தை இழந்தான் என்றால், ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போய்விட்டான். ஒரு பாவத்துல விழுந்து விட்டான். ரகசியமான ஒரு பாவத்துல நான் விழுந்து போனேன், அது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து அதனுடைய உள்ளத்துல புழுங்கி கொண்டிருந்த நேரம், அந்த நேரத்துலதான் இப்படி ஒரு ஜபத்தை அவன் ஏறெடுக்கிறான். ஆண்டவரே திரும்பவும் தாங்க, சந்தோஷம் சமாதானம் இழப்பது என்பது பாவத்தினால் மட்டுமல்ல, எல்லாம் நான் பாவெல்லாம் நான் செய்கிறதில்லை ஐயா, நான் அப்படிப்பட்டவன் அல்ல அப்படின்னு ஒருவேளை நீங்க சொன்னா, நமக்கு இருக்கிற சொத்துக்கள் சுதந்திரங்கள் அதெல்லாம் சந்தோஷத்தை தந்து விடுமா என்றால், அதை கூட சந்தோஷத்தை தந்து விடாது. ஒருவேளை நான் பாவம் செய்யல. பிரசங்கி புஸ்தகத்துல 2வது அதிகாரத்தை திருப்பி பார்த்தோம் என்றால், அதுல எழுதுறான் அந்த பிரசங்கி, நான் பெரிய 4வது வசனத்துல பெரிய பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், மரங்கள், பயிராகும் தோப்பு, குளங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், எனக்கு எல்லாம் இருந்தது, திரண்ட ஆஸ்திகள், வெள்ளி பொண்ணு எல்லாம் அப்படியே லிஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்படியே நீங்க வந்து 17வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், இது எல்லாம் எனக்கு ஒன்றும் பிற சந்தோஷத்தை தரலன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கிறது. அல்லேலூயா. பொருள்கள் நமக்கு சந்தோஷத்தை தராது, சொத்துக்கள் நமக்கு மகிழ்ச்சியை தராது, நாங்கள் வைத்திருக்கிற பொண்ணும் வெள்ளியும் எனக்கு மகிழ்ச்சியை தராது, நான் உண்டாக்கி இருக்கிற பண்ணை வீடுகளும் இதையெல்லாம் எனக்கு சந்தோஷம், எல்லாத்தையும் நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அதுல எல்லாம் சந்தோஷம் இல்லை. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இறைவனோடு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த சந்தோஷம், இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற சமாதானம், அது ஒன்று மட்டுமே மனிதனை உண்மையான நிலையான சந்தோஷத்தை தர முடியும். யோவான் 15:11 சொல்லுகிறார், அற்புதமா, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி, ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் யாராவது இந்த நாளில நான் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன், நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு இருக்கிற சொத்துக்களோ, உங்களுக்கு இருக்கிற உறவுகளோ, உங்களுக்கு இருக்கிற பட்டமோ பதவியோ, நமக்கு இருக்கிற எந்த காரியமும் நமக்கு நிலையான சந்தோஷத்தை தர முடியாது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி யாராவது இருந்தாலும் இன்றைக்கு தாவீதை போல ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் சொல்லுகிறார் வாக்குத்தத்தை நான் திரும்ப அளிப்பேன். நீங்களான செய்ய வேண்டிய தாவீதை போல ஆண்டவரே எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். யோவான் 16:20 அழகா சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு இழந்து போன சந்தோஷம் சமாதானத்தை திரும்ப தருவார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 41:13 பார்வோன் பானபத்திரக்காரனுக்கு அவன் எங்களுக்கு சொல்லி அந்த அர்த்தத்தின்படியே நடந்தது, என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தினான். யோசேப்போட சிறைச்சாலையில இரண்டு பேர் இருந்தாங்க, அதுல ஒருத்தன் தான் அந்த பானபாத்திரக்காரன். அவனுக்கு யோசேப்பு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், நீ சீக்கிரத்துல இழந்து போன ஸ்தானத்தை நீ திரும்ப பெற்றுக் கொள்வாய். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இழந்து போய்விட்டீங்க உங்களுடைய பொசிஷனை, உங்க ஸ்தானத்தை, நீங்க இருக்க வேண்டிய ஸ்தானத்தை உங்களுக்கு தரல, மறுக்கப்பட்டு இருக்கிறது, தவறாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறீங்க, தவறாக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. இந்த நாளில ஆண்டவர் உங்களுக்கு தருகிற அற்புதமான வாக்கு தத்தம், இழந்து போன உன ஸ்தானத்தை நான் திரும்ப உனக்கு அளிப்பேன். சிறைச்சாலையில உட்கார்ந்திருக்கிறீர்களோ, நெருக்கத்துல உட்கார்ந்திருக்கிறீர்களோ, கஷ்டத்துல கண்ணீர்ல உட்கார்ந்திருக்கீர்களோ, ஐயோ நான் இருக்க வேண்டிய வேலை இது, நானா இந்த பொசிஷன்ல நான் இருக்கிறேன், எனக்கு நான் இருக்க வேண்டிய இடம் இது, நான் இந்த ஊர்ல தான் நான் இருக்கிறேன், நான் இருக்க வேண்டிய இடம் இது, ஏதோ ஒரு காரியம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கான அற்புதமான வாக்கு தத்தம் வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த பானபத்திரக்காரனை எப்படி சிறைச்சாலிருந்து கொண்டு போய் மீண்டும் ஆய் அவன் உட்கார வேண்டிய அரசனுடைய அரண்மனையில் அரசனுக்கு அருகில உட்கார வைத்தாரோ, அதே போலவே இந்த நாளில உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஆண்டவரால் செய்ய முடியும். இந்த நாளில மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்தது போதும், கவலையப்படாதீங்க, தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கல்வி கூறு, பெரிய காரியங்களை கர்த்தரை சோத்தரித்துக் கொண்டே இரு. இருக்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலை ஆண்டவரை மாற்றுங்க, ஆண்டவர் என்ற ஆண்டவரை நோக்கி பாருங்க, மனிதர்களை பார்க்காதீங்க. மூன்றாவதாக என்ன தர எதை திருப்பி தருவார் என்று பார்க்கும் பொழுது 1 Samuel 30:19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க, எல்லாமே போச்சு, உறவுகள் எல்லாம் போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் பிரிந்து இப்படி கிடக்கிறேன், என் பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையடிக்கு. இன்றைக்கு ஒருவேளை சாத்தான் உங்களுக்கு பிரியமானவர்களை பிரித்து வைத்திருக்கலாம், பிரிந்து போன உடைந்து போயிருக்கிற குடும்பங்கள், கணவனை விட்டு ஐயோ இங்கே தேசத்துல இருக்கிற இதே ஊர்ல இருக்கிற கணவனுக்கும் எனக்கும் அவ்வளவு பிரச்சனைகள், ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம், கணவனும் மனைவியும் பேசிக் கொள்ளுகிறது இல்லை, ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறோம், கணவனும் மனைவியும் தூரமா இருக்கிறோம் இல்ல. ஆண்டவர் தாவீது அழுது புலம்பி கர்த்தரிடத்துல விசாரித்தான், ஆண்டவரே நான் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறேனே, என் மனைவி பிள்ளைகள் உறவுகள் என் கூட இருந்தவர் எல்லாரும் இப்படி ஒரு சாத்தான் சத்துரு கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டானே என்று கலங்கி தவிக்கும் பொழுது ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் எல்லாவற்றையும். அதே தேவன், அதே ஜீவன் உள்ள தேவன் இந்த நாளில உங்களுக்கு உறவுகளை, நீங்கள் பிரிந்து போய்விட்டோமே என்று நினைக்கிற அந்த உறவுகளை மீண்டுமாய் ஆண்டவர் திரும்ப உங்களோடு கூட வர செய்ய முடியும், உங்களோடு ஐக்கியப்படுத்த முடியும். நீங்கள் பிரிந்து போய் ஐயோ நான் இப்படி இருக்கிறேன்னு இவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டேன், இல்லை கவலைப்படாதீர்கள், திருப்பி அந்த உறவுகளை கொண்டு வந்து உங்களிடத்துல கொடுக்கறதுக்கு என் தேவனால் முடியும். நான்காவதான காரியம், ஆண்டவர் எதையெல்லாம் திருப்பி தருவார் பாருங்க, என்ன அற்புதமான தேவன், எதையெல்லாம் நான் இழந்துட்டேன், எதையெல்லாம் நான் இழந்து தவித்து கொண்டிருக்கிறேன் என்று நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்ற இந்த காலை வழியில பயப்படாத, நான் இருக்கிறேன், இனிமே உனக்கு எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். அவர் பொய் உரையாத தேவன், அவர் சத்தியம் உள்ள தேவன், உண்மை உள்ள தேவன். 2 Samuel 9:7 நீங்க பார்த்தீர்கள் என்றால், தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பா என்றான். தாவீது ராஜா அந்த மேபிபோசோத் என்கிற ஒரு வாலிபனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அது யார் என்று பார்த்தீர்கள் என்றால், தாவீது உடைய நண்பன் யோனத்தான், சவுலினுடைய மகன், அவனுடைய மகன் தான் இந்த மேபிபோசேத். தாவீது ராஜாவான பிறகு பயந்து ஒடுங்கி நடுங்கி இவங்க எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இரண்டு காலம் முடமானவன், அவனும் எல்லாம் இழந்து போயிட்டான். ஆனா எவ்வளவு ஒரு தயவு பாருங்க, தாவீது அவனை கூப்பிட்டு பயப்படாதே, எல்லா நிலங்களை திரும்பி தருவேன், நீங்கள் இழந்து போன சொத்துக்களை ஆண்டவர் உங்களுக்கு திரும்பி தருவார், நீங்கள் இழந்து போய்விட்டேனே, நான் எனக்கு இவ்வளவு காரியம் இருந்தது எல்லாவற்றையும் நான் இழந்து போயிட்டேனே, இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, தாவீது ராஜா ஆயிட்டாரு, இனிமேல் என்னுடைய நிலங்கள் எனக்கு எங்க கிடைக்க போகிறது. இதுதான் மேபிபோசேத்தினுடைய நிலைமை. இன்னைக்கு நீங்கள் அதே நிலைமையில் இருக்கலாம், நான் இவ்வளவு லட்சங்களை நான் இழந்திருக்கிறேனே, இவ்வளவு காரியங்கள் பணங்களை சொத்துக்களை நான் இழந்திருக்கிறேனே, வீடு வாசலை நான் இழந்து போய் இருக்கிறேனே, எனக்கு கிடைக்குமா? ஆண்டவர் இவ்வளவு பார்த்து தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இல்லை, அவனுக்கு செய்த அதே தேவன் அந்த அவனை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தமும் அப்பம் புசிப்பாய். எவ்வளவு ஒரு மகிமை பாருங்க, ஒன்றுமில்லாமல் கிடந்தவன், எங்கேயோ ஒளிந்து கிடந்தவன், எனக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நினைத்தவன், இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன், உன்னை உயர்த்துவேன், உன் சொத்துக்கள், உன் சுதந்திரங்கள், உனக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் நான் திருப்பி தருவேன், கவலையப்படாதீங்க. அடுத்து பார்க்கிறோம், ஆண்டவர் அந்த நிலங்களை இல்லை மட்டுமல்ல, 1 Samuel 7:14 பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையிலிருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத்து மட்டுமல்ல பட்டணங்களை இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. நிலங்கள் பட்டணங்களை கூட ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு திருப்பி கொடுக்கிறார். அடுத்து பார்க்கிறோம் எதை திருப்பி கொடுப்பாராம், எஸ்ரா 6:5 அன்றியும் நேபுகாத்நேச்சார் எருசலேம் இருந்து ஆலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பொன் வெள்ளி பனிமூட்டுக்கள் எருசலேமில் உள்ள தேவாலயமாக தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படி திரும்ப கொடுக்கப்பட கடவுது. இழந்து போன உங்களுடைய பொன் வெள்ளியை கூட ஆண்டவர் திரும்ப தருவார். என்ன ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவனுடைய முன்னோர் நேபுகாத்நேச்சார் காலத்துல எருசலேம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டு போனது, அவன் பிறந்து அவனுக்கு மகன் பிறந்து அவனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினால அவன் சொல்றான், கொண்டு வந்த தேவாலயத்தின் பொன்னு வெள்ளையெல்லாம் திரும்ப கொடுக்கப்பட கடவுது. உங்களை ஏமாற்றினவர்கள் அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக கூட இன்றைக்கு இருக்கலாம், ஆண்டவரை தெரியாதவர்கள் கூட இருக்கலாம், ஆண்டவரே இல்லை என்று கூட இருக்கலாம், அவர்களை கொண்டு கூட ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை திரும்ப கொண்டு வந்து தர முடியும். நீங்கள் இப்ப யோசித்து பார்த்தீர்கள் என்றால், யாத்ராம புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு கடந்து அந்த யாத்ராகம் 11 அவர்கள் மோசே மீட்டு எடுத்து கொண்டு போகும் பொழுது மோசே மூலமாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஜனங்களுக்கு, நீங்கள் போய் இது உங்கள் அருகில் உள்ள வீட்டில் இருக்கிற பொண்ணு நகையெல்லாம் கேட்டு வாங்கி கொண்டு நாங்கள் தேவனை வனாந்திரத்தை போய் ஆராதனை செய்ய போகிறோம் என்று சொல்லி கேளுங்கள் என்று கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே அவர்களுக்கு அந்த பொண்ணு நகை வெள்ளிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அத வேதம் தெளிவாக எழுத்து, அவர்கள் கொள்ளையிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார் வேதத்துல. ஆனால் அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கும், இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளடிக்க சொல்லிட்டாரோ ஆண்டவர் அப்படின்னு இருக்கும். இல்லை, இஸ்ரேல் ஜனங்கள் 420 மேலாக அங்க அடிமைகளாக இருந்தாங்க எகிப்துல. அதுல ஒரு 200 வைத்துக் கொள்வோம், நல்ல சூழ்நிலையில இருந்தாங்க. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தான். அவன் வந்த உடனே இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலங்களை பிடுங்கி கொண்டான், இஸ்ரேல் ஜனங்களுடைய சொத்துக்களை பிடுங்கி கொண்டான், அவர்களை அடிமையாக்கினான், அவர்களுக்கு தர வேண்டிய ஊதியத்தை தரவில்லை, கொடுமைப்படுத்தினான். ஆகவே தான் என்ன, நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, கணக்கு போட்டு பாக்குறாரு, என் ஜனங்களுக்கு சேர வேண்டிய சம்பளத்தை நீங்க தரல, கூலிய தரல, என் ஜனங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை தரல, எல்லாவற்றையும் கணக்கு போட்டு பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு சேர வேண்டிய சம்பளங்களை பணங்களை வெள்ளியும் பொண்ணுமாக திருப்பி கொடுக்க செய்தார். அதுதான் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா காரியங்களும் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு எனக்கு கிடைக்குமா, கிடைக்கும், ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் உங்கள் சந்ததிக்கு அந்த ஆசீர்வாதத்தை கண்டிப்பா ஆண்டவர் தராமல் விடவே மாட்டார், தராமல் விடவே மாட்டார். நான் இவ்வளவு எழுந்திருக்கிறேன், கவலையப்படாதீங்க, ஆண்டவர் நிச்சயமா எல்லாவற்றையும் திரும்ப தருவார். இந்த அற்புதமான காலை வேளையில ஆண்டவர் உங்களோட என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்க துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றிய தீர்வார். உங்கள் எழுந்து போன எல்லா காரியங்களையும் ஆண்டவர், அந்த காரியம் எனக்கு சந்தோஷம் இல்லையே, நிம்மதி இல்லையே, நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய உழைப்பு பணங்கள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது, சந்தோஷம் இல்லையே, சஞ்சலமாக இருக்கிறது, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என் உள்ளத்துல நீங்க வாங்க, உங்களால் மட்டும்தான் எனக்கு நிலையான சந்தோஷத்தை தர முடியும். என்னுடைய காரோ, என்னுடைய வீடோ, என்னுடைய ஆண்டவரே எந்த காரியமும் எனக்கு சந்தோஷத்தை தராது. ஆண்டவரே ஒருவேளை பாவங்களில் ஏதாவது பலவீனங்களில் விழுந்து போயிருந்தால் இந்த நாளில இப்பொழுது ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நீங்க என் உள்ளத்துல வாங்க. நிலையான சந்தோஷம் உம்மிடத்துல தான் உண்டு ஆண்டவரே. எனக்கு இருக்கிற இந்த காரியத்தை நான் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். இனி இந்த பாவங்களில் இந்த பலவீனங்கள் நான் ஈடுபட மாட்டேன் சொல்லி பாருங்க. நிச்சயமா ஒரு சந்தோஷம் இந்த இந்த நேரத்தில் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவர் கொடுக்கிற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். இரண்டாவது நம்ம பார்த்தோம், ஆண்டவரே என் ஸ்தானத்தை இழந்து போயிருக்கு. ஆண்டவரே எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரல, எனக்கு வர வேண்டிய வேலை இது இல்லை, நான் செய்ய வேண்டிய வேலை இல்லை, என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலையில நான் இல்லை, நான் ஒரு கீழான ஒரு நிலைமையில இருக்கிறேன். இல்லை, உன்னை வாழாக்காமல் இன்றைக்கு நான் தலையாக்குவேன். நீ கீழாகாமல் நீ மேலாவாய். நான் அந்த அற்புதத்தை செய்வேன், திரும்ப தருவேன். கவலைப்படாத, என்னை விசுவாசி, என்னை ஆராதி, வேதத்தை வாசி, என்னோடு கூட ஐக்கியப்படு. அப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன அதே வாக்கு தத்துவம் மூன்றாவதாக பார்க்கிறோம். உறவுகளை இழந்திருக்கிற ஆண்டவரே, நண்பர்களை இழந்திருக்கிற ஆண்டவரே, என்னுடைய மனைவிக்கு எனக்கும் சரியான உறவு இல்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு எனக்கும் சரியான உறவு இல்லை. இந்த நாளில ஆண்டவர் சொல்லுகிற அந்த உறவுகளை நான் சீர்படுத்துவேன். பிரிந்து கிடக்கிற குடும்பங்களில ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். பிரிந்து போயிருக்கிற உறவுகளை அவர் சீர்படுத்துவார். யாரெல்லாம் மனிதர்கள் மூலமாக புறங்கூறி உங்களுக்குள்ள வித்தியாசத்தை உண்டாக்கின, சண்டையை உண்டாக்கின அந்த மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உங்கள் குடும்பங்களில் சமாதான சந்தோஷத்தை ஆண்டவர் திரும்ப நிச்சயமாய் தருவார். நான்காவதா பார்த்தோம், நிலங்களையும் நிலங்களையும் இழந்து போயிருக்கிறேன. எனக்கு வர வேண்டியது தானே, எனக்கு வர வேண்டியது என்னுடைய அண்ணன் எடுத்துக்கொண்டான், எனக்கு வர வேண்டியது என்னுடைய சகோதரி அபகரித்துக் கொண்டார். இல்லை, அந்த நிலங்களை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். அவளையே படாதீங்க. பட்டணங்களையே தரக்கூடிய வல்லமை உள்ள ஆண்டவர். நாங்க ஐந்தாவதாக பார்க்கிறோம், பொன்னு வெள்ளி. இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சே பார்க்கல, நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், நாங்கள் உழைச்சோம், அடிமையாய் உழைச்சோம், செங்கலை நாங்கள் சுட்டோம், எங்களுக்கு வைக்கோல் கூட கொடுக்கல, எங்களுக்கு ஒரு காரியம் கொடுக்கலன்னு புலம்பிக் கொண்டிருந்தாங்க எத்தனையோ வருடங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கு. அவர் அக்கௌண்ட் புக்கில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்காக அவர் வாதாடுவார், உங்களுக்காக அவர் பரிந்து பேசுவார். ஒரு நகையை ஒரு பக்கத்து வீட்டில் அருகில் இருக்கிறவங்க போய் நம்ம கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்க. என் ஆண்டவரால் கொடுக்க வைக்க முடியும். உங்களுக்காக, உங்களுக்காக அந்த எகிப்தியர் கண்களில் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை கொள்ளையடித்து கொண்டு போகிற அளவுக்கு எல்லா நகைகளும் பொண்ணோட பொருளோட புறப்பட செய்தார. உங்களையும் அப்படியே செய்வார். அற்புதத்தின் தேவன், நம் ஆராதிக்கிற தேவன். எல்லா காரியங்களையும் யோவேல் அந்த 2 அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு இவையெல்லாம் திரும்ப கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன என்ன எப்படி இருக்குமா உங்க வாழ்க்கை? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. தேவன் என்ன செய்ய போகிற இந்த மாதம்? அப்படி உங்களை துதிக்கிறவர்களாய் மாற்றப் போகிறார். எந்த காரியம் உங்களுக்கு ஏதாவது இதுல நம்ம சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் இன்றைக்கு திரும்ப கேட்டு பாருங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு அது ஸ்தானம், அவங்க இழந்து போன ஸ்தானமா இருக்கலாம், இழந்து போன நிலமா இருக்கலாம், இழந்து போன சந்தோஷமா இருக்கலாம், ஏதோ ஒன்று நான் இழந்திருக்கிறேன். இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான வாக்கு தத்தம். நீங்கள் சந்தோஷமாய் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியா இருப்பீங்க. இந்த வார்த்தைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தைகளுக்கு இன்றைக்கு நீங்க ஆண்டவரே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் இது எனக்கான வார்த்தை, சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் இது என்னோட கூட நீங்க பேசியிருக்கிறீங்க, இதை நான் 100% நம்புகிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் என்னோட கூட அது செயல்பட ஆரம்பிக்கிட்டோம். இப்பொழுது நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு, திருப்தியாய் நீங்க சாப்பிடுவீங்க. இதை விசுவாசித்தா, இதை விசுவாசித்து நீ என் வாழ்க்கையை நீ நம்பும் பொழுது, என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது, நடத்தி வந்த பாதைகளை நீ எண்ணி பார்த்து என்னுடைய நாமத்தை நீங்க துதிப்பீங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தை தாழ்த்த போகிறோம். ஆண்டவரே இந்த நேரங்களில் நீங்க சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. சொன்ன இந்த வாக்கு தத்துவங்கள் ஒவ்வொன்றும் ஆமேன் என்று சொல்லுங்க. சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின்படி எங்களை இன்றைய நாளிலிருந்து இந்த வேலையிலிருந்து ஆண்டவரை எங்களை அதிசயமாய் நீ நடத்துவீங்க, அற்புதமாய் நீங்க நடத்துவீங்க, ஆலோசனை தந்து நடத்துவீங்க. நான் வெக்கப்பட்ட இடத்துல நான் தலை நிமிர்ந்து நிற்பேன் ஆண்டவரை. மனிதர்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற தேவன் நீர் தான் ஆண்டவரை. இந்த அடைக்கப்பட்ட வாசல்களை என் ஆண்டவரை உம்மால திறக்க முடியும் ஆண்டவரை. ஒருவரும் திறக்க கூடாதுபடி ஆண்டவரை பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்ட கூடாதுபடி திறக்கிறவரும் நீங்க தானே ஆண்டவரை. நன்றி ஆண்டவரை, இந்த வார்த்தைகளுக்காக சோத்திரிக்கிற ஆண்டவரை. ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம ஜெபிக்க போகிறோம். ஆமா ஆண்டவரை. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே, ஐயாவோட சேர்ந்து இந்த நாளில உம்மை துதிக்கும்படி, உம்முடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு ஆண்டவரே கொண்டு வந்து கொடுக்கும்படி ஒரு கிருபையை கொடுத்தீங்க ஆண்டவரே, இரக்கம் பாராட்டினீங்க ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக சோத்திருக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவர் மேலும், இனி கேட்க போகிற ஒவ்வொரு மேலும் இது அப்படியே பலிக்கட்டும் ஆண்டவரே. இது நீங்க கொடுத்த வார்த்தை, நீங்க கொடுத்த வாக்கு தத்தம் அப்படியே என் ஜனங்களுக்கு செய்ய போறீங்க ஆண்டவரே. உம்முடைய நம்பின ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போக போறதுல இருக்கிற இடங்கள்ல இருக்கிற தேசங்களில என் பிள்ளைகளை உயர்த்த போறீங்க. அவர்களுக்கு இழந்து போன எல்லா சந்தோஷம், சொத்து, சுதந்திரங்களை கொடுக்க போறீங்க, நன்றி செலுத்துகிறோம். உறவுகளை புதுப்பிக்க போறீங்க, நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்துகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. தாவீது திரும்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டானே, இந்த நாளில ஆண்டவரே அதை போலவே எல்லா உறவுகளும் எங்களோடு வந்து இணையட்ட ஆண்டவரே. சீர்கட்டு இருக்கிற உறவுகளை புதுப்பிங்க ஆண்டவரே. எங்களுடைய வர வேண்டிய பணங்கள், வர வேண்டிய ப்ரொமோஷன்ஸ், வர வேண்டிய இன்சென்டிவ், வர வேண்டிய எல்லா காரியங்களும் திரும்ப அளிப்பேன், இழந்து போன எல்லாவற்றையும் தந்தாரே, நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உம்மை சோத்தரிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உமக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் வெக்கப்பட்டு எங்கள் பிள்ளைகள் போகாதபடி இருக்கிற இடங்களில, அவர் இருக்கிற ஸ்தானங்களில உன்னதமாய் நடத்துங்க, அற்புதமாய் நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க. உம்முடைய தேவ தூதருடைய பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருக்கிற வீடுகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். வாதைகள், கொள்ளையினங்கள் வராதபடி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானங்களை கொடுங்க. வேலை தொழில் செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே நல்ல பலனையும் அற்புதத்தையும் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. சாட்சிகளை நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், இந்த நேரத்தில் என் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்கிற சாட்சி வரும். அந்த அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளில் அந்த அற்புதத்தை நாங்கள் கேட்க போகிறோம். நாமும் மகிமைப்பட போகிறது. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.
1: நன்றி பாஸ்டர் விக்டர் ஜான்சன். முதல் தடவையாக சங்கம வானொலியின் வார்த்தைகள் வெளிச்சத்தை வந்து செய்து கொடுத்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன், இழந்ததை திருப்பிக் கொடுக்கிற தேவன். சங்கீதம் 51:12, இரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் எனக்கு தாண்டு தாவீது கதறினான். யோசப்பு சிறைச்சாய் இருந்த சம்பவம், தாவீது எல்லாத்தையும் திருப்பி பெற்றுக்கொண்டான். ஜொனதான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பொன் வெள்ளி என்னதான் இருந்தாலும் அதில் பிரயோசனம் இல்லை. அருமையான செய்தி, உங்களுடைய செய்தி எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கு பாஸ்டர். முதல் தடையாக வந்து இந்த செய்தியிலே 97 ரேடியோவில் இப்பொழுது 2018 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உலகம் முழுவதும் 2018 பேர் உங்களோட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க. அது மட்டுமல்ல, இந்த எல்லோருடைய செய்தியும் யூடியூப், ஃபேஸ்புக்கில் கூட பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியே உங்களுடைய வார்த்தை இந்த உலகமெங்கும் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நீங்கள் பிரகடனப்படுத்திருக்கிற பாஸ்டர் மிகவும் ஆசீர்வாதமானது. கர்த்தர் உங்களையும், உங்கள் ஊழியங்கள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் சபை அனைத்தையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
2: தேங்க்யூ. Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நன்றி பாஸ்டர்.
1: இதுவரை நேரமும் செய்தி கொடுத்த பாஸ்டர் விக்டர் ஜான்சன் முதல் தலையா வந்து ஒரு உச்சமான செய்தியை கொடுத்தார். கத்தர் அந்த மகனை ஆசிரியப்பாராங்க. தொடர்ந்து நாங்கள் டாக்டர் ஏஞ்சலின் நினைக்க போறோம். பிரெஸ்லோ டாக்டர் ஏஞ்சலின், மைக் ஓன் பண்ணுங்க சிஸ்டர். பிரெஸ்லோ சவுண்ட் வரையில சிஸ்டர், சத்தம் வரையில. உங்களோட சவுண்டை செக் பண்ணுங்க. சவுண்டை செக் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
3: பிரைஸ் லார்ட் ஐயா.
1: இன்றைய நாளை இந்தியா இருந்து நீங்கள் ஒரு டாக்டரா இருந்தும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கு. உங்களுடைய செய்தியை அநேகர் கேட்டிருக்கிறார்கள். நான் போன முறை எத்தனை பேர் கேட்டார் என்பது உங்களுக்கு அறிவித்திருந்தேன். இப்பொழுது சிஸ்டர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவர் உங்களோடு பேசின வார்த்தையை கேட்க ஆவலுடன் 97 ரேடியோவும் 2018 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். சிஸ்டர் வழி நடத்துக்கலாம்.
3: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான வேளையில சங்கமம் வானொலி மூலமாக கர்த்தருடைய செய்தியை இந்த இடத்துல எடுத்து வருதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக ஐயா சீனி மகேந்திரன் ஐயாவுக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இந்த வானொலியில இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல நம் இதயத்தை தாழ்த்தி நம் ஜெபிக்க போறோம். ஸ்தோத்திரமே சப்பான்பிளே சுவாமி. அப்ப அந்த அருமையான அப்ப நல்ல ஜப வேலைக்காக நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா இப்போதுமே சப்பா நம்முடைய சமூகத்துல அப்பா சப்பா சிப்பா இந்த வானொலி நிகழ்ச்சியின் மூலம் அநேகரை ஒன்று சேர்த்திருக்கீங்க அப்பா. நமக்கு கோடி ஸ்தோத்திரம். இப்போது உடைய வசனத்துக்காக காத்திருக்கிறோம் அப்பா. ஆவியானவர் எங்க ஊரோடு கூட நீங்க பேசும்படியா கெஞ்சுகிறோம். ஆவியானவர் எங்க ஊரோடு கூட நீங்க பேசும்படியாய் கெஞ்சுகிறோம் அப்பா. சகல துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கெஞ்சுவோம் நல்ல பிதாவே. ஆமீன். இன்றைய தினத்திலும் வேதத்தை தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதன் 19 அதிகாரம் அதனுடைய கடைசி பகுதி நம் பார்க்கிற பொழுது உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த இடத்துல பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து பயந்து போயிருக்கிற தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். பாருங்க, அது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து 21 வசனத்துல நாம் பார்க்கிற பொழுது இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிறார். இந்த கடைசி நாட்கள்ல நாம் பார்க்கிற பொழுது அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. இன்னைக்கு மனுஷனுக்கு கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்ற மனிதனாக இருந்தாலும் அவனிடத்துல கேட்டு பார்த்தா அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஏதோ சமாதானமே இல்லை என்று சொல்வார்கள். பாருங்க, எங்களுடைய சிறு வயது பிராயத்தெல்லாம் யோசித்து பார்க்கிற பொழுது அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த கிராமங்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களை சிந்தித்து பார்க்கிற பொழுது அன்னைக்கு ஒரு வீட்டு உபயோகத்திற்கா இருக்கலாம், இல்ல நம்ம டிராவலிங்கா இருக்கலாம், நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து இல்லை. இன்னைக்கு வீடுகளில் ஒவ்வொரு சமையலுக்காக இருக்கும் இருக்கட்டும் நிறைய பொருட்கள் இருக்குது, எல்லாம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு. டிராவலிங்க்கு நிறைய வாகனங்கள் இன்றைக்கு பெருகி விட்டது. இன்னும் நம்முடைய வேலைகளை சீக்கிரமாய் செய்து முடிக்கிறதற்கு நமக்கு நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நிறைய மெக்கானிசம்ஸ் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன சொல்வான்னு பார்த்தா எனக்கு எதுலேயுமே எனக்கு என்ன இல்லை, திருப்தி இல்லை. அன்றைக்கு முன்காலங்களில் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் ஆரம்பித்தா நிறைய நேரம் இருக்கிறது மாதிரி இருக்கும், ஸ்லோவாக நாள் போடுறது மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு மனுஷன் ஒரு நாள் ஆரம்பித்தா அன்னைக்கு அநேக பொருட்கள் இருக்கும் நம்ம அந்த வேலைகளை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு. ஆனாலும் ஒரு மனிதனுக்கு நேரமும் பத்தலை, அதனால எதற்கும் ஒரு திருப்தியற்ற நிலைமையிலேயே ஒரு மனிதன் இருக்கிறான். அன்னைக்கு ஒரு முன்காலத்தில் ரொம்ப ஒவ்வொரு நாளும் வாழ்றதற்கு கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் கூட ஒரு மனிதன் சமாதானமாக இருந்தான். ஏன்னா அன்னைக்கு எனக்கு இன்னைக்குள்ள ஆகாரம் போதும், நாங்கள் வாழ்ந்தா போதும், அப்படி இருந்த நாட்களில் ஒரு மனுஷன் சாட்டிஸ்ஃபைடா சமாதானத்தோடு கூட இருந்தான். இன்னைக்கு கர்த்தர் எல்லா மனிதர்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு திருப்தியும் இல்லை, சமாதானமும் இல்லை. அப்போ இந்த வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையில மெக்கானிக்கலா மனுஷன் ஒரு மெஷின் மாதிரி ஓடிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில மனிதன் சமாதானத்தை தேடி அநேக காரியங்களை பார்த்து ஓடுகிறான். அநேகர் நினைப்பாங்க சினிமா பார்த்தா எனக்கு சமாதானம் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து சமாதானம் இல்லை, அதனால நான் வந்து குடிக்கிறேன், இல்லை நான் வேற பல காரியங்களையும் தீமையான காரியங்களையும் செய்கிறேன், அந்த நேரத்தில் எனக்கு வந்து சமாதானம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஷாப்பிங் போனால் சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி ஷாப்பிங் போகிறாங்க, ஆனால் அதுக்கு முடிவில் என்ன ஆகுதுன்னா அவர்களுடைய அந்த முடிந்த உடனே மறுபடியும் அவர்களுக்கு என்ன செய்யறது, சமாதானம் இல்லாமல் போயிடுது. இப்படி ஒரு மனிதன் சுயமாக எப்படிப்பட்ட காரியங்களை தேடி ஓடினாலும் அவனால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய தற்கொலை செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னா நல்ல பணம் இருக்கும், நல்ல ஃபேம் பேர் இருக்கும், நல்ல புகழ் இருக்கும், நல்ல அந்தஸ்து இருக்கும், ஆனால் திடீர்னு ஒரு நாள் அது அவங்கெல்லாம் உலகத்தில் பிரபலமாக பேசப்பட்டிருப்பாங்க, ஆனால் திடீர்னு ஒரு நாள் நம்ம செய்தியில் பார்க்கிற பொழுது அவர்கள் மரணித்து விட்டார்கள், சூசைட் பண்ணி விட்டார்கள் சொல்லி நம்மளால் செய்திகளை கேட்க முடியும். இதற்கு காரணம் என்னன்னா அவர்களுக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஆனால் வேதத்தில் தேவன் தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்கிறான்னு சொன்னால், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அப்போது அந்த சமாதானத்தையும் எப்படிப்பட்ட சமாதானம் நமக்கு என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்று சொல்லி நம் வேதத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதன் 14 அதிகாரத்தில் 27 வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இயேசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இந்த உலகத்தின் சமாதானத்தை நான் கொடுக்கல, ஆனா என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் கொடுக்கிற சமாதானம் எப்படின்னா, இந்த உலகத்துல அந்த ஒரு சில மணி நேரங்கள் நிலைத்து நிற்கிறது போன்ற ஒரு சமாதானம் அல்ல, இந்த உலகத்தால உங்களுக்கு கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு நித்திய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று ஏசப்பா வந்து இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்றாங்க தன்னுடைய சீஷர்களுக்கு. பாருங்க, ஏசப்பா ஏன் இதை சொல்றாங்கன்னு சொன்னா, ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்க தரிசியின் மூலம் நம்ம பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல நம்ம பார்க்கிற பொழுது, அவர் தீர்க்க தரிசனமாக சமாதானத்தை உண்டு பண்ணும் தேவன் இந்த உலகத்துல பிறக்க போறான்னு சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஏசாயா 9:6 நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்க போகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய நாமங்கள்ல ஒன்று சமாதான பிரபு என்று சொல்லி பார்க்கிறோம், ஏசாயா 9:6. அப்போ நமக்கு ஒரு பாலகன் பிறப்பா, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் அந்த நாமங்கள்ல அவருடைய நாமங்கள்ல ஒன்று வந்து சமாதான பிரபு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறக்கிறதற்கு முன்பதாகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்து சமாதானத்தை கொடுக்க போகிறார் என்று சொல்லி வேதத்துல வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்ல, மீகா 5:5 பார்க்கிற பொழுது, அவர் ஒருவரே சமாதான காரணர், சமாதானத்துக்கு ஊற்றும் உறவிடவும், அப்போ சமாதானத்தை உண்டு பண்ணதுக்கான காரணரே ஏசு கிறிஸ்து என்று சொல்லி நாம் மீகா 5:5 பார்க்கிறோம். அது மட்டுமில்ல, ஏசாயா 53:5 பார்க்கிற பொழுது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல மனிதர்கள் சமாதானம் அற்று போய் இருக்கிறதுனாலதான் தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மேல் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் ஊற்றினார் என்று சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இந்த உலகத்துல ஒருவேளை சமாதானம் அற்று போய் ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், வேதத்துல தீர்க்க தரிசனமாக கூறப்பட்ட அந்த வசனங்கள் மூலம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். அது மட்டுமல்ல, எப்படிப்பட்ட சமாதானம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, உலகத்தால கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு நிரந்தர சமாதானம். அது மட்டுமல்ல, அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி வேதத்துல கர்த்தர் சொல்கிறார். இப்போது ஒரு சில காரியங்களை எதன் மூலமாக இந்த உலகத்துல அந்த வேதத்துல ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு சமாதானம் கெட்டு போனது, சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் மறுபடியும் தேவனுடைய சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொண்டார்கள், எதன் மூலம் சமாதானத்தை இழந்தார்கள், எப்படி தேவனிடத்திலிருந்து மறுபடியும் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஒன்று சாமுவேல் அதன் 1 அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும் போது அதன் 17 வசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது, இந்த 1 சாமுவேல் 1 அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அன்னாலை குறித்து நம்ம பார்க்கிறோம். அதில் 17 வசனத்துல ஒரு வசனம் இருக்கு. அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். இப்ப இந்த இடத்துல ஏலி, ஆசாரியனாக ஏலி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அன்னாளிடம் நீ சமாதானத்துடனே போ. அப்போ அவர் அந்த காரியத்தை சொல்ல காரணம் என்னவென்று பார்த்தால், அதற்கு முன்பதாக இருக்கிற வசனங்களை நாம் தியானித்து பார்க்கிற பொழுது அங்க அன்னாளுக்கு ஒரு குறை இருந்தது. அந்த அன்னாள் அவளுக்கு இருந்த அந்த குறையின் நிமித்தம் தேவனுடைய பாதத்துல ஆசரிப்பு கூடாரத்துல போய் மனம் கசந்து அழுது பல மணி நேரங்கள் சாப்பிடாமல் அவள் ஜெபித்து கொண்டிருக்கிறதை இந்த ஏலி பார்க்கிறார். அப்போ இந்த அன்னாளுக்கு இவளுக்கு சமாதானம் இல்லை என்பதை அந்த ஏலி அவளுடைய கண்ணீரை பார்த்து, அவளுடைய மன கதறுதலை பார்த்து அவர் முதலாவதாக என்ன நினைச்சாரு, இந்த மகள் ஏதோ அவர் குடித்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி நினைத்தாலும், அதுக்கு பிறகு அன்னாள் அவரிடம் சொல்லுகிற தன்னுடைய மனதை திறந்து சொல்லுகிற அந்த காரியங்களிலிருந்து அவர் என்ன புரிந்து கொண்டாருன்னு சொன்னால், ஓ இவளுக்கு சமாதானம் இல்லை, வாழ்க்கையில பிள்ளை இல்லாத காரணத்தினால அவள் இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறாள். ஆனாலும் நீ கர்த்தருடைய சமூகத்துல நீ இவ்வளவு நேரம் ஜெபித்தியே, அதனால நீ என்ன பண்ணு, நீ சமாதானத்தோடே நீ இப்போ நீ வேண்டி கொண்டதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார் என்று சொல்லி அன்னாளை பார்த்து சொல்லுகிறார். இங்க அன்னாளுக்கு சமாதானம் இல்லாதது காரணம் அவள் வாழ்க்கையில இருந்த ஒரு குறை. அந்த நாட்கள்ல பிள்ளை இல்லாதது ஒரு மிக பெரிய நிந்தையாக அவமானமாக கருதப்பட்ட நாட்கள். அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம பார்க்கிற பொழுது அதிலும் ரொம்ப இன்னும் முக்கியமாக நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்னாளுடைய சக்களத்தி பெனினால் அவளுக்கு பிள்ளைகள் இருக்குது, ஆனா இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி கம்பேர் பண்ணி அவளை ரொம்ப நிந்திக்கிறா, அவளை அவமானப்படுத்துறா, அவளை சிறுமைப்படுத்துறா. அப்போ இந்த இடத்துல அன்னாளுக்கு ஒரு குறை இருக்கிற காரணத்தினால அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. ஆனா இந்த இடத்துல அன்னால் என்ன நல்ல டிசிஷன் எடுக்கிறான்னா, நான் கர்த்தருடைய சமூகத்துல போவேன், நான் அவருடைய பாதத்துல நான் அமர்ந்திருந்து நான் ஜெபிப்பேன், என்னுடைய இருதயத்தை நான் கர்த்தருடைய சமூகத்துல நான் ஊற்றி விடுவேன் என்று சொல்லி அவ முடிவு எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துல போய் வெகு நேரங்கள் சாப்பிடாம அவ ஜெபித்தா, விசுவாசத்தோடு அவ ஜெபித்தா, பொருத்தனை பண்ணி ஜெபித்தா, நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபித்தா, அதன் மூலமாக அன்னாளுக்கு தேவன் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுத்தார். ஏலி எப்படி நீ சமாதானத்தோட போன்னு சொன்னது போல நம்ம 2 அதிகாரத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது அவள் சந்தோஷ பாட்டை அதற்கு பின்பதாக பாடுகிறாள். அந்த எப்போ ஏலி நீ சமாதானத்தோட வீட்டுக்கு போன்னு சொல்லி அன்னாளை அனுப்பி வைக்கிறாரோ, அதுக்கு அப்புறமாக அவள் துக்க முகமாக இருக்கவில்லை, அவள் சமாதானத்தோடு கூட இருந்தாள். அடுத்த ஆண்டுக்குள்ளாக தேவன் அன்னாளுக்கு ஒரு நல்ல புத்திரபாக்கியத்தை கொடுத்து அவளுடைய அவளுடைய துக்கம் நீங்கி அவள் சமாதானத்தோட மறுபடியும் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே வந்து கர்த்தரை பலியிட தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பார்க்கிற பொழுது இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு குறை இருக்கும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போகும். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது குறைகள், ஒருவேளை பொருளாதாரத்துல குறைகள் இருந்ததுன்னு சொன்னா சில நேரம் சமாதானம் இல்லாமல் காணப்படுவோம். இன்னும் வேறு ஏதாவது காரியங்கள் குறைபட்டிருக்கும்னு சொன்னா, இதே போல அன்னாலை போல ஏதாவது குறைகள் இருக்கும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போகும். நம்ம பார்க்கிற பொழுது கானா ஒரு கல்யாண வீட்டுல ரசம் குறைவுபட்டது, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது ஏசு கிறிஸ்துவ அந்த இடத்துல இருந்ததுனால ஏசு கிறிஸ்துவனிடம் அவருடைய தாய் கேட்டுக்கொண்டது நிமித்தம் அந்த கானாவூர் கல்யாண வீட்டுல குறை நீங்கி அந்த இடத்துல ஒரு சமாதானம் கிடைத்தது. யோசித்து பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன், அதுவும் விசேஷமாக ஒரு திருமணத்துல அந்த நாட்கள்ல திராட்சை ரசம் தான் ரொம்ப முக்கியமான காரியம். அந்த திராட்சை ரசம் இல்லை, ஒரு குறை வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு திருமண வீட்டில் ஏதோ ஒரு ஆகாரம் குறைபட்டு விட்டதுன்னு சொன்னால் அது அந்த திருமண வீட்டாருக்கு மிகவும் அவமானமான காரியமாக கருதப்படும், குறை வந்து விட்டால். அதே போலதான் அன்றைக்கு காணா ஒரு திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைபட்ட போது அந்த திருமண வீட்டார் கலங்கி நின்றார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் கேட்டுக்கொண்டதுனால அந்த வீட்டில் இருந்த குறை நீங்கினது. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை ஏதாவது குறைகள் இருக்குன்னு சொன்னால் நாம் கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கிற பொழுது, அன்னாலே போல இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிற பொழுது, நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு கண்ணீரோடு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்போம்னு சொன்னால் நிச்சயமாக தேவ சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குறைகளை நீக்கி நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்கிற பொழுது மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் அதன் 5 அதிகாரம் அதன் 34 வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இப்ப இயேசப்பா பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறாரு, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கிற பொழுது இங்க ஒரு ஸ்திரீ பாருங்க, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் 12 வருஷமா அந்த பெரும்பாடோடு கூட வேதனையோடு அலைகிறா. தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று மருத்துவர்களுக்கு கொடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவளுடைய சரீரத்தில் இருந்த அந்த வியாதி அவளை விட்டு நீங்கவே இல்லை. அவள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறாள், எங்கெல்லாமோ அலைகிறா, என்னுடைய அந்த பெரும்பாடு என்னை விட்டு நீங்கி போனா போதும்னு சொல்லி தன்னுடைய இருந்த தனக்கிட்ட அந்த பணத்தை எல்லாம் செலவழிக்கிறாள். ஆனால் அவள் பணத்தை செலவழித்ததான் மிச்சம், அவள் ஓடின ஓட்டத்துக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடைக்கல. அவளுடைய அந்த வியாதி அவளை விட்டு நீங்கி போகவே இல்லை. இதனால அவள் சமாதானம் இல்லாதபடி அந்த இடத்துல காணப்படுகிறாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள். இப்படி இயேசு கிறிஸ்து அவர் வியாதியை நீக்குகிற ஒரு தேவன். இந்த அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவர் அநேகருடைய வியாதிகளை சுகமாக்கினார் என்று சொல்லி அவள் கேள்விப்பட்டு அவள் ஓடி போகிறா, இயேசப்பா பார்க்கணும், எப்படியாவது நான் அவர்கிட்ட கேட்டு என்னுடைய அந்த வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அவள் ஓடி போகிறான். ஆனால் அந்த இடத்துல ஜனக்கூட்டம் பயங்கரமாக இருக்குது, அவளால் இயேசப்பாவை அணுகக்கூட முடியல, அவர்கிட்ட பேசக்கூட முடியல. ஆனால் அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் எப்படியாவது அவருக்கு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் கூட போதும், அவரை நான் லைட்டாக தொட்டால் கூட போதும், அவரால் எனக்கு சுகமாக்க முடியும். நான் பல வருஷமாக இந்த வியாதினால் கஷ்டப்படுறேன், இதனால் எனக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அதனால் நான் எப்படியாவது அவரோட தொட்டாவது நான் அவரிடத்திலிருந்து இந்த விடுதலையை நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி அவள் விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரால் உடனே இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகமாக்கிட்டு. அப்போதான் இயேசப்பா கேட்குறாரு, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதே, என்னை யார் தொட்டா என்று கேட்டபோது இந்த ஸ்திரீ பயத்தோடு வந்து சொல்றா, நான் தான் உண்மை தொட்டேன், இத்தனை வருஷமா எனக்கு வியாதியினால நான் ரொம்ப வேதனைப்பட்டு நான் அங்கங்கே அலைந்து கொண்டிருந்தேன், ஆனா உன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனேயே என்னுடைய வியாதி என்னை விட்டு நீங்கி போயிட்டுன்னு சொன்ன உடனே இயேசப்பா சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, இனி நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. இத்தனை நாட்கள் உன் வியாதியினால உனக்கு சமாதானம் இல்லாம இருந்தியே, இன்னையில இருந்து உன் வேதனை நீங்கி நீ சமாதானமாயிரு, சுகமாயிரு என்று சொல்லி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து இயேசப்பா சொன்னாங்க. பாருங்க, இந்த இடத்துல அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு ஏன் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சி தெரியுமா? அவளுடைய விசுவாசம், அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. நான் இவ்வளோ நாள் வியாதியோடு இருந்தேன், இவ்வளோ நாள் நான் சமாதானம் இல்லை, அந்த எத்தனை பேர் என்னை ஒதுக்கி வச்சாங்க அந்த நாட்களில், அது தீட்டு என்று சொல்லி அவங்க பட்டணத்தை விட்டு வெளியே வைப்பாங்க, அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிற நாட்கள் காலங்கள் அந்த நாட்களில் எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சாங்க, என்னால் பட்டணத்துக்குள்ள வந்து என்னுடைய வேலைகளை செய்ய முடியல, ஒவ்வொரு நாளும் என்னுடைய காரியங்களை என்னால் சுயமாய் செய்ய முடியாமல் இருந்தது, ஆனால் இத்தனை ஆண்டுகள் நான் பட்ட பாடுக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைத்ததுன்னு சொல்லி மிகவும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவள் கடந்து போனாள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில வியாதிகள் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு எத்தனையோ ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக மனிதர்கள் ஏறி இறங்குகிறத நம்ம பார்க்கிறோம். நல்ல பணம் இருக்கும், நல்ல அந்தஸ்து இருக்கும், ஆனால் ஒரு சில வியாதிகள், சாப்பிட முடியாது, சில ஆகாரங்களை சாப்பிட முடியாது, சமாதானம் இல்லை. எவ்வளவு செலவழித்தாலும் டாக்டர்கள் பாசிட்டிவாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சந்தேகத்தோடு சொல்லுவாங்க, இல்லை முடியாது, இந்த வியாதியை சுகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட அந்த வியாதி நிமித்தம் குடும்பத்திலேயே கூட சமாதானம் இல்லாமல் இருக்கும். ஒரு மனுஷன் வியாதியோடு கூட ஒரு வீட்டில் இருந்தால் அந்த குடும்பத்துக்கே சமாதானம் இருக்காது. நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலை ஒரு குடும்பத்தில் வியாதி நிமித்தம் நிலவும். அப்போது இப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு தேவன் அவளுடைய வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை கட்டளையிட்டாரோ, அதே போல இன்றைக்கு ஒருவேளை நாம் வியாதியோடு இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வியாதியை நீக்கி அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து நமக்கு சமாதானத்தை, நமக்கும் நம் குடும்பத்திற்கும் சமாதானத்தை கட்டளையிட அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஒன்னே ஒன்றுதான் செய்யணும், விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஓடணும். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஒரு வியாதி வந்துட்டா முதலாவது டாக்டர் பார்க்க போறாங்க. டாக்டர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, பிணியாளிக்கு வைத்தியம் தேவைதான். ஆனால் முதல் விசுவாசம் நமக்கு கர்த்தரிடத்துல தான் இருக்கணும். கர்த்தர் எனக்கு சுகத்தை தருவார். இன்னைக்கு எல்லா மனிதர்களும் கைவிட்ட பிறகு கடைசியில தான் ஏசப்பா கிட்ட வருவாங்க, எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதன். அப்படி இல்லை, நம்ம ஒருவேளை மருந்துகளை எடுத்து கொண்டிருந்தாலும் இந்த மருந்தல்ல, இயேசு கிறிஸ்துவே எனக்கு சுகத்தை கொடுக்கிறவர், அவருடைய தழும்புகளால் எனக்கு சுகத்தை கொடுத்து அது நிமித்தம் என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கட்டளையிடுவார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குன்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஒரு சமாதானத்தை நம்முடைய குடும்பத்திலையும் நமக்கும் கட்டளையிட தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம பார்க்கிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம், லூக்கா அதன் 7 அதிகாரத்தை நாம் பார்க்கிற பொழுது அதுல 50வது வசனத்துல இயேசு கிறிஸ்து இன்னொரு ஸ்திரீயை பார்த்து உனக்கு சமாதானம்னு சொல்றாரு பாருங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல இதுவும் இன்னொரு ஸ்திரீ தான், ஆனா இந்த இடத்துல இது இந்த ஸ்திரீ யார் என்று சொன்னால் ஒரு பாவியாகிய ஸ்திரீ. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் வந்து சீமோனுடைய வீட்டில் பந்தி இருக்கிற பொழுது இந்த பாவியான ஸ்திரீ வந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து முத்தம் செய்து கண்ணீர் விட்டு அவருடைய தலைமுடியினால் அவருடைய பாதத்தை எல்லாம் துடைத்து அந்த இடத்துல தன்னுடைய இருதயத்திற்கிற வேதனை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் அவர் கண்ணீர் மூலமாக வெளிப்படுத்துகிறாள். ஏன்னா அவளுக்கு தெரியும், அவள் இத்தனை ஆண்டுகள் அவள் பாவம் செய்து கொண்டிருக்கிறாள். அவள் பாவம் செய்து கொண்டு இருக்கிறதுனால அவளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் பாவம் பண்றவங்கள, தப்பு பண்றவங்களை நம்ம பார்க்கிற பொழுது அவங்க தன் இஷ்டத்துக்கு பாவம் பண்றாங்க சொல்லி துணிகரமாக பாவம் பண்றவர்களே நம்ம பார்க்க முடியும். ஆனா அவர்களுக்குள்ள உள்ளான வாழ்க்கைக்குள்ள நம்ம பார்க்கிற பொழுது அவர்களுக்கு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படும். இந்த இடத்துலையும் அந்த பாவியாகிய ஸ்திரீ அப்படிதான், அவளுடைய பாவத்து நிமித்தம் அவள் மனம் உடைந்து போனவளாக, சமாதானம் அற்று போனவளாக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தை நோக்கி ஓடி வந்து அந்த இடத்துல கர்த்தருடைய பாதத்துல அழுது கண்ணீர் வடிக்கிறதை நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துலதான் என்ன செய்யறா தெரியுமா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா, அந்த இடத்துல அவளுடைய கண்ணீரை பார்த்து அவளுடைய அந்த பாவ உணர்வை பார்த்து அவர் சொல்லுகிறார் அந்த 50வது வசனத்துல, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதுல இன்னொரு காரியமும், அவளுடைய அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதற்கும் அவளுக்கு சமாதானம் கிடைத்ததற்கும் இன்னொரு காரியமும் இருக்கு. அதே இந்த 47வது வசனத்தை பார்க்கிற பொழுது, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுவான் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த இடத்துல அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவளுக்கு சமாதான பெற்றுக்கொண்டதற்கு காரணம் இன்னொன்று இருக்கு. அவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள். யார் மேல? இயேசு கிறிஸ்துவின் மேல மிகவும் அன்பு கூர்ந்தாள். இன்றைக்கு ஒருவேளை நம்ம ஏதாவது பாவத்துல விழுந்து கிடந்தோம்னு சொன்னா, அநேகருடைய வாழ்க்கையில பாவத்துல கட்டப்பட்டிருப்பாங்க, சிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்களால சுயமா வெளியே வர முடியல. இந்த இடத்துல பாவியான ஸ்திரீ அப்படிதான், அவ ஏதோ ஒரு சூழ்நிலையில பாவத்துல விழுந்து போனா, அவ கட்டப்பட்டு இருந்தா, அதனால அவளால் வெளியே வர முடியல. அதனாலதான் அவள் தேவன் மேல அன்பு வைத்து அவள் கர்த்தருடைய பாதத்துல வந்து அழுது அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றுகிறாள். அதனாலதான் இயேசப்பா சொல்றாரு, அவன் என்னிடத்துல மிகவும் அன்பு கூர்ந்தாள். அந்த வீட்டுக்கு அழைத்த சீமோனாகிய நீ கூட என்கிட்ட அன்பு கூறல, இவ்வளவு அன்பு கூறல, ஆனா இவள் என்னுடைய அதிகமா என்னிடத்துல அன்பு கூர்ந்தனால இவளுடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதனால நான் அவளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்கிறோம். இன்னைக்கும் ஒருவேளை பாவத்துல நாம் இருந்தோம்னு சொன்னா, நாம் கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக அந்த பாவத்தை விட்டு விட்டு இயேசப்பா

கண்டிஷன் மட்டும் சொல்வாரு, இனி நீ பாவம் செய்யக்கூடாது. நம்ம ஒருவேளை சில தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கலாம், ஆனா கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பொழுது, அவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் வடிக்கிற பொழுது, நிச்சயமாக அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து சமாதானத்தை கொடுப்பார். ஆனா மறுபடியும் அந்த தவறை, அந்த பாவத்தை நாம் செய்யாதபடி நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ இந்த மூன்று காரியங்களை சொன்னேன். முதலாவதாக, அன்னாளுக்கு குறை நிமித்தம் அவளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாமல் இருந்தது. தேவன் அவள் அழுது ஜெபித்ததன் மூலம், அவளுடைய நொறுங்குண்ட இதயத்தை பார்த்து, அவளுடைய கண்ணீரை பார்த்து அந்த குறையை நீக்கினார். அவளுடைய ஜெபத்தை கேட்டு அந்த குறைகளை நீக்கி சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்டாவது, பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுக்கு வியாதி நிமித்தம் சமாதானம் இல்லாமல் போனது, அவள் கர்த்தரை விசுவாசத்தோடு தேடி ஓடி வந்தது நிமித்தம் கர்த்தர் அந்த இடத்துல அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து சுகத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டார். அவருடைய விசுவாசம் அந்த இடத்துல மேலோங்கி நின்னது. மூன்றாவதாக நம்ம பார்த்தோம், பாவியாகிய ஸ்திரீ தன்னுடைய பாவத்து நிமித்தம் அவள் சமாதானத்தை இழந்து அவள் காணப்பட்டாள். ஆனா கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பாதத்தில் அவருடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து அவள் கண்ணீர் வடித்ததன் மூலம் கர்த்தர் அவளுடைய அந்த மன மாறுதலை பார்த்து அவள் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அவளுக்கு சமாதானத்தை கொடுத்து அந்த இடத்துல இருந்து அவளை சந்தோஷமாக அனுப்பி வைத்தார். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில, ஒருவேளை நம்ம குறைவோடு வியாதியோடு நம்ம பாவத்தில் அடிமைப்பட்டிருப்போம்னு சொன்னா, நிச்சயமாக நாமும் கர்த்தரிடத்தில் வரும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு சில காரியங்கள் ஒரு ஒரு 2 மினிட்ஸ்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். சங்கீதம், இன்னும் ஒரு சில காரியங்கள் நிமித்தம் நாம் சமாதானத்தை, யார் யாருக்கு சமாதானம் கிடைக்கும் சொல்லி நம்ம ஷார்ட்டா பார்க்கிற பொழுது, சங்கீதமே 85:8 நம்ம பார்க்கிற பொழுது, அந்த இடத்துல தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல நாம் சமாதானமாக இருக்கணும்னு சொன்னா, நாம் பரிசுத்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது? தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொன்னது போல, பாவத்தில் அசுத்தத்துல இருந்தோம்னு சொன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில சமாதானமே கிடையாது. இந்த உலகத்துல இந்த கடைசி நாட்கள்ல உலகம் நோவாவின் காலத்தை போல, லோத்துவின் காலத்தை போல பாவத்துல அப்படியே முழுகி கிடக்கிறது. ஆனா இந்த சூழ்நிலையில நாமும் அந்த அப்படி இந்த உலகத்துல விழுந்து கிடந்தோம்னு சொன்னா நிச்சயமாக நம்மளால சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டுமே கர்த்தரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 29:11 பார்க்கிற பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் கொடுக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு. அப்படின்னா யாருக்கு சமாதானம் கிடைக்கும்னு சொன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். நாம் அவருக்கு பிள்ளைகள் இல்லாமல் நாம் அவருக்கு தூரமா போனோம்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் கிடைக்காது. ஒரு தகப்பனோடு நம்ம சேர்ந்து இருக்கும்பொழுதுதான் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம கிட்டக்குமாரனுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது தான், தகப்பனோட தூரம் போயிட்டான், அதனால தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனான். இன்னைக்கு நம்ம வேதத்துல பார்க்கணும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சமாதானம். நாம் கர்த்தரோடு இணைந்திருக்கிற பட்சத்துல, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்துல தேவன் நமக்கு அவருடைய தெய்வீக சமாதானத்தை கொடுக்க வல்லமையா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, சங்கீதம் 119:165 பார்க்கிற பொழுது, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு. இன்னைக்கு மனுஷனுக்கு எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. தன்னுடைய சொந்த வேலைகளை செய்ய நேரம் இருக்குது, மற்றவர்களிடம் பேச நேரம் இருக்குது. ஆனா வேதத்தை எடுத்து வாசிக்கிறதற்கோ அதை தியானிக்கிறதற்கோ ஒரு மனிதனுக்கு நேரம் இல்லை. ஆனா பாருங்க, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற பொழுது நிச்சயமாக வேதத்தை நேசிக்கிறவனுக்கு, வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய ஒரு புதுசா ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு, ஒரு மனுஷனுக்கு குழப்பம், கன்ஃபியூஷன், சமாதானம் இல்லைன்னா உடனே எடுத்து சாட் ஜிபிடில இல்ல ஏஐல போட்டு கேட்கறாங்க, எனக்கு இப்படி மனசுக்கு சோர்வா இருக்கு, நான் என்ன பண்றேன், இந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் தான் பண்றாங்க, பெரியவர்கள பண்றாங்கன்னா என்ன பண்ணலாம், தீர்வை ஏதோ ஒரு இன்னொரு காரியத்தை நாடி போறாங்க, தீர்வு மனுஷன்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறாங்க, இல்ல எங்கேயோ கேட்கறாங்க. ஆனா நாம் அந்த சமாதானம் இல்லாமல் இருக்கிற நேரத்துல வேதத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது நிச்சயமாக வேதத்துல கர்த்தர் அநேக வசனங்கள் மூலம் நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமல தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஏசாய 26:3 பார்க்கிற பொழுது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. நாம் மனுஷனை நம்பி போனா நிறைய நேரத்துல மனுஷன் நம்முடைய நம்பிக்கையை உடைச்சு நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளை காயப்படுத்தி அனுப்புவோம். நமக்கு இருக்கிற சமாதானமும் ஒரு மனுஷனை நம்புகிற பொழுது போய்விடும்.
ஆனா கர்த்தரை நம்புகிற பொழுது அவர் ஒரு நாளும் அவர் நம்மை கைவிட மாட்டார், எந்த

0: காரியத்துக்கு நாம் அவரை நம்பி இருக்கிறோமோ அந்த காரியத்தில் நாம் தோற்று போகவே மாட்டோம். அப்போ கர்த்தரை நம்பி இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக நமக்கு சமாதானம் உண்டு. அதனால நாம் கர்த்தருடைய இந்த விடுப்பு இந்த ஒரு சில காரியங்கள் இன்னும் இருக்குது, அதனால டைம் இல்லாத இதோட முடிச்சுக்கிறேன். அப்போ நான் மூன்று காரியங்களையும் விசேஷமாக பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாத பொழுது குறை நிமித்தம் இல்லை வியாதி நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் சமாதான கேடுகள் வரும். இப்படிப்பட்ட நேரங்கள்லாம் கர்த்தரை தேடுகிற பொழுது கர்த்தர் விசுவாசத்தோடு தேடுகிறது கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். அது மட்டும் இல்ல, நாம் பரிசுத்தமா இருக்கிற பட்சத்துல நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் பட்சத்துல நாம் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற பட்சத்துல கர்த்தரை நம்பி இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு தெய்வீக சமாதானத்தை அப்படி என்று சொன்னா உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்து போகிறவராக காணப்படுகிறார். அதனால நிச்சயமாக நாமும் தேவனுடைய சமாதானத்தை பெற்று இந்த உலகத்துல அதை வெளிப்படுத்துகிறவர்களா நான் காணப்படும் போது தேவன் நம்ம இந்த உலகத்துல ஒரு சாட்சியின் பிள்ளைகளாக நம்மை வைப்பார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்பொழுது நம்ம ஒரு சின்ன ஜபத்தை செய்து நம்முடைய அன்புள்ள இயேசுவாமி அப்பா இவ்வளவு நேரம் நீங்க சப்பா சமாதான பிரபு ஆகிய கர்த்தர் அப்ப நீங்க எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி எங்களோடு கூட பேசினீங்க அப்பா. அப்பா ஒருவேளை அப்பா குறையின் நிமித்தம் எங்க வாழ்க்கையில சமாதானம் கெட்டு போயிருக்கலாம், இல்ல வியாதி நிமித்தம் சமாதானம் கெட்டு போயிருக்கலாம், இல்ல பாவத்து நிமித்தம் சமாதானம் கெட்டு போயிருக்கலாம். ஆனா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அப்பா உம்மிடத்தில் தேடி வந்த உண்மை தேடி வந்த அப்பா விசுவாசத்தோடு உம்மில் அன்பு கூர்ந்து உம்மிடத்தில் நொறுங்கண்ட இருதயத்தோடு தேடி வந்த அப்பா யாரையும் நீங்க சப்பா அப்பா சப்பா சமாதானம் இல்லாமல் நீங்க விடவே இல்லப்பா. எல்லாருக்கும் நீங்க சுகத்தை கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து குறைகளை நீக்கி சமாதானத்தை கொடுத்து அனுப்பினீங்கப்பா. அதே போல இன்றைக்கு நாங்க ஒருவேளை ஒரு சில சூழ்நிலை நிமித்தம் சமாதானம் இல்லாமல் போயிருந்தா அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்க தெய்வீக சமாதானத்தை கொடுத்து அப்ப அதை நாங்கள் இந்த உலகத்துல பரப்புகிறவர்களாக உமக்கு சாட்சியுள்ள ஜீவிய வாழ்றவர்களாக எங்க வாழ்க்கையை நீங்க மாற்றும்படியாய் கெஞ்சுகிறோம். அப்படியே நீங்க செய்வீங்கன்னு சொல்லி அப்பா நாங்க விசுவாசிக்கிறோம். அப்ப கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் உங்களுடைய தெய்வீக சமாதானம் தங்கி இருக்கட்டும்ப்பா. அப்படியே நீங்க செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.
1: ஆமென். நன்றி டாக்டர் ஏஞ்சலின்.
0: தேங்க்யூ.
1: அருமையான ஒரு வழிபாடு சமாதானம். இந்த நவ நாகரிகமான காலத்திலே அநேக சாதனைகள் வந்தபடியினாலே உலகத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இந்த நவநாகரிகமான சாதனைகளை நோக்கி ஓடு இயேசுவை கைவிட்டார்கள். அவர்களுக்கு சமாதானமே இல்லை. அநேக தற்கொலை செய்கிறார்கள். ரயிலுக்கு முன்னாலே விழுகிறார்கள். கயிறில் தூக்கு போட்டு சாகிறார்கள். காரணம் சமாதானம் இல்லாமல் சத்துருவானவன் இந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் செய்து பிரச்சனையை கொடுத்து போராட்டத்துக்கு தற்கொலை கொண்டு போய் தண்டை கூட்டுக்கழுத்து கொண்டு போயிடுவான். அருமை. அதாவது ஆண்டவரை சொந்த ரச்சராயிட்டு கொண்ட பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கு. அவர் நேசிக்கிறார், சமாதானம் கொடுக்கிறார். அதுமில்ல பரிசுத்தமான வாழ்க்கையை தருகிறார். அருமையான செய்தியை கொடுத்தீங்கள குடும்பங்கள்ல, சில குடும்பங்கள்ல சிசு பெரிய வீடு விலை உயர்ந்த வாகனம் அம்மா ஜெபிப்போம்னா அழுவார்கள். ஐயோ எனக்கு பிள்ளைகள் இல்லை என்று. அடுத்த வீட்டுக்கு போய் ஜெபிச்சோம், ஐயோ அந்த கணவன் குடிக்கிறாரே, இந்த வீட்டுல பணம் இருக்கு சமாதானம் இல்லையென்று கதறிக்கிறது அழுவார்கள். அவர் தேவனை நோக்கி பார்க்கவில்லை, உலகத்தை நோக்கி பார்க்கிறபடினால இந்த காரியம் நடக்கிறது. இயேசுயார் சமாதானத்தின் தேவன், சமாதான பிறவு. அன்னால் சமாதம் என்று போனால் கண்ணீரோடு ஜபித்தால் சமாதத்தை பெற்றுக் கொண்டார். கனா ஒரு கல்யாணத்தை பற்றி சொன்னீங்கள், பெரும்பாடுல ஸ்திரீயை பற்றி சொன்னீங்கள். நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு டாக்டரா இருக்கிறீங்க, எத்தனையோ வியாதிக்காரர் உங்கள்கிட்ட வராங்கள். டாக்டர் எனக்கு இந்த வியாதி அந்த அழுவார்கள். நீங்கள் அவளுக்கு மருந்த கொடுக்குறீர்கள், ஆனா அந்த மருந்து சமாதானத்தை கொடுக்காது. வியாதியை குணமாக்குமே ஒழிய சமாதானத்தை கொடுக்க முடியாது. இப்ப நீங்க சொல்லியிருக்கலாம், ஆண்டவரை ஆண்டவர்கிட்ட வந்தா உனக்கு சமாதானம் கிடைக்கும் சொல்ல எனக்கு தெரியாது. காரணம் நீங்கள் ஊழியக்காரியா இருக்கிறபடியால வியாதியோட வரவங்க ஆமா உனக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் வருது. காரணம் பாவம், நீ ஆண்டவரை சொந்த ராஜா ஏற்றுக்கொள், அப்பொழுது நல்ல சுகம் அடைவான் சமாதானம் கிடைக்கும்னு சொன்னால் கண்டிப்பா உங்களோட பேச்சை அவர் கேட்பார். நீங்க டாக்டர், எவ்வளவு அனுபவங்கள் நீங்க கண்டிருக்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அணு குளறிக்கொண்டு வர பிள்ளைகள், கதறிக்கொண்டு வர பிள்ளைகள், தாய்மார்கள் வயோதிபர் எல்லாம் வருகிற நல்ல அனுபவம் இருக்கு. உங்களோட செய்தியிலே நான் கண்டு கொண்டு டாக்டர் வழியா சொல்றேன், மருந்த கொடுக்கலாம் நல்லது, ஆனால் சமாதானம் இல்லை. அருமையான வார்த்தை கொடுத்து மிக மிக ஆசுவாரத்தை இன்றைய நாளே உங்களுடைய செய்தியை 2022 பேர் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுக்க எங்கெங்கே விசுவாசம் இருக்காலும் அவர்களுக்கு இந்த செய்தி போய் கொண்டிருக்கிறது. மிக ஒரு ஆசீர்வாதமான செய்தி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் டாக்டர் தொடரையும் கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.
0: தேங்க்யூ.
1: இதுவரை நேரம் செய்து டாக்டர் ஏஞ்சலின் இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் சார்ல்ஸ் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் சார்ல்ஸ்.
2: பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட்.
2: பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் லார்ட். முதல் தடவையாக முதல் முதல் இந்த சங்கம வானொலியிலே இந்த வார்த்தை வெளிச்ச நிகழ்ச்சியிலே தேவ செய்திகளுக்கு வந்திருக்கிறீர்கள். சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தை வெளிச்சத்தின் சார்பிலும் 2022 பேர் கேட்டுக்கொண்டு அவர்கள் சார்பிலும் உங்களை வருக வரவேண்டு வரவேற்கிறோம். இன்றைய நாளே உங்களை பற்றி சார் இன்ட்ரடக்ஷன், எங்கே இருந்து பேசுகிறீர்கள், உங்களுடைய ஊதியம் எப்படி இருக்கு, உங்களை குடும்பங்களை பற்றி சில வார்த்தையை கூறிவிட்டு ஆவியானவர் உங்களோடு சொன்ன வார்த்தையை கொடுங்கள் கேட்கிறோம். இப்ப உங்களோட ஒப்பு கொடுக்க நீங்க வழிநடத்துங்க பாஸ்டர். ஆமென்.
2: பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல ஆன்லைன் ரேடியோ நிகழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களோடு சேர்ந்து முதன்முறையாக இணைந்து வார்த்தைகளை கொடுக்க தத்த கொடுத்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பேர் பாஸ்டர் சார்ல்ஸ் கரி. நான் இந்தியாவில் சவுதி இந்தியாவில் தமிழ்நாடு இடத்துல கோயம்புத்தூர் இந்த இடத்துல அன்னுடைய சபை ஊழியங்களை செய்து வருகிறேன். 2 இடங்களில் சபை ஊழியமும் அநேக இடங்களில் கன்வென்ஷன் மீட்டிங் பிரேயர் ஆர்கனைஸ் மீட்டிங் நடக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டு வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால நல்ல குடும்பத்தையும் நல்ல ஊழியங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆன்லைன் மூலமாகவும் ஆண்டவருடைய ஊழியத்தை தினமும் நாங்கள் செய்து வருகிறோம். கர்த்தர் கொடுத்த நல்ல நேரத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஊழியத்தின் பெயர் ரேமா ப்ராபர்டிக் வேர்ல்ட் மினிஸ்ட்ரி. ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரமே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை போதித்து வருகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன சொன்ன சில வார்த்தைகளை சொல்லி நான் உங்களுக்காய் செவிக்கும்படியாய் விரும்புகிறேன். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 7-8 அந்த வார்த்தைகள் இப்படி சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 20:7-8 சிலர் ரத்தங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் புரிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுத்து நிமிர்ந்து நிற்கிறோம். பிரைஸ் காட். இந்த வார்த்தை மூலம் பரிசுத்தாவியானவர் அப்போது இடைப்படும்படியாய் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளில் 2 கூட்டங்களை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று ரத்தங்களை குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற கூட்டம், மற்றொன்று ஜீவனுள்ள தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிற கூட்டம். இந்த 2 கூட்டத்திற்கு பரலோகம் கொடுக்கிற வெகுமதி, பரலோகம் கொடுக்கிற சோதரும் காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். ரத்தங்களை குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிற கூட்டம் குறித்து விழுந்து போனதாம், ஆனால் கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிற கூட்டம் எழுத்து நிமிர்ந்து என்று அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது. சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தால் நீங்கள் எந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள், குறித்து ஆராதிக்கிற கூட்டத்திலா அல்லது குதிரைகளை குறித்து ஆராதிக்கிற கூட்டத்திலா அல்லது ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவாயிருக்கிற ஆராதிக்கிற கூட்டத்தில் இருக்கிறீர்களா? இந்த வார்த்தையை நீங்கள் சரியாய் அறிந்து கொள்ளுங்கள். நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற கூட்டத்தில் இருப்பேன் என்று சொன்னால் சோத்திரம், என் குடும்பம் எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய அவர் வந்திருக்கிறவராக இருக்கிறார். தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி சோத்திரம், உங்களுடைய அழைப்பு புரிந்து விழுங்குற அழைப்பு அல்ல, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிற அழைப்பு என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணலாம். எந்த இடத்திலா சில மனிதர்களா, சில சத்துக்களா, சில சொல்ற பொறாமை மக்கள்களா, சில பாரம்பரிய சாபத்தினால் கடந்த நாட்களில் நீங்களும் உங்கள் குடும்பமும் முறிந்து விழுந்தீர்கள். சோத்திரம், எழுந்திருக்க முடியாதபடி தகுந்து போனீர்கள். கத்த சொல்லுங்களா சோத்திரம், நீங்கள் என்னை மேன்மை பாராட்ட மேன்மை பாராட்ட, என்னை உயர்த்த உயர்த்த, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த, நீங்கள் விழுந்த இடத்தில் நீங்கள் தன்னப்பட்ட இடத்தில் சோதரம் நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வேன் என்று வார்த்தைக்கு ஆமீன் சொல்றீங்க. நீங்கள் நம்புங்கள், நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள். இந்த வார்த்தையை சொல்றோம் இந்த ஆன்லைன்ல சொல்ற யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு கர்த்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் விழுந்த இடத்தில் திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். உங்கள் குடும்பத்தை கத்த திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். உங்கள் கை பிரயாசம் உங்கள் பிசினஸ் ஆண்டவர் திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறார். ஒருவேளை பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா, உங்களை பார்த்து இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்கள், வேதனை நீங்கி சுகமாயிருடைய வார்த்தையை கேட்டோம் சமாதானம். சோதரம், இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே வியாதிப்பட்ட சரித்திர ஒரு சமாதானம் வெளிப்பட போகிறது. நான் சொல்லுகிறேன், எந்த வியாதி உங்களை படுத்த படுக்கையாய் மாற்ற வேண்டும் என்று சத்துரு திட்டமைத்தார், எந்த வியாதியை கொடுத்து எந்த பலவீனத்தை கொடுத்து சோதரம் உங்களை கீழே விழ வைக்கணும்னு சத்துரு எழுப்பினாலும் சொல்லுகிறார் சோதரம், நீ விழுந்து முறிந்து விழுகிற நபர் அல்ல சோதரம், நான் உன்னை சோதரம் உன் சரீரத்தை வியாதிப்பட்ட எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறேன் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை நீங்கள் புரிந்து விழுவதில்லை, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். இந்த வார்த்தை ஆமென் சொல்றீங்க. என் அழைப்பே அதுதான், என்னுடைய உருவாக்குதலே அதுதான். கர்த்தர் கிரியேட் பண்ணும் பொழுது நீங்கள் எந்த இடத்தில் விழுந்தீர்களோ, யாரும் தள்ளப்பட்டீர்களோ, விழுந்த இடத்தில் சோத்திரம் தள்ளப்பட்டவர்களுக்கு முன்னதாக சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒரு தலையை என்னையா அபிஷேகம் பண்ணுவேன் என்று கத்து சொன்னாங்க. அந்த வார்த்தையின் பிரகாரம் வார்த்தை நான் மறுபடியும் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறேன், நீங்கள் விழுந்த இடத்தில் சோத்திரம் நீங்கள் உங்களை உங்களை உங்களை விழவைத்த நபருக்கு முன்பதாக கத்து சொல்லுகிறார், நீங்கள் மீண்டும் திரும்ப எழுந்து நிமிர்ந்து சோத்திரம். வேலை பார்க்கிற இடத்துல ஒரு சில பொறாமையினால வன்கவிகளினால உங்களை கீழே தளர்ந்து திட்டம் பண்ணியிருக்கலாம் சோதரம், நீங்க வேலை செய்யும் இடத்துல உங்களை அந்த வேலையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முறிந்து விழுவது கிடையாது. அநேக போராட்டம் அநேக பிரச்சனைகள் வந்து சோதரம் உங்க பிரச்சனைகளும் உங்க பிசினஸ் கீழே விழ வைக்கணும் சொல்லுகிறான் சோதரம், உங்க பிசினஸ் புரிந்து விழுவது கிடையாது. அழைப்பு புரிந்து விழுகிற கடைமாக என்னுடைய அழைப்பு எழுந்து நிமிர்ந்து வார்த்தையை சொல்ல சொல்ல நான் சொல்கிறேன், பரலோகத்திலிருந்து தேவனுடைய எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவர் கருத்தினார்கள். நீங்கள் உயர்த்துகிற சப்தத்தை கேட்கிற இந்த டைம் சில வியாதியிலிருந்து சில போராட்டத்திலிருந்து சில பினான்சியல் பிரச்சனையிலிருந்து சில பிசினஸ் பிரச்சனையிலிருந்து உங்களையும் உங்க குடும்பத்தையும் எழுந்து வந்து நிற்க செய்ய வாழ்க்கையை அடிக்கடி முறிவுகளை சந்திக்கிறீங்களா? இந்த வார்த்தை புருஷனுக்கு கண்ட தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை திரும்ப கத்தர் எடுப்பித்தல் போல கத்தர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல விழுந்து போன எந்த இடத்துல முறிந்து விழுந்தாலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் எந்த இடத்தில் தாவீதின் கூடாரத்தை போல கீழே விட தள்ளப்பட்டீர்களோ கத்த சொல்லுகிறார், தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பிட்டு கட்டினது போல நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் திரும்ப எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிறேன் கத்தர்வார்கள். அந்த வார்த்தை யாருமே சொல்லுகிறேன் சொல்லி கண்டர் பயம் இருந்தீர்கள். இந்த வார்த்தையை கேட்கும் போதே நீங்கள் கன்ஃபஸ் பண்ணுங்க, நாங்கள் எழுந்து விபத்து நிற்க போவோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், எங்கள் பிள்ளைகள் எழுந்து நிமிர்ந்து நிற்க போவோம், எங்க ஸ்பிரிச்சுவல் லைன் எழுந்து நிமிர்ந்து நிற்க போவது, எங்கள் சரீரம் எங்கள் பலவீனப்பட்ட வியாதி உள்ள சரீரம் எழுந்து நிமிர்ந்து நிற்க போவோம். என் வார்த்தையை சொல்ல சொல்ல எழுந்து நிறுத்துகிற குடும்பம் எந்த இடத்தில் தள்ளப்பட்டீர்கள் கேட்டுக்கொண்டிருக்கே தூக்கி விழுகிறவங்க வந்தது சங்கீதத்தில் வாசிக்கிறத அவனை உடையான சேர்த்து என்று தூக்கி எடுத்து அவனை பயங்கரமான தூக்கி எடுத்து உடையான சேர்த்துக்கு சமானமான பாவத்திலும் வியாதியிலும் சாபத்திலும் மந்திரவாதத்திலும் பிரிச்சுயத்திலும் கட்டப்பட்ட நன்மைகளும் தெரிந்தான் மறித்தாக்கும் இப்படிப்பட்ட பயங்கரமான குடியில் சிக்கின நிலைமை என்று சத்தத்தை கேட்கிறீங்களா? ஏய் சபையை கத்த தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், சில சில முறையான சேற்று குடும்பத்தையும் தூக்கி சேற்றினிருந்து கண்ட தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்கள் குழி நின்று மனைக்கு வரப்போகிறீர்கள், சேற்றிலிருந்து கட்டணத்தை விழுந்தது சில வியாதிகள், சில மந்திரவாதிகள், சில பாரம்பரிய சாபத்துல நாமிய குடும்பமும் சேர்ச்சில விழுந்ததும் போல விழுந்தது போல புரிந்து புரிந்து விழுந்தது உண்மைதான். தூக்கி விடுங்கப்பா சகை தூக்கி விடுகிற கத்தாவே மரணத்தோடு போராடி சொல்ல வார்த்தையை ீர்கள உங்களை பார்த்து தந்த வார்த்தை ஆண்டு சொல்லுகிறார் மரணம் உனக்கு முடி வந்த சொல்லை மரணம் முடி வந்த மலைக்கு கண்மலையில் நீங்களும் குடும்பமும் எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறேன் விழுந்து போகிற சீசன் தீர்க்க தரிசனமாய் சொல்லுங்க இந்த சீசன் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்க பிசினஸுக்கும் அல்லேலூயா உங்க ஸ்பிரிச்சுவலுக்கும் விழுந்து போகிற புரிந்து புரிந்து விழுந்து போகிற சீசன் அல்ல இந்த சீசன்ல கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் எழுந்து நிமிர்ந்து கடல்ல இயேசு நடந்து வருவது பார்த்தவுடனே சொல்றேன் நாம் கடல்ல நடந்தோம் ஒரு சிலருக்கு கண்ட தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் விழுந்த இடத்துல தான் வைக்கிறான். விழுந்த இடத்தில் ஒரு வேலை உங்க உறவினர்கள் பார்த்து உங்களுக்கு உதவி செய்ய வராமல் இருக்கிறோம், உதவி செய்ய வராமல் இருக்கிறான். தீர்க்க தரிசனமாய் சொல்லலாம், யார் வருகிறார்களோ இல்லையோ, ஓ பிரைஸ் காட், நீங்க மூழ்கும் பொழுது உங்களை தூக்கி விடுவதற்கு, உங்களை கைதூக்கி எழுப்பிடுவதற்கு, உங்களை காப்பாற்றுவதற்கு யார் வருகிறார்களோ இல்லையோ, என் தாய் கருவில் உருவாக்கி உன்னை பெற்ற அழைக்க, உன்னை தெரிந்த தேவனாயிருக்கிற கத்த விழுந்த இடத்தில் எல்லாம் நீட்டி திரும்பவும் எழுந்து நிமிர்ந்து நிஷ்கட்சைய வல்லவர்களாயிருக்கிறார். எத்தனை மகாமை சொல்றது, விழுந்து போன இடத்திலிருந்து கர்த்தர் ஆன்ஸ் பார்த்து வந்து சொல்லி தூக்கி நீங்கள் எடுப்பே, நீங்கள் முறிந்து விடுவது கிடையாது. கர்த்தருடைய கரம் உங்கள் குடும்பத்தை உங்கள் கையில் எடுத்து நிமிர்ந்து நிற்க செய்யும். எந்த சந்தேகம், எந்த தண்ணீர நிக்க முடியாமல் விழுந்தாலும், யோனியில் எந்த தண்ணியில நிக்க முடியாம விழுந்தாலும், எந்த தண்ணியில எந்த அலையில எந்த கொந்தளிப்புல நிக்க முடியாமல் விழுந்தாலும், அதே இப்ப நிக்கிறான். அதுவியா எந்த கடலை நடக்க முடியாம விழுந்தாலும் கடலை இப்ப நடக்கிறான். அவன் பக்கத்தில் காற்றையும் கடலையும் அடக்கி போகவில்லை. மறுபடியும் விழுந்திராதபடி மலை மீது உங்கள் அடிகளை உறுதிப்படுத்த ஆரம்பித்தவராய் நாங்கள் முறிந்து விடுவது இல்லை, முறிந்து விடுவதில்லை, எங்கள் பிள்ளைகள் முறிந்து விடுவதில்லை, எங்கள் முறிந்து விடுவதில்லை, எங்கள் வேலை வாய்ப்பு முறிந்து விடுவதில்லை. சொல்லுங்கள், நாங்கள் கத்தனை மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னா நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், எங்கள் பிள்ளைகளோ எழுந்து நிமிர்ந்து நிற்க போகிறார்கள். எங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப், எங்க செவ வாழ்க்கை, எங்க ஆவைக்குரிய வாழ்க்கை எழுந்து நிமிர்ந்து நிற்க போவது சொன்ன சொல்றேன். இந்த வார்த்தையை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க கத்தவங்களை கைக்கு சொல்லப்போம்.
1: ஆமே
2: திறமை பெற்றுக்கொண்டு வெளியாகிறேன். அழிச்சிடலாம் யோசேப்பு பண்ணிடலாமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவன் குழியில தூக்குனாங்க. அவன் பண்ணிடலாமா இருக்கிறதுக்கு அவனை நெஞ்சு போட்டாங்க. தூக்கி விடுகிற கட்டை பைபிள் வாசிக்கிறோம், பாவனுக்கு தகப்பனாய் வாச்சுதான். என்ன ஒரு ப்ராபர்ட்டி வேடு பாருங்க, அழிஞ்சு போனவன் அடிமையா போனவன கத்தர் உயர்த்து கொடுத்து பாவனுக்கு தகப்பனாய்
1: வாச்சுதான்.
2: அடிமை ஜெய் கல்வி இந்த பொசிஷன் எங்க இருக்குது, அடிமை செய் கைக்கிறது இந்த பொசிஷன் எங்க இருக்குது, பாதுக்கே அப்பாவா மாத்தணும். இதுதான் கட்ட தூக்கி விடுகிற ரெவலேஷன். கத்தர் உள்ள தூக்கணும் நினைச்சுட்டாருன்னா, கத்தர் உள்ள நேரம் கொண்டு வந்து நினைச்சுட்டாருன்னா, எந்த பாவம் அழிக்கணும் பண்ணாலும் வார்த்தை கத்த ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுவோம். எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கு தகப்பட்ட கத்தவங்களை மாற்றம் நீங்க வேலை பார்க்கற இடத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் உன்னையும் உங்க குடும்பத்தையும் பராக்கிரமம் அல்ல. என்னை தூக்கி விடுகிறவர் ஒருவர் என் பக்கத்தில் இருக்கிறார். ஒன்றையோ நாம் யாரை பார்த்தோம், கிறிஸ்துவை மேன்மை பார்த்தோம். வேற ஒண்ணுமே இல்லை, வேற எந்த குவாலிபிகேஷன் இல்லை. நீங்க எழுப்பணுமா, முறிந்து விழா பண்ணணுமா, அப்படி சொல்லி ஜெபிக்கும் பொழுது விழுந்த இடத்தில் தாவீதின் கூடாரம் திரும்ப கட்டப்பட்டது போல, குடியிலிருந்து சேர்ச்சி நின்று தூக்கி எடுத்தவர்கள் பேதுருவை விழுத்த இடத்தில் எழுந்து நிமிர்ந்து நிற்க சென்றது போல, யோசேப்பை கத்தர் சொந்த பாமோனுக்கு கத்தர் உயர்த்துவாரா. ஒரு செகண்ட் கணப்பு சோதரம் பண்ணி ஜோ பண்ணி ஒப்பு கொடுங்கே சோதரம், எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா, எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. உங்களை மாத்திரமே என்னை பாராட்டுகிறோம், எங்க வாழ்நாள் உங்க விழுத்தடத்தில் இருந்து ஒன் செகண்ட் திரும்பவும் அவர்களை தூக்கி விடுவீர்கள். அவர்கள் குடும்பம், அவருடைய பிள்ளைகள், பிசினஸ், அவருடைய பினான்சியல், அவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் முறிந்து விழுந்த இடத்தில் மறுபடியும் கத்தவர்களை தூக்கி விட போவதற்கு இந்த சட்டத்தை கேட்கிற ஒவ்வொருவன் கண்மலையினர் கண்மலையின் உச்சியினர் அவர்களும் அவர்கள் குடும்பம் அறிவு உறுதிப்படுத்தப்படுவதா செய்ய போகிறவன் காய் ஸ்தோத்திரம்
1: நன்றி பாஸ்டர். நீங்க அடுத்த முறை வரைக்க வீடியோல வர முடியுமா?
2: எஸ் பாஸ்டர், எஸ் பாஸ்டர், எஸ் கண்டிப்பா.
1: என்ன உங்களோட ஆடியோல கொஞ்சம் சத்தம் கூடி குறையுது, அடுத்த முறை வீடியோல வந்தீங்கன்னா தெளிவா இருக்கும்.
2: எஸ் எஸ் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா.
1: ஓகே, நன்றி பாஸ்டர். கத்தர் உங்களை உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொண்ட பாஸ்டர் சார்ல்ஸ் இந்தியா. இன்றைய நாளே இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே அநேக தேவ ஊழியர்கள், மூன்று ஊழியர்கள் புதிதாக வந்தார்கள். பாஸ்டர் குட்டி சாமியல் அவருக்கு அடுத்த முறை ஒரு நேரத்தை கொடுப்போம். இன்று அவருக்கு நேரம் கொடுக்க முடியாத நிலை. பாஸ்டர் குட்டி சாமியல் இந்தியாவிலிருந்தான் வந்திருக்கிறார். அவரும் தானும் இந்த நிகழ்ச்சியிலே வார்த்தையை கொடுக்க வரும்னு தாகத்தோடு வந்து என்னிடம் கேட்டார். நான் சொன்னேன், பாஸ்டர் வந்து கேளுங்கள், அதன் பிறகு உங்களுக்கு ஒரு நேரத்தை தாருன்னு சொல்லியிருந்தேன். அப்படியாக மூன்று புதிய ஊழியர்கள் தேவன் இந்த சங்கமா வானொலியிலே இன்றைய தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியாக இந்த நிகழ்ச்சி முடிச்சா தேடுங்கம்மா.
3: ஆமேன் ஆமேன். அருமையான வார்த்தையின் மூலமாக கத்திரங்களை ஆசீர்வதித்தார். நன்றி நன்றி இயேசப்பா, நன்றி. இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் ஆண்டவரே, நீங்களே ஜீவனுள்ள தேவனாக எங்கள் மத்தியில் வந்து எங்கள் யாவரையும் ஒவ்வொரு விதமான வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான ஊழியக்காரர் வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். நன்றி நன்றி அப்பா. நேற்று இன்று மாறாவதரே, இன்று மட்டும் ஆண்டவரே, உங்களோட கிரிகைகளின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து உங்களோட உங்கள் பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலம் வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. இப்பொழுது சுதி ஆராதனை செய்த சிஸ்டர் கிரேசுக்காண்டி வருகிறேன். அவர்கள் செய்த ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். சிஸ்டர் கருணா காண்டி வருகிறேன். அவங்களை மண்டவரே போக்கிலும் வரத்திலும் இருந்து அவருடைய தேவையை சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க இப்பொழுதும் நான் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு பலன் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே அப்பா. நன்றி ஆண்டவரே. இந்த பாஸ்டர் சார்ல்ஸ் இந்த செய்திக்கு நன்றி செலுத்துற எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவன் இப்பொழுதும் எங்கள் மத்தியில் ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் எழும்பி நிமிர்ந்து நிக்க செய்து கொண்டிருக்கிற கிரீபலுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த வார்த்தையில அப்பா எனக்கு அது தொட்டுச்சு. அதை எவ்வளவோ நாங்க விலவீனப்பட்டு இருந்துட்டு இக்னரண்டா இருக்கிறோம். இப்பொழுதும் இந்த கடைசி காலத்துல கத்தரங்களை உயர்த்தி உங்களுக்கன்று நிமிர்ந்து நிற்பதற்கு ஆண்டவரே, உங்களோட முகத்தை பார்த்து ஓடுவதற்கு நீங்களே ஆதி மந்தவமா இருக்கிற பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் உங்களோட பரிசுத்தமான ஜீவியை ஜீவிப்பதற்கு எங்களை அழைத்தீர்கள். நாங்கள் மதிப்படி ஜீவிப்பதற்காண்டவரே எங்களை அழைத்து நாங்கள் உங்களில் மறைந்திருப்பதற்கு தந்த இந்த சிலாக்கியத்துக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பாஸ்டரையும் அவங்க செய்யற ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. பாஸ்டர் சார்ஸ் பாஸ்டர் ஜான்சனையும் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களை அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கள். தேசமே பயப்படாது மகிழ்ந்து கூறி அழகான வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு புதிதான விசுவாசத்தை கொடுத்து எங்களுக்கு புதிதான உங்களோட அன்பின் மூலமாக எங்களுக்கு ஆண்டவர் உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து ஆசீர்வதித்து அவர்களையும் அவருடைய ஊழியத்தில இருந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். டாக்டர் அஞ்சலினா காண்பே ஜபிக்கிறேன் ஆண்டவர். அவர்களும் அருமையான வார்த்தையை கொடுத்தார்கள் ஆண்டவரே அப்பா. அவர்கள் கொடுத்த வார்த்தையிலும் அவர்கள் ஆண்டவரே டாக்டராக இருந்து ஆண்டவரே அந்த பிராக்டிகம்ல அவர்கள் செய்யற அந்த கிரிகையில் ஆண்டவரே தினோ பேர் பலவீனமாக வந்து அவர்களிடம் அந்த மருந்தெடுக்க வந்திருப்பார்கள். அந்த நேரத்திலும் ஆண்டவரே அவங்க ஜொபித்து ஜொபித்து அந்த ஊழியத்தை நடத்தியிருப்பார்கள் என்று நினைக்கிற அதன்படி எங்களுக்கு அருமையான வார்த்தைகள் கொடுத்து இயேசுவால முடியும் அப்பா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே கண்ணீரை துடைப்பவரே சுகம் கொடுத்து யாவரையும் நீங்க இன்று மட்டும் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதி வந்த கிரிபேலுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே அப்பா. சுத்தம் ஒன்று சுத்தமாக என்று வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களுடைய ரத்த கோட்டைகளை மறுத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. மறுபடியாக சிஸ்டர் ரஞ்சினிக்கான் வருகிறேன். அவர்கள் ஜபித்த ஜபங்களை கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு கண்ணீரை துடைத்து அதிகமான ஊழியக்காரர்களை எங்களை மத்தியில் கொண்டு சேர்க்கும்படியா ஜபிக்கிறேன். மைந்தரணையாக்கன் ஜபிக்கிறேன் அப்பா. அவர் ஒவ்வொரு நேரம் காலை மாலை நேரம் என்று பார்க்காத வண்ணமாக உங்களுக்குள்ள காத்திருந்து அருமையான வார்த்தைகளை கொடுத்து பகிர்ந்து கொடுத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்க கிரிவேலுக்கு அவர்களுக்கு நன்றி செலுத்து. அவர்களை இன்னும் உங்களுடைய இரத்தத்தின்கள் மறைத்து வைத்து அப்பா அவர்களின் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். புது பலனை கொடுத்து அப்பா உங்களுக்குள்ள மறைத்து வைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய ஜெபங்களை அப்பா அவர்களுக்கு தேவையானவர்களை சந்தித்து அவர்களுடைய போக்கிலும் வருத்தலும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா என்னை என் கூட இருந்தாண்டே உங்களோட வார்த்தையை நாங்கள் அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கத்தக்கதாக விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசித்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான் என்று கூறிய வார்த்தையின் மூலமாக என்னோட பேசினீர்கள் ஆண்டவரே. அந்த வார்த்தையின் மூலமாக என் அநேகருக்கு ஒரு புதிதான விசுவாசத்தை அன்பையும் கிருபையும் கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்பெஷலாக ஆண்டவரே பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவர்கள் மறைவால இருந்து செய்கிற இந்த ஊழியத்துக்கு நன்றி செலுத்துறேன். இன்று மட்டும் காத்தவரை இனிமேலும் அவர்களை உங்களோட மறைத்து வைத்து ஆண்டவரே அவர்களை காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஒரு வேலி அடைத்து அவர்களை ஆண்டே பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களும் உங்களை அதிகமாக உங்க பிரசன்னத்தை அறிந்து உணர்ந்து உங்களுக்குள்ள மறைந்து ஜீவிப்பதற்கு அவர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தை அவர்கள் எங்களுக்கு தெரிந்து இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த அந்த வெளிப்படுத்தலுக்கு நன்றி செலுத்துகிற அவர்கள் மூலமாக நாங்கள் இப்பொழுது சங்கமம் வானொலி வந்து நின்று உங்களை ஆவியோடு உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா தேசமே பயப்படாது மகிழ்ந்து களிக்குறேன் கூறியபடி யாவரும் உங்களுக்குள்ள மகிழ்ந்தின் அதிகமாக உங்களுக்குள்ள சாய்ந்திருப்பதற்கு யாவருக்கும் புதுபெலை சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த எல்லா ஊழியக்காரர்களுக்கும் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாறுதே, எல்லாம் மாறுதே, என் இயேசுவாலே எல்லாம் மாறுதே என்று சொல்லி அறிக்கை பண்ணலாமா? அவனுடைய புலம்பலை ஆனந்தமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், உடைய துக்கத்தை அவன் சந்தோஷமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார், உடைய வாழ்க்கை உடைய குடும்பம்

0: gelap mari.
1: அவன் மாறாதவன் மாறாதவன்.

இயேசுவே, இந்த கடைசி காலத்திலே எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க.

நாம் நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: மேல் மகிழ்ந்து நாங்கள் உண்மை கொண்டாடுகிறோம். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.
1: இது ஒரு வேர்ட் ஆஃப் லார்ட் வெளியீடு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாம்சாயல் முற்றும் மாறிடுமே. மகிபனின் சாயல் வந்திடுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் மறுரூபம். நீங்களும் நானும் இயேசுவை போல் மாற வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய சாயலா எங்களை மாற்றும். மாம்ச சாயல் எங்களை விட்டு முற்றிடுமாய் அகன்று மன்னவனாகிய இயேசுவின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் என்று சொல்லி எல்லாரினோடு கூட சேர்ந்து

மாக்கவாரும் ஐயா, என்னை மறுரூபமாக்கவாரும் ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் என்னை மறுரூபமாக்கட்டும். உம்முடைய பிரசன்னம் ஒன்றே எங்களை மறுரூபமாக்குகிற ஒரு இடமா இருக்கிறது ராஜா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி பாடின அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்களை ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே மீண்டுமாய் அருமை சகோதரி ஹேமாஜான் அவர்கள் அகிலவே போற்றிடும் ராஜாதி ராஜாவை பாட வருகிறார்கள். கரம் தட்டி அவர்களை வரவேற்போமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சீடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம் மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம் மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம் மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம் மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும். மிகப்பெரிய சுகம் கிடைக்கும். சமாதானம் நம் மத்தியிலே வரும். விடுதலை கிடைக்கும். சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள். எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அநேக பாவங்களை செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நின்ற போதும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821.

சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

ஒன்று சாமுவேல் 2:30 நம்மை மாட்சிமைப்படுத்துபவனே நாமும் மாட்சிமைப்படுத்துவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் லார்ட் வெளியீடு.
1: அன்பானவர்களே, இந்த ஒலிநாடாவிற்காக அற்புத ஊழியத்தின் ஸ்தாபகரும் உலக பிரசித்தி பெற்ற தேவ ஊழியருமான சுவிசேஷகர்

இரண்டு நாளாகமும் பரமானது முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளமும் 20 முழ அகலமுமாயிருந்தது.

0: ரெண்டு நாளாகமம் மூன்றாம் அதிகாரம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவக்கினான். அவன் தான் ராஜ்யபாரம் பண்ணின நாலாம் வருஷம் இரண்டாம் மாதம் இரண்டாம் தேதியிலே கட்டத் தொடங்கினான். தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு சாலமோன் போட்ட அஸ்திபாரமானது முற்காலத்து அளவின்படியே 60 முழ நீளமும் 20 முழ அகலமுமாயிருந்தது. முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படியே 20 முழ நீளமும் 120 முழ உயரமுமாயிருந்தது. அதன் உட்புறத்தை பசும்பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் பெரிய மாளிகையை தேவதாறு பலகைகளினால் செய்து பசும் பொன்னினால் இழைத்து அதன் மேல் பேரிச்சு வேலையையும் சங்கிலி வேலையையும் சித்தரித்து அந்த மாளிகையை இரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயிமின் பொன்னாயிருந்தது. அந்த மாளிகையின் உத்தரங்களையும் நிலைகளையும் அதன் சுவர்களையும் அதன் கதவுகளையும் பொன் தகட்டால் மூடி கொத்து வேலையால் சுவர்களிலே கேரூபின்களை செய்வித்தான். மகா பரிசுத்தமான ஆலயத்தையும் கட்டினான். அதன் நீளம் ஆலயத்தினுடைய அகலத்தின்படி 20 முழமும் அதன் அகலம் 20 முழமுமாயிருந்தது. அதை 600 தாலந்து பசும்பொன்னினால் இழைத்தான். ஆணிகளின் நிறை 50 பொன் சேக்கலானது. மேல் அறைகளையும் பொன்னினால் இழைத்தான். அவன் மகா பரிசுத்தமான ஆலயத்திலே 2 கேரூபின்களையும் சித்திர வேலையாய் உண்டு பண்ணினான். அவைகளை பொன் தகட்டால் மூடினான். அந்த கேரூபின்களுடைய செட்டைகளின் நீளம் 20 முழமானது. ஒன்றினுடைய ஒரு செட்டை 5 முழமாயிருந்து ஆலயத்து சுவரை தொட்டது. மறு செட்டை 5 முழமாயிருந்து மற்ற கேரூபினின் செட்டையை தொட்டது. மற்ற கேரூபினின் ஒரு செட்டையும் 5 முழமாயிருந்தது, ஆலயத்து சுவரை தொட்டது. அதன் மறு செட்டையும் 5 முழமாயிருந்து மற்ற கேரூபினின் செட்டையை தொட்டது. இப்படியே அந்த கேரூபின்களின் செட்டைகள் 20 முழ விரிவாயிருந்தன. அவைகள் தங்கள் கால்களால் ஊன்றி நின்றன. அவைகளின் முகங்கள் ஆலயத்து உட்புறமாய் நோக்கியிருந்தது. இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய நூலாலும் திரையையும் அதிலே கேரூபின்களின் உருவங்களையும் உண்டு பண்ணினான். ஆலயத்திற்கு முன்னாக 35 முழ உயரமான 2 தூண்களையும் அவைகளுடைய முனைகளின் மேலிருக்கும் 5 முழ உயரமான கும்பங்களையும் உண்டாக்கி சந்நிதிக்கு முன்னிருக்க சங்கிலிகளையும் பண்ணி தூண்களின் முனைகளின் மேல் பற்ற வைத்து 100 மாதளம் பழங்களையும் பண்ணி அந்த சங்கிலிகளில் கோத்தான். அந்த தூண்களை அவன் தேவாலயத்திற்கு முன்பாக ஒன்றை வலதுபுறத்திலும் ஒன்றை இடதுபுறத்திலும் நாட்டி வலதுபுறமானதற்கு யாகீன் என்றும் இடதுபுறம். 2 நாளாகமம் 4 அதிகாரம். அன்றியும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 10 முழ உயரமுமான வெண்கல பலிபீடத்தையும் பண்ணினான். வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான். சக்கராகாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் 10 முழ அகலமும் 5 முழ உயரமும் சுற்றளவு 30 முழ நூல் அளவுமாயிருந்தது. அதன் கீழ்ப்புறமாய் ரிஷபங்களின் உருவங்கள் ஒவ்வொரு முழத்திற்கு 10 உருவமாக அந்த கடல் தொட்டியின் சக்கரத்தில் இருந்தன. தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்ட அந்த ரிஷபங்களின் 2 வரிசைகள் இருந்தன. அது 12 ரிஷபங்களின் மேல் நின்றது. இவைகளில் 3 வடக்கேயும் 3 மேற்கேயும் 3 தெற்கேயும் 3 கிழக்கேயும் நோக்கியிருந்தன. கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது. அவைகளின் பின்பக்கமெல்லாம் உட்புறமாய் இருந்தது. அதன் கனம் 4 விரட்கடையும் அதன் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது. அது 3000 குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாயிருந்தது. கழுவுகிறதற்கு 10 கொப்பரைகளையும் உண்டாக்கி 5 வலதுபுறத்திலும் 5 இடதுபுறத்திலும் வைத்தான். சர்வாங்க தகனமாகிறவைகளை அவைகளில் அலைசுவார்கள். கடல் தொட்டியோ ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணிக் கொள்கிறதற்கு இருந்தது. 10 பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே 5ம் இடதுபுறத்திலே 5ம் வைத்தான். 10 மேஜைகளையும் செய்து அவைகளை தேவாலயத்தில் வலதுபுறத்திலே 5ம் இடதுபுறத்திலே 5ம் வைத்து 100 பொன் கலங்களையும் பண்ணினான். மேலும் ஆசாரியரின் பிரகாரத்தையும் பெரிய பிரகாரத்தையும் பிரகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை வெண்கலத்தால் மூடினான். கடல் தொட்டியை கீழ்த்திசையான வலதுபுறத்திலே தெற்கு முகமாக வைத்தான். ஈராம் செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேலிருக்கிற கும்பங்களும் குமிழ்களும், தூண்களுடைய முனையின் மேலிருக்கிற குமிழ்களான 2 கும்பங்களை மூடுகிறதற்கு 2 வலைப்பின்னல்களும், தூண்களின் மேலுள்ள குமிழ்களான 2 கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலைப்பின்னலின் 2 வரிசை மாதுளம்பழங்களாக 2 வலைப்பின்னலும் இருக்கிற 400 மாதுளம்பழங்களுமே, ஆதாரங்களையும் ஆதாரங்களின் மேலிருக்கும் கொப்பரைகளையும் 1 கடல் தொட்டியையும் அதன் கீழிருக்கும் 12 ரிஷபங்களையும் செப்பு சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள் துரடுகள் முதலான பனிமுட்டுகளையும் ஈராம் அபி ராஜாவாகிய சாலமோனுக்கு கர்த்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான். யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான். இந்த பனிமுட்டுகளை எல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாயிருந்தது. தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய சகல பனிமுட்டுகளையும் பொற்பீடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் மேஜைகளையும் முறையின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துகிறதற்கு பசும்பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளின் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்தரிகளையும் பசும்பொன் கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவு.
1: எசேக்கியேல் 40ம் அதிகாரம். நாங்கள் சிறைப்பட்டு போன 25ம் வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ம் மாதம் 10ம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்தது. அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷமாயிற்று. தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதின் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டியிருக்கிறது போல் காணப்பட்டது. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதையெல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது. ஒவ்வொரு முழமும் நமது கை முழத்திலும் 4 விரற்கடை அதிகமானது. அவர் அந்த மதிலை அளந்தார். அகலம் 1 கோலாகவும் உயரம் 1 கோலாகவும் இருந்தது. பின்பு அவர் கிழக்கு முக வாசலுக்கு வந்து அதன் படிகளின் மேல் ஏறி வாசற்படியை 1 கோல் அகலமாகவும் மறு வாசற்படியை 1 கோல் அகலமாகவும் அளந்தார். ஒவ்வொரு அறையும் 1 கோல் நீளமும் 1 கோல் அகலமுமாய் இருந்தது. அறை வீடுகளுக்கு நடுவே ஐந்து முழ இடம் விட்டிருந்தது. வாசலின் மண்டபத்தருகே உள்வாசற்படி ஒரு கோலளவாய் இருந்தது. வாசலின் மண்டபத்தையும் உள்ளே ஒரு கோலளவாக அளந்தார். பின்பு வாசலின் மண்டபத்தை எட்டு முழமாகவும் அதன் தூணாதாரங்களை இரண்டு முழமாகவும் அளந்தார். வாசலின் மண்டபம் உட்புறத்தில் இருந்தது. கீழ்திசைக்கெதிரான வாசலின் அறைகள் இந்த புறத்தில் மூன்றும் அந்த புறத்தில் மூன்றுமாய் இருந்தது. அவைகள் மூன்றுக்கும் ஒரே அளவும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த தூணாதாரங்களுக்கு ஒரே அளவும் இருந்தது. பின்பு வாசல் நடையின் அகலத்தை பத்து முழமாகவும் வாசலின் நீளத்தை பதிமூன்று முழமாகவும் அளந்தார். அறைகளுக்கு முன்னே இந்த புறத்தில் ஒரு முழ இடமும் அந்த புறத்தில் ஒரு முழ இடமும் இருந்தது. ஒவ்வொரு அறையும் இந்த புறத்தில் ஆறு முழமும் அந்த புறத்தில் ஆறு முழமுமாயிருந்தது. பின்பு வாசலில் இருந்த அறையின் மெத்தை நின்று மற்ற அறையின் மெத்தை மட்டும் 25 முழமாக அளந்தார். கதவுக்கு கதவு நேராயிருந்தது. தூணாதாரங்களை 60 முழமாக அளந்தார். இந்த தூணாதாரங்களின் அருகே சுற்றிலும் முன் வாசலின் முற்றம் இருந்தது. பிரவேச வாசலின் முகப்பு துவக்கி உட்புற வாசல் மண்டப முகப்பு மட்டும் 50 முழமாயிருந்தது. வாசலுக்கு உட்புறமாக சுற்றிலும் உள்ள அறைகளுக்கும் அவைகளின் தூணாதாரங்களுக்கும் ஒடுக்கமான ஜன்னல்கள் இருந்தது. மண்டபங்களிலும் அப்படியே இருந்தது. உட்புறமாய் சுற்றிலும் அந்த ஜன்னல்களும் தூணாதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்சை மரங்களும் இருந்தது. பின்பு என்னை வெளிப்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே அறை வீடுகளும் பிரகாரத்தின் சுற்றிலும் பதித்த தளவரிசையும் இருந்தது. அந்த தளவரிசையின் மேல் 30 அறை வீடுகள் இருந்தது. வாசலுக்கு பக்கத்திலும் வாசல்களின் நீளத்துக்கு எதிரிலும் உள்ள அந்த தளவரிசை தாழ்வான தளவரிசையாயிருந்தது. பின்பு அவர் கீழ்வாசலின் முகப்பு துவக்கி உட்பிரகாரத்து புறமுகப்பு மட்டுமுள்ள விசாலத்தை அளந்தார். அது கிழக்கும் வடக்கும் 100 முழமாயிருந்தது. வெளிப்பிரகாரத்துக்கு அடுத்த வட திசைக்கு எதிரான வாசலின் நீளத்தையும் அகலத்தையும் அளந்தார். அதற்கு இப்புறத்தில் 3 அறைகளும் அப்புறத்தில் 3 அறைகளும் இருந்தது. அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் முதல் வாசலின் அளவுக்கு சரியாயிருந்தது. அதன் நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. அதன் ஜன்னல்களும் அதன் மண்டபங்களும் அதன் மேல் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் கீழ்திசைக்கு எதிரான வாசலின் அளவுக்கு சரியாயிருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 7 படிகள் இருந்தது. அதன் மண்டபங்கள் அவைகளுக்கு முன்னாக இருந்தது. வட திசையிலும் கீழ்திசையிலும் உள்ள ஒவ்வொரு வாசலுக்கு எதிராக உட்பிரகாரத்துக்கும் வாசல்கள் இருந்தது. ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் 100 முழமாக அளந்தார். பின்பு என்னை தென் திசைக்கு அழைத்து கொண்டு போனார். அங்கே தென் திசைக்கு எதிரான வாசல் இருந்தது. அதன் தூணாதாரங்களையும் அதன் மண்டபங்களையும் அதற்குரிய அளவின்படி அளந்தார். அந்த ஜன்னல்களுக்கு சரியாக அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 7 படிகள் இருந்தது. அதற்கு முன்பாக அதன் மண்டபங்களும் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இந்த புறத்தில் ஒன்றும் அந்த புறத்தில் ஒன்றுமாக இருந்தது. உட்பிரகாரத்துக்கும் ஒரு வாசல் தென் திசைக்கு எதிராக இருந்தது. தென் திசையில் உள்ள ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் 100 முழமாக அளந்தார். பின்பு அவர் தெற்கு வாசலால் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக தெற்கு வாசலையும் அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுக்கு சரியாக இருந்தது. அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. 25 முழ நீளமும் 5 முழ அகலமுமான மண்டபங்கள் சுற்றிலும் இருந்தது. அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 8 படிகள் இருந்தது. பின்பு அவர் கீழ்த்திசை வழியாய் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக அந்த வாசலையும் அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுகளுக்கு சரியாக இருந்தது. அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. அதன் தூணாதாரங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இருந்தது. அதில் ஏறுகிறதற்கு 8 படிகள் இருந்தது. பின்பு அவர் என்னை வடக்கு வாசலுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாய் அதன் வாசலை அளந்தார். அதன் அறைகளும் அதன் தூணாதாரங்களும் அதன் மண்டபங்களும் அளக்கப்பட்டது. அதை சுற்றி ஜன்னல்களும் இருந்தது. நீளம் 50 முழமும் அகலம் 25 முழமுமாயிருந்தது. அதன் தூணாதாரங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது. இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அதன் தூணாதாரங்களில் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. அதில் ஏறுவதற்கு 8 படிகள் இருந்தது. அதன் அறைகளும் அதன் கதவுகளும் வாசல்களின் தூணாதாரங்களுக்கு அருகில் இருந்தது. அங்கே தகன பலிகளை கழுவுவார்கள். வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்தில் 2 பீடங்களும் அந்த புறத்தில் 2 பீடங்களும் இருந்தது. அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவார்கள். வடக்கு வாசலுக்குள் பிரவேசிக்கிறதற்கு ஏறி போகிற வெளிப்புறத்திலே 2 பீடங்களும் வாசலின் மண்டபத்தில் உள்ள மறுபுறத்திலே 2 பீடங்களும் இருந்தது. வாசலின் அருகே இந்த புறத்தில் 4 பீடங்களும் அந்த புறத்தில் 4 பீடங்களும் ஆக 8 பீடங்கள் இருந்தது. அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள். தகன பலிக்குரிய 4 பீடங்கள் வெட்டின கல்லாயிருந்தது. அவைகள் 1.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1 முழ உயரமுமாயிருந்தது. அவைகளின் மேல் தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிற ஆயுதங்களை வைப்பார்கள். 4 விரக்கடையான முளைகள் உள்ளே சுற்றிலும் வரிசையாய் அடிக்கப்பட்டிருந்தது. செலுத்தும் பலிகளின் மாம்சம் பீடங்களின் மேல் வைக்கப்படும். உட்பிரகாரத்திலே உள்வாசலுக்கு புறம்பாக சங்கீதக்காரரின் அறை வீடுகள் இருந்தது. அவைகளில் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவைகள் தென் திசைக்கு எதிராகவும் கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வட திசைக்கு எதிராகவும் இருந்தது. பின்பு அவர் என்னை நோக்கி, தென் திசைக்கு எதிராயிருக்கிற இந்த அறை ஆலய காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. வட திசைக்கு எதிராயிருக்கிற அறையோ பலிபீடத்தின் காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. இவர்கள் லேவியின் புத்திரரில் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்காக அவரிடத்தில் சேருகிற சாதோக்கின் புத்திரர் என்றார். அவர் பிரகாரத்தை 100 முழ நீளமாகவும் 100 முழ அகலமாகவும் அளந்தார். அது சதுரமாயிருந்தது. பலிபீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது. பின்பு அவர் என்னை ஆலய மண்டபத்துக்கு அழைத்து கொண்டு போய் மண்டபத்தின் தூணாதாரத்தை இந்த புறத்தில் 5 முழமும் அந்த புறத்தில் 5 முழமுமாக அளந்தார். வாசலின் அகலம் இந்த புறம் 3 முழமும் அந்த புறம் மூன்று முழமுமாயிருந்தது. மண்டபத்தின் நீளம் 20 முழமும் அகலம் 11 முழமுமாயிருந்தது. அதற்கு ஏறி போகிற படிகளும் இருந்தது. தூணாதாரங்களிலே இந்த புறத்தில் ஒரு தூணும்.
0: யோவான் 6 இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாயிருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்யப்போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்துக்கு அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாயிருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் சேர்த்து வாற்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது அவருடைய சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூமுக்கு நேராய்ப் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவர்களிடத்தில் வராதிருந்தார். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். அப்பொழுது அவரை படவில் ஏற்றிக்கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படவு அவர்கள் போகிற கரையை பிடித்தது. மறுநாளில் கடலின் அக்கறையிலே நின்ற ஜனங்கள் அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்கு வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷருடனே கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவில் இருந்து வேறே படவுகள் வந்தது. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடத்தியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தில் நின்று வந்தவரை தவிர வேறொருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வண்ணாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பர்நகூமில் உள்ள ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடர்களாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறிப்போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இதன் நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். இயேசு அவர்களை நோக்கி, பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியத்து பன்னிருவரில் ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாயிருந்தும்

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நாள். ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 69:5 வாசிக்கலாமா? தேவனே, நீர் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்களுக்கு மறைந்திருக்கவில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தியினம், குற்றங்கள், ரெண்டு விஷயத்தை தாவீத் இங்கு எடுத்து வைக்கிறார். என் புத்தியினத்தை நீர் அறிந்திருக்கிறீர் அப்படின்னா என்ன? புத்தியினம் அப்படின்னு என்ன? அதாவது குறைவா இருக்கிறதுன்னு அர்த்தம். நம்மளுடைய புத்தி செயல்படலையா, அந்த விதம் கர்த்தருக்கு விரோதமாய் எப்ப நம்ம புத்தி செயல்படுதோ அதுதான் புத்தியினம். பரிசுத்தத்துக்கு விரோதமா எப்ப புத்தி செயல்படுதோ அது புத்தியினம். பரலோகத்துக்கு விரோதமா புத்தி செயல்பட்டா அது புத்தியினம். அதுதான் வந்து தாவீது சொல்றாரு, என் புத்தியினத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். எல்லா மனுஷனுக்குள்ள இது இருக்கும்ல, அந்த புத்தியினம் இல்லாத மனிதர்கள் யார் அப்படின்னா, தேவனோடு நெருங்கிய உறவு இருக்கிறவங்க தான். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அசைக்க முடியாம இருக்கிறவங்க தான் அப்படிப்பட்ட காரியத்துல இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த புத்தியினமா இருப்பதை பத்தி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ கோபத்தை சில சமயம் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடும். சில சமயம் தேவன் தருகிற நன்மைகளை நம்ம இழந்துருவோம். சில சமயம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை இழந்துருவோம். அதனாலதான் தாவீது அறிக்கையிடும் பொழுது அதை சொல்லி அறிக்கையிடுறாரு, தேவனே நீர் புத்தியினத்தை அறிந்திருக்கிறீர். அது சொல்றாரு, அதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. எனக்கு தெரியாம செய்த, உமக்கு தெரியாம செய்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பாக்குறீங்க. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றதுக்காக தான் இதை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்ற. அவருக்கு முன்பாக எந்த பாவத்தையும் நான் மறைக்க கூடாது. பாவங்களை அறிக்கிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அதை அந்த பாவத்தை அறிக்கையிடாது இருக்கும் போது இரக்கமே இல்லை. அப்ப தாவீது அந்த புத்தி இனத்தை கூட அவர் அறிக்கையிட்டு ஜெபிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை என்ன சொல்றாங்க. குற்றங்கள், அவர் அவ்வளோ குற்றங்கள் செஞ்சிட்டாரான்னு ஆனா சொல்றாரு. இதெல்லாம் எதுக்காகனா, நம்ம சீர்படுத்தி கொள்வதற்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப செய்த குற்றங்களை ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? அறிக்கையிடணும். மறைந்திருக்கவில்லை அப்படிங்கிறார். குற்ற மனசோழ்ச்சியோடு வாழக்கூடாது. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது ஆண்டவருக்கு உடனே ஆண்டவருக்கு அறிக்கையிட்டு நம்ம மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி திரும்பி உடனே வந்துடலாம். ஆனால் அதை உள்ள வச்சு அதை உருவம் கொடுத்து செயல்வடிவாக்கி அதை நம்ம செஞ்சு அதுக்கப்புறம் தெய்வ சமூகம் வருவது என்பது தவறான காரியம். இருதயத்தில் தோன்றும் பொழுதே ஆண்டவர் சமூகத்துக்கு போயிடணும். அப்பா, எனக்கு இப்படி ஒரு புத்தியினமான காரியம் தோணுது, இப்படி ஒரு குற்றம் செய்ய இருதயம் தூண்டுகிறது, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர். சொன்ன மாத்திரத்தில் பரிசுத்தாவை நமக்கு விடுதலை கொடுத்துருவார். அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு அதை அறிக்கையிட தாவீது மாதிரி நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படி அறிக்கையிடும் பொழுது நமக்கு இரக்கம் செய்கிற தெய்வனா அவர் இருப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் பரிசுத்தாவின் எங்களோடு பேசியிருக்கிறீங்களே, அதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, வார்த்தைகள் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. வார்த்தையிலிருந்து வருகிற வல்லமை உம்முடையது ஆண்டவரே. எங்களுடைய புத்தி இனத்தை குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் அறியாமல் செய்த தப்பீதங்களை ஆண்டவரே, அறிக்கையிடாது இருக்கிற பாவங்களை மன்னிங்க. எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க இரக்கங்களுக்கு முடிவில் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க இரக்கத்தை எங்களுக்கு காண்பீங்கப்பா. இதை கேட்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவ நாமத்தில் செவித்து ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you all.
1: கிறிஸ்தவக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, திருடன் திருடவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் வந்தேன். யோவான் 10:10. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுக்கு முன்பாக சகலவற்றிலும் உண்மையுடனும் உத்தமத்துடனும் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு ரட்சிப்பு என்பது ஒரு ஓய்வு போன்றதல்ல. நாம் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வஞ்சிக்கிறவனாய் சுற்றித் திரிகிறான். அவன் எல்லா இடங்களிலும் ஒரு அழைக்கப்படாத விருந்தாளியாகவே இருக்கிறான். அது மட்டுமல்ல, தேவனை அறியாத ஜனங்களை அவன் வஞ்சித்து சாபத்தில் வெளுத்தி கொண்டிருப்பதுடன் ஒரு திருடனாகவும் தேவ பிள்ளைகளை கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராதபடி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திருடி எதிர்காலத்தை அழிக்க வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆகையால் நாம் எப்போ எம்முடைய ரட்சிப்புடன் கூடிய அன்பு, சந்தோஷம், சமாதானம் ஆகியவற்றை சத்துரு திருடி போகாதபடி ஜாக்கிரதையாக இருந்து எமது ஆவியையும் ஆத்தும ரட்சிப்பையும் பரிசுத்தமாக காத்து கொள்ளுவோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இந்த ஆவிக்குரிய கனிகள் எப்பொழுதும் எம்மில் நிலைத்திருக்க தேவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.
2: கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு நான் இந்த நாட்களை சந்தித்து வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் வருகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12:28 ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிற வேளையிலே, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நீதியின் பாதை என்றால் என்ன? நீதியின் பாதையிலே எப்படியாக ஜீவன் உண்டு என்பதை நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நீதியின் பாதை என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி நீதியை செய்து நீதியாக நடக்கிற மனுஷனுடைய பாதையை குறித்து தான், அவனுடைய வாழ்க்கையை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, வேதத்திலே நீங்கள் பார்க்கலா இருந்தால் ஆண்டவர் ஒரு சில பழையற்பாட்டு பரிசுத்தவான்களை அங்கே நீதிமானாக இந்த நாட்களே கண்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆதிகாமம் 6ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது, 6வது வசனத்திலே, நோவா வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது இப்படியாக, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நீதிமான் நீதியின் பாதையை உருவாக்க வேண்டும் என்றால் அவன் எப்படியாக தேவனோடு சஞ்சரிக்கிறானோ அவன் அப்படியே இந்த நாட்களிலே அவனுடைய பாதை இந்த நாட்களிலே ஒரு ஜீவனை அங்கே உருவாக்குறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறமே என கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம், அங்கே இருந்தவர்களுக்குள் அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, நீதியின் பாதை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நீதிமானாய் நடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலே அங்கே ஒரு ஜீவனை காணக்கூடியதாகவும் ஜீவன் உண்டாகிறதையும் இங்கே பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த பாதையிலே மரணம் இல்லை என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த பகுதியிலே சற்று நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது எப்படியாக மரணம் இல்லை என்று சொல்லி சொன்னால், இன்றைய நாட்களிலே அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த நாட்களிலே அங்கே நீதிமானாக இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் அவனுடைய வாழ்க்கையிலே அங்கே இந்த அதாவது சரீரத்துக்குரிய மரணத்தை காணலாம் ஒழிய இந்த நாட்களிலே ஆவிக்குரிய மரணத்தை இந்த நாட்களிலே காண முடியாது என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே இந்த வேத பகுதியிலே நீதிமொழிகளிலே ஞானி இப்படியாக அந்த நாட்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே அந்த நீதியின் பாதையிலே நடக்கிறவர்கள் யார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக அந்த நீதியின் பாதையிலே நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஜீவன் உண்டாகும் என்பதையும், அதே வேளையிலே அந்த பாதையிலே மரணம் இல்லை என்பதையும் கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களில் நமக்கு தெளிவாக அந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் பாவத்திலே அந்த நாட்களிலே அங்கே எப்படியாக புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு வாலிபர்கள், வாலிப யுவதிகள் இந்த நாட்களிலே தங்களுடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே கெடுத்து கொள்ளுகிறார்கள். நீதியின் பாதையிலே நடக்காதபடி இந்த நாட்களிலே மரணத்தையே நோக்கி இந்த நாட்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரிடத்தில் இந்த நாட்களிலே நாங்கள் மனம் திரும்பி அவருடைய சமூகத்தை நாடி அவரோடு நாங்கள் நடக்கிற வேளையிலே நம்முடைய பாதை அங்கே ஒரு பாதையிலே ஒரு ஜீவன் இந்த நாட்களிலே உண்டாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் குறித்து நீதியின் பாதை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பிள்ளைகளே, தேவனை விட்டு விலகி இந்த நாட்களிலே அதாவது நம்முடைய இஷ்டத்தின்படி நாங்கள் நடக்கிற வேளையிலே நாங்கள் எங்கே நடக்கிறோம் என்றால் மரண பாதையை இந்த நாட்களிலே நோக்கி நடக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த நாட்களிலே அது மரணத்துக்குரிய வாழ்க்கையாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனாலே இந்த வார்த்தையிலே இந்த ரெண்டு பகுதிகளை நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே எந்த பகுதியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இன்றைக்கே தீர்மானிக்க வேண்டும். காலம் சமீபமாக இருக்கிறபடினால் ஆண்டவரை நாங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு இந்த நாட்களிலே நாங்கள் நடக்கிற வேளையிலே நீதியின் பாதையிலே நாங்கள் நடக்கிறவர்களாய் ஜீவனை அடைந்து கொள்ளுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறது. அன்பு பிள்ளைகளை, இந்த நாட்களில் இந்த வாக்குத்தத்தங்களை வாசிக்கிற வேளையிலே இந்த நாட்களிலே அதாவது தெளிவாக இந்த நாட்களிலே வாசியுங்கள். அதை இந்த நாட்களிலே தியானியுங்கள். அப்பொழுது இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார் என்பதை தான் வாக்குத்தத்தம் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான் அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களோடு உங்களை நான் சந்திப்பதில், அனைத்தினமும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கு பாட்டு, சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி. நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 9056070583 அல்லது 2899978112. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டுக்கு பாட்டு, சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி. நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 905

0: Abba Father, we praise you. Administrator of justice and advocate, we glorify you. Adam, the last Adam, we exalt you. Alpha and Omega, Almighty God, we worship you. Altogether lovely, Lord, you are the Amen and Ancient of Days, and we bow before you. Anointed, Apostle, Author of eternal salvation, Author and Finisher of our faith, thank you, Lord. You are beloved.
1: Amen. Amen. இன்று 14ஆம் தேதி 10ஆம் மாதம் 14ஆம் தேதி ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவின இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிறோவர்கள் இணைந்து சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளையும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம், இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாயிருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். 1:22 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே அந்த வசனங்களை கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். அதிகால வேளையிலே, காலை வேளையிலே இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம். மாலை வேளையிலே இணைகின்ற, இரவு வேளையிலே இணைகின்றவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையிலே எங்களுடன் சகோதரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சிசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இந்த வேளையில் அபிஷேக ஆராதனையோடு வழிநடத்த எங்களுடன் பாஸ்டர் ஹோமி லோகன் அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சத்தியவித திருச்சபைக்கு சார்பாக இந்த வேளையிலும் இணைகின்ற, இணைந்து வழிநடத்த போகிற ஊழியரையும் பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே வரப்போகின்ற தேவ செய்திகள், துதிகள், பாடல்கள், ஜபங்கள், சாட்சிகள் இவற்றையும் நாங்கள் ஒப்புக் கொடுத்து கொண்டு இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனைக்கு தேவ ஊழியரை வரவேற்போம், அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ்லோட்டமாக உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே இந்த நாளையும் ஒப்புவித்துக் கொண்டு வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
2: ஆமேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நேற்றைய நாளிலே தேவன் எனக்கு இந்த நாளிலே கொடுத்த வார்த்தையை நான் பேசினேன். ஹல்லேலூயா. அதே இந்த வாரத்திலே நான் தியானமா எடுத்துக் கொள்ளுகிறேன். எனக்கு உத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஈரெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உத்தாசு வரும். உன் காலை தள்ளாட ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற் கொண்டு இன்றென்றைக்கும் காப்பார். ஹாலேலூயா. ஆண்டவராகி தேவனே, முக்கு சோத்திரம் ஐயா ராஜா. நீர் கொடுத்த ஆண்டவரே தேவனே, அப்பா இந்த வார்த்தைகளை ஆண்டவரே தேவனே உள்ளன்போடு ஆண்டவரே ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தைகள் உண்மை உள்ளதப்பா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, எப்பொழுதும் ஆண்டவரே உடைய வார்த்தைகளிலே விசுவாசம் வைக்க எங்கள் ஆவியானவரே எங்களை நடத்தி கொண்டு செல்லும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய இரக்கத்தின் கரத்தில் இந்த நாளை ஒப்பு தந்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே சகோதரன் சொன்ன அந்த வார்த்தை, ஹல்லேலூயா, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுடைய அந்த அவனுடைய காரியத்தை குறித்து அது அமெரிக்கையும் சமாதானமாயிருக்கும்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே என்னுடைய நினைவுகள் பின்னோக்கி போனது. 1 Kings 5:4. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய் கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஹலிலூயா. சாலமோன் சொன்ன வார்த்தை இது என்னுடைய வாழ்க்கையின் நெருக்கடியான நேரத்திலே தேவன் என்னோடு பேசின வார்த்தை என்று சொல்லி சொன்னால், இந்தியா தேசத்திலே நான் இருக்கின்ற வேளையிலே உங்களுக்கு தெரியும் என்னுடைய சாட்சி. என்னுடைய அருமையான சகோதரியுடைய மகனுக்காகவும், என்னுடைய

வேர்ஷிப் வருகிறது, எந்த வார்த்தை வருகிறதுன்னு சொல்லி சொன்னான். தேவன் என்மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை, அன்புக்குரியவர்களை, இவர்கள் 7 பேர் பிடிக்கப்பட்டார்கள். ஒரு குற்றமும் செய்யவில்லை, ஆனால் இந்த பிள்ளைகள் பிடிக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது 3 நாட்களுக்கு முன்பாக நான் இந்தியா தேசத்திலே வயலின் படித்தேன், கொஞ்ச காலம் வயலின் படித்தேன். அதுக்கு பிற்பாடு ஆண்டவரை அறந்து கொண்டதுக்கு பிற்பாடு அந்த இந்து மார்க்கங்கள் எனக்கு கஷ்டமா இருந்தபடியா அதை நான் நிறுத்தி விட்டேன். நான் அதில் அதை தொடர்ந்து நான் படிக்கவில்லை. அப்போ அந்த டீச்சர் எனக்கு சொன்னார் சொல்லி சொன்னால், நீ வந்து என்னுடைய வீட்டிலே இருக்கலாம்னு சொன்ன வேளையில நான் யோசிச்சேன், இந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளா இருக்கிறபடியா நான் போய் அந்த டீச்சரோட இருப்போம்னு சொல்லி 3 நாட்களுக்கு முன்பாக அந்த இடத்தை விட்டு நான் வெளியே போனேன். 3 நாட்களுக்கு பின்பாக இந்த 7 பேர் பிடிக்கப்பட்டார்கள். அதுல என்னுடைய சகோதரிய மகனும் என்னுடைய ஃப்ரெண்டின தம்பியாரும். அப்போ எனக்கு அதனுடைய நீண்ட கதை, அதுக்கு பிற்பாடு அவர்களை வெளியில கொண்டு வருகிறேன். இந்த 2 பிள்ளைகளுக்கும் எனக்கு கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில், எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு குடும்பத்தில நான் பிறந்து வளர்ந்தவளை, இந்த தீங்கையும் நான் கண்டதில்லை என்னுடைய தேசத்தில இருக்கின்ற வழியில. என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய உறவினர்கள் எல்லோரும் எனக்கு நல்ல அரணாக பாதுகாப்பாக இருந்தார்கள். அப்பொழுது பாஸ்டர் எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு, பாஸ்டர் கனடாவில் இருக்கிறார், நான் இந்தியாவில் இருக்கிறேன். அப்பொழுது பாருங்கள், ஒரு அந்த காலேப் சகோதரனை நம்முடைய சர்ச்சில் இருக்கிற, நான் போன சர்ச்சில் இருக்கிறவர் வந்து ஒருவர் வந்து அவரை விடுவித்தார். அதே நேரத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிச்சுனா, இவர்கள் எல்லோரும் இந்த காலேப்பை தவிர மற்றவர்கள் எல்லோரும் நாட்டை விட்டு போய்விட்டார்கள். எனக்கு பாஸ்டர் ஸ்பான்சர் பண்ணியிருந்தார், கனடாவிலேருந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தார். அப்போ நான் போய் என்னுடைய பாஸ்போர்ட் அவர்களிடம் இருந்தது, இந்த கோட்டிலே பாஸ்போர்ட் இருந்தது. அந்த பாஸ்போர்ட்டை எடுப்பதற்காக போயிருந்த வேளையில தான் அந்த சகோதரன் காலைப்பை விடுவிப்பதற்கு சீச்சிலேருந்து ஒருவர் வந்திருந்தார். அப்பொழுது பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அவர் வந்து எனக்கு சொன்னார்னு சொல்லிச்சினால், ஏற்கனவே நான் ஒரு பயத்தின் மத்தியில இந்த தேசத்தில் இருக்கிறவர் சொன்னார், உனக்கு பிரச்சனை வருகிறது, அவர்கள் எல்லோரும் வெளியில போய்விட்டார்கள், இப்போ உன்னை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரர் வருகிறார். நான் என்ன துணிவில இந்த காரியத்தை செய்து அவர்களை வெளியில கொண்டு வந்தேன்ன்ற எனக்கு தெரியவில்லை. இருதயத்தில பயங்கரமான பயம், இதை எப்படி நான் மேற்கொள்ளுவேன் என்று சொல்லி நான் இதன்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அங்கே ஆண்டவரே அறிந்து கொண்டேன். அப்பொழுது அந்த பாஸ்டருடைய வீட்டிலே ஒரு கூட்டம் நடந்தது. அப்பொழுது நான் போய் பயத்தோடு அந்த கூட்டத்தில இருந்து வேத புத்தகத்தை திறக்கிறேன். அப்பொழுதுதான் இந்த வசனம், ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய் கர்த்தர் எனக்கு எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஹாலேலூயா. அப்போ அந்த சகோதரன் எனக்கு பயத்தை காட்டினார், ஆனா தேவன் என்னோடு கூட இருந்தார். அதே ஏரியாவிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஸ்டேஷன்ல இருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு நான் போய் சென்றேனோ அதே ஏரியாவில தேவன் என்னை கிட்டத்தட்ட 1 வருஷம் வைத்திருந்து பாதுகாப்பாக வைத்திருந்து கனடா தேசத்துக்கு ஸ்பான்சர் எல்லாம் முக்கிய பண்ணி இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தார். ஹாலேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே நல்லவர், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அநேகமான நேரங்களிலே நாங்கள் இது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கையின் காரியங்கள் மட்டுமல்ல, வில்லுகளை எப்படி கட்டுவது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, பிள்ளைகளை எப்படி திருமணம் செய்து கொடுப்பது, குடும்பத்தை எப்படி கட்டுவது, திருச்சபை ஆலயங்கள், இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளாக வருகிறது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன். ஹாலேலூயா. சகல காரியங்களிலும் நமக்கு ஆறுதல் தருகிற தேவன். ஹாலேலூயா. அப்படி நான் எப்பொழுதும் நான் ஆண்டவரிடத்துல சொல்லுவது, ஹாலேலூயா, பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. அதைத்தான் அங்கே நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்திருந்த வேளையிலும் ஆண்டவர் என்னோடு பேசினார். சத்ருவானவன் அங்கே கோதுமைய சுழகினால் புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி கேட்டுக்கொண்டான், ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று. ஹாலேலூயா. அன்புள்ள ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். இந்த ஆண்டவரை விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை, வேறு வழியும் இல்லை. அவனுடைய தொடர்ந்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர் இப்பொழுதும் கூட. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய் கர்த்தர் எனக்கு எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. அதுக்கு பிற்பாடு அந்த பயப்படுத்தின அந்த மனுஷன் கூட வந்து என்னிடத்தில மன்னிப்பு கேட்டார். ஹாலேலூயா. கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். ஹாலேலூயா. ஆத்துமாவே.

நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழி என்று மீட்டாரே, மீட்டாரே, என்னை படுகுழி என்று மீட்டாரே.

திருப்பியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்பியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும்

நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தொடு. சகப்பந்தன் பிள்ளைகள் மேல் கயவு காட்டுவது போல் கருணை இரக்கம் காட்டுகிறார். மறவாமல் நினைக்கின்றார். சத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நாட்டுமாவே நன்றி சொல்லு

நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொருட்டிரு கத்தரையே நம்பியேறு. காரியம்

மனம் கதறாரேன் முல்லை போல் உலர்ந்து புவை போல் உதிர்ந்து எல்லாம் போய்கிறேன் காத்திரு பொறுத்திரு கத்தரையே நம்பியிரு காரியத்தில் வா

அவரையே நம்பியுள்ளேன். ஹாலேலூயா. தகப்பனே முக்கு சூத்திரமைய ராஜா, ஹாலேலூயா. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரியாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹாலேலூயா. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரே ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு ரெண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யறியாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாயிருக்கிறது. ஹாலேலூயா. அங்கே ரெண்டு மாறாத விசேஷங்களினால் ஒன்று வாக்குத்தத்தம், அண்டது அடுத்தது அவர் நம்மோடு கூட அங்கே கல்வாரி செலுவையிலே செய்த உடன்படிக்கை, ரத்த உடன்படிக்கை. ஹாலேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்கூடாக கடந்து செல்லுகிறார்களோ ஆண்டவரே தேவனே அவர்களை அப்பா ராஜா நீர் விடுவித்து காத்து கொள்ள போதுமானவராயிருக்கிறதற்காக சூத்திரம் நன்றி அப்பா ராஜா.

கொடுத்தார். கலக்கம் எனக்கில்லையே, கவலை எனக்கில்லையே, தாயின் மடியில்

உண்டு சர்க்கரை தமது கருளமாய் பரலோகம் திறந்தாரே நட்பாக அலக்கம் எனக்கில்லையே அவலை எனக்கில்லையே கலக்கம் எனக்கில்லையே கவலை எனக்கில்லையே நிதிமன் பாதை பகல் வரைக்கும் அதிகம் அதிகமாய் பிரகாசிக்கும்

கவலையே எனக்கில்லையே, கலக்கம் எனக்கில்லையே, கவலை எனக்கில்லையே. ஆண்டவராகிய தேவனே மக்கு சூத்திரம் ஐயா, ஆண்டவரே தேவனே, நம்முடைய ஆண்டவரே, தமிழ் ஜனங்கள் எந்தெந்த தேசங்களிலே இருக்கிறார்களோ ஆண்டவரே, விசுவாச குடும்பங்கள் எங்கே எங்கே எல்லாம் இருக்கிறார்களோ ராஜா, அந்த குடும்பங்களில் எல்லாம் ஆண்டவராகிய தேவனே, அப்பா தகப்பனாகிய கர்த்தாவே, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குள்ளே வளர வேணும் ஐயா ஆண்டவரே. அப்பா விசுவாச குடும்பங்களுடைய சந்ததிகள் தாங்கள் கர்த்தருடையவர்களும் சொல்லுவார்கள் அப்பா ஆண்டவராகிய தேவனே. தகப்பனே, அவர்கள் யாக்கோவின் தேவனுடைய நாமத்தை தெரித்து கொள்வார்கள் ஆண்டவரே. அவர்கள் யாக்கோவின் தேவனுடைய நாமத்தை கையெழுத்து போட்டு அவரே ஆண்டவரே தேவனே அப்பா ராஜா ஆண்டவரே தெய்வமாய் கொண்டாடுவார்கள். அதுக்காக சூத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும், உன் சந்ததியின் மேல், உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதங்களை ஊற்றுவேன் சொன்னவரே ராஜா. ஆண்டவராகிய தேவனே மக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே, உடைய பிள்ளைகளுக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை ஆண்டவரே. எங்கும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு இழப்பாறுதல் தந்தீர். அதற்காக சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா, சூத்திரம் ஐயா. சபைகள் வளரட்டும், சபைகள் பெருக்கம் அடையட்டும் ஐயா. ஊழியக்காரர்கள் ஆண்டவரே விடுதலையாகட்டும் ஐயா. பைனான்சியல் சிச்சுவேஷன்லயே ஐயா போகின்ற ஒவ்வொரு ஆண்டவரே தேவனே விசுவாச குடும்பங்களையும் ரட்சியும் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே தேவனே மக்கு சூத்திரம். ஊழியம் பலுகட்டும், பெருகட்டும் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே, வாலிபர்கள் ஆண்டவரே உண்மை அறிந்து கொள்ளட்டும் ஐயா, உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளட்டும் ஐயா. அப்பா இந்த தேசங்கள் ஆண்டவரே பரிசுத்தவான்கள் வாழ்ந்த பூமி அப்பா. பரிசுத்தவான்களுடைய சந்ததி எங்கிருந்தாலும் அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா, இந்த சந்ததியை உமக்கென்று ஆண்டவரே தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ராஜா தேவனே, அப்பா கனடியன்ஸ் மத்தியிலும், அமெரிக்கா மத்தியிலும் ஆண்டவர், யூரோப் தேசங்கள் மத்தியிலும் ஐயா, அந்தந்த தேசத்து குடிகளை எழுப்பும் ஆண்டவரே. அப்பா வாலிபர்களை எழுப்பும் ஆண்டவரே தேவனே. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, அந்த நாட்களில் எஸ்ராவின் காலத்திலே ஐயா ராஜா, அப்பா ஆண்டவரே ஆசாரியர்கள் ஆண்டவரே ஊழியர்கள் ஐயா ராஜா ஆண்டவரே எங்கும் திரிந்து, இஸ்ரவேல் முழுவதும் எங்கும் திரிந்த ஐயா தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதித்தார்கள் ஐயா. அதே போல எங்கள் வாலிப பிள்ளைகள் எழும்பும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்காக ஆண்டவரே காரியங்களை செய்ய வாலிபர்களை நீங்கள் எழுப்பும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இலங்கை தேசத்திலே ஆண்டவரே முற்று முழுக்க பொறுப்பிடும் ஐயா. நீதியின் நியாயம் தேசங்களிலே முளைக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. உண்மை அறிகின்ற அறிவையும் தெளிவையும் அளிக்கின்ற ஞானத்தை கொடுக்கும்படி செபிக்கிறோம். அவருடைய மன கண்களை குருடாக்கி இருக்கிற பொல்லாத சத்துருவை இயேசுவின் நாமத்தில நாங்க கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் அப்பா ராஜா. தகப்பனே இந்த மாதத்திலே ஐயா ராஜா தேவனே, அப்பா ஹலோவின் என்று சொல்லி ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா ஆண்டவரே, சத்ருவுக்கு பண்டிகை வைக்கிறார்கள் ஐயா. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த நாளிலே ஒவ்வொரு நாளும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா ஆண்டவரே. இந்த ஆண்டவரே கலோவின் பண்டிகை இயேசுவின் நாமத்தினால் ஒழிந்து போவதாக ராஜா. விசுவாசிகளுக்கும் அவருடைய கண்களை திறந்து விடுவீராக. தங்கள் பிள்ளைகளே ஆண்டவரே தேவனே, எந்த விதத்திலும் ஐயா ராஜா ஆண்டவரே இந்த ஹலோவின் பண்டிகைகளிலே ஆண்டவரே தேவனே கலந்து கொள்ள நீர் விடாதே ஐயா ராஜா ஆண்டவரே. வீட்டுக்கு வீடு செல்ல நீர் விடாதே ஆண்டவரே, எமக்கு சோத்திரம். அந்த நாளிலே ஆண்டவரே ஸ்கூலுக்கு ஆண்டவரே கூட அனுப்ப விடாதே ஆண்டவரே. அப்பா பிதாவே எமக்கு சோத்திரம் ஐயா. தேசங்கள் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா, இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா ஆண்டவராகிய தேவனே. பொறுப்படும் வழிநடத்தும் ஐயா ராஜா. அப்பா இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தேவனே ராஜா, ஒவ்வொரு வீடுகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. நாங்கள் இருக்கின்ற தேசத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு வீடுகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே கலோவின் ஆண்டவரே பண்டிகைக்காக தங்களுடைய வீடுகளை திறந்து வைத்திருக்கிறார்களோ ஆண்டவரே தேவனே, அவர்களை நீங்க ரட்சிக்கும்படி செபிக்கிறோம்.
அதேபோல ஸ்கூல்லே ஆண்டவரே ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே, பெற்றோர்கள் ரட்சிக்கப்படும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா, உம்முடைய இரக்கத்தின் கரத்திலே ஐயா ராஜா இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதியம் நீர் எங்களுக்கு கிடைத்த பொக்கிசமப்பா, நீர் எங்களுக்கு கிடைத்த ஆண்டவரே தேவனே அப்பா நல்ல மருந்தப்பா ராஜா, உம்முடைய கிருபையுள்ள கரத்திலே ஐயா ராஜா முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஹலிலூயா, ஹலிலூயா. தகப்பனே உமக்கு சூத்திரம், நன்றி நன்றி நன்றி ஐயா ராஜா, ஹலிலூயா. நம்பத்தக்க தகப்பனே உம்மைத்தானே நம்பியுள்ளேன், உம்மை

உம்மைத்தானே நம்பியுள்ளேன். இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே.

0: நம்பியுள்ளேன், உண்மைத்தானே நம்பியுள்ளேன். தகப்பனே ஹல்லேலூயா, தகப்பனே உமக்கு சூத்திரம், நன்றி அப்பா, நன்றி ராஜா, தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம், நன்றி, ஹல்லேலூயா, பிளஸ் யூ பிரதர்.
1: காலை வேளையிலும் இணைந்து ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு வழி நடத்தி ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, அதே வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை துதித்து உயர்த்தி அவரையே உயர்த்தி வழி நடத்துகிறபடியால் உங்களையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. போக்கிலும் வரத்திலும் எல்லா காரியங்களிலும், சபை காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருக்குள்ளே இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கணவனாரையும், பிள்ளைகளையும், பிற பிள்ளைகளையும், சடுமாக வேலையும் நாங்கள் இந்த வேலையிலும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தருவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். அபிஷேக ஆராதனையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின்
2: நேரடி
1: ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்று 14ஆம் தேதி ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026 புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, அதே வேளையிலே 92 ரேடியோக்கள் மூலமாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை உள்ளவரையும் வரவேற்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிட்டத்தட்ட 2000 கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் இந்த நாளையும் ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம், இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாக இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், ஆகையால் அவன் பேர் சாலமோன் எனப்படும், அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். 1 Kings 22:19 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 Kings 3:4 சைக்கியல் 40 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டில் யோவான் 6 இவற்றை நாங்கள் பதிவு செய்து இந்த கால வேளையிலும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், அதோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, தேவனுடன் 1 நிமிடம், அத்தோடு வாக்கு தத்துவம், இவற்றை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக ஆயத்தமாவோம். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் தாசனம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சிசிலி அம்மா லண்டன் யூகே இணைந்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்றுக்கொண்டு நாங்கள் சௌரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். கத்தர்தாமே வழி நடத்துவாராக. ஜபங்களுக்கூடாக வழி நடத்தப்படுகின்ற பொழுதும் கத்தர் வழி நடத்துவாராக. ஒரு ஜப தேவை வந்திருக்கிறது. சௌரி சாந்தி அவர்கள் அனுப்பி தந்திருக்கிறார்கள். அவருடைய மகள், மருமகன், அவருடைய குடும்பத்தை கத்தர் வழி நடத்த வேண்டும். கத்தர்தாமே அவருடைய குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து அவர்கள் சந்தோஷம், சமாதானம், ஒற்றுமையாக வாழ கத்தர் உதவி செய்ய வேண்டும். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். என்னுடைய பகுதிகளிலே நீங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கிறீர்களோ அந்த பகுதியிலே பிரச்சனை கூடிய பகுதி, அப்படிப்பட்ட பகுதியை விட்டு விலக வேண்டும். ஏனென்றால் சேடமாக லண்டன் பிரதேசத்தில், யூகேயிலே ஈஸ்டேம் பகுதியில் இருந்தால் உங்களுக்கு அதிக பிரச்சனை. அதே போல் இங்கேயும் ஸ்காபரோ பகுதியில் இருப்பீர்களானால் பிரச்சனை கூட. அப்படியாக குடும்பங்களிலே பிரச்சனை கொண்டு வருவார்கள், பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு கூட கடந்து செல்ல வேண்டி வரும். அதனாலே இடங்களை மாற்றுகின்ற பொழுது அந்த காரியங்கள் நிலைபெறும். ஆமேன். கத்தர் வழி நடத்துவாராக. நல்ல இடங்களை தேர்ந்தெடுத்து, நல்ல ஏரியாவை தேர்ந்தெடுத்து, நல்ல கம்யூனிட்டியை தேர்ந்தெடுத்து இருக்கின்ற பொழுது, வேலைகளை செய்கின்ற பொழுது கத்தர் எல்லாவற்றையும் வழி நடத்துவார். சேடமாக சாரிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கணவனாருக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே இந்த நாளை ஒப்புவித்து கொண்டு சகோதரி ஜானட் அவரிடம் ஒப்படைப்போம். ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். அம்மா, உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன். ஆமேன். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
0: தங்கம்மா, வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம்மா வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டியா நான் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய நேணியத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. என்னாலே நாங்கள் கானான் யாத்திரையின் போது அங்கு எகிப்தில் இருந்து இஷ்டவேலர்கள் அங்கு 42 வனாந்தர இடத்திலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். ஆனால் அதிலே முக்கிய 3 இடங்கள் அங்கு முக்கிய வனாந்தரங்களாய் இருந்தது, தேவன் அற்புதம் செய்த இடமாய் இருந்தது. முதலாவது நாங்கள் சூர் வனாந்தரத்தை குறித்து பார்ப்போமாய் இருந்தால், இந்த ஆதிகாமம் 25:18 அவிலா தொடங்கி எகிப்துக்கு எதிரான அசிரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாகவும் அவர் குடியேறின பூமி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இஸ்மவேலும் அவன் ஜனங்களும் குடியேறின பூமியாய் இருக்கிறது. ஆகவே யாத்திரமாம் 15:22 இந்த இடத்திலே வரும்போது மோசே ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து அங்கு பிரியாணப்படுத்தி கொண்டு வரும்போது இந்த சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு வந்து இருக்கும் போது 3 வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் அவர்கள் நடந்தார்கள். அங்கே தண்ணீர் இல்லாத பயணம் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்திலே அங்கு கசந்த மாறாவை கண்டார்கள். அந்த தண்ணீரை கண்டாலும் ஆனா அது கசப்பு நிறைந்ததாய் இருந்தது. அது மதுரமாய் எங்கள் இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய வார்த்தைக்கு மோசே கீழ்ப்படிந்ததுனாலே அது மதுரமாய் மாறிச்சு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், யாத்திராமம் 15:22 3 பிறகு மாறா என்ற இடத்துக்கு வந்தனர். அங்கு தண்ணீர் கசப்பாக இருந்ததால் குடிக்க முடியவில்லை. அப்பொழுது என்னத்தை குடிப்போம் என்று அங்கு இஷ்டவேலர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசியோ அங்கு ஒரு மரத்தை தேவன் சொன்னார் இப்படி இப்படி செய்யும்படி. அதனால் மோசே ஒரு மரத்தை வெட்டி அங்கு தண்ணீரிலே போட்ட போது அது மதுரமான தண்ணீர் ஊற்றாய் மாறிட்டு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே அங்கு கசந்த இடத்திலே அங்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தபடியா ஆண்டவர் சொன்னதை செய்தபடியா அவர்களுக்கு மதுரமான ஊற்று கிடைத்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த சூர் என்ற பகுதி அநேக பேரிலும் இருக்குது, இடத்துக்கும் இருக்குது. அங்கு ஆகாரம் சந்தித்த ஆகாரம் அங்கு இஸ்மவேலை கொண்டு அங்கு சந்தித்த இடம் இந்த வனாந்தரத்திலே தான் நீரூற்றி ஆகாருக்கும் உருவாக்கி கொடுத்த தேவன். ஆகவே இந்த இடத்திலே இந்த சூர் வனாந்தரத்துக்கு அங்கு வழி நடத்தப்பட்டார்கள். ஆனாலும் அங்கு கசப்பு நிறைந்ததா இருந்த வேளையில கூட அந்த கசப்பை எடுத்து விட்ட தேவன் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில இருக்கிற கசப்புகளை எடுக்கிறதுக்கு அவர் சொன்னபடி நாங்கள் நடக்க வேணும். அவர் என்னத்தை சொன்னார், இந்த வேதாமத்திலே எல்லா எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி. அப்படி நாங்கள் நடந்தால் எங்களுடைய பாதை நீதியின் சூரியனாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். உதவோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு இந்த கசந்த மாறா யார் யார் வீட்டில எல்லாம் கசப்பு நிறைந்த வாழ்க்கையா குடும்ப பிரச்சனையா இருக்குதோ அதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மதுரமாய் மாற கர்த்தர் உதவி செய்ய வேணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்களை உருவாக்கின தேவன், எங்களுக்கு உயிர் தந்த தேவன், சுவாசத்தை தந்த தேவன், இந்த மத இனமாக இருந்தால் நீர் தந்த சுவாசத்துல நாங்கள் உயிர் வாழ்கிறோம். ஆண்டவரே, அந்த ஒன்றான மெய் தேவனை நாங்கள் உயர்த்த, இயேசு நாமத்தை உயர்த்த உம்மை உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல பல விதமான தீமையான காரியங்கள் நடக்கும் என்று எச்சரித்திருக்கிறீர். ஆனாலும் நீர் எங்களுக்கு அந்த கசந்த மாறாவை மதுரமாக மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, இந்த குடும்பங்களில வேதத்தை அறியாத குடும்பங்களாக, ரெண்டு வழிகளில போகிற குடும்பங்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொண்டு அந்த கசப்பான மாறாவை மதுரமாக நீர் மாற்றும்படியாக, அந்த ஒன்றான மெய்த்தேவனையும் அவர் அனுப்பின மகனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இந்த வாழ்வு ஒரு நிரந்தரமான வாழ்வு அல்ல, ஆனால் இம்மைக்கு பின்பு மறுமையில நாங்கள் உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு, அந்த நித்திய வாழ்வு, அந்த வாழ்வு எப்பொழுது நிரந்தரமான வாழ்வாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானித்து, உம்முடைய வார்த்தைகளை உட்கொண்டு, எங்களுடைய ஆத்மாவிலேயும் இருதயத்திலேயும் உம்முடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக, எங்களுடைய வாயில குழப்பங்களை பேசாமல், குடும்ப பிரிவினைகளை பேசாமல், உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வளத்தை தருகின்றது, எங்களுக்கு வாழ்வாகின்றது. இயேசு, நீர் வார்த்தையானவர், மாம்சமாகி வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினீர். நாங்கள் மாம்சமான நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு உம்முடைய வார்த்தையின்படி வாழ ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கிருபை செய்வீராக. அந்த குடும்ப பிரிவுகள் எல்லாம் அகன்று இருக்கிற பலத்தோடு, இருக்கிற வருமானத்தோடு அந்த குடும்பத்தை நடத்த நீர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறீர். மத்தேயு 6:33 படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே, அந்த குடும்பங்கள் போதுமென்ற எண்ணத்தோடு பண ஆசை இல்லாதவர்களாக ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ, அந்த பணத்தை பொதுவாக ஒரு அக்கவுண்ட்ல வைத்து ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு அந்த பணங்களை செலவழிக்க, குடும்ப பிரிவுகள் ஏற்படாதபடி பிசாசு தீமையான காரியங்களை தோற்சாக போடுவான். ஆண்டவரே, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவர் உங்களை விட்டு ஓடி போவான். ஆண்டவரே, என்று குடும்பங்களில பிசாசு போடுகிற தோற்சை எடுக்காதபடி தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று அதன்படி வாழும் பொழுது தேவன் உங்களுடைய வார்த்தையை வாழ்வாக காண்பிக்கிறார். அவர் உயிருள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களும், இந்த கடைசி நாட்களில வாழுகிற ஒவ்வொரு குடும்பங்களும் வேலை வாய்ப்பின்மை இப்படியான பல பிரச்சனைகள், உலக அரசாங்கங்கள் ஒரு நம்பிக்கை என்ற தன்மையில் போகின்றன. ஆனால் நீரோ எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறீர். உம்முடைய ராஜ்யத்துல வாழ, இம்மைக்கு பின்பு மறுமையில உம்மோடு கூட வாழ, ஏழை லாசரசு உமக்கு பிரியமாக வாழ்ந்தான், அந்த ஐஸ்வர்யவான் இரக்கம் இல்லாதவனாக வாழ்ந்தான், அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல வேதனைப்பட்டான். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து, தாழ்மைப்பட்டு நடந்து, உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசு நாமத்தை ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நித்திய வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில குடும்பமாக அவர்கள் இணைந்து போக, இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அந்த குடும்பங்கள் சமாதானமாக, தேவனுக்கு பிரியமாக, ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுப்பீராக. அந்த வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் பிசாசிடத்துல இருந்து வருகிறது. இருவரும் இணைந்து ஒருமனப்பட்டவர்களாக அந்த பிசாசை எதிர்த்து நிற்க நீர் கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ ரீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தில இன்னும் அதிகமான தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு ஞானமாக கருத்தாக இந்த ரேடியோவுக்குள்ளாக போகிற தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்விலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக இயேசுதான் இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள ஒவ்வொருவரும் மனந்திரும்ப இந்த கடைசி காலத்தில் உதவி செய்வீராக. ஜெனர் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக மகளுக்காக அவர்களோடு கூட இருந்து உம்முடைய வழியில சமாதானமாக குடும்பம் வாழ, ஆண்டவரே உமக்கு எப்பொழுதும் பிரியமாக வாழ, நீருக்கு தொடர்ந்து கூட இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். விசேடமாக மகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு வாழும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இடத்துக்கு போனாலும் உம்மை நோக்கி பார்க்கிற கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களில இந்த கடைசி காலத்துல நீர் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். உண்மையில நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த குடும்பங்களில் உள்ள துக்கங்கள் சந்தோஷமாக மாற, கவலைகள் கண்ணீர்கள் மறைய, திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னுடைய தேவன். சிங்க குண்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிற குடும்பங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீர் உயிருள்ள தேவன், உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ள வார்த்தைகள், அதை நாங்கள் ருசித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாங்கள் உத்தமமாக உண்மையாக அந்த மெய்யான தேவனிடத்துல இயேசு கிறிஸ்து மூலமாக கேட்கும் பொழுது அவர் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரே ஒவ்வொருவரும் இன்னைக்கு மதங்களில வாழுகிற மக்கள், சாபத்தில பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் இயேசு மூலமாக, இயேசு ரட்சகர் மூலமாக அந்த மெய்யான தேவத்துல விண்ணப்பம் பண்ணி அந்த காதுள்ளது எங்களை படைத்ததவன், காதுள்ளவர் கீழாரோ, கண் உள்ளவர் பாராரோ என்ற தேவன், எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கிருபைக்காக மங்கிறான். ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம், குடும்ப சமாதானத்திற்காக குடும்பங்கள் பிரியாமல் வாழ நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் தோதுரத்தோடு கூடிய ஜெபத்தோடு பரலோகத்துக்கு தெரிவிக்கிறோம். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
3: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர், கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
2: ஆமென். God bless you sister, God bless you everybody.
3: ஆமென். நாங்க சாந்தி சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
3: இப்பிரபஞ்சம் தரிக்கிற மனுஷர்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமி அவர்களை தொட்டு ரட்சிக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
4: ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா இந்த இடத்துல கூடி எங்களுக்கு தந்தக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம். ஆண்டவர் தாப்பனே, நீர் கூட இருந்து ஆண்டவரே, ஆண்டவரே சிஸ்டர் திருப்பி இருக்க சொல்லுங்க சிஸ்டர்.
3: இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற மக்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் மனம் திரும்ப
4: நன்றி ராஜா, ஐயா உமக்கு நன்றி சொல்லுறோம். ஐயா உமை நோக்கி கூப்பிடுறோம் ராஜா. நீர் உன்னதமானவராய் உத்தமனாய் இருக்கிற, நீதிமானாய் இருக்கிறீரப்பா. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்கிற தகப்பன் நீர் ஐயா. ஐயா தகப்பன்னே வசம் காட்டிக்கொண்டு தகப்பனே இந்த பிரபஞ்சத்துல ஆண்டவரே உம்மை அறிந்திருக்கிறவர்கள் ஆண்டாலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே, ஆனாலும் ஏற்க முடியாதபடி அந்த பிசாசாடவர் தடுக்கிறத நாங்க பாக்குறோம் தகப்பனே. ஏதாவது ஒரு காரியங்களை கொண்டு வந்து போட்டு அவங்களை கெடுக்கிறத பாக்குறோம் ஆண்டவர்கிட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் இல்லாதவைதா இருந்தாலும் அறிந்திருந்தாலும் அவரு கிட்ட நெருங்க விடாம இந்த பிசாசு ஆண்டவரே அப்பா மும்முரமா நின்று கெடுக்கிறத நாங்க பாக்குறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே நீரே எங்களுக்கு உதவி செய்யறவரா இருக்கிறீரப்பா, இந்த ஜனங்களோட இருங்க ஐயா ஆண்டவரே, உமேத்து ஆண்டவரே அப்பா உம்மட்ட வரும்படியாக ஆண்டவரே உம்மை நம்பி விசுவாசித்து கட்டுகளவு விசுவாசம் இருந்தாலும் நீர் அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா உம்மோட ரட்சிப்பு எங்களுக்கு வேண்டும் ராஜாதி ராஜா, ஒவ்வொருவரையும் ரட்சிப்புகளை கொண்டு வர தகப்பனாய் இருக்கிறீங்க ராஜா அப்பா, நீர் உத்தமனாம் நீதிபதியாவும் இருக்கிறவரே அப்பா, உமக்கு ஒன்றுமே மறைவா இல்லாம இருக்கின்றது நாங்க எது செய்தாலும் ஆண்டவரே நீர் பார்த்த வண்ணம் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களோட நினைவா எங்களை பெயர்களை உங்க கரங்கள் எழுதி வச்சுக்கிறவர் ஆண்டவரே அப்பா, இந்த ஜனங்கள் வேஷம் போடாதபடி தகப்பனே அந்த சாத்தான் அப்பா தடை செய்யாதபடி ஆண்டவரே உங்க காலுக்கு இல்ல கல்வாரி சிலுவையில் நீங்க மிதித்து போட்டது தகப்பனே அவனை ஆண்டவரே, அவனுக்கு இந்த உலகத்துல காரியங்கள் செய்யவோ எங்களோட போராடவோ அவனுக்கு தகுதி இல்லை தகப்பனே அப்பா, அவனுக்கு வீரியம் இல்லாம போகட்டும், அவனுடைய செயல்கள் வீரியம் உம்முடைய நாமத்தினால கடிந்து அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே அவன் கொண்டு வந்து போடுற காரியங்கள் ஆண்டவரே அப்பா அது வீரியம் இல்லாம போகட்டும் தகப்பனே, நீர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் அன்பு கூந்ததுக்காக ஒவ்வொருவரையும் இட்டக்கத்தோடு நீர் நோக்கி பார்க்கறதுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுறேன் ராஜா அப்பா, நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட நடக்கிறவரா இருக்கிறீர், எங்களுக்கு வருகிற தடைகளை ஆண்டவரே உடைக்கிற தகப்பன் நீர், உம்முடைய கிரியை ஆண்டவரே அப்பா யாவரும் செய்யற காரியங்கள் ஆண்டவரே வாய்க்க பண்ணும் தகப்பண்ணே, தடைகளை உடை ஓடுகிற முன்னால செல்லுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா, ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொருவருடையும் ஒவ்வொருவான இக்கட்டுகள்ல இருக்கிற நெருக்கத்துல இருக்கிற துன்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்ல மாட்டுப்பட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை செய்யற தகப்பன்னீர் ஐயா, விடுதலை செய்யறதுக்காண்டி உண்மை நோக்கி கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே, விடுதலை செய்யுங்க இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க விடுதலை செய்து ஆண்டவரே அப்பா ரட்சிப்புகளை கொண்டு வரதுக்காக ஆண்டவரே வார்த்தை ஆண்டவரே அந்த வார்த்தை உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருடைய காதுகளையும் இந்த 2000 பேர் இந்த வானொலியில கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர்களை கொண்டு நீங்க ஊழியம் செய்ய வைக்கிறதுக்காக தகப்பனே அப்பா, நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களா எங்களை கொண்டு அப்படியே நீர் செய்யற உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சோத்திரம் சொல்லுகிறோம் அப்பா, நீர் வல்லவராயிருக்கிறீரையா நல்லவராயிருக்கிறீரையா, ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கிறவராயிருக்கிறீர் ராஜா, அங்களை விட்டு விலக இல்ல ஆண்டவரே, கைவிட சொன்னவரே ஆண்டவரே பயப்படாத திட்டங்கொள் என்று சொன்ன தகப்பன் ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே தனங்களையும் ஆண்டவரே அப்பா ஓடாதபடி ஆண்டவரே அப்பா, உங்க கண்ணுக்கு முன்னாலே எத்துவும் மறைவாயிலே எல்லாமே வெளிச்சமாய் இருக்கிறது தகப்பனே, நாங்கள் பாவம் செய்துட்டோப்புல செய்யிட்டோ தப்பி ஓட முடியாது தகப்பனே உம்மிடமிருந்து, ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன் ஆண்டவரே, நீர் நேசிக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா இந்த வானொலியில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறீர் ராஜா, அவர்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா, தேவைகளை சந்திச்சு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக அவங்களை ஆண்டவரை தகப்பனை கொண்டு நடத்துங்கப்பா, வழிநடத்துறாவி ஆனவரே உமை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா, இந்த இடத்துல ஆண்டவரே நீங்க வழி நடத்துறதுக்காக சோத்திரம் அப்பா, அப்பா ஜெனர் சிஸ்டர் உங்களோட கரத்துல தருகிறோம், சி பிரதர் உங்களோட கரத்துல தருகிறோம், ஈட்டா சிஸ்டர் உங்க கரத்துல தருகிறோம், அண்டன் ராசன் உங்க கரத்துல தருகிறோம், குணா உங்களோட கரத்துல தருகிறோம், ஒவ்வொருவரும் செய்யற ஊழியங்கள் இதே ஏனாவையும் அல்போன்ஸை உங்களோட கருத்துல தருகிறோம். இந்த இன்றைக்கு வந்து கலந்து கொள்ள முடியாமல் தடையா இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல தருகிறோம். அவர்களை ஆண்டவரை நீர் பார்த்து கொண்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே உங்களோட ஊழியக்காரர்கள் உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே அழுது கொண்டு இருக்காதபடி பார்த்து கொண்டு இருக்கிறவரா, தாயை போல தேற்றி தந்தைய போல தோல்ல சுமந்து வருகிற தகப்பன் நீர் அப்பா. அப்பா உங்கள்கிட்டயே இவர்கள் எல்லாரையும் தந்திருக்கிற ஆண்டவர், உங்களோட கரங்கள்ல ஆண்டவரை வச்சு பாதுகாக்கிறதுக்காக சோத்திரம் அப்பா. ஜெனசிஸ் செய்யற ஊழியங்கள், லேசி பிரதர் ரீட்ட செய்யற ஊழியங்கள் ஆண்டவரே நீர் கூட இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. தள்ளந்து போகாதபடி, வெள்ளம் இழந்து போகாதபடி சுக பெல்லத்தோட நீங்க பாதுகாத்து வரதுக்காக நன்றி சொல்லுகிறேன்னப்பா. இயேசு நாமத்துல ஜெபம் கேட்டு நிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
3: ஆமேன், ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் எல்லாரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக,
4: ஆசீர்வதிப்பாராக.
3: நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் லார்ட்
5: ஐரீன்,
3: பிரைஸ் லார்ட். நீங்கள் பாவத்திலும் துர்க்குணத்திலும் மாமிச கிரியலும் இருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே அவர்களை மனம் திருப்பி அந்த துர்க்குணத்திலே இருந்து விடுதலை பெறவும் மாமிசத்தின் கிரிகைகளை ஆவியினால் அழிக்கவும் அவர்களுக்கு தேவன் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹலேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாக்கிருபை தேவனே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கத்தாவே, இந்த நிமிஷம் வரையிலும் தேவனங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீ வரப்போகிற கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்களுக்கு செய்ய இருக்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்து தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். கத்தாவே, ஒரு பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கத்தாவே அப்பா, அந்த துர்க்குணத்திலே இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கத்தாவே அப்பா, அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல சிந்தனைகளை, நல்ல யோசனைகளை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பாவ காரியங்களிலே வீழ்ந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தூக்கி எடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் விளையான சேற்றிலே வீழ்ந்து கிடந்த எங்களை தூக்கி நிறுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியா அநேகர் கர்த்தாவே இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா அந்த பாவ காரியங்களிலே விழுந்து போயிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்படியான பிள்ளைகளை எல்லாம் தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, இன்னும் அநேக காரியங்களிலே கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிள்ளைகள் மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா, அவர்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் நீங்க மாற்றி போடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை அனுப்புங்க, அவர்களோடு பேசுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான அசுத்த ஆவிகளை எல்லாம் கர்த்தாவே அப்பா, கர்த்தாவையப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இப்படியாய் பிள்ளைகளை அழைக்கறிகிற இந்த ஆவிகளை கர்த்தாவே நிர்மூலமாக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இப்படியாய் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தூக்கி எடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, ஊழியர்களாய், மிஷனரிகளாய், சுவிசேஷ ஊழியர்களாய் தேவன் எழுப்பும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த பாவத்திலே விழுந்து கிடக்கிற எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவை மீண்டு வர முடியாது இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவங்களும் வரணும், அறிந்து கொள்ளணும், கிட்டி சேரணும் என்று நினைத்தாலும் கூட கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, வர முடியாத சூழ்நிலைகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு குடும்பத்திலே ஒருவர் ரட்சிக்கப்பட்டு அப்பா அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது கர்த்தாவே அநேக பாடுகள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களும் திரும்பவும் அந்த பின்மாற்றத்திலே போகக்கூடிய அந்த பாவத்துக்குள்ளால போகிறாங்க தகப்பன். இப்படியான பிள்ளைகளை எல்லாம் தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற குடும்பமாய் ரட்சிக்கப்பட தேவனை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே அப்பா விபச்சாரம் பேசித்தனம் இப்படி ஆய் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா தொழில் கிடைக்காத காரணத்திலான அநேக பெண்கள் கர்த்தாவே அநேக ஆண்கள் இப்படியான காரியங்களே விழுந்து போய் கிடக்குறாங்க தகப்பனே. இப்படியான பிள்ளைகள் எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே அவங்க எல்லாருமுடைய வருகையிலே செல்லணும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே யாரையும் கைவிடாத படிக்கு தேவன் நீங்க காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மனம் திரும்பணும். ஆண்டவரே அப்பா ஆவியானவர் அவர்களுடைய இருதயத்திலே பேசுங்க. அவங்களோடு கர்த்தாவை உறவாடி அவங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுத்து கர்த்தாவை அவங்களுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசி கர்த்தாவை நல்ல ஆலோசனை கொடுக்கும்படியால் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே பின்மாற்றத்திலே போயிருக்கிற அநேக பிள்ளைகளை தேவன் மீண்டும் அழைத்து வரும்படியால் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா குடும்பத்திலே கர்த்தாவே அநேகர் கர்த்தாவே இப்படியான அந்த குடி பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் கர்த்தாவே குடும்பத்திலே கர்த்தாவே சமாதானம் இல்லாத படிக்க கர்த்தாவே அப்பா உறவுகளில் தெரிந்து கொண்டு கர்த்தா பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளால இருக்கிறாங்க தகப்பனை. இப்படியான பாவக்காரியங்கள் கர்த்தாவே இந்த தேசத்திலிருந்து தேவன் எடுத்து போடும்படியா செபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலிருந்தும் ஒவ்வொரு தனிப்பட்ட அவர்களிடத்திலும் இருந்து எல்லா காரியங்களையும் தேவன் எடுத்து போடுங்க தகப்பனை. அப்பா திருமாண்டவரை கேட்ட கர்த்தாவை அப்பா ஒரு பாத்திரமாக தேவன் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரமாண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரை சோதனையிலே விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொட்டு தொடும்படியா செபிக்கிறேன். நீங்க தொட்டா மாத்திரம் போதும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைக்கும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே பாதிப்படியான பாவம் காரியங்கள்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே நன்றி தகப்பனே. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா எங்களை மீட்டு கொண்ட தேவன் அப்பா உமது ரட்சிப்பை ருசிப்பாக்குற நாங்கள் கர்த்தாவை அப்பா இன்னும் அநேகரும் அதை ருசிப்பார்க்க தேவன் கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே உடைய கல்வாரி அன்பை இப்படியான பிள்ளைகள் மீது தேவன் ஊற்றும்படியா செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே அப்பா பிரசன்னத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா அப்படியாய் விழுந்து கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க மீட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே அப்பா சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். லெஸ்லி அண்ணா ரீட்டா சகோதரி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க சேர எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனை. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க தேவன் கிருபை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறேன். இணைப்பினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் கர்த்தாவை இன்னும் அதிகமா எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன். இணைப்பினூடாக அநேக பேர் ரட்சிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவை தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க ரட்சாவை. ஸ்தோத்திரம். கர்த்தாவை ஜன சகோதரிக்காய் பிள்ளைகளுக்காய் கணவருக்காய் செபிக்கிறேன். அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பு வேலை காரியங்களே தேவன் கூட இருக்கும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவை மட்டுமாய் நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம். இணைப்பிள்ளை இணைந்து ஜபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே அப்பா தேவன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி
6: உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன்
5: ஆமேன் ஆமேன். அப்படியே உங்க எல்லாரையும் கூட தேவன் ஆசீர்வதிப்பார்.
6: ஆமேன் ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மா வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா
7: பிரைஸ் லார்ட்.
6: நீங்க இலங்கை தேசத்துக்கு ஐயம்மனுங்கள். இலங்கை தேசத்தின் ரட்சிப்பு வர தேவன் தாமே அந்த தேசத்தை மாற்றி அமைக்க வேணும். பெரிய மாறுதல் மாற்றங்கள் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
7: இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, உமது தேசம் அப்பா, லங்க தேசம் அப்பா, அப்பா தகப்பனே, அப்பா அந்த ராஜாக்கள் மன்னன்மார்களை ஆசிர்வதியும் அப்பா, அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுந்த தகப்பனே, ஆவியானவரே அங்கே ஒரு சமாதானத்தை முற்றுமையும் கொடுந்த தகப்பனே, ஆவியானவரே அங்க நடக்கிற பிரச்சனையில் எல்லாவற்றையும் காண்கிற தெய்வம் அப்பா, அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, இதுக்கு ஒரு நல்ல நீதியை நியாயத்தையும் அப்பா கொடுத்துருளும் தகப்பனே, அமைதியை உண்டாக்கும் தகப்பனே, அப்பா தகப்பனே, அழிவுகள் இல்லாத ஒரு நியாயத்தை அவர்களுக்கு உருமாற செய்தருளும் தகப்பனே, அப்பா பிதாவே, இலங்க தேசத்தின் முது கரத்தில் இருப்பதாக அப்பா தகப்பனே, அப்பா அந்த சாமான்கள் வெளியேறாமல் அப்பாவாக நீர் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே, ஆவியானவரே எனக்கு பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசீர்வதியும் அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, ஆவியானவரே அவர்கள் நீதியாகவும் நியாயமாகவும் நடக்க உதவி செய்யும் தகப்பனே, அன்பான தகப்பனே, உண்மை நம்பி இருக்கிறோம் தகப்பனே, அப்பா அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே, அவர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம போகும் போதும் வரும்போதும் உமது கரம் அவர்களோடு கூட இருப்பதாக, ஆவியானவரே நீர் பாதுகாக்கிற தெய்வம் அப்பா, அப்பா அந்த அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தும் தகப்பனே, அப்பா இந்த மக்களுக்கு நீ ஒரு சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் கொடுத்த தகப்பனே, ஆவியானவரே அவர்கள் கஷ்டத்தார் தடும்

0: மக்கள் உமது நாமத்தை எங்கு சென்றாலும் சொல்லிக் கொண்டு அப்பா நடமாட செய்யும் தகப்பனே, அப்போது அங்க சந்தோஷம் சமாதானமும் கிடைக்கும் தகப்பனே. அப்பா பிதாவே, நாங்கள் எப்படி எப்படி ஜபிக்க வேணும் என்று எங்களோடு கூட இருந்தவங்களுக்கு சொல்லித் தருவதே உமக்கு நன்றி அப்பா. அப்பா அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியிலே ஜபிக்கிற அத்தனை பேரே ஆசீர்வதியின் தகப்பனே, எல்லா மக்கள் உம்முடம் வந்திருந்து கேட்கிறார்களே தகப்பனே, அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவற்றை பெற்றுக் கொடுக்கும்படியாக அப்பா உண்மை இருந்து கேட்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவே, எங்கள் குடும்பத்திலேயும் சந்தோஷம் ஒற்றுமையும் பெருகப்பண்ணன் தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அப்பா விரஜனப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே, அவர்களை எப்போதும் ஒற்றுமையாம் சந்தோஷமாயிருக்க நீரே அவர்களுக்கு வழிபத்து கொடுத்து தகப்பனே. நாங்கள் சொல்றதை ஒன்றுமே கேட்கிறார்கள் இல்லையே இசப்பா, அவர்களுக்கு நல்ல அருவையும் மூளையையும் கொடுத்துள்ள தகப்பன். அப்பா தகப்பனே, அப்பா தகப்பனே, நாங்கள் தனிமையிலிருந்து கேட்கிற ஜபத்துக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் பதிலளிக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பன். அப்பா எங்களுக்கு பதில் கொடும் தகப்பனே, பதில் கொடும் தகப்பனே. அப்பா பிதாவே, லேசி அண்ணா குடும்பத்தை ஆசிர்வதியின் தகப்பனே, அவர் குடும்பத்திலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுத்துடும். அவருக்கு உடல் நலத்தை கொடும் தகப்பனே. அப்பா அவருக்கு உடல் நலத்தை கொடும் தகப்பனே. அவர் இங்கு போகும்போதும் வரும்போதும் அவருக்கு நீரே உற்ற துணியாயிருந்திருடும். அன்பான தகப்பனே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா அந்த மகளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியின் தகப்பனே. தொழில்களை ஆசீர்வதியின் தகப்பன். அப்பா தகப்பனே, அந்த தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் அடைய அவருக்கு நல்ல பதில் கொடுக்கக்கூடிய இருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிதாவை, அவருக்கு நீர் நல்ல பதில் அளிக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி சோத்திரம். அப்பா ஜேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை. ஆமே
1: ஆமேன் ஆமே. நாங்கள் ஜபங்களை கேட்டதா மனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. ஆரோக்கிய பலன் சுகம் தந்து ஆண்டவர் நடத்துவாராக. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன்
1: ஆமே. நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர்.
2: பிரைஸ் லார்ட் அக்கா, பிரைஸ் லார்ட்.
1: நீங்கள் தேவனுக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற அனைத்தையும் நாடுகள் மனிதர்கள் செய்யாதபடி தேவன் காக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: அன்பின் பரலோக பிதாவே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறது என்று சொல்லி வார்த்தைக்குள் இருந்து செயல்படுற வார்த்தை ஆகிய பரிசுத்தம் உள்ள பிதாவாகிய தேவனே, உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. வார்த்தைக்குள் இருந்து தன்னை குமாரனாக வெளிப்படுத்தும்படிக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனே, உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. வார்த்தைக்குள் இருந்து தன்னை ஆவியாக வெளிப்படுத்தி ஆவியானவராய் வெளிப்பட்ட வார்த்தையாகிய தேவனே, உங்களை சோதரிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை புகழுகிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே இந்த பூமியை படைத்து ஆண்டவரே மனுஷனுடைய கையில கொடுத்து அவனுக்கு அதிகாரங்களையும் கொடுத்து ஆண்டவரே இந்த பூமியில வாழும்படிக்கு அன்பாய் தமக்கண்டு சிருஷ்டித்த எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கொடுத்தவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த மனுஷ குலத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உமக்கு விரோதமாய் செய்கிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்கள் தொடக்கம் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாதவர்கள் அனைவரும் கர்த்தாவே உமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் அநேகங்கள் அநேகங்கள் அநேகங்கள் உண்டு. ஆனாலும் உம்முடைய இரக்கங்கள் கிருபைகள் மன்னிப்புகள் எத்தனையோ எத்தனையோ தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடியே கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதம் பண்ணாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. துணிகரமாக உமக்கு விரோதமாக செய்கிற பாவங்களில் இருந்து கர்த்தாவே நாங்கள் மனம் திரும்ப ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எங்களுடைய இருதயங்களில் எழுதியிருக்கிற மனச்சாட்சிகள் பிரமாணங்களுக்கு தக்கதாக அண்டாலும் ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தாவே உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துணவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் ஆண்டவரே உமக்கு உம்மாதே ஆளுக செய்யப்படுகிறது என்பதை புரிந்து

0: ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு வருகிறதான ஆய்க்கினைகளுக்கும் கோபாய்க்கினைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் தப்பிக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே எங்களை மாற்றிக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உலகத்துல நடக்கிற கொடூரங்களை காண்கிற பொழுதும், ஆண்டவரே உலகத்துல நடக்கிற ஆண்டவரே மனுஷ அழிவுகளை காண்கிற பொழுதும், உலகத்திலே நடக்கிறதான இயற்கை அழிவுகளை காண்கிற பொழுதும், உலகத்திலே நடக்கிறதான அநீதியான காரியங்களை காண்கிற பொழுது ஆண்டவரே தகப்பனே இது தங்களுடைய குடும்பங்களுக்கு நடக்கிற பொழுது அது எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் தனித்தனியாக தங்களுடைய குடும்பங்களில் ஆண்டவரே மாற்றங்களை கொண்டு வரத்தக்கதாக, தீமைகளுக்கு தங்களை விலக்குகிறவர்களாக, ஆண்டவரே தூஷண நாவுகளுக்கு தங்களை விலக்குகிறவர்களாக, கொடூரங்களுக்கு தங்களை விலக்குகிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அநியாய அழிவுகளை தகர்த்துக் கொள்ள கதவுத்தர் உதவி செய்வீராக. பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறீர் என்பதை கத்தாவே புரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி தேசங்களில் அழிவுகளை கொண்டு வராதபடிக்கு, தேசங்களில் யுத்தங்களை கொண்டு வராதபடிக்கு, பஞ்சங்களை கொண்டு வராதபடிக்கு, கொள்ள நோய்களை கொண்டு வராதபடிக்கு, தங்களுடைய துணிகரமான அருவறுப்பான காரியங்களிலிருந்து விலக்கிக் கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கத்தாவை புகைத்தல்கள், எத்தனையோ எத்தனையோ காரியங்களினால உண்மை துன்பப்படுத்துகிறதும் தீட்டுப்படுத்துகிறதும் உண்மை கோபப்படுத்துகிறதுமான எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே வாயின் வார்த்தைகளினால சொல்லுகிற எத்தனையோ காரியங்களினால உமக்கு முன்பாக ஆண்டவரே தகப்பனே அநீதி நிறைந்தவர்களாகவும் துணிகரம் நிறைந்தவர்களாகவும் நிற்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கத்தர் தொடுவீராக செவிக்கிறோம் ஆண்டவரே. நல்லோராய் இருந்தாலும் தீயோராய் இருந்தாலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற தேவனாகிய கத்தர் நீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு தங்களை காத்துக் கொள்ள தேவன் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக தேவ பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவரே தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்வார்களாக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ குடும்பங்களும் புரிந்து கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் கத்தருக்கு முன்பாக ஆண்டவரே பரிபூர்ணமாய் இருக்க ஆண்டவரே தகப்பனை உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பிரியமாயிருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேண்டாதவைகளை பேசாதபடிக்கு கத்தாவே கடினமான வார்த்தைகளை விட்டு ஆண்டவரே குறை சொல்லுகிறதையும் குற்றம் சொல்கிறதையும் கத்தாவே தகப்பனை எதிர்த்து நிற்கிறதையும் தர்க்கிக்கிறதையும் விட்டு விலகட்டும் என நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தருடைய ஆவியானவர் தாமே ஒவ்வொரு குடும்பங்களிலும் அச்சைவாடி உதவி செய்வீராக. தனிமையில இருக்கிற பொழுது கத்தரோடு பேசுகிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்வீராக. ஜனங்களோடு இருக்கிற பொழுது கத்தரை குறித்து பேசுகிறவர்களாய் இருக்க கத்தர் உதவி செய்வீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் சங்கம மூடத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. சங்கம மூடத்தினுடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ காரியங்களுக்காக உம்மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய கிருபை ஆண்டவரே நிறைவாய் இருப்பதாக. ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரம் கூட இருந்து செய்கிறவைகளை செய்து கொண்டிருக்கிறதுக்காக உண்மை சோதரிக்கிறோம். எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே இந்த ஆண்டவரே வானொலி பிரவசிக்கட்டும் என்று செபிக்கிறோம். அநேகரை தட்டி எழுப்பட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேகர் கத்தருக்காக எழும்பி நிற்க கத்தர் உதவி செய்வீராக. வியாதிகளை அகற்றுவீராக, வறுமைகளை அகற்றுவீராக ஆண்டவரே. வேதனைகளை அகற்றுவீராக, பிரிவினைகளை அகற்றுவீராக, கசப்புகள் வறுப்புகளை அகற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லுகிற சத்தத்தோடு ஒவ்வொருவரும் கத்தரை எண்ணம் உறுதியாய் பற்றி கொண்டு நடக்க கத்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவர் குடும்பங்களுக்காகவும் செபிக்கிறேன். கத்தருடைய அவர்களோடு கூட இருந்த எண்ணம் பலப்படுத்துவீராக, எண்ணம் நடத்துவீராக செபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட கத்தர் உதவி செய்வீராக. இருதயத்தின் வாஞ்சைகள் கத்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் ஐயா. இதோ ஏன் சிஸ்டருக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சொன்னவரே. இதோ விடுதலையோடு கூட அவர்களும் எல்லா காரியத்திலும் கத்தாவே உமாக்கு முன்பாக தைரியமா நிற்க கத்தர் ஒவ்வொருவருக்கும் திருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சேர்ந்து பயணிக்க உதவி செய்வீராக செபிக்கிறோம் ஐயா. என்ன அநேக செப குறிப்புகளையும் ஆண்டவரே தகப்பனே அநேக ஆண்டவரே
1: பாரமான காரியங்களையும் கொடுத்து ஆண்டவரே அநேகரை தட்டி ஜாமக்காரராக உமாக்கும் முன்பாக நிற்பதற்கு என்ன உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல, இந்த இனிய தினத்தில் இணைந்து கட்டாக எங்களோடு கூட ஆண்டவரே பங்கு கொள்ளுகிறதான ஆண்டவரே பார்த்து ராஜராஜத்துக்காக நான் செபிக்கிறேன் ஐயா. தேவ கிருபை எண்ணம் சூழ்ந்து கொள்வதாக, தேவ இரக்கங்கள் எண்ணம் பலப்படுத்துவதாக, நான் தான் என்னை தவிர வேறே தேவனில் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் எண்ணம் பலப்படுத்தி சுத்தி இருக்கிறவர்களையும் தட்டி எழுப்பட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஐயா. அநேக ஊழியங்கள் தட்டி எழுப்பப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஐயா. அவரை கொண்டு கர்த்தர் செய்ய நினைக்கிறது யாவும் செய்ய முடிக்கப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களோடு கூட இணைந்து கர்த்தாவே தகப்பனை ஜெபம் பண்ணின ஒவ்வொரு சகோதர சகோதரர் குடும்பங்களுக்காக உறவுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீராசர்வாடியும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் மறுபடியும் நாங்கள் உம்முடைய சமூகத்துல கூடிய உண்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்தினம் எங்களுக்குள்ளே வாக்கம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் எட்டிய தேவனுடைய ஒத்தாசியுடன் ஜெபம் செய்கிறேன் நல்ல பிதாவே.
2: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். தேங்க்யூ அக்கா. அப்படி உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக.
2: ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலாம மரியா அவர்களை வரவேற்று கொண்டு பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரேஸ் தி லார்ட். நீங்கள் திருச்சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே ஆராதனைகளை பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் திருச்சபையில தான் முதலாவது நியாய தீர்ப்பு என்பதை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள ஆயத்தப்பட ஆயத்தப்படுத்த கர்த்தர் உதவி செய்ய ஜெபத்திலே வழி நடத்தும்.
5: ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே. ஸ்துதியின் மதியில் வாசமா இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேலைக்காய் முக்க நன்றிகள் எடுக்கிற கர்த்தாவே. கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் மாறாத தெய்வமாயிருந்து எங்களை வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில் ஆண்டவரே உமக்கு தயவை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தரை மட்டுமாய் காத்தவர் இனியும் காத்து எங்களை வழி நடத்துவர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படி ஏற்படுகின்ற நேரத்தில் ஆண்டவரே அப்பா எங்கெங்கெல்லாம இருக்கிறதோ அப்பா எல்லா திருச்சபைகளையும் சமூகத்துக்கு நேராய் நாங்கள் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரே சபைகளை உண்டாக்கின தேவன் கர்த்தராகிய தகப்பன் நீரே ஆண்டவரே அந்த சபைக்கு தலையாக்கவும் அப்பா நீர் ஆண்டவரே அந்த சபையை ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்கிற தெய்வமாகவும் கர்த்தர் நீர் ஆண்டவருடைய சமூகத்தினால் ஆண்டவரை நிரப்பி வழி நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஓங்கி வளர உம்முடைய ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்து ஒவ்வொருவரையும் பிளப்படுத்துகிறபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அந்த திருச்சபைக்கு வருகிறதான ஒவ்வொரு திருச்சபையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே ஆவியானவர் ஆண்டவரே ஆவியானவரின் தூண்டுதலில் ஆண்டவரே வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மனிதர்கள் வெறுமையாய் ஆண்டவரே அது ஆண்டவரே அந்த ஆலயத்து திருச்சபைக்குள் ஆண்டவரே செய்கிற காரியங்கள் ஆண்டவரே அது ஆண்டவரே அப்பா ஒரு வீணாய் போகிவிடும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே வழி நடத்துவதின் பேரில் ஆண்டவரே இந்த திருச்சபைகள் எல்லாம் நடக்குமானா கர்த்தராஜ தேவன் நீர் ஆண்டவரே அவர் மத்தியிலே நீ தகப்பனாயிருந்து அங்கே ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய ஆண்டவரே காரியங்களை அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு தக்கதான ஆண்டவரே எல்லா வழிமுறைகளையும் நீ செய்து தந்து வழி நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தராகி தேவன் இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு வருகிறார்கள் நாங்கள் அறியோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவருடைய ஆண்டவரே நினைவுகளையும் மனதின் ஆழங்களில் இருக்கிறவைகளையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற தேவன் கர்த்தராகிய தேவன் அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரா அப்பா அப்படியே ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஆலயத்திலும் ஆண்டவரே உம்முடைய தயவு இருக்கட்டும் தாவே. அந்த இடத்தில் ஆண்டவரே பிரிவின ஆவிகள் ஆண்டவரே அப்பா இது ஜாதி மத வேறுபாதங்கள் எதுவும் இல்லாதபடிக்கு எல்லோரும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் என்று சேர்ந்து வாழ்கிறதான ஒரு எண்ணங்களை உருவாக்கும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அநேக திருச்சபைகள் இப்பொழுது ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே மதத்தின் பேராலும் ஆண்டவரே ஜாதியின் பேராலும் ஆண்டவரே அப்பா அதே நேரத்தில் மொழியின் பேராலும் ஆண்டவரே பிரிக்கப்பட்டிருக்கிறதையும் பிரிந்திருக்கிறதையும் பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே தேவன் உண்மை ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் உண்மை ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அப்படியா இந்த பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவரே அப்பா அன்பு கூறவும் ஒவ்வொருவரும் நேசிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அந்த நேசமும் ஆண்டவரே அந்த அன்பும் ஆண்டவரே ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஆண்டவரே அது ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே அது அழிந்து கொண்டே வருகிறது மறைந்து கொண்டே வருகிறது. ஒருவரை பார்த்தால் ஒருவருக்கு ஆண்டவரே அவர்களை பற்றி குற்றம் சாட்டுகிறதான மனதுகள் தான் ஆண்டவரே அங்க பெரிதா இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவரே இந்த ஆலயங்களில் எல்லாம் ஆண்டவர் அப்பா பணக்காரர்கள் ஏழைகள் என்று இல்லாதபடிக்கு பணக்காரர்களுக்கு ஒரு மரியாதையும் ஏழைகளுக்கு ஒரு மரியாதையும் அந்த ஆலயங்களிலே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே சமமான ஆண்டவரே நீர் அன்றவர் எல்லோருக்கும் தேவன் என்பது போல இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே ஆலயத்திற்குள்ளாக எந்த வேத பாடங்கள் இல்லாதபடிக்கு எல்லோரும் சமமானவர்கள் என்று எண்ணிக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். அப்பா இப்படி ஆண்டவரே பிரிவினை ஆவிகளையும் அந்த இடத்திலே ஆண்டவரே பதவியின் ஆசையிலும் ஆண்டவரே அவர்கள் செய்கிற வெறிய ஆட்டங்களை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிற ஆண்டவரே அப்படியாய் அந்த ஒவ்வொரு திருச்சபைகளிலும் இப்படியாய் ஆண்டவரே இந்த போதக மார்களும் கர்த்தர் தாமே அவர்களை சந்திக்க முடியாயிச்சுபிக்கிறோம். அவர்களும் கர்த்தானே சரியான ஆண்டவரே அப்பா இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் திசை திருப்ப கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சுபிக்கிறோம். புதிரே வந்த மாத்திரத்திலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்காக ஓடினதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஓடினதை பார்க்கிறோம். காலம் செல்ல செல்ல ஆண்டவரே தன் மனதினுள்ளே ஆண்டவரே அந்த பெருமையினாலும் அவளுக்கு இருக்கிறது அந்தஸ்துகளினாலும் அவைகள் அவர்கள் ஆண்டவரே அடுத்தவர்கள் இகழாகவும் ஆண்டவரே மரியாதைக்குரியாகவும் ஆண்டவரே நடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா அதே நேரத்திலே உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசம் அந்த அன்பு கூட நாட்களுக்கு நாள் ஆண்டவரே அதை குறைந்து வருகிறதை பார்க்கிறோம். ஆமா அப்பா புதியதிலே ஆண்டவரே ஆண்டவரை தெரிந்து கொண்ட மாத்திரத்திலே அவர்கள் ஆண்டவரை எத்தனையோ ஆண்டவரை பிரயாசப்பட்டு ஆண்டவரை ஆலயத்தை ஆண்டவரை விடாத பிடிக்கு வந்து கலந்து கொண்டதை பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் ஆண்டவரை உதாசனம் செய்து எது வேலை இருக்கிறது அப்படி இருக்கிறது இது வேலை இருக்கிறது சொந்த பந்தங்களிலே ஆண்டவர் திருவிழா நடக்கிறது என்று அவர்கள் தட்டி கழுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி ஆலயங்களில் எல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகள் எல்லாம் முன்போல் ஆண்டவர் அந்த விசுவாசத்தோடு கூட வந்து ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் உதவி செய்து படி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். ஆராதனை பிள்ளைகளை ஆண்டவரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அவர் பரிசுத்தத்தை கடைபிடிக்காதபடிக்கு ஆண்டவரே இருக்கிறதான எல்லா தடைகள் எல்லாம் எடுத்து போட்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி ஆண்டவரே அந்த ஆராதனை செய்கிற அந்த ஆராதனையாய் அது சுத்தமான ஒரு ஆராதியா உமக்கு ஏற்ற ஒரு ஆராதனையா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அதுதான் ஆண்டவரே உமக்கு சுகந்த வாசனையா இருக்கும். அந்த இடத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகளின் கூடியே ஆண்டவரே எல்லா ஆண்டவரே ஆலயத்தில் வரும்பொழுது ஆண்டவர் வேஷமும் வெளியில் செல்கிறதான சூழ்நிலையில் ஒரு வேஷம்
2: கோபாயிட்டது
5: ஆண்டவரே நீங்கள் எல்லா வகையிலும் துணையாயிருந்து வழி நடத்தி தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சுபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை சந்திங்க இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே உயர்த்த தகப்பனாயிருந்து ஆண்டவரை வழி நடத்துங்க. இந்த பிள்ளைகள் வழி விட்டு விலகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் ஆண்டவரே வேஷம் தரித்து ஆலயத்திற்குள் வராதபடிக்கு கர்த்தராகிய தேவன் எல்லா இடங்களிலும் இவர்கள் பரிசுத்தத்தோடு வாழுகிறதான எண்ணங்களை இவர்களுக்கு தந்து இவர்களுடைய ஆண்டவரே வழிகளை தேவனுக்கு பரிசுத்தமான ஆண்டவரே அப்பா உருவாக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவனாக கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து திருச்சபையும் முற்றிலுமாய் ஆண்டவரே தேவன் ஆண்டவரே நிறைந்திருக்க இடமாய் ஆண்டவரே அது மகிமையால் நிரப்பப்பட்ட இடமாக மகிமையிலே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அந்த ஊழியக்காரர்கள் கொடுக்கத்தாவே இந்த பிள்ளைகளுக்கு தேவையான மன்னாவை தந்து அப்பா அப்படியாய் தேவனுடைய வார்த்தையினால் இந்த பிள்ளைகளை திருப்தியாக்கி வரை நடத்தி இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு நேராய் ஆண்டவரே அப்பா இது உங்க சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளா ஒவ்வொருவரும் மாற்றி தன்னுடைய ஆண்டவரே எல்லா பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே நுட்பமும் பரிசுத்தமும் அப்பா பரிசுத்தமான காரியங்களில் ஈடுபடுத்தப்பட்ட உதவி செய்யும்படி அழைச்சிருக்கிறோம். அப்படியே தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. திருச்சி வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவன் அவர் ஒரு நாளும் ஆண்டவரே அந்த விசுவாசத்திற்கு விலகாதபடிக்கு நம்பிக்கை விட்டு விலகாதபடிக்கு தேவன் மேல் வைத்திருக்க அன்பு நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே வழி நடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். எதோ ஆண்டவரே ஒரு கடமைக்காக அந்த ஆலயத்திற்கு அந்த வருகிற அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டு தேவனையை தொழுது கொள்கிற விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு வர கர்த்த உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவனாக கர்த்த நீ செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம்ப்பா. இந்த உலகிலும் கூட கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தராகிய தேவனை ஆசீர்வதித்து அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அதே நேரத்தில் காத்து ஜெபத்துக்காக காத்திருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு தேவன் நல்ல பதில்களை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். போது குடுகத்தாவே இந்த அருமையான ஆண்டவரே ஊடகத்தின் மூலமாக ஆண்டவரே இப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை செபிக்க இந்த நேரத்தை தந்து ஆண்டவரை இதை திறமையாய் நடத்தி கொண்டு வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிறதான அருமையான ஆண்டவரை சகோதரர் லெஸ்லி சகோதரின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவனுக்கு ஆண்டவரை நீங்க துணையாய் இருங்க. அவர் எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிற காரியங்களை அறிந்து உதவி செய்யுங்க. மகனுக்கு ஆண்டவரை நல்ல ஆரோக்கியத்தையும் பலனை தந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். சாத்தான் எவனை விழுகலாமோ என்று வகைத்தடி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல உமக்காக ஓடுகிற பிள்ளைகளுக்கு நீரே முற்றிலுமான பாதுகாப்பை தந்து ஆண்டவரே அந்த குடும்பத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி உம்முடைய ஊழியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் ஆண்டவரை இடர்கள் வராதபடிக்கு பாதுகாத்து வழி நடத்தும்படி ஆயிச்சிருக்கிறோம். அவரோடு கூட அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவர் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய தேவன் நீரே அவர்களுக்கு தகப்பனாயிருந்த ஆண்டவரே ஆலோசனை கர்த்தராயிருந்த ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். அப்படி ஆய் கொடுக்கத்தாவே சங்கம ஊடகத்தோடு கூட ஆண்டவரே அப்பா இணைந்து ஆண்டவரை செடி உம்முடைய ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு நீர் துணையாயிருந்து வழி நடத்தும்படி ஆயிச்சு வைக்கிறோம். இந்த வேளையில் கொடுக்கத்தாவே இந்த அருமையான செப வேளையை தொகுத்து வருகிறதான சேனத் மகளையும் அருமையான அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே கர்த்தர் நீர் அங்கு வைத்திருக்க திட்டத்தின்படி இந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்படியே என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு எல்லா வகையிலும் துணையாயிருந்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே ஜெபங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் ஒப்பு கொள்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமே. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: நீங்க யுத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் படுகிற வேதனைகள் உபத்திரங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர்கள் ஒரு விடுதலையை காண இந்த யுத்தங்கள் முடிவுக்கு வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
4: ஹாலேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதுவரை தேவனாகிய கர்த்தர் எபினேசரா இருந்து எங்களை பாதுகாத்து கரம் பிடித்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி வழி நடத்தி வந்த உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறாப்பா. ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவரா இருக்கிறீரே, உமக்கு சூத்திரம். நீதி உள்ள நியாயாதிபதியா இருந்து நீதி நியாயங்களை செய்து எங்களை இம்மட்டுமா நடத்தின உமது அன்பிற்காக கோடான கோடி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே கூட நாங்கள் கூடி உமது பாதப்படியிலே அமர்ந்து தரப்பிலே தேசங்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக சமாத தேசங்களின் சமாதானத்துக்காக ஜெபிக்கின்ற வேலையிலே தேவன் எங்களுடைய எல்லா ஜெபங்களை கேட்டு வருகிற நாட்களிலே ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் பதில் கொடுக்கிற உமது அன்பிற்காக நன்றி செலுத்துகிறப்பா. விசேஷமாக இப்போது கொடுக்கப்பட்டதான அந்த ஜப குறிப்புக்காய் சோத்திரம். அன்றவர் தாமே அந்த ஜப குறிப்பு எல்லா ஆசீர்வதிங்கப்பா. யுத்த தேசங்களுக்காய் பாரப்பட்டு ஜபிக்கிற ஆண்டவரே, யுத்த தேசங்களிலே காணப்பட்டதான ஆண்டவரே அப்பா, அநேக கர்த்தாவே சேதங்களை தேவன் நீர் அறிந்திருக்கிறப்பா. நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா, அந்த மக்கள் படுகிறதான இடுகிறதான ஓலங்கள் ஆண்டவரே பெரியதா இருக்கிறபடி நாளே வீடு வாசல்களை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, பெற்றோர்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து தவிக்கிற ஒவ்வொருத்தரையும் அது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசங்கள் அப்பா சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கப்பா. நீ திரும்பி தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் நீ கட்டினீரே. அதே போல யுத்தத்தினாலே அழிந்து அழிக்கப்பட்ட எல்லா தேசங்களையும் நீர் கட்டி எழுப்பும்படியாய் ஜபிக்கிறோம். இது உம்மால் தான் ஆகும் தகப்பனே. தேசங்களிலே சமாதானத்தை உண்டாக்குவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற அந்த வாக்குத்தத்தை நாங்கள் அப்பா அறிக்கை செய்கிறோம். தேவரீர் நீர் உறுதிப்படுத்தும்படியா எமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசங்களிலே அதனை ஆளுகை செய்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்பா. விசேஷித்த ஞானத்தினாலே மக்களை ஆளுகை செய்ய அவர்கள் இருதயங்களிலே சமாதான ஆட்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த தேச தலைவர்களும் மக்களும் அதனை பாதுகாக்கிற யாவருமாய் கூட ஆண்டவரே ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் தக ராஜா. அப்படியாக கர்த்தாவே இந்த தேசங்களிலே அந்த மக்கள் படுகிறதான ஒவ்வொரு வேதனைகளும் உபத்திரங்களும் ஆண்டவரே துன்பங்கள் துயரங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி உன் வேதனை நீங்கி நீ சுகமாய் இருப்பாயாக என்ற அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு நீர் கட்டளையிட்டது போல ஆண்டவரே இந்த தேசங்களுக்கு நீர் கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. தேவன் தாமே அந்த தேசங்களுக்கு அளிக்கிறதான எல்லா ஆண்டவரே அப்பா சூத்திரம் மற்ற தேசங்களில் இருந்து வருகிறதான எல்லா பொருட்களும் அவர்களுக்கு உதவி செய்கிறதான எல்லா காரியங்களும் அவர்களை சென்றடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. இல்ல மத்தியில எந்த ஒரு கையும் அப்பா அவைகளை எடுத்துக்கொள்ளாத படிக்க ஆண்டவர் தாமே இதனை சேர வேண்டிய இடங்களுக்கு சென்று அவைகள் சேர கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. அவர்கள் செய்கிறதான நிதி உதவிகள் எல்லாம் இந்த தேசத்திலே அவதிப்பட்டு வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு அது ஒரு ஆறுதலா இருக்கும்படியா ஜபிக்கிறோம் அப்பா. அமது அன்பான ஆறுதலான கரத்தை நீட்டி அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. என் கைகள் குறுகி போகவில்லை, ரட்சிக்கப்படாத படிக்கு என் கைகள் குறுகி போகவில்லை, கேட்க கூடாத படிக்கு என்னுடைய செவிகள் மந்தமாகவில்லை என்று சொல்லி இருக்கிற வசனத்தின்படி இந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்க உயிர்ப்பீங்க ஆண்டவரே. வருகிற நாட்களில அவர்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. மேலும் இது கடைசி நாட்களா கொடிய நாட்களா இருக்கிறபடினாலே இந்த நாட்களிலே யுத்த தேசங்கள் எல்லாம் மனம் திரும்பும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக தேசங்களிலே இந்த நாளிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் ரட்சிப்பிலே உறுதியாயிருக்க பரிசுத்தமாயிருக்க கரைத்திரையற்றதாய் தங்கள் வஸ்திரங்களை பாதுகாத்து கொள்ள உதவி செய்யுங்க. பின்மாறி போன யாவரும் ஆண்டவர் மண்டையிலே வந்து கிட்டி சேரும்படியா ஜபிக்கிறோம். அதே வேளையிலே சுராஜா வணங்கா கழுத்துள்ள மக்கள் யாவரும் கூட மண்டையிலே வந்து சரண்டராக கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியே தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை முத கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம்ப்பா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்கி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கூட ஏசப்பா இன்னுமா இணைந்து பணி புரிகிற எல்லா சகல ஊழியர்களையும் ஆசீர்வதித்து அவங்க குடும்பங்களையும் உமா அவர்கள் உமக்கு செய்யற ஊழியங்களையும் தேவரீர் நேர ஆசீர்வதிங்க தகப்பனே உமக்கு சூத்திரம். மற்றபடியாக கூட ஆண்டவரே இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான மகள் ஜானட்டி மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மகள் செய்கிறதான அப்பா உமது பணி ஆண்டவரே அந்த மக்களுக்கு செய்கிறதான அந்த பணி ஆண்டவரே அது இன்னும் மென்மேலுமா அநேகருக்கு ஆசீர்வாதமாக அந்த மகளை எடுத்து நீங்க ஆசீர்வதித்து பயன்படுத்துங்க. அநேகருடைய வேதனைகளும் கண்ணீர்களும் இந்த மகள் கரங்களிலே துடைக்கும்படியா ஜெபிக்கிறாப்பா. கண்ணீரை துடைக்கிற தேவன்ப்பா இந்த மகள் உமது மகாக எழும்பி பிரகாசிக்க மற்றவர்களுக்காக ஆண்டவரே ஊழிய செய்ய கர்த்தர் நீர் கிருபை செய்து கண்மலையின் மேலே நிறுத்தி உயர் ஸ்தலங்களிலே ஏறி இருக்க பண்ணி யா கோப்பின் சுதந்திரத்தினாலே உன்னை நான் போஷிப்பேன் என்ற வார்த்தையின்படி இந்த மகளை நான் நீர் இடம் கொள்ளாதபடிக்கு ஆசிர்வதிங்கப்பா. அப்படியே நீர் செய்யத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த ஒவ்வொருத்தரையும் ஆசிர்வதிங்கப்பா. அப்படியே குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க. நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தேவ பிள்ளைகளையும் தேவரையும் நீர் ஆசிர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒவ்வொருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன். ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து எல்லாம் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவாராக. ஆமேன் ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர். பிள்ளைகள் வீடுகளில் இருக்கிற தேவைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும் அப்பா. ஆண்டவரே லட்சிய அண்ணா மனைவி பிள்ளைகள் சந்ததிகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் கத்தாவே. இன்னுமா தகப்பனே ஊழியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிகன மகிமே உமக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
6: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் ஜெபம் தேசத்திலிருந்து மலைவேளையில் இணைந்து தொகுத்து வழங்கினார். ஜெபங்களுக்கூடாக கடந்து சென்ற ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையில் இணைந்திருக்க சௌரி நிர்மலா மரியா சௌரன் சார்ல்ஸ் அவர்களையும் அதே வேளையில் இணைந்திருக்க சௌரி சாந்தி அவர்களையும் கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. குடும்ப காரியங்கள் தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் தாமே சந்தித்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் கொடுத்த எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துவோம். கர்த்தரண்ட ஜபங்களை ஒப்புவித்திருக்கிறோம். கர்த்தர் அந்த ஜபங்களை கேட்டார், பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக நாளைய காலை வேளையிலே திரும்பமாக இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே ஜப வேளையிலே இணைவோம். அதுவரை இந்த சமயத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம். இந்த வேளையில் மங்களுடன் சௌரி பினு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜெபத்தை கொடுங்கம்மா. சிஸ்டர் பினு அப்படியே நில்லுங்கள். நாங்கள் இந்த வேளையில் அடுத்த ஜெபத்து கூட கடந்து செல்வோம். அந்த வேளையிலும் ஜெபிக்கலாம். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி சுபாஷ் யாழ்ப்பாணத்திலிருந்து நாளை புதன்கிழமை ஆக இருப்பதனால் ஜெப வேளையில் இணைந்திருக்கிறார்கள். சௌரி வினோ கூட இணைய முடியும். இந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் திரும்பமாக சௌரி சுபாஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம்.
7: நோர்வேலிருந்து
6: இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
4: கிருபையுள்ள நல்ல ஆண்டு அருமையான இந்த நன்றி சில
6: நெட்டை பார்த்து கொள்ளுங்கம்மா, கொஞ்சம் தள்ளி வேற இடத்துல செய்யுங்களம்மா.
4: அன்பின் ஆண்டவரே, அருமையான இந்த சுத்திரம் அப்பா சச்சுத்தி வேண்டுமாக நீங்க கிருபைக்காக சோத்திரம் பரிசுத்தம் உள்ள நல்லது நடத்துங்கள். நாங்கள் ஜெபிக்கப்படுகிறோம், உங்களுடைய வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே பொறுப்புங்க, எங்களோடு நீங்கள் ஜெபங்களை நாங்கள் நீங்கள் கிருபை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல இக்கோ பண்ணது அன்பின் ஆண்டவரே,

நான் ஒரு லைன் கட் பண்ணி பண்ணிட்டேன். எக்கோ பண்ணது இந்த சவுண்ட். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை நிறைந்த நல்ல தேவனே ஸ்தோத்திரம். மகிமை நிறைந்த நல்ல தேவனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த ஆண்டவரே வேலையிலும் இந்த இணைப்பில் இணைந்து கொள்ள நீங்கள் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சகல தடை நீக்கி நீடுங்களை இணைத்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் வழி நடத்துங்க கர்த்தாவே. நாங்கள் போ ஜபிக்க போறோம், ஒரு ஜபங்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜபிக்க போகிறவர்களையும் உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரே பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.

உள்ளத்தில் சொந்தமான இந்த பாட்டலத்தின் சொந்தக்கார.

0: ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்தினார், கர்த்தர் பலப்படுத்தினார். வினோ நிக்கிறீங்களா?
0: ஆமாக்கா.
1: ஓகே, நீங்க வினோ இலங்கை தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாளிலே நீதிமொழிகள் 6:6 வசனத்தின்படி அங்கு சோம்பொறியே நீ எறும்பு நடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள என்று சொல்லி நாங்கள் எழுதி இருக்கிறது. ஆகவே இன்றைய நாட்களிலே தன் முயற்சியுடன் தொடர்ந்து உழைக்கக்கூடிய தேவ சபைகள், தேவ ஊழியர்கள், தேவ காரியங்கள் வர கத்தர் உதவி செய்யணும். ஏனென்றால் திருச்சபைக்குள்ளே ஒரு சுறுசுறுப்பு வர வேண்டும், எறுப்பின் சுறுசுறுப்பு வர வேண்டும். நீங்கள் வினோ, நீங்கள் இலங்கை தேசத்தையும் அவர்ந்த மக்களையும் கருத்தில் கொண்டு நீங்கள் இதற்காக ஜெபம் பண்ணுங்க.
0: ஆமாந்தவரே, அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைய நாளிலும் கூட தகப்பனே எங்களோடு கூட இருந்து அப்பா இருக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இன்றைய நாளிலும் அப்பா இலங்கைக்காக வருகிறேன் தகப்பனே கர்த்தாவே. அப்பா இலங்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன் ஆண்டவரே, கர்த்தாவே, அந்த இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் தெரிந்தெடுத்து ஆண்டவரே தகப்பனே அந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே அப்பா நீங்கள் வைத்து தாங்கி நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரை, இலங்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு அநியாயங்களும், ஒவ்வொரு அட்டூழியங்களும், ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஆண்டவரே தகப்பனே நாங்கள் யாவரும் கேட்டறிகிறோம், நீங்களும் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே, இப்படியான காரியங்கள் இப்படியாக நடக்காதபடி இப்படியாக மக்கள் அப்பா தகப்பனே கர்த்தாவே செய்வதை அறியாமல் தவித்து நிற்காதபடி தகப்பனே உம்மக்கு ஊழியம் செய்து உம்மை நோக்கி ஓடிவர உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக மாற தகப்பனே இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இங்கு ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே ஒரு ஊழியக்காரர்களும் ஆண்டவரே உற்சாகத்தோடும் பயபக்தியோடும் தகப்பனே உம்மை நோக்கி ஓடிவர உம்முடைய அன்பின் பணிகளை செய்ய தகப்பனே அவர்களோடு கூட இருந்து அவர்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே கர்த்தாவே. அவர்கள் ஆண்டவரே ஏனோ தானோ என்று ஒவ்வொரு காரியங்களையும் செய்யாதபடிக்கு தகப்பனே உமக்கு பயப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக அப்பா உமது அன்பின் பிள்ளைகளாக தகப்பனே ஒவ்வொருவரும் வாழும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தேவனே நடக்கிற அநியாயங்கள் அட்டூழியங்களை தகப்பனே பங்கு பெறாதபடி பயத்தோடும் நடுக்கத்தோடும் உலக காரியங்களில் ஈடுபட்டு போகாதபடி பயத்தோடு நடுக்கத்தோடு தகப்பனே உம்மை நோக்கி ஓடி வர உம்மை நோக்கி வர உமக்கு பயப்பட்டு நடக்க ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே பண பிரியர்களாக இருக்காதபடிக்கு தகப்பனே ஒருவரோடு ஒரு அன்பின் பிள்ளைகளாக ஐக்கியமாக நடக்கும்படியான கிருபையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் கொடுக்க போறதுக்காக என் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நன்மையின் நாயகனே நன்றி என்று சொல்லுகிறோம் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் நன்றியோடு பாடி துதிக்கவும் நன்றியோடு நடக்கவும் என் தேவனே இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் கூட இருந்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா இலங்கையை நீங்கள் பாதுகாத்து இலங்கையில் உள்ள மக்களை நீங்கள் அரவணைத்து எப்போது நேற்று இன்றும் என்றும் மாறாதவர் நீங்கள் என்று அவர்கள் அறிந்து நடக்க என் தகப்பனே கூட இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நன்றி சோஸ்திரம் ஆண்டவரே, கூட இருக்கிறவரே ஐயா. நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமீன்.
1: நாமே எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. சாந்தி சிஸ்டர் நிக்கிறீங்களா? நீங்கள் எங்கள் இலங்கை தேச ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், பொறுப்பு அவர்கள் தங்கள் பொறுப்புகளோடு உண்மையுடன் வேலை செய்யக்கூடிய ஒரு கிருபியை எங்கள் தேசத்திலே எங்கள் மக்களுக்கு நல்ல ஆட்சி நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று, ஆட்சியிலே நல்ல மாற்றங்கள் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்து.
0: ஆமென் தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுறேன். இந்த வேலையில இந்த தேவக்குறிப்பை தந்தி ஆண்டவரே, தகப்பனே உங்களுக்கு கோடான கோடி சூத்திரம் ஐயா, கோடான கோடி சூத்திரம் அப்பா. உன் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உங்க மாயமப்படுத்துகிறோம் ராஜாதி ராஜா. சூத்திரம் அப்பா அப்பா, ராஜாக்களை ராஜாக்களை உருவாக்கி கொண்டு வரவன் நீரையா, அதிகாரிகளை உருவாக்கி கொண்டு வரவன் நீரையா. அப்பா அப்பா, நீதியாயும் உமக்கு பயந்து நடக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்க தருகிறதுக்காக எங்கட இலங்கை தேசத்துக்கு ஆண்டவரே தகப்பனே, அந்த தேசம் அப்பா மகிழ்ந்து களி கூற ஆண்டவரே அப்பா. சாமுவேல் எழுப்புதல் கண்டது போல நாங்களும் அந்த தேசத்துல எழுப்புதல் காணும்படி அப்பா, அங்கே இருக்கிற அதிகாரிகள் நேர்மையாவும் ஆண்டவரே அப்பா, நேர்மையாவும் உத்தமமா நீதியாயும் உமக்கு பயந்து ஆட்சி புரியும்படி ஆண்டவரே, அந்த அதிகாரி மேல இயேசுப்பாவின் ரத்தத்தை பூசுறன், இயேசுப்பாவின் ரத்தத்தை பூசுறன் அப்பா தகப்பனே. அவர்கள் நேர்மையாக உத்தமமா உமக்கு பயந்து இனி வார கொஞ்ச நாட்கள் ஆண்டவரே உம்முடைய வருகை சீக்கிரமா இருக்கிறதுல அவர்கள் ஒவ்வொரு பேரும் தேவனுட வார்த்தையை ஆண்டவரே வாசிக்க ஆண்டவரே, அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்கும் அந்த கண்ணை திறந்து விடுறதுக்குமாக ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. ஒவ்வொரு அதிகாரியும் உங்க கரத்துல தருகிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, சக்தியாக ஆட்சி செய்யும்படியாக ஒவ்வொரு ராஜாக்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு மந்திரிகளையும், புதுசு புதுசா வருகிற ஒவ்வொரு வேலை நேரத்துல இருந்து பெரியவர்கள் அதிகாரிகள் ஒவ்வொரு பேரையும் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்யும்படியாக, உத்தமமா செய்யும்படியாக, உமக்கு பயந்து நடந்து செய்யும்படியாக ஆண்டவரே, நேர்மையாய் நீதியாய் இந்த மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாதபடி இந்த மக்களுக்கு நன்மையாய் செய்யும்படியாக தகப்பனே அப்பா, கெடுதல் செய்யாதபடி அந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ராஜாக்களையும் அதிகாரிகளையும் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா ராஜாக்களுக்கு இல்லாமக்கி உண்டு பண்ணுகிற நீரையா, பிள்ளையான ராஜாக்களை ஆண்டவரே நீர் அப்பா அள்ளித்து போடுகிறவராய் இருக்கிற, நீதி இல்லாம நடக்கிறவர் அநியாயமா நடக்கிற அதிகாரிகளை ஆண்டவரே கீழ்படியாமை ஆண்டவரே, அந்த துஷ்பிரயோகம் செய்யற அந்த வேலை இடத்துல ஆண்டவரே தகப்பன், அந்த வேலை அவர்கள் ஆண்டவரே கிடைச்சிட்டு சொல்லி சம்பளத்துக்காக மட்டும் வேலை செய்யாம தகப்பனே, நீதியாய் அந்த வேலையை நேசித்து நீதியாய் நேர்மையாகவும் அந்த வேலையை செய்ய அதிகாரி ஏற்படுத்தின ராஜாதி ராஜா நீர் அப்பா. அப்பா நீர் ஒவ்வொரு அதிகாரியும் அபிஷேகித்து வைக்கிறதுக்காக சோத்திரம், நீதி நேர்மையமான அதிகாரிகளை நீங்க கொண்டு அமர்த்துறதுக்காக சோத்திரம் தகப்பனே. அப்பா உம்முடைய உன்னத்தில இருந்து வருவதாக ஆண்டவரே தகப்பனே, நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக, நீங்க எங்களை வழிகாட்டியா இருக்கிறதுக்காக பரிசுத்தாவியானவரே அப்பா, நீங்க உங்களுக்கு வழிகாட்டியா ஞானத்தை ஆண்டவரே எப்படி நாங்க ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு அதிகாரிகளையும் நீர் அப்பா தகப்பனே நீர் வழி நடத்துறதுக்காக பரிசுத்த ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. வழி நடத்துங்க, எந்த நாடா இருந்தாலும் ஆண்டவரே, வெளிநாடா இருந்தாலும், ஐரோப்பு நாடுகளா இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுக்கு தெரியாத அந்த அதிகாரிகள் எப்படி அவர்கள் ஆட்சி ஆளுகிறார்கள் என்று கண் பார்வைக்கு நல்ல மாதிரி இருக்கும் ஆண்டவரே, ஆனாலும் அவர்கள் பிளவிடுகிறத நாங்க கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே, தவறு விடுகிறது எல்லா நாட்டிலையும் இந்த அதிகாரிகளால, இந்த பிள்ளைகள் குழந்தை பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவரே தண்டனை அனுபவிக்கிறத நாங்க பாக்குறோம் அநியாயமா தகப்பனே அப்பா. இப்படியான நிலைமைகள் இந்த தேசங்கள்ல வராதபடி இலங்கை தேசமும் ஐரோப்பிய நாடுகளும் ஆசிய கண்டங்களையும் ஒவ்வொரு நாடுகளையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா, உங்க பரிசுத்த ரத்தத்தை இலங்கை தேசம் எல்லை முழுவதும் பூசுறோம் தகப்பனே, பாதுகாப்புக்காக தகப்பனே, உம்முடைய ரத்தத்தை பூசுறோம், வெளியேற பெற்ற ரத்தத்தை பூசுறோம் அப்பா, எந்த தீங்கும் இந்த இலங்கை தேசத்துக்கு வராதபடி, எந்த ஆட்சியில இருக்கிறவர்கள் அதிகாரத்துல இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த தப்பும் செய்யாதபடி, எந்த தீங்கும் செய்யாதபடி ஒவ்வொருவரையும் நீர் கண்டித்து கண்டித்து கட்டளையிடுகிறதுக்காக சோத்திரம் அப்பா. அப்பா இப்படித்தான் நடக்க வேண்டும் நீதியாண்டு நீர் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஆவியானவரை உங்க நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. அப்பா பாதுகாக்கிறதுக்காக இந்த தேசங்கள் ஒவ்வொன்றையும் உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா இன்னும் ஒரு கொஞ்ச நாட்கள் ஆண்டவரே உம்முடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது ராஜா. ராஜா உமக்கு சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம் அப்பா. இயேசு நாமத்துல ஜெபம் கேட்டீங்க நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
0: ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். சுபா அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் தேச மக்கள், எங்கள் தமிழினம் எல்லாரும் அந்த ஒழுக்கம் உள்ளவர்களாய் அங்கு தங்கள் நேரத்தை சரியாக நேர்த்தியாக பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்யணும். வீணான சிந்தைகளுக்குள்ளே போய் வீணான கொலைகள் கொள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்திலே அவர்கள் ஈடுபடாதபடி கர்த்தர் தாமே இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஜெபத்திலே வழி நடத்தினார்.
0: ஆம் ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, இயேசப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் தேசத்திலே இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே எங்களுடைய தமிழ் பேசும் ஜனங்களை உம்முடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தரே, நீங்க இவர்களை பொறுப்படுங்கள் ஆண்டவரே, இவர்களோடு கூட இருங்கள் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைய நாட்கள்லே கர்த்தாவே அக்கிரமங்கள் மிகுந்து கொண்டு போகிறது கர்த்தாவே. அப்பா, ஒரு மனுஷனுக்கு விரோதமாக இன்னொரு மனுஷன் எழும்புகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. பாவங்கள் பெருகுகிறது ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, ஒரு இரக்கம் அன்பு இல்லாமல் கர்த்தாவே அடுத்தவனை மற்றவன் துன்புறுத்துற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என் ஆண்டவரே. இப்படியான சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று தகப்பனே. அப்பா, இந்த ஜனங்களை பொறுப்படுங்க கர்த்தாவே. இந்த ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. கடின மனங்கள் ஆண்டவரே இருதயங்கள்ல இருக்காதபடி ஆண்டவரே அப்பா நீங்கள் அவர்களை விடுவித்தருளுங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பன், இந்த ஜனங்கள் ஆண்டவரே தற்பிரியராய் மாறி கர்த்தாவே தங்களை மட்டும் சிந்தித்து தங்களுக்கு மட்டும் தேவை என்று உணர்ந்து கொண்டு கர்த்தாவே மற்றவர்களை துன்புறுத்தாதபடிக்கு கர்த்தாவே தங்களுடைய சுகபோகங்கள் தங்களுடைய சந்தோஷங்கள் என்று மட்டும் சிந்திக்காதபடிக்கு கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே ஆண்டவரே மீது இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்கத்தக்கதாக நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. நேரங்கள் காலங்களை வீணான விரோதங்களின் நாளே சிந்தைகளை நிரப்பாதபடிக்கு கர்த்தாவே. அன்பின் தகப்பனே, நேசரே அப்பா, இவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீதியோடும் ஆண்டவரே ஒரு தெய்வ பயத்தோடும் ஜீவிக்க நீங்க வழி நடத்தும்படியாக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே பொறுப்படுங்க இயேசப்பா. பரிசுத்தரே பொறுப்படுங்க ஆண்டவரே. எங்கள் தேசம் முழுவதிலும் நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. இந்த மனுஷர்களுடைய மனங்களை கடினப்படுத்துகிற சத்துருவின் தடைகளை உடையுங்க ஆண்டவரே. அன்பான தேவனை இறுதிய கடினத்தின் நிமித்தம் அநேக பொல்லாப்புகள் அநேக துன்பங்கள் நேரிடுகிறது கர்த்தாவே. அப்பா, இந்த இறுதிய கடினங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக என் ஆண்டவரே நீர் உதவி செய்தபடியாக முடித்து ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சகல தடைகளை நீக்கி போடுங்க கர்த்தாவே. இந்த ஜனங்களுடைய இதயங்கள்ல நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடபடுங்க கர்த்தாவே. அன்பின் தந்தையை நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தும்படியாக தடைகளை நீக்கி இந்த ஜனங்களை நீங்கள் ஆண்டவரை மாற்றும்படியாக உங்கள் கரத்துக்குள் தந்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சுபா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் வினோ அவர்களை வரவேற்று கொண்டு நீங்கள் எங்களுடைய தேசத்தின் பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள், வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணுங்கள்.
0: ஆமாண்டவரே, மகா அன்பின் கிருபையின் நிறைவு இரக்கம் நிறைந்த தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே கர்த்தாவே, தேசங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் என்றாச்சா கர்த்தாவே. ஆவியானவரே, இந்த தேசங்களில் அப்பா இருக்கிற ஒவ்வொரு பொருளாதார பிரச்சனைகளையும் நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே கர்த்தாவே. ஆவியானவரே, இந்த பொருளாதார ஆண்டவரே குறைவின்றி ஆண்டவரே தகப்பனே, தேசங்கள் எல்லாம் பலகி பெருகும்படியாக நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களும் குறைவின்றி ஆண்டவரே தங்களுடைய அப்பா தகப்பனே தொழில் துறைகள் ஆண்டவரே மென்மேலும் விருத்தியடை ஆண்டவரே கர்த்தாவே. நீங்கள் ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு வீடுகளை நீங்கள் ஆசீர்வதித்து தேசங்களை ஆண்டவரே பலப்படுத்துகிறது தேவனாக நீங்கள் இருக்கிறபடியால் நீங்கள் உருவாக்கி நீங்கள் ஆண்டவரே, உமக்கு தெரியும் ஆண்டவரே இந்த எந்த இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே தகப்பனே. இந்த தேசங்களின் வளர்ச்சிக்காக நாங்கள் அப்பா இருந்து உம்மிடம் கேட்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த தேசங்கள் வளர்ச்சி அடையவும் ஆண்டவரே, பொருளாதாரம் பெருகி ஓங்கி வளரவும் ஆண்டவரே தகப்பனே, தேசங்களை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களும் குறைவின்றி ஆண்டவரே தகப்பனே வாழும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே பொருளாதார குறைவின்றி ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே தகப்பனே மலர்ச்சியோடு வாழவும் அப்பா தகப்பனே. ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே உம்மை அப்பா மறுதலியாமல் உம்மை மறக்காமல் நன்றியோடு நடக்கவும் ஆண்டவரே. தேவனே நீங்கள் ஒவ்வொரு தேசங்களையும் ஆசீர்வதித்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே தகப்பனே வளர்ச்சி பெருகட்டும் ஆண்டவரே அப்பா தகப்பனே. தேசங்களில் அப்பா தகப்பனே சமாதானம் நிறைவு அப்பா இந்த வளர்ச்சி நூடாக ஒவ்வொரு மக்களுடன் நிரம்பட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே உம்மை உம்முடைய பிள்ளைகளாண்டவரே நீங்கள் உருவாக்கின பிள்ளைகள் எந்த பிள்ளைகளும் எந்த குறைவின்றி ஆண்டவரே அப்பா தகப்பனே வாழும்படியான கிருபையை தேசங்கள் ஒவ்வொன்றிற்கும் கொட்டுங்க ஆண்டவரே. தேசங்கள் ஒவ்வொரு நாடுகளாக உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே ஒவ்வொரு நாடுகளிலும் அப்பா தகப்பனே புது புது பொருளாதாரம் பெருகட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொரு மக்களும் சுவிச்சமாய் வாழும்படியான கிருபையை தேசங்களுக்கு நீங்கள் கொட்டுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவர் ஒவ்வொன்றையும் நீங்கள் தொட்டு நீங்கள் பழகி பெருக பண்ணும்படியான கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் பழகி பெருக பண்ணுகிற தகப்பன் ஆண்டவரே அப்பா ஆவியானவரே கர்த்தாவே ஒவ்வொருவரும் அப்பா மூறுதல்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே ஒவ்வொரு நாடுகளிலும் ஆண்டவரே அப்பா விழிப்போடு மக்கள் இருக்கவும் ஆண்டவரே. பொருளாதாரம் குறைவின்றி ஆண்டவரே நல்ல ஞானத்தோடு நடக்கவும் என் தகப்பனே. தேசங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து பொருளாதார குறைவின்றி நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. நன்றி ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொன்றையும் செய்து முடிக்க போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. சோஸ்திரம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி ராஜா நன்றி. ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாங்கள் சாந்தி சிஸ்டர் நிக்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சாந்தி சிஸ்டர். ஓகே பிரைஸ் லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்திலே சுவிசேஷர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் விடாமுயற்சியோடு இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்குள்ளும் சொல்லக்கூடியதாயும் அவர்கள் சொல்லுற சுவிசேஷம் எல்லா மக்களுடைய காதுகளிலும் கேட்கக்கூடியதாய் இருதயத்திலே மூடியிருக்கிற இருதயங்கள் திறக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: அப்பா இந்த ஜெபங்களை இவ்வளவு நேரமாய் நீர் கேட்டு கொண்டு இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கட ஜெபங்களுக்கு நீங்க பதில் தாரத்துக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா அங்க கரத்துல தருகிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கட பிள்ளைகளை நீர் மன்னித்து ஆண்டவரே இந்த சுவிசேஷக்காரன் ஆண்டவரே தகப்பன் சரியான முறையிலும் நேர்மையான முறையிலும் உமக்கு பயந்து இந்த சுவிசேஷங்களை சொல்லி திரியும் போது ஆண்டவரே காது கொடுத்து கேட்கிறவன் காது கொடுத்து கேட்கட்டும் நீங்க சொன்னது போல தகப்பனே ஒவ்வொருவருடைய காதுகளையும் ஒவ்வொருவருடைய காதுகளையும் நீர் திறக்க பண்ணுறவராய் இருக்கிறீர் ராஜா. அந்த சுவிசேஷத்தினால எத்தனையோ பெரியருடைய கஷ்டங்கள் ஆண்டவரே நீங்கவனும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய நோய்கள் நீங்கவனும் ஆண்டவரே அதுல இருந்து விடுதலை பெறுவத ஆண்டவரே விடுதலை கிடைக்க வேணும் ராஜா. அதி ராஜா சாப்பனே அந்த சுவிசேஷக்காரரை ஒவ்வொருவரும் நாங்க ஒவ்வொரு பிரஜாதி ஜனங்கள் ஆண்டவர் அறிந்தும் ஆண்டவருக்குள்ள வர முடியாமல் இருக்கிற ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் அந்த சுவிசேஷத்தில் ஆண்டவரை தகப்பனே புறத்தல்லாத படி ஆண்டவரே அப்பா தட்டி கழிக்காத படி அந்த சுவிசேஷக்காரனுடைய சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பி வரும்படி ஆண்டவரே அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அந்த சுவிசேஷக்காரன் ஆண்டவரே நீர் அனுப்பின தூதுவனாய் இருக்கிறார் அப்பா. அப்ப அந்த சுவிசேஷ காரனை நீங்க தாங்கி கொண்டு இருக்கிறதுக்காக ஆண்டவரே உங்க கரங்களில் ஏந்தி அவர்களை பாதுகாப்பாய் கொண்டு வந்து எங்களுக்கு சுவிசேஷங்களை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க அந்த பாக்கியம் பெற்றவர்களாய் நாங்க இருக்க ஆண்டவரே அந்த சுவிசேஷக்காரங்கள் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கிரிய செய்யும்படியாக ஒரு வார்த்தையானும் கிரிய செய்யாதான்னு நாங்க சொல்லி ஒவ்வொரு சுவிசேஷக்காரன் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவருக்குள்ளையும் கிரிய செய்யும்படியாக ஒவ்வொருவரும் பாவங்களையும் சுத்தம் பண்ணும்படியாகவும் பரிசுத்தம் இன்னுமாய் பரிசுத்தம் பண்ணுங்க என்று சொல்லி ஆண்டவரே இன்னுமாய் நாங்கள் நேர்மையில நடக்கவும் பாவம் இல்லாம நடக்கும் ஆண்டவரை கட்டு ஆண்டவரே இந்த சுவிசேஷங்களை ஆண்டவரை தட்டி கழிக்காதபடி புறம்பே அவர்களை கலர்த்தி விடாதபடி ஏற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொரு நகரத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவரே அந்த சுவிசேஷ காரணம் நாங்க ஆண்டவரை அலட்சியம் பண்ணாதபடி ஆண்டவரே நீர் அனுப்பின தூதுவராய் நாங்க ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு வரையும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வரையும் நீர் அப்பா கரத்துல தாங்கு ஆண்டவரே அப்பா அந்த சுவிசேஷம் ஒவ்வொருக்குள்ளையும் போய்கிறிய செய்ய நீர் உதவி செய்யும் ராஜாதி ராஜா நீங்க அபிஷேகத்தை அனுப்பின சுவிசேஷக்காரங்கள் ஆண்டவரே அவர்கள் வீணாய் போகாதபடி இன்னும் ஆண்டவரே இன்னுமா எங்களுக்கு கூட தருகிறதுக்காக சுவிசேஷக்காரர்கள் நீர் எழுப்பி தருகிறதுக்கான தகப்பனே பாதுகாப்புல தருகிறதுக்கான ஒவ்வொரு தேசங்களுக்கும் அனுப்பி விடுகிறதுக்காக அப்பா அவ்வளவு தேசங்கள் அப்பா சண்டையும் பிரச்சனையும் வறுமையிலையும் ஆண்டவரே அது எந்த ஐரோப்பிய நாடுகளா இருந்தாலும் இதுவும் இப்போது ஆண்டவரே ஒவ்வொரு ஐரோப்பிய நாடுகளும் இப்ப ஆண்டவரே எக்கனமி ஆண்டவரே எக்கனமி பிரச்சனையில ஆண்டவரே வறுமையிலே ஜனங்களுக்கு எப்படி பிரித்து கொடுப்பது என்று சொல்லி ஒவ்வொரு சிக்கல்லையும் இருக்கிறான் தான் அந்த சுவிசேஷக்காரங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேசங்களையும் கிரியை செய்ய ஒவ்வொரு மனித

0: ஒவ்வொன்றையும் செய்யறதுக்காக, ஒவ்வொரு ஆசீர்வாதம் தாரத்துக்காக அவ நோக்கி கூப்பிடுறோம் ராஜா, உம்ம வணங்குகிறோம் ராஜா, உம்ம துதிக்கிறோம் ராஜா, அதி ராஜா அப்பாவை உம்ம மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீ உயர்ந்தவர் உத்தமனா இருந்து இந்த சுயசக்காரங்களை ஆண்டவரை தாங்கி நடத்துறதுக்காண்டி அப்பா அவர்களை பாதுகாக்கிறதுக்காண்டி உம்ம நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா விசேஷமா அந்த அப்பா இந்த சங்கம வானொலி உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா தகப்பனே நீங்க வழி நடத்துறதுக்காக நன்றி ராஜா. உங்களோட ஆசீர்வாதம் அபிஷேகம் இந்த சபையில இருக்கட்டும் ஆண்டவரே, வானொலி நிலையத்துல இருக்கட்டும், நடத்துறவர்களோட இருக்கட்டும், பிரதரோட இருக்கட்டும் ஆண்டவரே. அவரை எங்களுக்கு தந்தக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா வினோ சிஸ்டரையும் உங்க கரத்துல தருகிறோம், அவங்கள சுகமாய் ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி ராஜா. நீங்க அவங்க பாதுகாத்து நன்றி ராஜா. இனிமா ஜனங்களை கொண்டு வந்து ஜெபிக்க ஆண்டவரே அப்பா, அப்பா அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்லி இயேசப்பா ஞாபகத்துல ஜெபிக்கிற நல்ல தகப்பனே ஆண்டவரே.
1: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் சுபா அவர்களை வரவேற்று கொண்டு எங்கள் வாலிப ஜுவதிகள் அங்கு பெற்றாருக்கு கண்ணீர் வடிக்காதபடி அவர்கள் நல்ல ஞானத்தோடும் அறிவோடும் உணர்வோடும் நடக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி இந்த வாலிப உலகத்துக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே, அன்பான தகப்பனே கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை நீங்க பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அன்பான நேசரே, உம்மை அறிந்த வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறோம் ஆண்டவரே. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே தங்களுடைய வாலிப நாட்களிலே உமக்கு பயப்படும் பயத்தோடு வாழ வழி நடத்துங்கள் ஆண்டவரே. உலக காரியங்களுக்குள் இழுக்குண்டு போய்விடாதபடிக்கு கர்த்தாவே, என் தகப்பனே அப்பா, ஜபத்திலும் வேதத்திலும் தரித்திருந்து ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, நீ தொடர்ந்தும் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை அறியாத ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே அவர்களை பொறுப்படுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடும் கூட இருங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, இந்த நாட்களிலே கர்த்தாவே இப்ப இந்த போதைக்குரிய காரியங்களுக்குள் அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இவர்களோடு கூட இருங்கள் ஆண்டவரே. இவர்களை இப்படிப்பட்ட ஆண்டவரே பாவ வலைக்குள் சிக்க வைக்கிற எல்லா சத்துருவின் தந்திரங்களையும் நீங்கள் அகற்றி போட்டு கர்த்தாவே இவர்களை இந்த ஆண்டவரே கட்டிலிருந்து நீங்க விடுதலையாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த போதை மயக்கத்திலே எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே வியாதியோடு காணப்படுகிறார்கள். எத்தனையோ வாலிபர்கள் ஆண்டவரே மரணத்துக்குள் போகிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ வாலிபர்கள் விபத்தின் நிமித்தம் கர்த்தாவே அப்பா தங்களுடைய அங்கங்களை இழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக உம்முடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு மாயை வலைக்குள் இந்த வாலிப பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற சத்துருவின் கட்டுக்கள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே பொறுப்படுங்கள் ஆண்டவரே. அப்பா பாடசாலையிலே படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பாடசாலைகளிலே ஆண்டவரே இப்படிப்பட்ட போதைக்குரிய காரியங்கள் நடக்கிறது கர்த்தாவே. ஆனாலும் சில ஆசிரியர்கள் அறிகிறார்கள் ஆண்டவரே, அறிந்தும் ஆண்டவரே என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரே பயத்தின் நிமித்தம் ஒதுங்குகிறார்கள் ஆண்டவரே. இப்படிப்பட்ட நிலைமைகள் மாற வேண்டும் கர்த்தாவே. இந்த காரியங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஒரு தடையான நல்ல சட்டங்கள் வர வேண்டும் ஆண்டவரே. அப்பா துணிந்து ஒவ்வொருத்தரும் செயல்பட்டு கர்த்தாவே இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து எங்கள் வாலிப பிள்ளைகளை மீட்கத்தக்கதாக நீங்க உதவும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, சினிமா மோகத்தினால் கட்டப்பட்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அதிகமான நேரங்களை இந்த போன்களிலே செலவழிக்கிற வாலிப பிள்ளைகளை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. சிந்தைகள் சிதறாதபடிக்கு கர்த்தாவே, சிறு வயதிலேயே விபச்சார ஆவியினால் தொடப்படாதபடிக்கு நீங்க காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, காதல் என்ற வலையில் விழுந்து கர்த்தாவே அப்பா தற்கொலைக்கு போகிற எத்தனையோ வாலிப பிள்ளைகளை எங்கள் கண்ணாக காண்கிறோம் ஆண்டவரே. இந்த நிலைமைகள் மாற வேண்டும் ஆண்டவரே. அற்புதரே, நீர் இந்த வாலிப பிள்ளைகளுக்காக இறங்கும் ஆண்டவரே. இந்த வாலிப சமுதாயத்தை அழிக்க எத்தனிக்கிற சத்துருவின் தடைகள் உடைக்கப்பட ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் உண்மை

0: அருகிற அறிவை அடைய நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இறங்குங்க கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்காக இறங்குங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே சத்துருவானவன் செயல்படுகிற எல்லா தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காலே போகட்டும் ஆண்டவரே. தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே பொறுப்படுங்க, பொறுப்படுங்க கர்த்தாவே. விடுதலை ஆக்குங்க கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் உமாய் அறிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வாலிபர்கள் மத்தியில் ஒரு ரட்சிப்பின் எழுப்புதல் உருவாக என் தகப்பனே நீ உதவும்படியாக உம்முடைய வல்லமையின் கரத்து
1: ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சுபா, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் வினோ.
2: பிரைஸ் லார்ட் அக்கா.
1: பிரைஸ் லார்ட். நீங்க சுபாவின் குடும்பத்துக்காகவும் ரெண்டு பிள்ளைகள் அவர்களுக்காகவும் அவர்கள் கைவிட்டு செய்கிற காரியங்களுக்காகவும் சங்கமா வானொலிக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: ஆமாண்டவரே, அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, பரலோக ராஜனே, ஆவியானவரே, அப்பா உம்முடைய மாண்டவரே, ஜெபங்களை அப்பா வைத்து வைக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே, ஆவியானவரே, சுபாவின் குடும்பத்தை உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் என் ராஜா. கர்த்தாவே, இரு பிள்ளைகளின் கணவரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. ஆவியானவரே, அந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய திரு ரத்தத்தினாலே கழுவி ஆண்டவரே இந்த தீங்கும் அந்த பிள்ளைகளை நெருங்காதபடி என் ஆவியானவரே அந்த குடும்பத்தை நீங்கள் அக்கினி முதலால வேலியடித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இது உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே. ஒருபோதும் இந்த இடத்திலும் இங்கு சென்றாலும் விற்கப்பட்டு போகாதபடி என் தகப்பனே இந்த பிள்ளைகளை நீங்கள் மூடி மறைத்து பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, பிள்ளைகளின் வருங்காலங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே, இந்த படிப்புகள் அப்பா, அந்த பிள்ளைகள் போகிற இடங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளை தாங்கட்டும் என் ராஜா. கர்த்தாவே, அந்த பிள்ளைகள் செல்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் உம்முடைய தூதர்களை அனுப்பி தகப்பனே, அவர்கள் எங்கு சென்றாலும் ஒரு அப்பா தகப்பனே ஒரு பாதுகாப்பை நீங்கள் வழங்கி கொடுக்க போறதுக்காக என் தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீங்கள் செய்வீங்கள் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. விசுவசிக்கிற குடும்பம் ஆண்டவரே, தகப்பனே நீங்கள் கண்கலங்க விடமாட்டீங்கள் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த பிள்ளைகளை உமக்காக தெரிந்தெடுத்து உமக்காக ஆண்டவரே அப்பா தகப்பனே ஊழியம் செய்ய வரவழைத்திருக்கிறீங்கள் ஐயா, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகள் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்யும் உமது அன்பின் பிள்ளைகளாக வாழவும் ஆண்டவரே. தகப்பனே, அந்த குடும்பத்தை நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துல அப்பா நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம் இல்லாமல் தத்தளித்து போகாதபடி, இல்லை என்று சொல்லாதபடிக்கு என் தகப்பனே அவர்கள் ஆண்டவரே இன்னும் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்று மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனப்பக்குவம் உள்ள பிள்ளைகளாக மாறட்டும் ஆண்டவரே. தேவனே, ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கும் ஊழியம் செய்ய ஆண்டவரே, மற்றவர்களுக்கும் உதவி செய்ய ஆண்டவரே. தேவனே, அவர்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா ஊற்றுங்க ஆண்டவரே. தேவனே, குழந்தைகளோடு கூட இருந்து ஆண்டவரே குழந்தைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேளையில் என்னென்ன காரியங்கள் தேவையோ அவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடித்து கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை நம்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே, உம்மை நம்பி ஓடி வருகிறார்கள் ஆண்டவரே. அப்பா உம்மை நம்பி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கமடைந்து போவதில்லை ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் எடுத்து இனி வரும் காலங்கள் அப்பா இந்த இரு பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த இரு பிள்ளைகளும் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக, உமக்கேற்ற பிள்ளைகளாக சுவிசேஷம் சொல்லவும் ஆண்டவரே. தகப்பனே, ஒரு ஊழியக்காரன் ஊழியக்காரியாக வரவும் ஆண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்தில் இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் என்றாயா. அப்பா வழியும் வளத்தையும் கொடுத்து நீங்கள் வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நாதா. இந்த வேளையிலும் தகப்பனே கர்த்தாவே, சங்க பவானிலையும் உம்முடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா கத்தாவே, இந்த சங்க பவானிலையை நடத்துகிற இந்த சகோதரனை உம்முடைய திருக்கரத்துல தருகிறேன் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஊழியக்காரன் ஆண்டவரே மென்மேலும் பழகி பெருகவும் ஆண்டவரே, இன்னும் இன்னும் அதிகமாக ஆண்டவரே தகப்பனே ஊழியம் பெருகவும் ஆண்டவரே கத்தாவே ஆவியானவரே, அப்பா இந்த சங்கம வானொலியின் ஊடாக மக்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே. தேவனே, இந்த சங்கம வானொலியில அப்பா மென்மொழி ஊழியக்காரர்களும் அப்பா தகப்பனே விசுவாசிகளும் பெருகி ஓடி வர ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் இந்த சங்கம வானொலியை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, வருகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தடைகள் ஏதும் இல்லாதபடி தகப்பனே, தடைகளை கொண்டு வருகிற பொல்லாங்கின் ஆவியை நீங்கள் முறியடித்து போட்டேன் கத்தாவே. இந்த சங்கம வானொலி மென்மேலும் வந்து மென்மேலும் இந்த வானொலியில வந்து ஜெபிக்கவும் தகப்பனே, எங்களுக்கும் கூட வருகிற தடைகள் எல்லாவற்றையும் நீங்கள் நீக்கி போட்டு அப்பா என்னையும் நீங்கள் இந்த இடத்துல திரும்ப திரும்ப அப்பா நீங்கள் வரவழைத்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே கத்தாவே, அப்பா எனக்கு வருகிற இந்த தடைகளை நீக்கி போட்டு தகப்பனே, இந்த சங்கம வானொலியில வந்து திரும்பவுமாக நான் அப்பா ஒரு தடையும் இன்றி ஜெபிக்க வரவும் ஆண்டவரே. அப்பா அதே போல வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த தடையுமின்றி வந்து ஜெபிக்க ஆண்டவரே, நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நீங்கள் தந்ததுக்காக நாங்கள் மீண்டும் மீண்டுமாக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் அப்பா ஜெபங்கள் இல்லாமல் ஜெபிக்க முடியாமல் அப்பா கத்தாவே நான் கூட ஆண்டவரே வரும்போது எனக்கு ஜெபிக்க முடியாமல் ஜெபிக்க தெரியாது ஆண்டவரே. தகப்பனே கத்தாவே, நீங்கள் இந்த வானொலி மூலமாக என்னை தெரிந்தெடுத்து ஆண்டவரே, இந்த இடத்துல அப்பா நேரங்கள் தெரியாமல் ஜெபிக்க என்னை கூட்டி வந்திருக்கிறீங்கள் ஐயா. அப்பா ஜெபிக்கிறதுக்கு அப்பா மற்றவர்களுக்கு நேரம் கொடுக்காதபடி என்னுடைய நாவில ஜெபத்தை உண்டு பண்ணி இருக்கிறீங்களே ஆண்டவரே. தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இதே போல வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெபங்களை வரங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே, தேவனே இந்த சங்கம வானொலியை மென்மேலும் மென்மேலும் பெருக பண்ணவும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் இந்த சங்கம வானொலி ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. வருகிற தட்டைகள் வருகிற மக்கள் ஆண்டவரே கத்தாவே ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே தகப்பனே கத்தாவே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடு நீங்கள் கூட இருங்க ஆண்டவரே. தடைகளை எடுத்து போடுகிறவர்களே ஐயா, தடைகளை எடுத்து போடுகிறவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தடைகளை கொண்டு வருகிற பொல்லாங்கின் ஆவியை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. எத்தனையோ தடைகள் எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் நிகழ்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. எரிச்சல் பொறாமைகள் அப்பா விரோதங்கள் ஆண்டவரே, ஒருவர் ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத மன பக்குவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு தகப்பனே கத்தாவே, இந்த வானொலி மென்மேலும் பெருகி இந்த சகோதரன் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இந்த இன்னும் நடைக்கு கொண்டு வர ஆண்டவரே. தேவனே இந்த சகோதரனோடு கூட இருந்து இதுல வந்து பங்கு பெறுகிற ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலும் என் தகப்பனே கத்தாவே, வருகிற காலங்களின் தகப்பனே ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. காலங்கள் அதிகமில்லை ஆண்டவரே, காலங்கள் நேரங்கள் கிட்டிவிட்டது ஆண்டவரே. உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறபடியினால் தகப்பனே அப்பா எங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் இதில் எடுத்து பயன்படுத்தி அப்பா தகப்பனே சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா நொறுங்கி போகாதபடிக்கு தகப்பனே கத்தாவே, ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடு இந்த சங்கம வானொலியின் ஊடாக வந்து ஜெபிக்க ஆண்டவரே தடைகளை எடுத்து போட்டு நீங்கள் வழி நடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துல ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா, நேற்று மீண்டும் இன்றும் மாறாதவர் ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே, சூஸ்திரம் ஆண்டவரே. எல்லா கனமும் மகமையும் உமக்கொருவருக்கே ஐயா, நன்றி நன்றி ஆண்டவரே, சூஸ்திரம் ஆண்டவரே.
1: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி. வினோ கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. நாங்கள் சுபாவத்தை வரவேற்றுக் கொண்டு சும்மா நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணி ஒரு பல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்க. ஆமேன்.
3: ஆமாண்டவரே, கிருபையுள்ள நல்ல தகப்பனே அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே
2: அன்பின் நேசரே, டிம்லாக்கா குடும்பத்தை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் சகோதரியோடு கூட இருந்து இதுவரை நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, இந்த குடும்பத்தை நீர் பாதுகாத்து வழி நடத்துகிறபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே ஆண்டவரே, பிள்ளைகள் இருவரை உங்களுடைய திருக்கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். கணவனாரை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழி நடத்துங்க, இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இவர்களுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியுங்க இயேசப்பா. சரீர சுகபலங்களை கொடுங்க ஆண்டவரே. தீங்குகள் அணுகாதபடி, பொல்லாப்புகள் நெருங்காதபடி காத்து கொள்ளுங்க கர்த்தாவே. அன்பான தகப்பனே, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை உங்களுடைய கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகளும் கொண்டையும் சந்தேங்கப்பா. இன்னும் உமக்குள்ளே பலப்பட்டு கர்த்தாவை மூடி சேர்ந்து வாழுகிற கிருபையை கொடுத்து நடத்துங்க ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, சகோதரியோடும் கூட இருந்த ஆண்டவரே, அவசைகள் ஒவ்வொரு ஊழியங்களிலும் ஆசீர்வதித்து கர்த்தாவே. இன்னும் உம்முடைய வேதத்தின் ஞானத்தினாலும் உடைய வல்லமை வரங்களினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அற்புதரே, தொடர்ந்தும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அதே போல சௌரி வினோ குடும்பத்தை உம்முடைய கரத்துக்குள் தருகிறேன் ஆண்டவரே. சௌரியோடும் உடைய மகளோடும் கூட இருந்து அவர்களை தொடர்ந்தும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அன்பான தகப்பனே கர்த்தாவே, அந்த குடும்பத்தோடு கூட இருங்க ஆண்டவரே. பிள்ளையோடு கூட இருந்து பிள்ளைக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தாவே, பிள்ளையுடைய ஒவ்வொரு காரியங்களை நீங்க வாய்க்க பண்ணி கொடுத்து உம்முடைய பாதுகாப்பை கொடுத்து நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, சத்துருவின் தந்திரங்கள் பொல்லாப்புகளுக்கு எல்லாம் விலக்கி பாதுகாத்து கர்த்தாவே. குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே, இவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அற்புதமாய் சந்தித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இணைப்பிலே இணைந்து நாங்கள் ஜெபிக்க நீங்க தந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலதை உம்முடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்குகிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அவர் வாரம் நாளில் என்ன

0: இந்த உள்ளத்தில் சொந்தமான. ஆமென்.
1: ஆமேன் ஆமேன். கத்ததாமே கூட இருந்து வழி நடத்துவாராக.
2: ஆமேன் ஆமேன். விசேடமாக இன்றைய நாளிலும் இலங்கைக்காக ஜபித்து ஆசீர்வதித்த உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். முன்னோர் தேசத்திலிருந்து மாலை வேளையிலும் சகோதரி வினு அவர்களும் சகோதரி சாந்தி அவர்களும் இணைந்து ஜபித்தார்கள். இன்றைய நாளிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனட் அவர்கள் யமன் தேசத்திலிருந்து காலையிலிருந்து இதுவரை நேரமும் ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். சகோதரி சுபாஷினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து இந்த வேளையிலும் இலங்கைக்காக விசேடமாக ஜபித்து ஆசீர்வதித்தீர்கள். உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த ஜபங்களை கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு வார்த்தையிலே சொல்லப்பட்டபடி எங்களுடைய இருதயத்திலிருந்து நாவிலிருந்து புறப்படும் முன்னமே அந்த ஜபங்களை கத்தர் அறிந்திருக்கிறார், கேட்கிறார். ஆனாலும் நாங்கள் அவற்றை கன்ஃபெஸ் பண்ண வேண்டும், நாங்கள் அவற்றை கேட்க வேண்டும். கேட்கின்ற பொழுது அவர் பதில் தருகிற கத்தர் இந்த வேளையிலும் இணைந்த உங்கள் எல்லோரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். உங்கள் குடும்பங்களையும் வாஞ்சைகளையும் தேவைகளையும் கத்தர் நிச்சயமாக சந்தித்து ஆசீர்வதிப்பார். மற்றவர்களுக்காக ஜபித்து ஆசீர்வதிப்பார். உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த வேளையிலும் சௌரி சுபாஷினி அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தரி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். அது அதே போல் சௌரி வினோ சௌரி ஜனட் அவர்களையும் கத்தர் தாமே அதே போல் கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். குடும்பங்களையும் ஊழிய காரியங்கள் எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு இலங்கை ஜபத்திலே அடுத்த வாரத்திலே புதன்கிழமை இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி நன்றி சௌரி சுபாஷினி, நன்றி சௌரி வினோ, நன்றி சௌரி சாந்தி, நன்றி சௌரி ஜானட். உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளைய நாளிலே காலை வேளையிலே உலக நாடுகள் இலங்கை நாடுகளுக்கான ஜபத்திலே மீண்டும் இணைவோம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். God bless you all. Amen. Amen. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும்
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்
2: கலந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். ஜெபங்களுக்குடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. ப்ரைஸ் லார்ட் அம்மா. ஆமேன் ஆமேன். பாஸ்டருக்கு கொடுத்த சுகத்துக்காக அவர் இலங்கை பிரயாணத்துக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் வழி நடத்துவார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். அவருடைய பிரயாணத்தையும் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
4: புதிய நலக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நான் உங்களுக்கு நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். நன்றி கோடி நாவுகள் போதாது ஐயா, போதாதையா. நன்றி சொல்ல, நன்றி சொல்ல. கிருபையாப்பா, கிருபையாப்பா, கிருபையாப்பா. அப்பா நாமக்காக நன்றி ஆண்டவரே, எவ்வளவுக்காக நன்றி சுவாமி. சாப்பினா நன்றி சொல்லுறோம். நடச்சுங்கப்பா உங்களோட சித்தத்தின்படி, உங்களுடைய வழிகளின்படி, எங்களை நடத்துறபடினால் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. சோத்திரம் ஐயா, அந்த காலை வேலைக்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களை தர மட்டும் தாத்துவோம், நாங்கள் மாத்திரம் சுவாமி, மாத்திரம் சுவாமி. எல்லாங்களோட கிருபை தானப்பா, அவங்களோட கிருபை தானப்பா. நன்றி ஆண்டவரே, இந்த காலங்களுக்காக உங்களை ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. மன்னிப்புகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் தயவுகளுக்காகவும் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. காலங்களை காங்கிர தேவனே, அப்பா அந்த நாட்கள் எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே ஐயா துக்கங்களும் கஷ்டங்களும் பாவங்களும் அக்கிரமங்களும் இந்த காலமே இருக்கிற சுவாமி கடைசி நாட்களில் எல்லாம் அவைகள் சம்பவிக்க வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி. ஆனாலும் நாங்கள் உங்களுடைய மன்னிப்புகளுக்கா இரக்கங்களுக்காக தாவுக்காக எவிக்கிறோம் சுவாமி, எவிக்கிறோம் சுவாமி. நீங்க இறங்க விட்டால் யாரும் இறங்க முடியாது சுவாமி, யாரும் இறங்க முடியாது சுவாமி. அப்பனே இந்த நாட்களில் நடக்கிற எல்லா குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் ஆண்டவரை மன்னிக்கப்பட்டு ஜனங்கமான திரும்பவே நம்மளை எவிக்கிறோம் சுவாமி. அனங்க உணர்வுள்ளவர்களாய் மனந்திரும்பவனு சுவாமி, வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவர்களாய் மனந்திரும்பவனு சுவாமி, கால சூழ்நிலைகளை பார்த்து மனந்திரும்பவனு சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், பூமியும் கடையாந்திரங்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நீங்க தானப்பா தயா உள்ளவர், நீங்க தானப்பா இறக்கம் உள்ளவர். அப்பா ஒருவர் சாரம் கெட்டு போதுங்க சித்தமில்லை என்று சொன்ன தேவன் நீங்க ஒருவர் மாத்திருந்தான் சுவாமி. ஐயா இவர்களுக்காக நீங்க இந்த பூமியில வந்து கொடுத்தவில்லை, அதிகம் ஆண்டவர், அதிகம் ஆண்டவர், அதிகம் ஆண்டவர். தகப்பனே எங்களுடைய அன்பு கால அகல உயரம் இல்லாத அன்பு ஆண்டவரே, தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். யுத்தங்களப்பா யுத்தத்தில் அதப்படுகிற ஜனங்கள் கண்ணீரப்பா உயிரில போல ரத்தம் சிந்துதலப்பா தலாதாரங்கள் இல்லாம அலைகிற மக்கள் ஓரவசைகளுக்கு மண்ணித்து இறக்கம் செய்யும்படியாய் வண்டிக் கொள்றோம், இறக்கம் செய்யும்படியாய் வேண்டி கொள்ளும். தாங்களை தாழ்த்துவார்களா, உங்களை நோக்கி பார்ப்பார்களாக அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம். இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்கள் மனம் திரும்புவார்களாக, மனம் திரும்புவார்களாக இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவைகளெல்லாம் பார்த்து கொள்ளுங்க சுவாமி. ஒரு விசை மன்னித்து ஆண்டவரே இவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் இறக்கம் செய்யும்படியாய் வண்டிக் கொள்ளுறோம். இவர்களுக்காக வியாதி அப்பா வியாதி கொடுமை ஆண்டவரே இந்த நாட்கள் வியாதியஸ்தர் பெய்து கொண்டே போறவர் சுவாமி. வியாதியின் கொடுமை நாளலப்படுகிற ஜனங்கள் ஆண்டவர், ஜனங்கள் ஆண்டவர் இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. தகப்பனே கூப்பிடட்டும் வியாதியஸ்தர், உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களை நோக்கி கூப்பிடட்டும், உங்களை நோக்கி கூப்பிடட்டும் தகப்பனே. முதியோர்கள் ஆண்டவர் அநாதரவாய் கிடைக்கிறவர் சுவாமி, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம். தேசங்களை பாக்குறீங்க சுவாமி, போராட்டங்களும் குழப்பங்களும் ஆண்டவரே, தேசங்களெல்லாம் பஞ்சங்களும் வறட்சிகளும் வேலை இல்லையா ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே கண்ணீர் ஆண்டவர். இவர்கள் தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை தேடுவார்களாக, அப்பொழுது சுகமத்தை கொடுப்பேன் என்று சொன்னது. அவர்களுக்காக பசியோடு எத்தனையோ மக்கள் ஆண்டவரே ஒரு நேர உணவில்லாமல் தவிக்கிறார்கள் அப்பா. என் தகப்பனே எங்களை இறக்கமுள்ள கண்கள் ஆண்டவரே இவர்களை நோக்கி பார்க்குவதால் அப்பா நீங்க எப்படியானதா ஆண்டவர் கோக்கைக்கும் கூட கூப்பிடுகிற காக்கைக்கும் கூட குணவழிக்கிற தேவன் சுவாமி. ஆண்டவர் இவனுள்ளோர் எல்லோரும் குணவழிக்கிற தேவன் ஆண்டவர். இவர்களுக்கு ஒரு விசை இறங்கி இவர்களுக்கு பசிக்கு காரணமாக இருக்கிற எல்லாவித சாபங்கள் பாவங்கள் நாணிக்கப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. ஆசீர்வதிக்கவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. தேசத்தை ஆளுகிற தலைவர்களை எங்களோட கரத்தில் ஒப்பெடுக்கிறோம். நீதியின் நியாயம் இவர்களுடைய ஆயுள் இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும் சுவாமி, இருக்கட்டும். ஜனங்களுடைய நீதிகள் புரட்டப்பட்டு அலைகிற மக்களுக்கு ஒரு நீதி செய்கிறவளாய் இவருடைய அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு இதுவாக இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக இவர்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. தலைவர்கள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா நீங்க ஒரு அசமாதானத்தை கொண்டு வரும்படியாக வண்டிக் கொள்ளுவோம், அவர்களுக்காக வண்டிக் கொள்ளுவோம். அப்பனே தேசத்தை காத்து கொண்டு ராணுவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவர்களுடைய ஊழியத்தை அவர்கள் ஆண்ட உண்மையா செய்யக்கூடிய வழியில் ஆண்டவர்களை நடத்துங்கப்பா. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா இந்த நாட்கள் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காவணி, ஊழியக்காரர்களுக்காவணி, ஊழியக்காரர்களுக்காவணி இங்கெல்லாம் நிற்கிறார்களோ அப்பா உண்மையாகும் ஆண்டவரே அப்பா. அவங்களுக்கு ஊழியம் செய்யறவளாய் எந்த நாசமோ பட்டயமோ பயமோ எதுவும் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா அவர்கள் விழுந்து விடாதபடி ஆண்டவரே நிலை நின்று இந்த நாட்களில் ஊழியத்தை தாங்கி ஆண்டவரே எல்லாவித பிசாசின் தத்துவங்களையும் அடக்கத்தக்கதாய் அவர்களை வழி நடத்துங்க சுவாமி. ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். விழுந்து போன ஊழியர்கள் ஆண்டவர், விழுந்து போன விசுவாசிகள் ஆண்டவர், திரும்பட்டும் சுவாமி, திரும்பட்டும், திரும்பட்டும், திரும்பட்டும் தகப்பனே. ஐயா, இவர்களுடைய ஊழியத்தின் மகிமை, ஆண்டவரே ரட்சிப்பின் மகிமை, இவர்களை திரும்பமாய் கட்டி எழுப்பட்டும் சுவாமி, கட்டி எழுப்பட்டும் சுவாமி, எழுப்பட்டும் சுவாமி. இவர்களுக்காக, இவர்கள் குடும்பங்களுக்காக வேண்டி, சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். சபைகள் எல்லாம் இந்த நாட்களில் பரிசுத்தப்பட்டு உங்களோட வருகைக்கு ஆயத்தப்படட்டும் சுவாமி, ஆயத்தப்படுது. உங்களோட வருகையை எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. சபைகளும் ஒன்றுக்காம வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. சபையில் ஆண்டவரே நடத்துகிற போதவர்களை தாங்கிக் கொள்ளுங்கள் சுவாமி. ஒவ்வொரு போதவர்களையும் சபையில் நடத்தக்கூடிய ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து, சத்துவத்தை கொடுத்து, வெலத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஒவ்வொரு போதவர்களையும், உதவி உடையக்காரர்களையும், அவர்கள் குடும்பங்களையும் ஐயா நடத்துங்க சுவாமி, நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. இவர்களுக்காக வேண்டிக்கப்படியாக ஒவ்வொருக்கா வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம். இந்த வேளையிலும் சுவாமி கத்தாவே, இந்த நாட்களில் ஆண்டவரே ஊழியம் சேர ஒருவருக்கா வேண்டி அடைக்கப்பட்ட பட்டணங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும், திறக்கப்படட்டும். இவர்களின் அந்தகாரம் எல்லாம் நீங்க இப்ப கொட்டும். இந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்கள் மிசுவர்களை தாங்குங்கப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும். இருளில் இருக்கிற மக்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி. அப்பா, அவங்களோட வருகை என்றாலும் மிக சமீபமாண்டு, அதுக்குள்ளாக ஆண்டவர்கள் ஜனங்கள் எல்லாம் பெரிய வெளிச்சத்தை காணட்டும் சுவாமி, வெளிச்சத்தை காணட்டும், வெளிச்சத்தை காணட்டும். காண்கிறோம் தேவனே, நன்றி சொல்றோம். தேசங்களுக்காக, கடா தேசத்துக்காக வேண்டிக்கவனே, இந்த தேசத்தை எங்களோட பார்வையில கொண்டு வருகிறோம் சுவாமி. தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு பரிசுத்தத்தை தாங்கப்பா, நடத்துங்கப்பா, நன்றி சொல்லுவோம். தேசத்தில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்கப்பா, நடத்துங்கப்பா. எப்படியா ஒரு தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ள எங்களை தேசம் ஆண்டவர். பிள்ளைகள் ஜபிக்கிறார்கள் சுவாமி, அவருடைய ஜபத்தை கேட்டு, அவருடைய கண்ணீரை பார்த்து, எங்களோட தேசத்துக்கு ஒரு நன்மையை தாங்க சுவாமி. நீங்க நன்மையின் தேவன் ஆண்டவரை ஜபத்தை கேட்கிற தேவன் சுவாமி. தேசத்திலே ஆண்டவரை ஜனாதிபதியை, ஆண்டவரை மாந்திரி அவரை பாதுகாத்து வழி நடத்துங்க சுவாமி. இவர்களுக்காக இப்படியாக தேசங்களும் ஒன்றுக்காம தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதா, ஆசீர்வதிக்கப்படுவதா, ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே நன்றி. அப்பனே, இந்த கடைசி நாட்களும் குடும்ப வாக்கைக்காக அன்பு துணைந்து போன காலம் ஆண்டவர், எங்கும் ஆண்டவரே தகப்பனே. அன்பில்லை அப்பா, போட்டிகளும் பொறாமைகளும் எரிச்சல்களும் தகப்பனே, சண்டைகளும் வாக்குவாதங்களும் தகப்பனே. பிரிந்த குடும்பங்கள் அதிகமாண்டவர், பெற்றோர்கள் எல்லாம் கண்ணீராண்டவரே. ஒரு விசயம் செய்யுங்க, இவர்கள் மணந்திரும்போட்டும், மணந்திரும்போட்டும், மணந்திரும்போட்டும். ஆசீர்வதிக்கங்களே அன்பினாவை பின் மாறியாக ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். இதுக்கு நாக்களி வாழ்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. இவர்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. அப்பா, அவனுக்கா பாசமானவனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தேவனே, முடிவு வரையும் தான் நீங்கள் நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. என்னமாய் ஆண்டவரே இலங்கையிலே வந்து இருக்கிறார் ஆண்டவரே, சுபத்திரமாய் ஆண்டவரே தேசத்துக்கு கொண்டு வரும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. பிரயாணத்தை வாய்க்க பண்ணும்படியாய் வண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அவருக்காக வண்டிக் கொள்ளுகிறோம், வண்டிக் கொள்ளுகிறோம். சபை மக்களுக்காக வண்டிக் கொள்ளுகிறோம், வண்டிக் கொள்ளுகிறோம். தா கிருபையாப்பா, கிருபையாப்பா, கிருபை. சகப்பனே நன்றி சொல்லுறோம். எப்படியாவது தேசங்களும் ஒன்றுக்காகும். ஒவ்வொரு காரியங்களுக்கு உங்கள் சமூகத்துல வந்திருக்கிறோம் சுவாமி, வந்திருக்கிறோம் சுவாமி. இரக்கம் செய்யுங்கப்பா, கிரவே செய்யுங்கப்பா. நன்றி கூறுகிறோம் சுவாமி, நன்றி கூறுகிறோம் சுவாமி. எங்களுடைய உறவுகள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. எங்கெல்லாம் சிதறி இருக்கிறார்களோ சுவாமி, அந்த இடங்களில் எல்லாம் உங்களுடைய ரட்சிப்பு, உங்களோட ரட்சிப்பு, உங்களோட ரட்சிப்பு இவர்கள் மேல் இறங்குவதா. கீழ்படியட்டும் சுவாமி, கீழ்படியட்டும் சுவாமி. மனம் திரும்பட்டும் சுவாமி, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும். உங்களை நேசிக்கிறோம் சுவாமி. கிரவை செய்யுங்கப்பா, கிரவை செய்யுங்கப்பா. தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். எப்படியாவது ஒரு தேசங்களுக்கும், இருண்ட தேசமாகி ஆண்டவரே கனடா இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசம் வாழ்வடைய வேணும் சுவாமி. இருளின் அந்தகாரம் அந்தகாரம் தேசத்தை விட்டு நீங்க வேணும் சுவாமி. இந்த நாட்களில் இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் விடுவார்கள் நாட்களில் தகப்பனே, தேசம் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும் சுவாமி. வெளிச்சத்தை காணவே ஒரு மகனும் ஒரு மகளும் தகப்பனே விடுவார்களே தள்ளப்பட்டு போகாதபடி தகப்பனே, தேசங்களில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேணும் சுவாமி, ரட்சிக்கப்பட வேணும் சுவாமி, மனம் திரும்ப வேணும் சுவாமி, நன்மையானதை கண்டுகொள்ள வேணும் சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஒவ்வொருடைய ஆத்மாவும் வெளியேற பெற்றது சுவாமி. ஆத்மா நஷ்டப்பட்டால் ஒன்றும் இல்லையாண்டவர். எப்படியாக சகல ஆத்மாக்களுக்காக வேண்டிக் இந்த நாட்களில் தேவையாண்டவர், தேவையாண்டவர், கடைசி நாட்களில் ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் சேர்க்கப்படவர். அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அவருடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே தாங்குற பலனை கொடுங்க சுவாமி. கீழ்ப்படுகிற இதை கொடுங்க. வார்த்தைகள் உண்டு சுவாமி, எங்கும் வார்த்தைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே எங்கும் சொல்லப்படுகிற வார்த்தைகள், ரேடியோக்கள், டெலிவிஷன்கள், ஆண்டவரே சபைகள், ஆண்டவரே ஒன்றன் மேலும் ஆண்டவரே இந்த நாட்களை ஒருவர் தானும் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி இந்த காலத்தை தந்திருக்கிறீங்க. எவ்வளவு நல்ல தேவன் சுவாமி, எவ்வளவு நல்ல தேவன் சுவாமி. கேட்கிறவர்களாய், கீழ்படுகிறவர்களாய், மனம் திரும்புகிறவர்களாய், உங்கள் ராஜ்யத்தில் சேர்க்க கொள்ளப்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரும் கீழ்படியா ஐயா, நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. நீரோடு இவருடைய ஆத்மாக்களுக்காக ஜபிக்கிறோம் சுவாமி. காங்கிர மக்கள் கோடி ஆண்டவர், காணாத மக்களும் கோடி ஆண்டவர், இத்தனையோ கோடி மக்கள் ஆண்டவர் உங்களோட பார்வையில் இருக்கிறார்கள் சுவாமி. உங்களோட பார்வையில் இருக்கிறார்கள் ரட்சிக்கப்படட்டும் சுவாமி. மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனந்த வரக்கூடிய பொல்லாங்கான காலங்களில் ஆண்டவரே இவர்கள் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்பட்டும் உங்களோட ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்படட்டும் சுவாமி. இவர்களுக்காக இப்படியா ஒரு ஜபங்களுக்கு அவங்களை சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நீங்க தேவன் அப்பா, நீங்க தேவன் அப்பா, நீங்க தேவன், உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை ஏத்துறோம் சுவாமி. அப்பனே இந்த உலகம் சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம். நடத்துற பிள்ளைகளுடைய தேவைகள் காரியங்கள் ஒன்றை நடத்துங்க. இன்னும் வண்ணமாய் புதிய புதிய ஆண்டவரை ஊழியர்களை சேர்த்து உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. ஒருவரானந்த அவங்களுடைய மனசீக பிரமாணத்தின்படி நடக்காதபடி உங்களுடைய தீர்மானத்தின்படி ஆண்டவரை ஊழியம் செய்வார்களாக, ஊழியம் செய்வார்களாக. உங்களுடைய ஊழியமாக மாறட்டும் சுவாமி, ஊழியமாக மாறட்டும். தேவைகள் சந்திக்கப்பட்டு அவருடைய குடும்பங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி. அப்பா என்னுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. இந்த நாட்களில் தகப்பனே எங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்களுக்கு சமூகத்தில் வேண்டி கடைசி நாக்கு காலங்கள் ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற சுவாமி. நாட்களோ பகு சீக்கிரமாய் போய்கொண்டிருக்கு. இந்த நாட்களில் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி, தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை பார்ப்பார்களா, உங்களோட முகத்தை பார்ப்பார்களா, உங்களோட வழிகளை கண்டுகொள்வார்களாக சுவாமி. சத்துருவானவன் பல்லாங்கனுடைய எல்லா கண்களிலும் இந்த விசேஷமாக இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வைக்கிறோம் சுவாமி. மீட்டுக்கொள்ளுங்கப்பா, மீட்டுக்கொள்ளுங்கப்பா. சத்துருவானவன் பலையில் விழுந்து ஆண்டவரே இந்த நாட்களை அழிந்து கொண்டு போறோம் வாலிப பிள்ளைகள் ஆண்டவர். அப்பா உங்களால் ஒருவரால் அப்பா மீட்டுக்கொள்ள முடியும். அந்த பலவானை ஜெயிக்க முடியும் ஆண்டவர். தகப்பனே அந்த பலவான் கையில் இருந்த பிள்ளைகளை மீட்டுக்கொள். இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். பெற்றோர்கள் தங்களை தாழ்த்தட்டும், தாழ்த்தட்டும், தாழ்த்தட்டும், தாழ்த்தட்டும் சுவாமி. தங்களை தாழ்த்தி உங்களோட முகத்தை தேடி ஆண்டவரை இந்த பிள்ளைகளுக்காக விக்கிரவர்களாய் மாறட்டும். நிற்கிறோம். தங்களோட வழிகள் அல்ல சுவாமி. இவனுள்ள தேவன், ரட்சிக்கிற தேவன், பிள்ளைகளை மீட்டுக் கொள்ற தேவன் என்பதை ஆண்டவரை அவர்கள் உணர்ந்தவர்களாய் கீழ்ப்படி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கட்டும் சுவாமி. தங்களோட பொல்லாங்கான வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி. பிள்ளைகளுடைய ஜெபத்துக்காக அவர்கள் எப்பொழுதும் உழைப்பாக்கட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் அப்பா. எல்லா கணமும் துரியும் மகிம் எங்களுக்கு தந்தப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வத்தை உங்களையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த ஜபங்கள் எல்லாவற்றையும் கத்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே திரும்ப இன்னும் ஒரு ஜப வேளையிலே இணைவோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வெனஸ்டே அதாவது புதன்கிழமைகளிலே சற்று நேரமாகிறது காலையிலிருந்து தொடர்ச்சியாக இணைவதால். ஆனால் நீங்கள் சற்று பின்னதாக இணைந்து நீங்கள் உங்களுடைய அரமணித்தியாலத்தை எடுக்க முடியுமா அடுத்த வெனஸ்டேயில்? ஆமீன். கத்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. ஆமீன்.
4: கத்தர் வழி நடத்துற விதமா வழி நடத்தட்டும் ஐயா. ஜபத்துல வழி நடத்தட்டும். ஆமீன், ஆமீன். கத்தருங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா.
2: அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரன் பாலன் அவர்களை அழைக்க இருக்கிறோம். ஆயத்தமாகவும் கத்தர் தாமே வழி நடத்துவாராக. சௌரன் பாலன் அவர்கள் பாடல்கள் ஜபங்களோடு வழி நடத்துவார். ஆயத்தமாகவும் கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்பு வைத்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரை இணைப்பு கொண்டு பாடலோடு இணைவோம், ஜபங்களோடு இணைவோம். கத்தர் வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வேளையிலும் புதன்கிழமை காலை வேளையிலும் இணைந்து எங்களுடைய காலை வேளை எங்களுடைய மாலை வேளையில இணைந்து கத்தரண்டை ஜபங்களை ஒப்புவித்து பாடலோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. பாடல் வரிகளை வேதாகம வரிகளாக இருக்கின்றது. அந்த வேலையை கத்தர் தாமே இந்த வரிகளுக்கூடாக ஒருவரும் பேசுவாராக, வழி நடத்துவாராக. உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களையா. God bless you. Amen.
3: God bless you, brother. கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மன தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ள நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அப்படியே நமது அன்பான சகோதரர் சங்கமும் மாணவியை எடுத்து நடத்துகின்ற நமது அன்பு சகோதரர் குடும்பத்தையும் இவரோடு உள்ளே சேர்ந்த அன்பான சகோதரியர் குடும்பங்கள் சகோதரர் குடும்பங்கள் மற்றும் உலக அருகிலுள்ள எல்லா குடும்ப உறவுகள் எல்லோருக்கும் மழித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுத்துக்கொண்டு அது தகப்பனே பிரசவங்களுக்காக காத்திருக்க சகோதரிகளுக்கு சுவ பிரசவங்களை கட்டளையிடும் வழி ஜெபிக்கிறேன் ராஜா. தகப்பனே சாய்க்கும் சாய்க்கும் சேய்க்கும் நல்ல சுவத்தை நல்ல பலத்தையும் கொடுக்க வழி ஜெபிக்கிறேன் ராஜா. உடவே இந்த அவளை ஆசீர்வதிங்க, பெருக பண்ணுங்க ராஜா, குடும்பங்களை பெருக பண்ணுங்க, வழி நடத்துங்க. அதுக்காக நானும் தப்பனே மற்றும் ராஜா உள்ள ரீதியில் நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வந்து ஜபிக்கிறேன் தாப்பனே. இந்தந்த நாடுகளில் ராஜா போர் முகங்கள் நடக்குது ராஜா, அந்த நாடுகளின் அதிபர்களோடும் இராணுவ தளபதியோடும் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசு ராஜா. நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வந்து ஜபிக்கிறேன் தாப்பனே. அப்படியே நீங்கள் நிரந்தரமான சமாதானத்தை கொண்ட புறமைக்காகவும் கோடி கோடி நன்றி ராஜா. மற்றும் தகப்பனே தேசங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம்.
5: உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இயேசையா, இயேசையா. உம்மை பிரிந்து முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உங்கரம் வைக்கின்றீர், முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உங்கரம் வைக்கின்றீர். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உமக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்

நீரும் சூழ்ந்தாலும் சோர்ந்தே போக மாட்டேன். நாம் துன்பங்கள் ஆயிரம் சூழ்ந்தாலும் நாம் சோர்ந்தே போக மாட்டோம், நாம் சோர்ந்தே போக மாட்டோம். உம்மை பிரிந்து வாழ முடியாதையா எசையா, உம்மை பிரிந்து மாட முடியாதையா எசையா.

வந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர், நடந்தாலும் படுத்திருந்தாலும் எம்மை சூழ்ந்து உள்ளீர், எம் வழிகளெல்லாம் நீர் அறிவீர், எல்லாமும் கிருபை, எம் வழிகளெல்லாம் நீர் அறிவீர்.

நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து உள்ளீர். நடந்தாலும் படுத்திருந்தாலும் உம்மை சூழ்ந்து உள்ளீர். எம்பழிகளெல்லாம் நீர் அறிவீர், எல்லாமே உம் கிருபை. எம்பழிகளெல்லாம் நீர் அறிவீர்.

0: நன்றி, வணக்கம், காட் பிளஸ் யூ.
1: ஆமீன், ஆமீன். அருமையான ஜெபத்தோடு உம்மை பிரிந்து வாழ முடியாத ஐயா, உம்மை விட்டு எங்கே ஓடுவேன். ஆமீன். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அருமையான பாடல் கூட வழி நடத்தி ஆசீர்வதித்த உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாளை காலை வேளையிலே வளமையான நேரத்துக்கு இணையுங்கள். கர்த்தர் உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஐயா. ஆமீன்.
0: கர்த்தர் தாமே உங்கள் குடும்பத்தையும் உங்களை சேர்ந்து உள்ள செய்கின்ற எல்லா குடும்பங்களையும் வெற்றி எல்லா குடும்பங்களையும் எசப்பா அன்றன்னு நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல் பிரதர்.
1: ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழிய சௌரன் பாலன் அவர் லண்டன் யூகேயில் இணைந்து ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ரெக்கார்டிங் ஸ்டாப்.
1: நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். வேளையிலும் ஒரு பாடலோடு இணைந்த பொழுது தேவ ஊழியர் தேவ செய்தியுடன் இணைவார். ஆசீர்வாத நேர தேவ செய்தி. ஆமேன். ஆமேன்.

0: Recording in progress.
1: Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 14th of October 2026, and the topic for today is It's Your Time to Shine. The opening scripture is taken from Matthew 5 verse 14. You are the light of the world. A city that is set on a hill cannot be hidden. God has made you His light in this world. Light shines and pushes away darkness. So even when the things seem scary or confusing, you don't have to be afraid. Shine, because you are God's light. The Bible says, Arise, shine, for your light has come, in Isaiah 60 verse 1. This means it's your time to shine. When you believe God's word, do what's right, and show kindness, you shine brighter. People will see Jesus in you and learn about Him. So be bold and let your words and actions show His love everywhere you go. Hallelujah. Let's look into another scripture from Isaiah 60 verses 1 to 3. Arise, shine, for thy light is come, and the glory of the Lord is risen upon thee. For behold, the darkness covered the earth. The darkness shall cover the earth, and gross darkness the people. But the Lord shall arise upon thee, and His glory shall be seen upon thee. And the Gentiles shall come to thy light, and kings to the brightness of thy rising. Hallelujah. Let's say this. Please repeat after me. I am the light of the world. God's glory is seen in me and through me. I bring hope, peace, and joy to my school, family, workplace, and community. Hallelujah. God bless you all. See you tomorrow. Good morning. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை, அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, பிரகாசிக்க வேண்டிய நேரம் இதுவே. ஆரம்ப வசனமாக மத்தேயு 5:14 பார்ப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. தேவன் உங்களை இந்த உலகத்தில் தம்முடைய வெளிச்சமாக ஏற்படுத்தியிருக்கிறார். வெளிச்சம் பிரகாசித்து இருளை அகற்றுகிறது. ஆகவே சூழ்நிலைகள் பயமுறுத்துவதாகவோ குழப்பமாகவோ தோன்றினாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக பிரகாசியுங்கள், ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வேதாகமம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று இசையா 60:1 கூறுகிறது. இதன் அர்த்தம், நீங்கள் பிரகாசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதாகும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து சரியானவற்றை செய்து மற்றவர்களிடம் அன்பும் இரக்கமும் காட்டும் போது உங்கள் வெளிச்சம் இன்னும் அதிகமாக பிரகாசிக்கும். மக்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை கண்டு அவரை பற்றி அறிந்து கொள்வார்கள். ஆகவே தைரியமாக இருங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் வார்த்தைகளுக்கும் செயல்களும் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. நாங்கள் இசையா 60:1-3 பார்ப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தருதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உன்மேல் உதிக்கிற ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இதை சொல்வோம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். நான் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன். தேவனுடைய மகிமை என்னிலும் என் மூலமாகவும் வெளிப்படுகிறது. என்னுடைய பள்ளியிலும், குடும்பத்திலும், வேலைத்தளத்திலும், சமுதாயத்திலும் நம்பிக்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ ஆல். See you tomorrow.
0: Recording stopped.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஆசீர்வாத நேர தேவ செய்திக்காக நாளிலும் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்தும் அதே வேளையில் இன்றைய நாளில் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஊழியரையும் குடும்பத்தாரையும் அவர் தங்கியிருக்கின்ற வீடு, தங்கியிருக்கின்ற நகரம், தங்கியிருக்கிற நாடு இவற்றையும் கத்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும். அதையுடைய காலநிலைகள் எல்லாவித காலநிலைகளும் அவரை எஃபெக்ட் பண்ணாதபடி அவரையும் குடும்பத்தாரையும் பாதுகாத்து திரும்பமாக இந்தியா செல்லும் வரை அவருடனே கூடைந்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் கூடாக வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைய நாளில் எங்களுக்காக எடுத்து வரப்புறத்து வசதிக்காக முன்னதாக நன்றி செலுத்தி கொண்டு வானொலி கூடாக இணைந்து கேட்கின்ற மறு ஒலிப்பிலே யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் கூடாக பார்க்க போகின்ற ஒவ்வொருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலிருந்து ஊழியர்கள் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.
2: பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்ட நாமம். அவருடைய நாமத்தை என்றென்றும் மாறாத நாமம் என்று விசுவாசிக்கின்ற நாம் அந்த நாமத்தை உடையவராகிய நசுரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை, சத்தியத்தை கேட்கும்போது அது ஆணிதரமாக நம்முடைய உள்ளங்களில் கிரியை செய்கிறது, கிரியை செய்யும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாதாக. ஒரு வீடு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே அன்பு இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே நல்ல நித்திரை இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே குறைவு இல்லாமல் இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே கர்த்தருக்கென்று பலிப்பிடத்தை கட்டி முழங்காலில் நிற்கின்ற வீடாய் இருக்க வேண்டும். வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஆசீர்வாதத்தின் நேரத்தில் கேட்கின்ற என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வீட்டில் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வீட்டிற்கு தொடர வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதம் குறையாமல் இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வீட்டிலே சோதனைகள், போராட்டங்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாம் வரும்போது அவைகளுக்கு விடுதலை கொடுக்கிறவரும் அவைகளில் துணையா நிற்கிறவரும் எந்த

ஒரு பலிப்பீடம் இருக்கும் பொழுது பலிப்பீடத்தின் அண்டையிலே தியானம் பண்ணுவதும் ஜபம் பண்ணுவதும் இருக்கும் பொழுது அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அந்த வீட்டை தாக்க முடியாது, அந்த வீட்டை அழிக்க முடியாது. அப்போ அந்த வீட்டுக்குள் யார் இருப்பார் என்றால் வீட்டின் தலைவராய் இருக்கிற கர்த்தர் இருப்பார். ஒரு ஸ்டோரி ஒன்றை படித்தேன், உண்மையான ஸ்டோரி என்று சொல்ல முடியாது, ஆனால் இந்த ஸ்டோரியில பிசாசு எப்படி ஒரு வீட்டை தாக்குகிறான்,

இந்த ஸ்டோரி என்ன சொல்லுகிறது என்றால், பிசாசு வந்து ஒருவனுடைய வீட்டை தட்டுகிறான், கதவை தட்டுகிறான். கதவை தட்டும் பொழுது உள்ளே இருக்கிற நபர் கதவை திறப்போம் போது அவனுக்கு நன்றாக புரிந்தது, நமக்கு வேண்டாத ஒருவன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறான் என்று. அப்பொழுது அவனை உள்ளே விடுவதற்கு போராடுகிறான். மீண்டமாக அந்த டோரை அவன் மூட பார்க்கிறான். உள்ளே இருந்து இவன் வெளியே இருந்து தள்ளுகிறான். அவன் உள்ளே இருந்து தள்ளுவதும் இவன் வெளியே இருந்து தள்ளுவதும் இருவருக்கும் ஒரு யுத்தம் மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக என்ன செய்ய வேண்டும் என்ற நிலையில் உள்ளே இருக்கிறவன் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கும் போது அவன் செய்கிறான், உடனே அவன் அந்த கதவை ஜோராக அதிக வேகமாக தள்ளுகிறான். நல்ல உடனே அது மூடுகிறது, அதை மூடிவிட்டான். ஒரு பெரிய பிரசங்கியாரு ரெனால் பாங்கி அவர்கள் சொன்ன பிரசங்கத்தின் வாயிலாக சொல்லப்பட்டதை படித்தேன். அதுக்கு பிறகு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் உயிர் வாழ்ந்த காலகட்டத்திலே அமெரிக்கா தேசத்திலே வாழ்ந்தார்கள். அதிகமாக ஆப்பிரிக்கா தேசத்திலே, அவர் ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஆப்பிரிக்கா தேசத்திலே போய் முதல் முதலில் அவருடைய மிஷினரி பயணத்தை துவங்கினார்கள். அவர்கள் சொன்ன ஸ்டோரி தான் இது. இப்போ கீழே இருந்தவன் பயம் நடுங்கி விட்டது, பயம் அதிகமாய் மாறிவிட்டது உள்ளே இருக்கிறவனுக்கு. அந்த பயத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்ப அவனுக்கு யோசனை வந்ததா, இந்த ஸ்டோரி வித்தியாசமாக இருக்கலாம், அது நிஜமாக நம்முடைய வாழ்க்கையில கூட நடக்கக்கூடிய ஒன்று. பலிப்பிடத்தை கட்டி நோக்கி ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய வீட்டுக்குள்ளே யார் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம், கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த கர்த்தருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிலைத்து நிற்பதற்கு நம்முடைய பிரச்சனைகளை அவர் ஏற்றுக்கொள்வார், அவர் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். அவருடைய வசனத்தை வாசித்து அதை வசனத்தின் பிரகாரம் நடக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ வீட்டின் தலைவரா யார் இருக்கா? அவர் இருக்கிறார். வீட்டை நடத்துகிறவர் யார்? அவர் இருக்கிறார். வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கொடுக்கிறவர் யார்? அவர் இருக்கிறார். வீட்டுக்குள்ளே அன்பை கொடுக்கிறவர் அவர் இருக்கிறார். வீட்டுக்குள்ளே குறைவில்

இல்லாதபடி எல்லாம் நிறைவாய் இருப்பதற்கு நிறைவுள்ள கிறிஸ்து வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் வீட்டை ஆதரிக்கிறார், காப்பாற்றுகிறார் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு கிறிஸ்து வீடும் கர்த்தரை நம்பி வாழ்கிறபடினாலே, இந்த நான் சொல்லுகிற இந்த ஸ்டோரியின் மூலமாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த நபர் அப்போது அவருக்கு யோசனை வந்தது. என்ன யோசனை? மேலறையிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் அங்க இருக்கிறாரு, ஆண்டவரை அழைத்து வருவார். இவர் மேலே போனாரா? ஜெபம் பண்ற இடத்திலே ஆண்டவரே விதமாக ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் பிசாசு வந்து கதவை தட்டுகிறான். இவனுக்கு பயம் வந்து ஆண்டவர் இடத்துல அவன் சொல்றான், என்ன சொல்றான்? ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கிறது, பிசாசு வந்து கதவை தட்டுகிறான். நான் என்ன செய்ய வேண்டும்? என்னால ஒரு முறை ஃபைட் பண்ணி எப்படியோ அதை சாத்தி விட்டேன், போது என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. மீண்டும் வந்து அவன் தட்டுகிறான் என்று ஆண்டவர் சொன்னாரா? நீ இங்கே உட்கார் என்று கீழே படியிலே இறங்கி வந்து தட்டுகிறான் இல்லவா, தட்டி கொண்டே இருக்கிறான் இல்லவா, உடனே டோரை திறந்த உடன் அவன் யாரை பார்க்கிறான் என்றால், அவன் தேடி வந்தவனை பார்க்கவில்லை, அந்த வீட்டுக்குள்ளே பெரியவராய் இருக்கிற ஆண்டவரை பார்க்கிறான். பிசாசுக்கு நன்றாக புரிந்து விட்டது, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர் அவரை நான் மேற்கொள்ள முடியாது என்று. அவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கடந்து செல்கிறான். ஒரு தவறான வீட்டை வந்து நான் கதவை தட்டி விட்டேன் என்று அவன் சொல்லி கொண்டு திரும்பி போய்விட்டான். இந்த ஸ்டோரியை தான் அவர் சொன்னார். அப்போது கதவு மூடினார் அவர். இதிலிருந்து காக்கப்பட்ட அந்த மனிதன், என் வாழ்க்கையில் முற்றிலுமாக இயேசு இருந்தால் போதும், இந்த வீட்டுக்குள்ளே ஜெபம் செய்தால் போதும், இந்த வீட்டுக்குள்ளே தேவ வசனத்தை வாசித்தால் போதும், இந்த வீட்டுக்குள்ளே கர்த்தரை மகிமைப்படுத்தினால் போதும், இந்த வீட்டுக்குள்ளே இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்தால் போதும் என்று ஆண்டவருக்கு அவனுக்கு அவன் நன்றி செலுத்தினானா? பிரியமானவிலே, வேத வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை, இஸ்ரேல் ஜனத்தாருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு வீட்டுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். இஸ்ரேல் ஜனத்தார் 400 காலங்கள் அடிமை தினத்திலே வாழ்ந்தார்கள். அந்த அடிமை தினத்தில் வாழ்ந்த அந்த பிள்ளைகள் வெளியே வர வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்திற்கு அவர்கள் போக வேண்டும், அந்த தேசத்திற்கு போக வேண்டும். அதற்கு முன்பதாக ஆண்டவர் 10 அற்புதங்களை செய்தார். அடுத்ததாக அந்த அற்புதங்கள் செய்த பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளையை தான் நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 10 அதிகாரம் 12 வசனம், 13 வசனம். அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கின்றவைகள்
எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும்படி அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராதிருக்கும். வீட்டுக்குள்ளே வாழ்கிற இஸ்ரவேல் ஜனத்தார் என்ன செய்ய வேண்டும் என்பதை மோசேயின் மூலமாக அவர்களுக்கு அறிவித்தார். ஒவ்வொரு வீடும் ஒரு ஆடு அடிக்கப்பட வேண்டும். ஆடு அடிக்கப்பட்ட அவர்கள் அந்த இரத்தம் அந்த வாசலில் பூசப்பட வேண்டும். அந்த இரத்தம் வாசலில் பூசப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நான் கடந்து செல்லும் போது இஸ்ரவே எகிப்து தேசத்தை அழிக்கும் வாதை உங்களுக்குள் வராது. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இஸ்ரவேல் ஜனத்தார். இந்த மாமிசம் சுட்டப்பட வேண்டும். அந்த இரத்தம் அங்கு தெளிக்கப்பட வேண்டும். இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் இரத்தம் வாசலில் பூசப்பட்ட பிறகு நீ வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அதான் ஆண்டவருடைய கட்டளை. அந்த இரத்தத்தை கடந்து செல்லும் போது வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் நீங்கள் இருக்கும் வீடுகளில் இருக்கும், நீங்கள் அங்க இருக்க வேண்டும். அந்த இடத்தில் நீங்கள் இருப்பீர்களானால் எங்க இரத்தம் வாசலில் பூசப்பட்ட அந்த வீட்டுக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது அழிவும் வாதையும் மரண ஓலைகளும் கண்ணீரும் துன்பமும் வியாதிகளும் வாதைகளும் உன் வீட்டுக்குள் பிரவேசிக்காது. இதுதான் ஆண்டவருடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இஸ்ரவேல் ஜனத்தா. ஆடு அழிக்க மாட்டேன், ரத்தம் தெளிக்க மாட்டேன், என் விருப்பமாய் நான் உள்ளே வாழ்வேன் என்று ஒரு யூதன் நினைப்பான். ஆனால் ஒரு இஸ்ரவேல் குடும்பத்தார் நினைப்பார்கள். ஆனால் அந்த ராத்திரி கடந்து செல்லுகிற கர்த்தர் அவர்களை நிச்சயமாக அழிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. யாரார் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளையின்படி செய்கிறார்களோ ஆடு அடிக்கப்பட வேண்டும், இரத்தம் வாசலில் தெளிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பழக்க வழக்கங்களில் ஒன்று, கர்த்தரோடு நெருங்கி வாழ வேண்டும் என்றால் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி பாடி அவருடைய கட்டளைகளை வாசித்து கற்பனைகளை வாசித்து குடும்பமாய்
கர்த்தருக்கென்று பலிப்பிடத்தை கட்டுகிறவர்களாய் இருப்பார்கள். அப்போ அந்த பலிப்பிடம் வீட்டுக்குள்ளே கட்டப்படும் பொழுது அந்த வீடு காக்கப்படுகிறது. ஆகவே அந்த வீட்டுக்குள்ளே ஜெபம் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்கிற நேரம் இருக்கும், அவருடைய கற்பனைகளை வாசிக்கவும் அந்த கற்பனைகளை பின்பற்றவும் ஆபிராம் ஈசாக் யாக்கோப் யோசேப் இவர்களுடைய தேவனால் அழைக்கப்பட்ட இவர்களுடைய வீடை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள் இருந்தது. இந்த எகிப்து தேசத்தை ஆளுவதற்கும் வீட்டுக்கோ அதிபதியாக தேசத்திற்கு அதிபதியாக எகிப்து ராஜா யோசேப்பை வைத்தார் என்றால் எவ்விதமாக ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டில் இருந்து யோசேப்பு வந்தார். யாக்கோப்பு என்னும் தன்னுடைய தந்தையினுடைய வழிபடுகிற தெய்வத்தின் காரியங்களை அறிந்த யோசேப்பு கர்த்தரை விட்டு விலகவில்லை, கர்த்தரோடு கூட இருந்தான். அந்த யோசேப்பு ஆளுகை செய்யும் போது எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் இருந்த நாட்களில் தான் தன் தகப்பனும் தன்னுடைய தகப்பன் பெற்றெடுத்த எல்லா குமாரர்களும் எகிப்து தேசத்தில் வந்து பழகி பெருகினார்கள். அவர்கள் மூலமாய்த்தான் எகிப்து தேசத்தில் இஸ்ரேல் ஜனத்தார் லட்சக்கணக்கான ஜனங்களாய் உருவெடுத்தார்கள். இப்போ இந்த தெய்வ பக்திக்குரிய ஆபிராமுடைய வீடு, தெய்வ பக்திக்குரிய ஈசாக்கினுடைய வீடு, தெய்வ பக்திக்குரிய யோசேப் யாக்கோப்பின் வீடு, தெய்வ பக்திக்குரிய யோசேப்பின் வீடு. யோசேப்பு ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு துன்பம் சோதனை ஏற்பட்டாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை அவனுக்குள்ளே இருந்தது, ஒரு பசுத்த அவனுக்குள்ளே இருந்தது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்தது, கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுடைய இதயம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆகவே தான் அவன் பாவத்தை எதிர்த்தான். இப்படி எதிர்க்கப்பட்ட ஜெனரேஷனில் இருந்து வந்த குடும்பங்கள் தான் இஸ்ரவேல் குடும்பத்தார். இந்த குடும்பத்தார் இவர்கள் எல்லோரும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாகும், தேவனை நோக்கி பார்க்கின்றவர்களாகும். அந்த ராத்திரியிலே கடந்து சென்றார் தேவனாகிய கர்த்தர். அந்த ராத்திரியில கடந்து செல்லும் பொழுது இப்ப வீட்டுக்குள்ளே இவர்கள் என்ன செய்திருப்பார்கள்? வீட்டுக்குள்ளே கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தது, கர்த்தரை துதிப்பதில் முதலிடம் கொடுத்து பாடல்களை பாடியிருப்பார்கள். ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி, பிள்ளையும் பெற்றோருமாய் சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பயம் இவர்களுக்குள்ளே இருந்தபடினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பலி செலுத்தி ரத்தம் தெளிக்கப்பட்டபடினாலே ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்தாருடைய வீடும் காக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்டது. எகிப்தனுடைய வீடு அழுகையும் மரண ஓலைகளும் நிரப்பப்பட்டது. ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம்,
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் கர்த்தருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்தவர்களுடைய வீடு காக்கப்பட்டது. இதே போலத்தான் இந்த காலகட்டத்திலும் நம் வசிக்கும் வீட்டின் வாசலில் சில குடும்பங்களில் ஒரு கிராஸ் போடுவோம், டோர்மெட். உண்மையாகவே இந்த சிலுவையின் உபதேசத்தை அறிவிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அந்த காலத்தில் ஆடு அடிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் உனக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்து, உனக்காக எனக்காக பலியான இயேசு கிறிஸ்து, உனக்காக எனக்காக தியாகம் பண்ண இயேசு கிறிஸ்து, அவருடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்களின் முதல் அற்புதம் தான் ஒரு கணவன் மனைவி என்று கட்டப்படுகிற ஒரு வீட்டை கட்டி எழுப்பினார். எங்கு பிசாசு கத்தரால உருவாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை பாவ கரையாக்கி அவளுடைய சமாதானத்தையும் அன்பையும் பிரித்தானோ, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இழக்கப்பட்ட சமாதானம், இழக்கப்பட்ட அன்பு, பாவத்திற்கு தண்டனை இல்லாதபடி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவ மன்னிப்பு அருளுகிற கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற சுவிசேஷம் இந்த மனிதனை மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் வந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலதான் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட முதல் முதல் அற்புதம் ஒரு கணவன் மனைவி இணைக்கப்பட்டு அவளுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, அவளுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட முதல் அற்புதத்தை செய்தவர், முதல் கானான் கல்யாணத்தில் கலந்து கொண்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றும் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இதிலே முக்கியமானது என்னவென்றால், வீட்டுக்குள்ளே எப்படி வாழ்கிறோம், நிம்மதி இல்லையா, சமாதானம் இல்லையா, அன்பு இல்லையா, குறைபாடுகள் உண்டா, எதற்கெடுத்தாலும் நஷ்டங்கள் வருகிறதா, எதற்கெடுத்தாலும் கோபமும் எரிச்சலும் உண்டாகுகிறதா, எதனாலே இவைகள் வருகிறது, எதற்காக நாம் இந்த உலகத்தில் அஞ்சி வாழ்கிறோம், எதற்காக பிசாசு அநேக ஆயுதங்களை நம்முடைய வீட்டிற்கு விரோதமாக எழுப்புகிறான். உன் வீடு காக்கப்பட வேண்டும் என்றால் காக்கிறவர் கர்த்தர் வீட்டை கட்டாராகில். தாவீதரசன் இரண்டாம் சாமுவேல் 7 கடைசி 29 வசனத்தில் சொல்லுகிறபடி அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், கர்த்தருடைய நோக்கி கேட்கிறது என்னவென்றால், நீ சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி உம்முடைய அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று ஆசீர்வாதத்தை கேட்கிறான். தாவிதின் வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர், யோசேப்பினுடைய வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர், யாக்கோப்பின் வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர், ஈசாக்கினுடைய வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிராமை அழைத்து சாராலை அவனுக்காக கொடுத்து கணவன் மனைவியாய் வாழ்வதற்கு அவருடைய வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர், இன்று கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிக பெரியதான ஆசீர்வாதம் என்னவென்றால், அவருடைய இரத்தம் சிந்துதலினாலே பாவக்கரைகள் நீக்கப்பட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். கர்த்தருடைய கிருபை நமக்கு தொடர்கிறது. உபாகம் எனும் புத்தகத்தில் 9 8 வசனம் 9 வசனத்தில் இப்படி சொல்லுகிறது,
கர்த்தர் உங்களில் அன்பு கூறுகிறதினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைதன வீடாகிய எகிப்தி நின்று அதன் ராஜாவான பாரோனின் கையில் நின்று உங்களை மீட்டு கொண்டார். இந்த இடத்தில் ஆண்டவர் உச்சரிப்பது என்னவென்றால், எகிப்தினுடைய அடிமையின் வீடு, எகிப்தினுடைய அடிமைதனத்தினுடைய வீடு. அப்போ எகிப்தினுடைய அடிமைதன வீட்டிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு அவர் முன்குறித்து இருந்தார். இந்த உலகம் என்பது நம்மை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தது, அடிமையின் வீடு. அப்போ அந்த அடிமையின் வீடில் கதறினார்கள், அழுதார்கள், துன்பங்கள் சகிக்க முடியவில்லை. ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அடிமைதனத்திலிருந்து விடுதலை வேண்டும். இந்த எகிப்தினுடைய வீடு ஒரு அடிமையின் வீடு, வேதம் சொல்லுகிறது. அந்த அடிமையான வீட்டிலிருந்து உன்னை விடுவித்த கர்த்த, அப்போ கட்டளைக்கு கீழ்ப்படிந்த பிறகு அந்த கட்டளையின் மூலமாக ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்த பிறகு, அந்த இரத்த வாசலில் பூசப்பட்ட பிறகு அந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம், அந்த வீட்டுக்கு மரணம் இல்லை, கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, வாதை இல்லை, அழிவு இல்லை. என்ன இருக்கிறது? அந்த வீட்டுக்குள் சமாதானம், தெய்வீக சமாதானம், அந்த வீட்டுக்குள் தெய்வீக அன்பு, அந்த வீட்டுக்குள் தெய்வீக ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் இதுவும் ஒன்று தான், சமாதானம், அன்போ. கடுமையானவில இந்த அடிமைதன வீடாகிய இந்த உலகத்தை விட்டு உன்னை என்னையும் பிரித்தெடுத்தார். அவருடைய ரத்தத்தினாலே கழுவி ஆவி ஆத்துமா சரீரம் கிறிஸ்து இயேசுவினுடைய வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட நம்மை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் காத்து கொள்ள வேண்டும். அடிமைதனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய், நீ மீண்டும் போய் அடிமையாய் வாழக்கூடாது. உன் வீடு அடிமையாய் இருக்கக்கூடாது, உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். கடைசியாக கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது ஒலிவ மலையிலிருந்து அவர் கடந்து செல்லும் போது இருக்கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். திட்டவட்டமாக, அருமையாக, நேர்த்தியாக லூக்கா அவர்கள் அருமையாக எழுதியிருக்கிறார். கரங்களை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார் என்று. இன்றும் அதே கிறிஸ்து கரங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அடிமையின் வீட்டில் வாழ்கிறாயா, மீட்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டுக்குள் வாழ்கிறாயா? அந்த காலத்தில் ஆடு அடிக்கப்பட்டது, இந்த காலகட்டத்தில் கிறிஸ்து உனக்காக எனக்காக பலியானார். அவரே தேவனுடைய ஆட்டுக்குட்டி. உன் வீடும் என் வீடும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவருடைய இரத்தம் நம்முடைய வீட்டுக்குள் தெளிக்கப்பட்டது, நம்முடைய வாசலில் தெளிக்கப்பட்டது, நம்முடைய இதயமாகிய அந்த வாசலில் தெளிக்கப்பட்டது. சிந்திக்க வேண்டும். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்று நம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும், 1000 தலைமுறை தன் உடன்படிக்கையை காக்கிற கர்த்தர், நீ எனக்கு கீழ்ப்படிந்தால் உன் வீட்டுக்குள் நீ வாழ்வதற்கு எல்லா ஆசீர்வாதத்தினுடைய கிருபைகள் தொடர உனக்கு என்று சொல்லுகிறார்.
தெய்வீக சுகம் அளிக்கும் கர்த்தர் அவர், சமாதானத்தின் ஊற்று அவர், அன்பை நிறைவாய் கொடுக்கிற கர்த்தர். உன்னுடைய வீடு தரித்திரத்தில் தள்ளாதபடி, கஷ்டத்தில் தள்ளாதபடி காக்குவதற்காக கர்த்தர் இருக்கிறார். அந்த கர்த்தர் தான் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறார். நாம் சிந்திக்க வேண்டியது, ஒரு வீட்டுக்குள் ஒரு பிசாசு டாமினேட் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதை விட்டுவிட்டு, வேத வாசிக்காமல் ஜபம் செய்யாமல் தேவனுடைய வீட்டுக்கு போகாமல் தேவனை ஆராதிக்காமல் பின்வாங்கி போகுமானால் உன்னுடைய வீடு இன்னும் அடிமையான வீடாய் இருக்கும். அந்த எகிப்தின் அடிமையான வீடாய் அவர்கள் இருந்தது போல இந்த உலகத்திலும் உன்னுடைய வீடு அடிமையாயிருக்கும். யாருக்கு? பிசாசுக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தில் வாழ்கிற, விசுவாசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளவும் வாசம் பண்ணுகிறவர் கிறிஸ்து. ஒவ்வொரு வீட்டில் வாழ்கிற ஒவ்வொரு நபரையும் பசுத்த ஆவி கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு சகல சத்தியத்திலும் வழிநடத்தும் பொழுது ஜபாவி நிரக்கப்பட்டவளாய் இருப்போம். தியானம் இல்லாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காதபடி இருக்க முடியாது. கர்த்தரை பின்பற்றுவதற்கு முதலிடம் கொடுப்போம், அவருக்கு உண்மையாய் இருப்போம். எகிப்து தேசத்தார் அந்நிய தெய்வத்தை வணங்கினார்கள், அவளோடு பழகினவர்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் வனாந்திரத்திலே அந்த அந்நிய தெய்வத்தை உருவாக்கினார்கள், கர்த்தரை கோபம் மூட்டினார்கள், கர்த்தருக்கு எரிச்சல் உண்டானது. அப்படி கீழ்ப்படியாமே ஆவி இருந்தபடினாலே எகிப்தை விட்டு வந்த எல்லோரும் போய், ரெண்டு பேரு தவிர எல்லோரும் போய் கானான் தேசத்தை காண முடியாமல் போய்விட்டது. இந்த உலகத்திலே மீட்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து என்னும் கர்த்தர் விலையேற பெற்ற இரத்தத்தை கொடுத்து உன் இதயமாகிய அந்த கர்த்தருடைய வீடு, நீங்களே தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தை மீட்பதற்கு உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. உன் வீடை கட்டுவதற்கு, உன் ஆத்துமாவை காப்பாற்றுவதற்கு சிந்தப்பட்ட இரத்தம், வல்லமுள்ள இரத்தம். அந்த இரத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது உன் வீட்டை காப்பாற்றுவதற்கு. கர்த்தர் யார் என்றால் பிசாசு சொல்லுகிறான். யோபுவை பற்றி பேசும் போது சத்ரு ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவனுடைய வீட்டையும் வேலி அடைக்கவில்லையோ. என கருமையானவளே, வேலி அடைக்கப்பட்டால் கொடுக்கப்பட்டு நிரப்பப்பட்டிருக்கிற அளவில்லாத ஆசீர்வாதத்தை பறிக்க பிசாசால முடியாது. ஆகவே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட உன்னுடைய வீடா இருக்க வேண்டும் என்றால் சத்தியம் வீட்டுக்குள்ளே வாழ வேண்டும். ஜெபிக்கிற ஆவி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற விசுவாசிகளின் மீது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஒரு துதிக்கிற வீடாக, ஜெபம் பண்ணுகிற வீடாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கனம் பண்ணுகிற வீடாக இருக்கும் பொழுது உன்னுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசுவே, பாமுடைய பசுத்த நாமத்திற்காக சூத்திரம். அடிமையின் வீட்டை, எகிப்தினுடைய அடிமையின் வீட்டை தலைக்கீழாய் மாற்றி ஒவ்வொரு வீட்டிற்கும்
ரத்தம் தெளிக்க பூசப்பட வேண்டும் என்று இட்ட கட்டளைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அந்த அடிமையான வீட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனத்தார் பெற்ற மிக பெரிய ஆசீர்வாதம் செங்கடலை இரண்டாக பிரித்து அவர்களை வழிநடத்தினீர். வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் காப்பாற்றினீர். எல்லாவற்றையும் கொடுத்தீர். இஸ்ரேல் குடும்பத்தாருடைய வீட்டை கத்தருக்கு பயந்தவனுடைய வீட்டை எப்படி ஆசீர்வதித்தீரோ இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடும் ஆசீர்வதிக்கப்பட அடிமை என்னும் வீடாய் இல்லாதபடி மீட்கப்பட்ட வீடாய் அந்த வீட்டின் தலைவர் இயேசுவாய் இருக்க கிருபித்தார். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.

0: ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்தி ஆசீர்வத்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். கத்தருக்காக அவர் பழைய பீடத்தை அமைத்து அதில் கத்தருடன் அனுதினமும் தங்கி இருக்கின்ற பொழுது கத்தர் தாமே கத்தர் சாத்தான் சத்துரு உங்களை அணுக முடியாது. அருமையான தேவசதி கூட வழி நடத்துகிற பாஸ்டர் கத்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தரை சித்தமானால் திரும்பவுமாக திங்கக்கிழமை இதே வேளையிலே இணைவோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்.
1: ஆமேன். காட் பிளஸ் யூ பிரதர். தேங்க் யூ.
0: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இந்நாளிலும் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்தார். உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலை நொழிச்சு நேரம். இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபசாக இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்தி கொண்டு அவர் தங்கியிருக்கின்ற பிரதேசங்கள் வீட்டையும் கத்தர் தாமே பாதுகாப்புடன் வழிநடத்துவாராக. சுகபல ஜீவனுடன் வழிநடத்தி கத்தருடைய ஊழியங்களை செய்ய குடும்பத்தாரோடு இணைந்து இணைந்து அந்த சந்தோஷம் சமாதானத்தோடு இருக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நன்றிகளையும் வாழ்த்தி கொண்டு உங்களையும் வாழ்த்தி கொண்டு விடைபெறுவோம். Amen. God bless you.
1: Okay, praise love with them. Thank you.
0: Amen.
2: Recording stopped.
0: அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சுசாரி பின்வானர் அவர்கள் நினைவான விசுவாசிக்கிறோம். அத்தனை கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். பாடலோடு நினைவோம். ஊழியர் நினைவான விசுவாசிப்போம். ஆமேன்.

0: ரெண்டு நாளாகமும் 5 அதிகாரம். கர்த்தருடைய ஆலயத்துக்காக சாலமோன் செய்த வேலையெல்லாம் முடிந்த போது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்தவைகளை கொண்டு வந்து வெள்ளியையும் பொன்னையும் சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிச்சங்களில் வைத்தான். பின்பு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரின் வம்ச தலைவர் எல்லாரையும் எருசலேமிலே கூடி வர செய்தான். அப்படியே இஸ்ரவேலர் எல்லாரும் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே ராஜாவினிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் வந்த பின்பு லேவியர் பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பனிமுட்டுகளையும் கொண்டு வந்தார்கள். அவைகளை கொண்டு வந்தவர்கள் லேவியரான ஆசாரியரே. ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடு மாடுகளை பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதியாகிய மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபின்களுடைய செட்டுகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபின்கள் பெட்டி இருக்கும் ஸ்தானத்தின் மேல் தங்கள் 2 செட்டைகளை விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன. பெட்டியில் இருக்கிற தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தலத்திற்கு முன்னே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை இழுத்தார்கள். புறம்பே அவைகள் காணப்படவில்லை. அது இந்நாள் வரைக்கும் அங்கே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் ஓரேபிலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின போது மோசே அந்த பெட்டியிலே வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாருமாகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துவனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய
1: 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம். அப்பொழுது சாலமோன், கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அவர், நான் என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு என் நாமம் விளங்கும்படி ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நான் இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் உள்ள வேற யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாமலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி வேறே ஒருவரை தெரிந்து கொள்ளாமலும் என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியந்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கற்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டி கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருடனே பண்ணின உடன்படிக்கை இருக்கிற பெட்டியை அதிலே வைத்தேன் என்று சொல்லி கர்த்தருடைய வழிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று தன் கைகளை விரித்தான். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்திலே வைத்திருந்தான். அதின் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர். உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானை நோக்கி நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் என் நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக மனுஷரோடே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம்? என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மந்தாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்க என் நாமம் விளங்குமென்று நீ சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும்போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன்பாக வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமரப்பண்ணி அவனுக்கு நீதியை சரிக்கட்டவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயம் தீர்ப்பீராக. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாக பாவம் செய்ததின் நிமித்தம் சத்துருவுக்கு முன்பாக முறிந்து போய் உம்மிடத்திற்கு திரும்பி உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி இந்த ஆலயத்திலே உம்முடைய சந்நிதியில் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நீர் கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவீராக. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும்போது அவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தேவரே தங்களை கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரே கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல் வழியை அவர்களுக்கு போதித்து, தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உம்முடைய தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி உண்டாகிற போதும், அவர்களுடைய சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்திலே அவர்களை முத்திக்கை போடுகிற போதும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும், எந்த மனுஷன் ஆனாலும் இஸ்ரவேல் ஆகிய உம்முடைய ஜனத்தில் எவனானாலும் தன் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரரின் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலன் அளிப்பீராக. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதியல்லாத அந்நிய ஜாதியார் உம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தமும் உம்முடைய பலத்த கரத்தின் நிமித்தமும் ஓங்கிய உம்முடைய பிரியத்தின் நிமித்தமும் தூர தேசங்களிலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக நின்று விண்ணப்பம் பண்ணினால் உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு, பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதென்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக. நீர் உம்முடைய ஜனங்களை அனுப்பும் வழியிலே அவர்கள் தங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ண புறப்படும் போது நீ தெரிந்து கொண்ட இந்த நகரத்துக்கும் உம்முடைய நாமத்திற்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக விண்ணப்பம் பண்ணினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரிப்பீராக. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்துக்கு கொண்டு போயிருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி கெஞ்சி தாங்கள் சிறைகளாக கொண்டு போகப்பட்ட தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி தேவரீர் தங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தங்கள் தேசத்திற்கும் தேவரீர் தெரிந்து கொண்ட இந்த நகரத்திற்கும் உம்முடைய நாமத்துக்கு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கும் நேராக உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்கள் விண்ணப்பத்தையும் ஜபங்களையும் கேட்டு அவர்கள் நியாயத்தை விசாரித்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்த உம்முடைய ஜனத்திற்கு மன்னித்தருளும். இப்போதும் என் தேவனே, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பத்திற்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருப்பதாக. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் இரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி.
0: எசேக்கியேல் 41 அதிகாரம். பின்பு அவர் என்னை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு போய், தூணாதாரங்களை இந்த புறத்தில் 6 முழ அகலமும் அந்த புறத்தில் 6 முழ அகலமுமாக அளந்தார். அது வாசஸ்தலத்தின் அகல அளவாம். வாசல் நடையின் அகலம் 10 முழம்.

தேவாலயத்தின் முன்புறத்திலே அதன் நீளத்தை 20 முழமாகவும் அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து என்னை நோக்கி, இது மகா பரிசுத்த ஸ்தலம் என்றார். பின்பு அவர் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த சுற்று கட்டினுடைய அகலத்தை 4 முழமாகவும் அளந்தார். இந்த சுற்று கட்டுகள் பக்க கட்டுகள் மேல் பக்க கட்டான வரிசைகளாய் 33 இருந்தது. அவைகள் ஆலயத்தின் சுவருக்குள் ஊன்றியிராமல் சுற்று கட்டுகளுக்காக சுற்றிலும் அவைகள் ஊன்றும்படிக்கு ஆலயத்துக்கு அடுத்திருந்த ஒட்டு சுவரிலே பாய்ந்திருந்தது. உயர சுற்றிலும் சுற்று கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர ஆலயத்தை சுற்றி அகலம் வர அதிகமாயிருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. மாளிகைக்கு சுற்றிலும் இருந்த உயரத்தையும் பார்த்தேன். சுற்று கட்டுகளின் அஸ்திபாரங்கள் 6 பெரிய முளம் கொண்ட ஒரு முளக்கோலின் உயரமாயிருந்தது. புறம்பே சுற்று கட்டுக்கு இருந்த சுவரின் அகலம் 5 முழமாயிருந்தது. ஆலயத்துக்கு இருக்கும் சுற்று கட்டுகளின் மாளிகையிலே வெறுமையாய் விட்டிருந்த இடங்களும் அப்படியே இருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் அறை வீடுகளுக்கு நடுவாக இருந்த விசாலம் 20 முழமாயிருந்தது. சுற்று கட்டினுடைய வாசல் நடைகள் வெறுமையாய் விட்டிருந்த இடங்களிலிருந்து ஒரு வாசல் நடை வடக்கேயும் ஒரு வாசல் நடை தெற்கேயும் இருந்தது. வெறுமையாய் விட்டிருந்த இடங்களின் விசாலம் சுற்றிலும் 5 முழமாயிருந்தது. மேற்றிசையிலே பிரத்யேகமான இடத்தில் 70 முழமும் மாளிகையினுடைய சுவரின் அகலம் சுற்றிலும் 5 முழமும் அதனுடைய நீளம் 90 முழமுமாயிருந்தது. அவர் ஆலயத்தை 100 முழ நீளமாகவும் பிரத்யேகமான இடத்தையும் மாளிகையையும் அதன் சுவர்களையும் 100 முழ நீளமாகவும் அளந்தார். ஆலயத்தின் முற்புறமும் கிழக்குக்கு எதிரான பிரத்யேகமான இடமும் இருந்த அகலம் 100 முழமாய் இருந்தது. பிரத்யேகமான இடத்தின் பின்புறமாக அதற்கு எதிரே இருந்த மாளிகையின் நீளத்தையும் அதற்கு இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த நடை காவணங்களையும் அளந்தார். உள்ளான தேவாலயமும் முற்றத்தின் மண்டபங்களும் உட்பட 100 முழமாயிருந்தது. வாசற்படிகளும் ஒடுக்கமான ஜன்னல்களும் 3 பக்கங்களில் சுற்றிலும் வாசல்களுக்கு எதிரான நடை காவணங்களும் சுற்றிலும் தரை துவக்கி ஜன்னல்கள் மட்டாக பலகை அடித்திருந்தது. ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தது. வாசலின் மேலே துவக்கி ஆலயத்தின் உட்புறமும் வெளிப்புறமும் சுற்றிலும் சுவரின் உட்புறமும் வெளிப்புறமும் எல்லாம் அளவிட்டிருந்தது. கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீனுக்கும் நடுவாக ஒவ்வொரு பேரீச்ச மரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தது. பேரீச்ச மரத்துக்கு இந்தண்டையில் மனுஷ முகமும் பேரீச்ச மரத்துக்கு அந்தண்டையில் சிங்க முகமும் இருந்தது. இப்படியே ஆலயத்தை சுற்றிலும் செய்திருந்தது. தரை துவக்கி வாசலின் மேற்புறம் மட்டும் தேவாலயத்தின் சுவரிலும் கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தின் கதவு நிலைகள் சதுரமும் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய முகப்பின் உருவம் அந்த உருவத்துக்கு சரியுமாயிருந்தது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் அதன் நீளம் 2 முழமுமாயிருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பீடம் என்றார். தேவாலயத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் 2 வாசல்களும் வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய இரட்டை கதவுகளும் இருந்தது. ஒரு வாசலுக்கு 2 கதவுகளும் மற்ற வாசலுக்கு 2 கதவுகளும் இருந்தது. சுவர்களில் சித்தரிக்கப்பட்டிருந்தது போல் ஆலயத்தினுடைய கதவுகளிலும்

கேருபீன்களும் பேரீச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. புறம்பே மண்டபத்தின் முன்பாக உத்திரங்கள் வைத்திருந்தது. மண்டபத்தின் பக்கங்களில் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் ஆலயத்தின் சுற்று கட்டுகளிலும் ஒடுக்கமான ஜன்னல்களும் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும். யோவான் 7 இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான். நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாயிருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேளை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். வேறு சிலர் அப்படியல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக்கொண்டார்கள். ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என் மேல் எரிச்சலாயிருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர், இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள்? இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே. மெய்யா இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்களோ? இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்திருக்கிறபடியினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேளை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது, அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள்.
நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்களிடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேதவாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாருங்கள் என்றார்.

0: Recording in progress.
1: ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு வேளையில். நாங்கள் இணையிருப்பது வேத பாடம், பைபிள் ஸ்டடி, வேதாகம பாடத்திலே. இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழிய சுசேஷர் எட்வின் வானர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். கத்திர தாமே அவர் கூட எடுத்து வரப்போகிற வேத பாடத்துக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்போம். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள் ஒவ்வொன்றையும் கதர் நிறைவேற்றி கொடுப்பாராக. பரிசுத்தாவியானவராமே இந்த வேளையிலும் எங்களுக்கு ஊடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரிடம் ஒப்படைப்போம். அவர் வேத பாட நிகழ்ச்சியோடு வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வரவேற்போம். பிரைஸ்லோடையா, வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மாலை வணக்கங்களை கூறி இந்த வேளையிலும் வேதாகம பாட நிகழ்ச்சியிலே உங்களை வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் ஐயா. God bless you. ஆமே,
2: ஆமே. நன்றி ஐயா, நன்றி. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்களை அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே வந்து வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியாக இந்த வேளையிலே நீர் அடியனுடைய கண்களை நீர் திறந்தள்ளும்படியாக சுபிக்கிறன் ஐயா கர்த்தாவே. அந்த வார்த்தைகளை ஆண்டவரை பேசுகிற வழியிலே உம்முடைய கரந்தானே குளிர்ந்து வழிநடத்தி கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சுபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போற ஒரு புதிய காரியம், சரீர உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பிலே இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நாட்களை வாங்கிக்கின்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைய நாட்களிலே பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று இந்த வேதத்துள்ள காரியங்களை நாங்கள் இந்த நாட்களிலே பார்த்துக் கொள்வோம். இந்த வேத பகுதியிலே கொரிந்தியரின் புஸ்தகம், ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 15:35 வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் இந்த நாட்களில் சொல்வானாகில் புத்தீனனே நீ விதைக்கிற விதை செத்தாலே ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனி விதையாமல் கோதுமை அல்லது மற்ற தானியத்தினுடைய வெறும் விதைகள் விதம் விதையோ விதைக்கிறாய் என்று சொல்லி சொல்லப்படும். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார், விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பகுதியில பார்க்கிற வழியிலே எல்லா மச்சங்களும் அங்கே ஒரு விதமான மாம்சம், மாம்சம் அல்ல, மனுஷனுடைய மாம்சம் வேறொரு, மிருகங்களுடைய மாம்சமும் வேறொரு, மச்சங்களுடைய மாம்சமும் வேறே, பறவைகளுடைய மாம்சங்கள் வேறே என்று சொல்லி இந்த நாட்களே. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளே உடைய மகிமையையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அதே காரியத்தில் சொல்லப்படுகிறது, சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே. வேறே மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே அந்த வேத வார்த்தை சொல்லுகிறது, சரீரங்கள் உயிர்த்தெழுதல், அதாவது சரீர உயிர்த்தெழுதல் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒவ்வொரு சரீரத்திற்கும் இந்த நாட்களிலே பாருங்கள் தேவன் ஒவ்வொரு விதம் விதமான ஒரு வித்தியாசத்தை இந்த நாட்களிலே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதை குறித்தான் சொல்லப்படுகிறது. இப்ப வேதாகமத்திலே இந்த நாட்களிலே சரீர உயிர்த்தெழுதல் முக்கியமாக ஒரு உபதேசமாகும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அது மரித்தோரில் இருந்து ஒருவனுடைய அந்த சரீரத்தை தேவன் இந்த நாட்களிலே உயிரோடு எழுப்புவதை இடநிலையிலேயே அது பிரித்து வந்து அந்த மனுஷனின் ஆத்மாவோடும் ஆவியோடும் மறுபடியும் இணைவதை இந்த நாட்களிலே குறிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இப்ப பாருங்கள், ஒரு மரித்த சரீரம் இருக்குத இல்லவா, அந்த மரித்த சரீரம் சரீரத்தை இந்த நாட்களில் உயிர்ப்பிக்கிற வேளையிலே ஆண்டவர் இந்த சரீரம் இல்லாமல் போய்விடும். அப்படியானால் இந்த நாட்களில் அந்த ஆவியும் அந்த ஆத்மாவும் அந்த இடத்துல இணைந்திருந்து ஒரு புதிதான ஒரு மேனி அந்த இடத்துல உருவாகிறதைத்தான் இங்கே இந்த வேத பதிந்த நாட்களை நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உதாரணமாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அதாவது ஒரு குயவன் ஒரு மட்பாண்டத்தை செய்கிற வேளையிலே அந்த மட்பாண்டம் இந்த நாட்களில் எப்படியாக இந்த நாட்களில் அவனுடைய சிந்தனையிலே வருகிறதோ அதன்படிதான் அந்த மட்பாண்டத்தை இந்த நாட்களில் செய்கிறான். அதே வேளையிலே ஒரு மட்பாண்டம் இந்த நாட்களிலே உடைந்து போனால் அதே விதமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே அவன் கொஞ்சம் இந்த நாட்களில் சிரமப்படுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைய நாட்களிலே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்க்கிற வழியில எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமான காலங்கள் இந்த நாட்களை கடந்து கொண்டு போகிறது. பாருங்கள், கடந்த கிட்டத்தட்ட ஒரு 50, 100, 150 வருஷங்களுக்கு முன்பாக இந்த மனுஷனுடைய அந்த காரியங்களை குறித்து பார்க்கிறதிலே அவர்களுடைய தோற்றங்கள் வித்தியாசம், அவருடைய வளர்ச்சி வித்தியாசம், அவருடைய செயல்பாடுகள், சரீரத்தினுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களே வித்தியாசம். ஆனால் ஒரே ஒரு காரியம், ஆத்மாவும் ஆவியும் இந்த நாட்களே ஒரே விதமாகத்தான் இந்த நாட்களே இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே விதமாகத்தான் இந்த நாட்களே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே மரிக்கிற வேளையிலேயே அவனுடைய சரீரம் இந்த நாட்களே மறுபடியுமா அந்த உயிர்த்தெழுகிற வேளையிலே அது எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே முந்தின நிலையிலே இந்த நாட்களே இருக்காது, வேறுபட்ட நிலையிலே இந்த நாட்களே இருக்கும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஒரு மரிச்ச மனுஷன், அதாவது பாருங்கள் அவன் போய் இந்த நாட்களே பரலோகத்துல சேர்ந்து கொள்றான், அல்லது இந்த நாட்களே எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேர்ந்து கொள்றான்னு வைத்துக் கொள்வோம். உழைப்பார் இடத்துலயோ எங்கேயோ அந்த இடத்துல போனால் அவனை நாங்கள் ஐடென்டி பண்ண முடியாது. அதேதான் சொல்ல ஏனண்டா வேதமே தெளிவா சொல்லுறது, மரித்தோ அதாவது பரலோகத்திலே இந்த நாட்களே உறவினர்களையோ உற்றத்தாரையோ இந்த நாட்களே நாங்கள் கண்டுகொள்ள முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் எல்லாம் இந்த நாட்களிலே ஒரே தேவன் அந்த பரலோகத்துக்குரிய விதமாக அந்த சரீரத்தை இந்த நாட்களிலே மாற்றி வைத்திருக்கிறார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப பூமிக்குரிய சரீரம் வேறையாக இருக்கிறது, அங்கே பரத்துக்குரிய சரீரம் இந்த நாட்களிலே வேறையாக இருக்கிறது. இப்ப இங்கே பூமியிலே மறிக்கிறவர்கள் அங்கே மறித்து இந்த நாட்களிலே வேறு தேவனுடைய சமூகத்திலே போகிற வேளையிலே அவர்கள் அங்கே உயிர்த்தெழுகிற வேளையிலே அவர்கள் அங்கே அங்கே எப்படியாக இருப்பார்கள் சொல்லி சொன்னால், தேவனுடைய சாயலாக தேவனுடைய அதாவது தேவனுடைய உருவாக்கப்பட்டதாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அதை குறித்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறது. அப்ப வேதத்திலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே சொல்லப்படுகிறது, அந்த மனிதனின் ஆத்மாவோடும் ஆவியோடும் இந்த நாட்களே மறுபடியும் இந்த நாட்களே இணைவதை இந்த நாட்களை குறிக்கிறது சொல்லப்படுது. அப்ப ஆவியோடும் ஆத்மாவோடும் எந்த சரீரம், இந்த பழைய சரீரம் அடைகிற வழியில், ஆனால் அந்த சரீரத்திலே பார்க்கிற வழியில் இந்த இமேஜ் இந்த நாட்களிலே மாறப்பட்டிருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரே மாதிரியாக இந்த நாட்கள் இருக்க மாட்டார். இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்பு 150 வருஷத்துக்கு முன்பு செத்த ஒருவர் இந்த நாட்கள் மிஸ்டர் ரைக்ஸ் என்று வச்சால், அவர் இந்த நாட்களில் ஆண்டோட உயிர்த்தெழுதின் போது அவருக்கு உயிர்த்தெழுவார். ஆனால் இந்த நாட்களை அவர் அப்படியே அந்த காரியத்திலே இந்த நாட்களை இருக்க மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது தேவன் ஏதோ ஒரு திட்டத்தை இந்த நாட்களை வைத்திருக்கிறார். அதை குறித்தான் இந்த நாட்களை கொரிந்தியர்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப சரீர உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அதாவது ஏனென்றால் ஏன் தேவையானது என்பதற்கு வேதாகமத்திலே 3 காரணங்களை இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறது. முதலாவதாக, மனிதனின் மொத்த ஆளுவத்துக்குரிய சரீரம் முக்கியமானது. சரீரம் இல்லாமல் மனிதன் இந்த நாட்களே முழுமையாக இந்த நாட்களே முழுமையாக மாட்டார்கள். கிறிஸ்து அருளும் மீட்பு சரீரம் உட்பட முழு மனிதனுக்கும் இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களே கொடுக்கப்பட்டிருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரோமருக்கு நிருபத்திலே 8 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நாங்கள் வாசிப்போம். 8 அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அங்கே இப்படியாக, 18 வசனத்திலே இருந்து வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். ஆதலால் இக்காலத்து பாடுகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதாய் அல்லவென்று எண்ணுகிறேன். ஏனென்றால் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. அதனில் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்றும் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்று கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்படுத்தினவர்களாலேயே அங்கே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியையும் ஏகமாய் தவிக்கு பிரசவ வேதனை படுத்துகிறது. அதுவுமல்லாமல் ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் நம்முடைய சரீர மீட்புக்காக புத்திர சுவிகார வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே இந்த நாட்களிலே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக சொல்லப்படுகிறது 25வது வசனம், நாம் காணாததை நம்பினோமானால் அது வருகிறதற்கு பொறுமையோடு இந்த நாட்களே காத்திருப்போம். அப்ப பாருங்கள், அந்த சரீரத்தை குறித்து நாங்கள் காணவில்லையா, மகிமையின் சரீரத்தை கண்டமோ காணவில்லை. உதாரணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதாரணமாக மரித்தார். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உதாரணமாக மரித்ததற்கு பின்பாக பாருங்கள், அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னவென்றால், அவர் இந்த நாட்களே பாருங்கள், பூட்டப்பட்ட அறைக்குள்ளே இந்த நாட்களே சீசர்களை சந்திக்கும்படியாக வருகிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவர்களை என்று கண்டுகொள்ளுகிறார்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய அந்த வாய்ஸை வைத்து, சத்தத்தை வைத்து இந்த நாட்களே அவர் ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாட்களை கண்டுகொள்ளுகிறார். பாருங்கள், இப்ப சாதாரணமா பாருங்கள், நம்முடைய சரீரம் ஒரு வீடு பூட்டி இருந்தேன் சொல்லி சொன்னா கதவை உடைச்சோண்டு போகலாமா? போக முடியாது. கதவை திறந்து கொண்டு கதவுக்குள்ளாலதான் போகணும், அல்லது கதவை சொல்ற மாதிரி இல்ல சுத்தியெல்லாம் அடிச்சுட்டு உடைச்சு கொண்டுதான் போக முடியும். ஆனால் இந்த ஆவிக்குரிய சரீரம் அப்படி அல்ல, எங்கும் எந்த இடத்திலும் செல்லுவதற்கு அந்த சரீரத்துக்கு அதிகாரம் இருக்கு என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அந்த இமேஜ் பாருங்கள் அருமையான கத்துட பிள்ளைகளே, வித்தியாசமான இமேஜிலே அந்த இடத்திலே வருகிறதை பார்க்கிறோம். ஆவி ஆத்மா சரீரம் என்பதை குறித்து நாங்களே பேசுகிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இப்ப இதே வேளையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த சரீரம் எப்படியாக இந்த நாட்களில் ஆண்டோட சரீரம் இருக்கிறதோ அந்த வண்ணமா இப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வேதத்தில் சொல்லப்படுறது. புதிய பாடல மத்திய சுதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது. அவர் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே மலையிலேறி ஜபம் பண்ணி அவர்கள் காரியத்தை செய்து கொண்டிருந்த வேளையிலே அங்கே மோசையும் எலியாவும் வந்தார்கள் என்று சொல்லப்படுது. சீசரான இடத்தில் நிற்கிறார். அவர்களாலே எப்படி மோசையும் எலியாவும் என்று அந்த அவர்களை கண்டுகொள்ள முடிந்தது, அதைத்தான் இன்றைக்கு பார்க்க வேண்டும். அவர்கள் சரீரத்தில் வரையில்லையா, அவள் எப்படி வாரார்கள் சொல்லி சொன்னால், அவர்கள் ஆவியாய்த்தான் அந்த இடத்துல நிற்கிறார்கள். அதாவது ஆவிக்குரிய மகிமை பொருந்தின சரீரத்தோடு தான் அந்த இடத்துல நிற்கிறார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். யாரு? மோசேயும் எலியாவும். அப்படியானால் இவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள் பேதுரு என்னவென்று சொல்லி சொன்னா, இவர்களுக்கு ஒரு கூடாரத்தை அமைப்போம், இங்கே ஒரு கூடாரம், மூன்று கூடாரத்தை அமைப்போம், உங்களுக்கு கொண்டு இப்படியாக அமைத்து காரியத்தை செய்வோம் என்று சொல்லி சொல்லுகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள் என்னத்தை வெளிப்படுத்துறதுன்னு சொன்னால், அப்படிப்பட்ட அந்த சரீரம் தான் இந்த நாட்களில் இந்த மகிமை பொருந்தின சரீரமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை கட்டித்தருகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். இப்ப இந்த இடத்திலே பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே அதாவது எப்படி என்று சொன்னால், மனிதனின் ஆழ்தத்துவம் என்று இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது. முதலாவதாக சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் என்பதையும், ஆவியானவர் அந்த இடத்திலே வாசம் செய்வார் என்பதையும் இந்த நாட்களே, மறுபடியும் ஆவியானவரின் ஆலயம் என்பதையும் குறித்து இந்த நாட்களே வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்படியான இந்த எல்லா நிலைகளிலும் பாவத்தின் பலனை இந்த நாட்களே சரிக்கட்டும்படி மனிதரின் கடைசி சத்ரு அங்கே சரீர மரணம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்ன, பாவத்தின் பலனை சரிக்கட்டு படிக்கு மனிதனுடைய கடைசி சத்ரு அங்கே எப்படி என்று சொன்னால் சரீர மரணம். அப்ப அந்த பாவத்தினுடைய கடைசி முடிவு அந்த சரீர மரணம் வந்தால்தான் இவன் அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவன் இந்த நாட்கள்ல மகிமையின் சரீரத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அவன் ஆண்டவரோடு இருப்பானாயிருந்தால் ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவன் அந்த மகிமையின் சரீரத்தை இந்த நாட்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கருமையான கத்துடைய. அப்படியானால் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த நாட்கள் ஒவ்வொரு மனுஷனும் மரிக்கிறார்கள், ஆத்மா இல்ல மனுஷன் மரிக்கிறான். மனித்தால் இந்த நாட்கள் அவனுடைய ஆத்மாவும் ஆவியும் எங்கே போகிறது என்பதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இந்த நாட்களே இருக்கு அருமையான கத்துடைய. ஆவி தேவன் தந்த இடத்திலே தேவனிடத்திலே போகிறது, ஆனால் ஆத்மா எங்கே போகிறது? அந்த ஆத்மா எப்படி என்று சொன்னா, ஆத்மா எதை கொடுக்கலன்னா உள்ளான மனுஷன், அதாவது இன்னன் மேன் சொல்லி கிட்டத்தட்ட அந்த ஆத்மா எப்படி இருக்குமெண்டா, என்னை போல பார்க்கிற வேலையிலே இப்ப நான் எப்படி இருந்தேனா அதே மாதிரி தான் அந்த ஆத்மாவும் இந்த நாட்கள் இருக்கும், எந்த விதமான மாற்றமும் இருக்காது அருமையான கத்துடைய. ஆனால் அதற்கு கொடுக்கப்படுகிற அந்த புதிய சரீரம், ஆண்டவர் கொடுக்கிற அந்த புதிய சரீரம் தான் வித்தியாசமான சரீரமாக இருக்கும். அது எப்படி என்று சொன்னால் மகிமையின் சரீரமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் பரிசுத்த கத்தருடைய கத்தராவிய ஆவியானவர் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப இங்கே பார்க்கிற வேளையிலே அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இந்த கடைசி சத்ருவாகிய இந்த சரீர மரணத்துக்கு பின்பாக உயிர்த்தெழுதினாலே இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், ஜெயம் கொள்ளப்பட வேண்டும் என்பதைத்தான் ஒன்று குறைந்தோர் 15:26 இந்த நாட்களே பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், என்னோடு கூட இந்த நாட்களில் ஒன்று குறைந்தோர் 15 இன்றைக்கு பாருங்கள் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம் ஒன்று குறைந்தோர் புஸ்தகம் 15 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது ஒன்று குறைந்தியர் 15 26 இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், 26 நான் வாசிக்கின்றேன் இங்கே சொல்லப்படுகிற காரியம், பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்ரு மரணம் என்பதையும் சகலத்தையும் அவருடைய பாதத்தின் கீழ் அங்கே கீழ்படுத்தினார் என்பது கீழ்படுத்தினாரே, ஆகிலும் சகலம் அவருக்குள்ளே கீழ்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்படுத்தினவர் அங்கே கீழ்படுத்தவில்லை என்பதற்கு வெளியரங்கமாய் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப இதைத்தான் இந்த நாட்களை இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களை திட்டவட்டமாக தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்கள் இந்த நாட்களை, அடுத்ததாக இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 1 கொரிந்தியர் 6:19 அங்கே ஆண்டவுடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களிலே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்படியானால் தேவன் நமக்கு கொடுத்த சரீரம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இங்க பாருங்கள், ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே ஆதாமை தேவன் மண்ணினாலே உருவாக்கி ஆத்மாவிலே அவனுடைய வாயிலே அவனுக்கு என்ன செய்யற, சுவாசத்தை ஊதுற ஆத்மா, அதாவது அவன் ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியா. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் நம்முடைய பிறப்புப்படியாக இருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பிறப்புப்படியாக இருக்கிறது, தாயினுடைய கற்பத்திலே வந்து, அருமையான கத்துடைய பிள்ளைகளே, 9 மாதம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள், குறிப்பிட்ட கிழமை, குறிப்பிட்ட காலத்துக்கு பிறவா ஒரு குழந்தை இந்த நாட்களே பூமிக்குள்ளே வருகிறது, அருமையான கத்துடைய பிள்ளைகள். அப்ப அந்த இடத்துல பாருங்கள், முதலாவது செய்யப்பட்ட காரியம் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது. அது ஏன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் இருந்தால், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த மண் தான், அந்த கிளே சரீரத்தை செய்வதற்கு தேவனுக்கு அங்கே இஷ்டமாக அந்த நாட்கள் இருந்தது. அருமையான கத்தோட தேவன் ஆண்டவுடைய படைப்பு, ஆண்டவுடைய காரியங்கள், ஆண்டவுடைய யோசனைகள் இந்த நாட்களை மனிதன் அணிந்து கொள்ள முடியாது. ஏன் மண்ணினாலே இந்த நாட்களை செய்தார்னு சொல்லி பாருங்க, இரும்பினாலே செய்திருக்கலாம் தானே, ஆண்டவரால் முடியும் தானே, இரும்பினாலே செய்திருக்கலாம், கல் இருந்தது, கல்லிலான மனுஷனை படித்திருக்கலாம். ஆனால் என் எண்ணத்திற்காக அந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இன்றைய அருமையான கத்துடைய பிள்ளைகளே, தேவன் மண்ணினாலே சரீரத்தை, கிளே அதாவது மண்ணினாலே இந்த நாட்களை, களிமண்ணினாலே சரீரத்தை இதுண்டாருன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய அர்த்தத்திலே பார்க்கிற வழியில் அது வித்தியாசமாக இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் இந்த மண், அதாவது இந்த நாட்களிலே சுடப்படுகிற தன்மையா இருக்கு. பாருங்க நீங்க, இந்த மண் சட்டி செய்வாங்க, இந்த நம்முடைய தேசத்திலே பார்க்கிற வழியில் இந்த மண் சட்டியை செய்து குய்யவன் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், அந்த போரணை வச்சுட்டு அப்படியே என்ன செய்வார், இந்த பான் பேக் பண்ற இடம் மாதிரி அதுக்குள்ள வச்சு போட்டு அதை எரிக்கிறது. எரிச்சால் அந்த நாட்கள் என்ன செய்யணும், சுகப்பா வரும், சுகம் ரத்தம் போல வரும் ஐயா, ரத்தம் போல வந்து இந்த நாட்கள் வந்த அப்புறம்தான் தூக்கி பக்குவமா இந்த நாட்களை கரையில வச்சு ஆற வச்சு போட்டு அந்த மண் சட்டியை இந்த நாட்களை, மண் குடமோ மண் சட்டியோ சர்வ சட்டியோ இந்த நாட்களே அதை தண்டுவார்கள். அப்படி என்று சொல்லி சொன்னா அதோட அர்த்தம் என்ன, இந்த சரீரத்தினாலே இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை மனுஷனை கொண்டு எதையும் செய்து முடிக்கலாம் என்பதுதான் இந்த நாட்களை, எதையும் தாங்கக்கூடிய தன்மை என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இதே பாருங்க, ஆக்சிடென்ட் பண்றோம், ஆக்சிடென்ட் பண்ணா இந்த நாட்கள் என்ன நடக்குது, கையில் ஒரு வெட்டு வருது, பிளீடிங் வருது, பிளீடிங் வந்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், ஹாஸ்பிட்டலில் போனா அவங்க என்ன செய்றாங்க, அந்த பிளீடிங் நிப்பாட்டி மருந்தை போட்டு ஸ்டிச்சஸை போட்டு அதாவது விட்டுறாங்க. விட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மறுபடியும் என்ன நடக்குன்னு சொன்னா, அந்த சரீரம் இந்த நாட்கள் அப்படி அந்த சதை இணைஞ்சு கொள்ளுது. ஆனா அந்த காலத்திலே அப்படி அல்ல. நீங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே, கிட்டத்தட்ட ஒரு 150-100 வருஷங்களுக்கு முன்பாக இப்படி அங்க கட்டுகள் போடுற காரியங்கள் அல்ல, இந்த நாட்களே இந்த புண்ணு அப்படியே இருக்கும். ஆனா அந்த புண்ணை கிளீன் பண்ணி போட்டு என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், ஒலிவ எண்ணெயோ இந்த நாட்களே ஏதோ காரியங்களை போட்டு ஒரு ஒரு பண்டேஜ் மாதிரி கட்டி விடுவார்கள், தைக்க மாட்டார்கள், கட்டி விடுவார்கள். கட்டி விட்டால் அந்த சதை என்ன குறிப்பிட்ட காலத்திலே அப்படியே சேர்ந்துரு முன்னடிய. ஏன்னா அந்த காலத்துக்குரிய காரியம். அப்ப ஏன்னு சொன்ன, அதனாலதான் அந்த மண்ணிலே ஆண்டவர், ஆனா கல்லு அப்படி அல்ல. கல்லு நீங்க ஒரு கல்லை எடுத்து நீங்க உடைப்பீர்களா இருந்தால் அந்த கல்லை மறுபடியுமா இந்த நாட்களை நீங்கள் ஒன்று சேர்க்க முடியாது. ஒன்று சேர்க்க வேண்டுமா இருந்தால் அந்த கல்லுக்கு சீமெந்து வேணும், அல்லது ஒரு கிளே வேணும், அருமையான கத்துடைய பிள்ளைகளே. ஆனால் இந்த சரீரம் அப்படி அல்ல, மண் அப்படியே இந்த நாட்களை பாருங்கள் சுறுசுறன்று இருக்கும். இந்த நாட்களே மண்ணோடு மண் ஒட்டாதபடி, ஆனால் தண்ணியை கலந்தோன்னு இந்த நாட்களை என்ன செய்யும், மண்ணோட மண் ஒட்டின மாதிரி பிணைஞ்சு இந்த நாட்களே என்ன காரியத்தையும் இந்த நாட்கள் உருவாக்கலாம். அதனாலேதான் ஆண்டவர் இந்த நாட்களே மண்ணை தெரிந்து கொண்டார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த சரீரம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே, ஆண்டவருடைய பார்வையிலே, ஆண்டவருடைய வார்த்தையிலே பார்க்கிற வேளையிலே, இது ஒரு மண்ணாக இருக்கிறது என்பதைத்தான் கத்தர் இந்த இடத்திலே தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறேன். ஏனென்னு சொன்னால், உங்கள் சரீரமான நீங்கள் தேவனிடத்திலே பெற்று உங்களில் தங்கியிருக்கிற பரிசுத்தாவியானவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே 1 கொரிந்தியர் 6:19 இந்த நாட்களே நாங்கள் வாசிக்கக்கூடியதாக இருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்க. அப்ப உயிர்த்தெழுதலின் பின் மறுபடியும் அது ஆவியானவரின் ஆலயமாக இந்த நாட்களே மாறுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளை, அப்ப உயிர்த்தெழுந்ததன் பின்பாக என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அது மறுபடியும் திரும்ப அந்த இடத்துக்கு போகிறது. எங்கேன்னு சொன்னால், ஆவியானவருடைய இடத்துக்கு இந்த நாட்களை போகிறது. ஏன்னு சொன்னால், அங்கே ஆவியானவர் தான் இந்த நாட்களை பாருங்கள் நம்மை இந்த நாட்களை உருவாக்குவதற்கு ஏதுவாக இருந்தது மட்டுமல்ல, அங்கு ஆவியானவரைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரத்துல ஊதினார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தர் ஜீவாத்மாவர். இப்ப எல்லா நிலைகளிலும் பாவத்தின் பலனை இந்த நாட்களிலே சரி கட்டும்படி மனிதனுடைய கடைசி சத்துரு அங்கே மரணம் உயிர்த்தெழுதினாலே ஏங்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஒன்று கொண்டு 15:26 வாழ்த்தோம். இரண்டாவதாக இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆதிகாமம் 22 நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே ஆதிகாம புஸ்தகம் 22 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆதிகாம 22 இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னார். ஆதிகாமம் 22 அங்கே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 22 முதலாம் சொல்வோம். இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார், இது அவன் அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அதிகாம் 22 பார்க்கிற வேளையிலேயே அங்கே தேவன் இந்த நாட்களை இப்படியாக சொல்கிறார் சொல்லி இந்த நாட்களை முதலாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த நாட்களை 14 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுறோம். 14 வாசிக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அங்கே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஜீரே என்று பெயரிட்டான், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் இந்த நாட்களை சொல்லப்படும். ஏனென்றால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பலியை செலுத்துகிறதை பார்க்கிறோம். என்ன பலி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஏக புத்திரனை கொண்டு வந்து இந்த நாட்களை நீ என்ன செய், ஏக சுதனும் உன்னுடைய ஏக புத்திரனை கொண்டு வந்து என்னுடைய சமூகத்திலே பலியிடு, அவனை அப்படியே என்ன செய், சுட்டெறி என்றுதான் அதனுடைய கருத்தை மறுமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பலியிடுகிறது சொல்லி சொன்னால், அதாவது எப்படி சொன்னால் சக்ரிஃபைட், அதாவது ஒரு அர்ப்பணிப்பு என்று சொல்லி பார்க்கலாம். அதே வேளையில் இந்த நாட்களிலே முற்றுமுழுதா இந்த நாட்களிலே அங்கே கொடுத்து விடுதல் என்று சொல்லி அநேக வித்தியாசங்கள் இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் இந்த ஆதிகாம் 22 சொல்லப்பட்ட பிரகாரம் ஆபிரகாம் அதற்கு தயங்கவில்லை. ஏனென்றால் ஆபிரகாம் தேவனை குறித்து தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை அறிந்திருந்தார். இன்னைக்கு நமக்கு தானே அந்த பிரச்சனை, நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஆண்டவரை குறித்து இன்னும் அறியல். நீங்க எவ்வளவு காலம் இருந்தாலும் ஆண்டவரை குறிச்சு இந்த நாட்களில் முழுமையான அறிஞ்ச மனுஷன் இன்றைக்கு பூமியில இந்த நாட்களில் ஒருவரும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் ஆண்டவருடைய திட்டத்தை முழுமையாக அறிஞ்ச மனுஷன் என்று சொல்லி சொன்னா ஆபிரகாம் தான். ஆனால் நீங்க கேட்கலாம், அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த சாராளுடைய சம்பவத்தில் ஏன் ஆகாரோடு போகணும்னு சொல்லி, அதுக்கு வேற காரியங்கள் இருக்கிறது. அது அவருடைய மனைவியினுடைய வற்புறுத்தல் நிமித்தம் தான் அப்படியே செய்தாரை ஒழிய, ஆனால் விருப்பத்தோடு அந்த காரியத்தை இந்த நாட்களை செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டை கொடுத்திருந்தார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அந்த இடத்திலே ஒரு சம்பவம், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே ஆபிரகாம் மதா சாராளுக்கே தெரியாத விதமாகத்தான் தேவனுக்கு பலியிட கொண்டு வருகிறார். என்னோட சாராளோடு இந்த காரியத்தை நான் பேசுகிற வேளையிலே திட்டங்கள் நினைவுகள் எல்லாம் மாற்றப்பட்டு கடைசி முடிவிலே இந்த நாட்களிலே ஏதாவது ஒரு குழப்பத்திலே இந்த நாட்களே வரும் என்றதன் நிமித்தம் தான் ஆபிரகாம் என்ன செய்தார், அதை கைவிட்டுட்டு ரகசியமாக 3 பயணம் போய் அப்படி என்ன செய்தார்கள், இப்படியே நாங்கள் பலியிட்டு வாரம் என்று சொல்லுகிற வேளையிலே இங்கே பார்க்கிற வேளையிலே ஈசாக்கு கேட்கிறார், ஆண்ட அப்பா பலி எங்கேன்னு கேட்கிற வேளையில் கத்தர் பார்த்து கொள்ளுவார், அவ்வளவுதான், வேற ஒரு காரியம் இல்லை. இப்படியாக சொல்லிவிட்டு இந்த நாட்களை கடந்து செல்கிறார். அப்ப அதை குறித்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 14 வசனத்திலே பார்க்கிற வேளையிலே ஆதிகாமம் 1:14 நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் ஒரு முறை இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 14 சொல்ல, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஜீர் என்று பெயரிட்டார், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய பர்வதத்திலே எல்லா காரியங்களும் பார்த்து கொள்ளப்படும். ஆனால் இந்த நாட்களிலே இந்த சரீரம் பலியிடுவதை குறித்து தான் இந்த நாட்களே தேவன் இந்த இடத்திலே செயல்படுகிறதை பார்க்க பாருங்கள். எபிரேயர்களின் நிருபத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுவோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே எபிரேயர் ஆக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர்கள் நிருபத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள், 11 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 17 வசனத்தை வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, ரொம்ப கவனமாய் கேளுங்கள், அப்ப மேலும் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது ஐயா, ஆபிரகாமுடைய விசுவாசம் இங்கே சோதிக்கப்படுகிறது. அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற வேளையிலேயே ஆபிரகாம் என்ன செய்கிறான் சொல்லி சொன்னால், தான் சோதிக்கப்படும் போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். இப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒப்பு கொடுத்தார், பலி ஒப்பு கொடுத்துட்டார் ஐயா. ஆனால் இந்த ஆதிகாம் 22 ஒப்பு கொடுத்தாரோ, ஒப்பு கொடுத்தார் இல்லையென்று இல்லை. அருமையான கர்த்தர், இப்ப ஆண்டவர் வேறாம் வேண்டாம் என்று சொல்லுறது வேற விஷயம், அது ரெண்டாவது காரியம். இப்ப நீங்க ஒருத்தருக்கு ஒரு பிரஷன் கொண்டு போறீங்க, ஒரு வீட்டுல போய்க்க சந்திக்கல போயிட்டு இந்த நாட்களை போயிட்டு அவர் ஃப்ரெண்டை நீங்க கட்டி பிடிச்சி எல்லாம் போயிட்டு இந்தாங்கப்பா உங்களோட உங்களுக்கு ஒரு நான் பிரசன்ட் உண்டு இந்த நாட்களை தாரேன்னு சொல்லி அருமையான கத்துல பிள்ளைங்க. அப்ப இந்த பிரசன்டா கொடுக்குறீங்க, அப்ப நீங்க அந்த பிரசன் என்ன செய்றீங்க, அவருக்கு கொடுத்துட்டீங்க. ஆனா அவர் நிராகரிக்கிறது, அவர் திருப்பி தரதா ஒரு வேறு விஷயம், அது சொல்லப்படவில்லை. அதே மாதிரி ரொம்ப கவனமா இருங்க. அதே மாதிரி அந்த தேவன் கேட்ட அந்த பலியை ஆபிரகாம் என்ன செய்தார்னு சொன்னால், தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்துட்டார். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுந்து, அதாவது எழும்ப தேவன் பல்லவரா இருக்கிறார் என்று எண்ணி தமது ஒரே போரான குமாரனை பலியாக கொடுத்தான் என்று சொல்லி, மரித்தோரிலிருந்து அவரை எழுப்ப அவனை அங்கே பாவனைக்காக திருப்பவும் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாங்களே பார்க்கிறோம். இதோ பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசிக்கிற வேளையிலே, தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை அங்கே பாவனைக்காக திருப்ப பெற்றுக்கொண்டான். அப்ப தேவன், முதல் வசனத்தில் ஒரு 18வது வசனம், தேவன் மரித்தோர்ந்து தேவன் அதாவது எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி, அப்ப ஆபிரகாமுக்கு தெளிவாக அந்த நாட்களே விளங்கும், என்னுடைய மகனை பலியிட்டாலும் மறுபடி உயிரோடு வருவான். இதானே அந்த வார்த்தை, ரொம்ப கவனமா இருக்கு பாருங்க. தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறாருன்னு சொன்னால், மறுபடியும் இந்த நாட்கள் இந்த காரியத்தை தேவன் நமக்கு செய்வார். ரெண்டே பாருங்க, ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு வந்து உள்ளத்தை வந்து, இன்னைக்கு வந்து மகனே உள்ளத்தில் இருக்கிற காரியம் எல்லாவற்றையும் நீ கொடுத்துடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே நான் என்னென்ன ஆண்டவரே இந்த காரியங்களை கொடுக்கறது ஆண்டவர், பேங்க்ல $2,00,000, $2,00,000 இருக்கு ஆண்டவரு, என்னண்டு கொடுக்கறது ஆண்டவரேன்னு சொல்லி நாங்க யோசிப்போம். நான் ஆண்டவர் சொல்ல இல்ல, நீ கொடுப்பா ஒரு காரியம்னா நீ கொடுப்பான்னு சொல்லு. அப்ப என்ன முழுமையாக அந்த கிடக்கிற காசு எல்லாத்தையும் கொடுக்கற வேலையிலே என்ன நடக்கணும்னு சொல்லி சொன்னால், உங்களோட பேங்க் பேலன்ஸை நீங்க பாக்குற வேலையிலே மாம்சத்திலே உங்களோட, அதாவது உங்களுடைய எண்ணத்திலே பாக்குறீங்கன்னு சொன்னால், உங்களுடைய சந்தேக கண்களோடு பாக்குற வேலையிலே, நாளைக்கு நான் காருக்கு என்னண்டு பெட்ரோல் அடிக்க போறேன், நான் நாளைக்கு என்னென்று பிள்ளைகளுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்க போறேன், நாளைக்கு என்னென்று நாங்க எங்களுடைய சாப்பாடு காரியங்கள்னு சொல்லி நோக்கம் சிந்தனைகள் நம்முடைய சிந்தனையில இந்த நாட்களே பெறும். இது பிசாசு போடுகிற சந்திரம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் சொல்லுவேன். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற வழியிலே நல்லாய் சம்பாதித்தேன். அந்த ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நல்ல பண வசதிகள் காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களே இருந்தது. அப்படியாக நான் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்த காலத்திலே திடீரென்று பார்க்கிற வழியிலே ஒரு கொடிய நோயை இந்த நாட்களில் எனக்கு வந்தது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த நோய்க்கு அந்த நோயில கூட இந்த நாட்களில் டாக்டர் சொன்னா, நீ சாகுற அளவுக்கு நீ போயிட்டேன், உனக்கு சரீரத்தில் எப்படியான பலவீனங்கள் இருக்குன்னு சொல்லுகிற வழியிலே நான் அந்த இடத்திலே வந்து ஆண்டோட சமூகத்திலே ஒரு நாள் இரவு அழுதேன். அப்ப பாருங்கள், ஒருவர் மனைவியார் படுத்து விட்டார்கள், பிள்ளைகள் படுத்து விட்டார்கள். அப்ப அந்த இடத்துல பாருங்க, அதுக்கு முன்பாக நாங்கள் தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்தோம். ஆனால் எல்லாம் இந்த நாட்களை பாருங்க, இப்படியான காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா பாருங்கள், இந்த நாட்களை அந்த இடத்துல நான் அந்த கத்தருடைய வார்த்தையின்படி இந்த நாட்களை அந்த பாருங்கள் அந்த காரியத்தை கேட்டு வந்து ஊடியிட்டே போய் கொண்டு வந்து வைத்து விட்டு அழுது அழுது அழுது கொண்டு இந்த நாட்கள் இருந்தேன். நான் திடீரென்று பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த அறைக்குல இறங்கி, என்னுடைய கிட்டத்தட்ட 7 வருஷமா இருந்த அந்த பொல்லாத வேதனை இந்த நாட்களை நீங்கி ஒரு பரிபூர்ண சுகம் கிடைத்த உடனே கிடைத்த ஐயா. எனக்கு அதை பற்றி ஒரு என்னண்டு விளங்கப்படுத்துவதே தெரியவில்லை. ஒரு வெளிச்சம் அந்த அறையிலே வந்து காரியத்தை செய்த போல இரவு நேரம் மிட்நைட். ஆனா அந்த காரியத்திற்கு பின்பாக பார்க்கிற வழியிலே ஆண்டவர் மெல்ல மெல்ல பேசுறார், இந்த நாட்கள் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கூடன்னு சொல்லி. அப்ப நான் பயங்கிலே போட்டிருந்த காசுகளை தான் எடுத்து இந்த நாட்கள் என்ன செய்தேன், ஆலயத்துடைய காரியங்கள், ஊழியங்களுடைய காரியங்கள், இப்படியான எல்லா காரியங்களையும் இந்த நாட்கள் எல்லா காரியங்களையும் கொடுத்து கொண்டு வந்தேன். ஏனென்றால் அந்த அதற்கு பின்பாக போய் நாங்கள் இந்த சுவிசேஷத்தை நானும் என்னுடைய மனைவியாரும் சொல்லுகிற வழியிலே அநேக கிராமங்களுக்கு போய் அநேக ஸ்டட்டில் இந்த இடத்துல போய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை சொல்லி ஒரு சபையை உருவாக்குறோம் உருவாக்கினா இந்த நாட்கள் அவர்களுக்கு தெரியும். இந்த நாட்களை நான் ஒரு நல்ல வசதியாக இந்த நாட்களில் இருந்த மனுஷன் என்று சொல்லி, பேர் பெற்ற மனுஷன் என்று எனக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும் அருமை எனக்கு கத்துடைய பிள்ளைகள். அப்படியான சூழ்நிலை பாருங்கள். ஆனா அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சொன்னால் நான் எல்லா செய்ய வேண்டிய காரியம் என்னால முடிந்த அளவுக்கு இந்த நாட்களை செய்து கொண்டே இருந்தேன். கடைசியாக பார்க்கிற வழியிலே பாருங்கள், ஒரு நாள் நானும் என்னுடைய மனைவியும் காலையிலிருந்து எழும்பி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏண்டா அன்றைக்கு சனிக்கிழமை காலமை, நாங்கள் உபவாச கூட்டத்துக்கு போக வேணும், ஆனா போறதுக்கு காருக்கு பெட்ரோலுக்கு போடுறதுக்கு பெட்ரோல்ல காசு இல்லை, பேங்க்ல காசு அடுத்த நாள் தான் பெரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, என்னுடைய வரவேண்டிய பணம் ஆனா பேங்க்ல ஒன்றுமே இல்லை. ஜோம் பண்ணி கொண்டிருந்தோம், ஜோம் பண்ணி கொண்டிருக்கிற வேலையிலே துடிலண்டு பாக்குற வேலையிலே எங்களுடைய பிள்ளைகள் அந்த பக்கத்தில் உள்ள வீடுக்கு போகிறார்கள், ஜெர்மன் ஃபேமிலி வீட்டுக்கு. அவர்கள் வழக்கமாக சாக்லேட் கொடுத்து விடுவார்கள், அன்றைய தினம் காசை கொடுத்து விட்டார்கள், நீங்க போய் சாக்லேட்டை வேணி சாப்பிடுங்க. அவர் கொண்டது என் மகளும் மகனும் தாயிட்ட கொடுத்தார்கள் கத்துடைய காரியத்தை. அப்ப அந்த பணத்தை வைத்து நான் பெட்ரோல் காருக்கு போட்டு ஆலயத்துக்கு போய் காரியங்களை முடிச்சிட்டு இந்த நாட்களே வந்தேன். பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னால், இல்லாதது இருக்கிறதாக மாற்றி விடுறதா என்னுடைய ஆண்டவர். அவர் என்ன செய்தார்னு சொன்னா, கடைசியா என்னுடைய களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா லேயவ் ஆக்கினார், என்ன வறுமை ஆக்கினார் என்னன்னு சொன்னால், எல்லாம் பாவத்திலே சம்பாதிச்ச பணங்கள், அதாவது தேவனுக்கு பிரியமில்லாம காரியங்கள். அதனால இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு சொன்னா, எல்லாவற்றையும் முற்று முழுதாக மாற்றிவிட்டு புதிய ஊற்றை இந்த நாட்களை உருவாக்குறாரு என கத்துடைய பிள்ளைகளை. அவருக்கு பின்பாக தேவன் இந்த நாட்களிலே என்னுடைய தேவைகளை அந்தந்த நேரத்துல சந்திச்சு கொண்டு வர. நான் சில பேர்ல நினைக்கிறேன் அந்த நாட்களில், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படி சந்திக்க போறேன், இந்த காரியத்தை எப்படி நான் செய்து முடிக்க போறேன் சொல்லி இந்த நாட்களை நான் நினைப்பேன். ஆனா அபரீத விதமாக ஒரு அதிசயமா இருக்கும், கத்தர் எப்படி சந்திக்கிறார் சொல்லி எனக்கே தெரியாத நிலப்பாட்டுல தேவன் இந்த நாட்களை சந்திச்சு கொண்டு வர அருமையான கத்தருடைய பிள்ளைகள். அவர் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் தான் அவர், கர்த்தர் என்று சொல்லி இருக்கும். அதைத்தான் ஆபிரகாம் இந்த நாட்கள் என்ன செய்தார்னு சொன்னால், இல்லாததை இருக்கிறதாக விசுவாசித்த ஆபிரகாம், அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் இந்த நாட்களை என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அங்கே வேதம் பாருங்கள் 18:11-18, எபிரேயர் 11:18, இப்படிப்பட்ட வாக்குத்தங்களை பெற்றவன் மரித்தோர்லேருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. அப்ப பாருங்கள், அப்ப ஆபிரகாமுக்கு என்ன காரியம் தெரியும், ஆண்டவர் கட்டாயம் ஈசாக்கு மரித்தாலும் அவரை எழுப்புவார், ஏனென்றால் வானத்து நட்சத்திரங்களும் கடற்கரை மணலை போலும் உன்னுடைய சந்ததி பெருகும் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தம் அங்கே ஐயா, ஈசாக்கு இல்லாம அந்த வாக்கு தத்தம் எப்படி வரும் நீ கவனிக்கலாம். வருமான கத்தோட வாருங்கள், ஆகார் மூலமா இந்த நாட்களை இஸ்மவேல் மூலமா வர்றதல்ல, வேதத்தை வார்த்தையை நீங்கள் பார்க்க வேண்டும், சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் பிறக்கிற பிள்ளை மூலமா தான் அந்த ஆசீர்வாதம் இந்த நாட்களில் செயல்படுமே ஒழிய ஆகார் வழியாக செயல்படாத அருமையான கத்தோட. முடிந்து விட்டது காரியங்கள் முடிந்து விட்டார். இப்பே இந்த இடத்துல என்ன காரியம் சொன்னால், இந்த வாக்கு தத்தம் தேவன் கொடுத்தது, அப்படியானால் மரித்ததற்கு பின்பாக என்னுடைய புள்ளையை பலி கொடுத்து புள்ளையை பலியிடப்பட்டாலும் தேவன் என்னுடைய புள்ளையை எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்திலே ஆபிரகாம் ஒரு விசுவாசம் வைத்தான் என்று சொல்லித்தான் இந்த வார்த்தையில இந்த நாட்களை பார்க்கிறோம். வரிமான கத்தோட பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிற இந்த 11:17 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கத்தோட வார்த்தை இந்த நாட்களை இப்படியா சொல்லு, நாங்கள் வாசிப்போம். 17 நான் மீண்டும் வாசிக்கிறேன், 17:19 வாசிக்கிற வேளையிலே, தனக்கு ஒரே மரானவனையே பலியாக கொடுத்தான், மரித்தோழ்ந்து அவனை அங்கே பாவனையாக திரும்பவும் பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வரிமான கத்தோ, அப்ப தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தெளிவாக திட்டமாக இந்த நாட்களை நிறைவேற்றினு பார்க்கணும். சங்கீதம் 16:10 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்க என்னோட கூட சங்கீதம் 16:10 அங்கே 10 பார்க்கிறேன், என் ஆத்மாவை பாதாளத்திலே விட்டீர், உம்முடைய பரிசுத்தவான்கள் அழிவை காண விட்டீர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தருடைய வேளையிலே பாருங்கள், அங்கே பரிசுத்தவான்களுடைய அழிவை இந்த நாட்களை அவர் காண மாட்டார். அருமையான கத்தருடைய வேளையிலே அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லுகிற நாட்களில் சரியான நெருக்கங்கள் வரும், பாதாளத்துக்கு கிட்ட போற அளவுக்கு நெருக்கம் வரும். ஆனாலும் இந்த நாட்களில் நாங்கள் தேவனோடு இருப்போமா இருந்தால் அந்த கடைசி செக்கல்ல ஆண்டவருடைய கரம் அப்படியே இழுத்து தூக்கும். ஐயா சில பேரை பாருங்க, தண்ணியில சில தண்ணிக்குள்ள ஓட்டருக்குள்ள தண்ணிக்கு தாண்டுவாங்க, அது கடலுக்குள்ளேயும் இந்த கடைசி நேரத்துல பாருங்க, சில பேர் போய் அந்த கையை கொடுத்து நிற்கிறதுல ஒரு பெரிய அந்தரமா அந்த மூச்சு இதுன்னு கரை ரெண்டு கையையும் பிடிச்சிருவாங்க, விடமாட்டாங்க, அந்த கையை வந்துச்சுன்னா விடமாட்டாங்க, கடைசியில என் கையை என்ன அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கி அவரை தூக்கி இதுண்டு கடவுளேன்னு சொல்லிப்பட்டிருப்பாங்க. அதே விதமாக தான் இந்த கடைசி செக்கர்ல தான் என் ஆண்டவர் ஹெல்ப் பண்றவரையா ஆண்டவர் பாப்பாரு, அதனால அந்த விசுவாசம் சோதிக்கப்படுது. அருமையான கத்தோட பிள்ளைகள், கடைசி நிமிஷம் அருமையான கத்தோட பிள்ளைகள், அப்ப இந்த கடைசி நிமிஷம் மட்டும் இந்த நாட்களிலே ஆண்டோடைய காரியத்துக்காக இன்றைக்கு நாங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இங்கே வேகம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆண்டவர் இந்த நாட்களிலே கடைசி நிமிஷங்களிலே இந்த நாட்களிலே நம்மை அங்கே தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:24 இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. பாருங்கள் நான் வாசிக்கின்றேன், 2:24 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இங்கே சொல்லப்படுகிற காரியம் அதாவது தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார், அவர் மரணத்தினாலே இந்த நாட்களிலே அதாவது கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது, அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் எனது வலது பாரசத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுது. அப்ப தாவீது ஆண்டவுடைய அந்த பாடுகள், ஆண்டவுடைய காரியங்கள், ஆண்டவுடைய உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் தெளிவாக அந்த நாட்களிலே ஏற்கனவே ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி, ஒரு வெளிப்பாடு மாதிரி சங்கீத புஸ்தகங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டு வைத்திருக்கிறதை பார்ப்போம். சங்கீதம் 22 எடுத்து வாக்கி பாருங்க, ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலேயே தேவன் தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தது. அப்படி என்றால் ஆண்டவர் எதை நினைக்கிறாரோ அதை தாவீது நினைத்துக் கொள்வார். அதைத்தான் ரொம்ப எனக்கு கத்துடைய பிள்ளைகள் பாருங்கள், தாவீது என்ன செய்கிறான்னு சொன்னால், சரியப்பா அங்கும் இங்கும் ஓடி திரிகிறோம், ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்டுவோம்னு சொல்லி, என்னத்தை ஆலயத்தை ஆண்டவருடைய கட்டுவோம்னு சொல்லி இவர் ஆயத்தப்படுத்தி எல்லா காரியத்தையும் தாவீது செய்கிறார். ஐயா, எல்லா மரங்கள் பனிமுட்டுகள் லேபனால இருந்து எல்லா இடங்களிலும் இந்த நாட்களில் வருகிறது, எல்லா காரியங்களும் ரெடி. ஆனாலும் ஆண்டவர் பேசுற தாவீது, ஜவாப்பா உன்னுடைய கைகள் போருக்கு போய் ரத்தம் பறந்து, அதாவது ரத்த கரைகள் படிந்திருக்கிறது, அதனாலே நீ அல்ல உன்னுடைய மகனே இந்த நாட்களே இந்த ஆலயத்தை கட்டுவான், சாலமோனே கட்டுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தாவீது அந்த இடத்துல பாருங்களா, அப்படியே எல்லாவற்றையும் அந்த தாவீது தான் கட்டுகிற அந்த காரியத்தை இந்த நாட்களை திட்டத்தை விட்டு விட்டு சாலமோனத்துல இந்த நாட்களை ஒப்பு கொடுக்குற அருமையான கத்துடைய. அப்ப சாலமோன் அந்த ஒரு வயசு வரும் வரைக்கும் அந்த கிடைக்கப்பட்ட பொருளை எல்லாம் சேர்த்து இந்த நாட்களே வருகிற வேளையிலே தேவன் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சாலமோனோட இந்த நாட்களை பேசுகிறார். சாலமோன் ஜீவம் பண்ணுகிற வேளையிலே தேவன் ஞானத்தை கொடுக்கிறார் ஐயா கத்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இதுதான் இந்த தேவனுடைய வழிபடும் தேவனுடைய காரியம் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறமையான கத்தருடைய பிள்ளைகளை. இப்ப வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களே அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது. லூக்காவின் புத்தகம் 14 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கத்துடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 14 அதிகாரத்திலே 13 வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கின்றேன். லூக்கா 14 அதிகாரத்திலே 13 வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்னவென்றால், நீ விருந்துண்ணும் போது ஏழையையும் ஊனரையும் சப்பானியின் குடைகளையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதுவும் போக அந்த தொடர்ந்து இந்த நாட்கள் இந்த வசனத்தை வாசிக்கிற வேளையில் அருமையான கத்தோட பிள்ளைகளே இங்கே வேதம் சொல்லுகிறது. 14:20 வசனத்திலே பார்க்கிற வேளையிலேயே 20 அதிகாரத்திலே 35 வசனம் சொல்லுகிறது. இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது, நாங்கள் வாசிப்போம். இங்கே இப்படி எப்படி சொன்னால் பாருங்கள், மறுமையையும் மரித்தோர்லிருந்து எழுந்திருக்க தக்கதலையும் அடைய பாத்திரனாக எண்ணப்படுகிறவர்களே பெண் கொள்ளுவதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்கள் இனி மறிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர்த்தெழுதல் பிள்ளைகளானபடியினால் தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பார். இப்ப பாருங்கள், மறித்தவர்கள் உயிர்த்தெழுகிற வேளையிலே எந்த சரீரம் கொடுக்கப்படுகிறது, இதை நாங்க பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சரீரம் தேவதூதர்களின் சரீரம் இந்த நாட்களே கொடுக்கப்படுகிறபடியினால் வேதம் சொல்லுகிறது, தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாம் அங்கே தேவதூதர்களுக்கு பிள்ளைகளாம் இருப்பார்களாமா என்று சொல்லப்படுறது. அன்றியும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள் என்பதை மோசே முச்சடியை பற்றிய வாசகங்களை காண்பிக்கிறார். எப்படி எனில், கர்த்தரை ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோவின் தேவன் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் ஜீவனுள்ளோரின் தேவனாயிருக்கிறார், எல்லாரும் அவருக்குள் பிழைத்திருக்கிறீர்களே என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த இடத்திலே அங்கே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கருமையான கத்துடைய. அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், இந்த வேத வார்த்தை படி பார்க்கிற வழியிலே ஆகையால் வசனங்கள் இந்த நாட்களிலே வருங்கால சரீர உயிர்த்தெழுதலை பற்றி இந்த நாட்களிலே போதிக்கின்றது என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப இந்த கடைசி காலத்திலே பார்க்கிற வழியிலே எப்படியாக இந்த காரியங்கள் இந்த நாட்களிலே நடக்கும் என்பதை நாங்கள் குறித்து இந்த நாட்களை சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே வேதத்திலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கத்துடைய பிள்ளைகளே திருப்பிக் கொள்ளுங்கள், என்னோடு கூட வெளிப்படுத்தின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்ற வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் வாசிக்கின்றேன். 20 வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையிலே, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றி சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்மாக்களையும் மிருகத்தினுடைய அதன் சுரூபத்தை வணங்காமலும் தங்கள் நெற்றிகளில் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை இந்த நாட்களை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 அரசாண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை 6 வசனம் மட்டும் பாருங்கள் எப்படி என்று சொன்னால், முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான், பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிறான். இவன் மேல் இரண்டாம் மரணமுக்கு மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியர்களாக இந்த நாட்களை இருப்பார்கள் சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், சமுத்திரம் தன்னில் உள்ள மரித்தோரை ஒப்பு கொடுத்தது, பாதாளமும் மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை இந்த நாட்களை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியையின்படியே இந்த நாட்களே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே பார்க்கிற பிள்ளைகளே, சரீர உயிர்த்தெழுதலின்படி இந்த நாட்களே முடிவிலே என்ன நடக்கும் என்பதை குறித்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே அங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே மரித்தோர்கள் கடைசியாக இந்த நாட்களிலே உயிர்த்தெழுதல் அடைவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. தகப்பனே, இந்த நாளிலும் நீங்கள் தாமே கூட இந்த நடத்தி வந்த அந்த கிரிவைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே, அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக சூத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த சரீர உயிர்த்தெழுதலுக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரும் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக இந்த நாட்களே அவர்களை மாற்றும்படியாக செபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, தேவரீர் அடியனோடு கூட நீங்கள் நடத்தி வந்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு சூத்திரம். மகிமையும் கனமும் துதியும் போலும் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறேன். சீவள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். பேசுறோடையா.
1: ஆமேன் ஆமேன். என்ன தலைப்பு கொடுக்கறீங்க ஐயா?
2: சரீர உயிர்த்தெழுதல் ஐயா.
1: சரீர உயிர்த்தெழுதல், ஆமேன். அந்த தலைப்பின்களே இந்த வேளையிலும் வேத பாடத்தோடு இணைந்திருந்தீங்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் சித்தமான நாளே நாளிலே இதாக மக்கள் இவர் நிகழ்ச்சியில் இணைவோம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியா. காட் பிளஸ்
2: நினைக்கிறேன்.
1: ஆமே, நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாங்கள் அருமையான உலக இதுவரை நேரம் எங்களுடன் வேதபாட நிகழ்ச்சியிலே சுவிசேஷர் எட்வின் வானரர்கள் யோமன் தேசத்தில் இணைந்து கத்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தார். வேத பாடத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராங்க. வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையில் முன்னே இருப்பது வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோமா. ஆமேன். 1:30 எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்தன் அம்மா அவர்கள் ஜெப வேளையில் இணைவார்கள்.
0: அங்கு 42 25 26 27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460.
3: டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.

0: வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: நேற்றும் இன்றும் என்றும் ஆறாத எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலையிலேயே ஒவ்வொரு நாளும் நேரங்களுக்கு தந்து வருகிற புது கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுவதும் உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய பணியிலே நீர் கொடுத்த புதிய உறவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய நண்பர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். புதிய உடன் ஊழியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தன்னார்வமாய் கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு பெறுகிற பல சகோதர சகோதரிகளை கர்த்தர் எங்களுக்கு அறிமுகம் செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலேயும் புதிது புதிதாக நீர் தந்த நேயர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல்வேறு பின்னணியத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை ஆவலோடு கேட்கும்படியாய் அவர்கள் புதிதாக வானொலி பெட்டியை வாங்கி இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிறார்கள், அவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கைக்கு என்றென்றும் பயனுள்ளதாய் அமைய தூய ஆவியானவர் அவர்களுக்கு துணை செய்வீராக ஆண்டவரே. கடந்த வாரங்களிலே நடைபெற்ற டிரான்ஸ்வல் ரேடியோவின் கூடுகைகளிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே உமக்காக செய்ய தீர்மானித்திருக்கிற காரியங்களை உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் முழு முயற்சியோடும் செய்ய கர்த்தர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் குறிப்பாய் எங்கள் குடும்பங்களில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பரலோக ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர்கள் சென்றடையத்தக்கதாக ஒவ்வொரு நாட்களையும் காலங்களையும் பயன்படுத்திக் கொள்ள உதவி செய்தலும். எல்லா விதமான பாவ பழக்க வழக்கங்களுக்கும் நீரே விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நல்ல நண்பர்களை அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டே நெசவு தொழில் செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பங்களின் தேவைகளை சந்தியும் அவருடைய பணியின் முன்னேற்றத்திற்கு தேவையான அத்தனை காரியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு வகுத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் திருமணத்திற்காக காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஏற்ற துணையை ஏற்ற நேரத்திலே கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பல மாதங்களாக பல வருடங்களாக கூட காத்திருந்து சோர்ந்து போன நிலைமையில யாராவது இருப்பார்கள் என்றால் கர்த்தர் இந்த காலகட்டங்களிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுதேச ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். யாரும் அவர்களை உற்சாகப்படுத்தாவிட்டாலும் ஆத்தும பாரத்தினாலே உந்தி தள்ளப்பட்டவர்களாக கிராமம் கிராமமாய் சென்று இயேசுவின் அன்பை அறிவிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வல்லமையை அநேகருக்கு கொடுக்கும் கிருபையை தாரும். பற்பல கிராமங்களிலே தூரமான இடங்களிலே சபை நடத்தும் போதகர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆத்தும பாரத்தோடு அவர்கள் செய்கிற ஊழியத்தினாலே அந்த திருச்சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்தத்திலே வளர கனி உள்ளவர்களாய் வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எனவும் இந்த நாட்களிலே சத்தியத்தை விட்டு வழி விலகி செல்லுகிற ஊழியக்காரர்களையும் உடைய சன்னியானத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியபடி அறிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ள வேண்டியபடி புரிந்து கொள்ளவும், தேவையில்லாத உலக காரியம்

வழிநடத்தலை அவர்களுக்கு தாரும், உம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கு தாரும், உம்முடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு தாரும். பிள்ளைகள், பேர பிள்ளைகள் அவர்களை நேசிக்கவும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷத்தோடு செய்யவும் கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் பற்பல விதமான வேதனைகளின் மத்தியிலே இருப்பவர்களுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா. நீரே அவர்களுக்கு தேவையான அற்புதமான சுகத்தை தாரும், ஆறுதலை தாரும், சமாதானத்தை தாரும், வேதனை நீங்கி சுகத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் கர்த்தருக்காக தியாகம் செய்த சகோதர சகோதரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆத்ம பாரத்தோடு கூட, எப்படியாவது அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட, மிக தியாகத்தோடு உடைய ஊழியத்திற்கு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களிலேயும் நீ பல்வேறு இடங்களிலே கொடுத்த மழைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்திலேயும் கெடுதல் மழை இல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். இன்னமும் மழை பெய்யாத இடங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாமும் தரிக்கப்பட்டவர்கள் செய்யும் பாவங்களை பாராதபடி அவர்கள் மனம் திரும்ப செய்து அந்த இடங்களிலே நல்ல மழையை கர்த்தர் கட்டையிட வேண்டும் என்று கேட்கிறோம். நிலத்தடி நீர் மட்டம் உயரத்தக்கதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை எங்கள் காலத்திலே நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற சகோதர சகோதரிகளோடு நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். இந்த புதிய வருடம் முழுவதும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.

0: அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தை நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியை நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். கிறிஸ்து உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்திய இந்த பலிபீடம் பரலோகத்தில் காணப்படுகிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இயேசுவின் இரத்தம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலேதானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் என்று எபிரேயர் 9:23-24 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். இங்கே கூறப்பட்டிருக்கிற ஆத்மாக்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதனை இவ்விதமாக கூறுகிறார். கவுனிங்கள் லூக்கா 11:50-51 வசனங்களை வாசிக்கிறேன். ஆபேலின் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்க தரிசிகளுடைய இரத்த பலியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்கிறது. நிச்சயமாகவே இந்த சந்ததியினிடத்தில் அது கேட்கப்படும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இவர்களோடு கூட மகா உபத்திரவத்தின் காலத்தில் கொல்லப்பட்டவர்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். உலக ஜனத்தொகையில் 1/4 அழிக்கப்பட்டு போகும் என்று ஏற்கனவே பார்த்தோம். அவர்கள் பழைய ஏற்பாட்டின் திடமான அடித்தளத்தில் நின்று கொண்டு தேவனுடைய பரிசுத்த சட்டத்தின் அடிப்படையில் நீதி கேட்கிறார்கள். தொடர்ந்து வசனம் 11 பாருங்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. மகா உபத்திரவ கால பரிசுத்தவான்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடும் கூட இரண்டாவது உயிர்த்தெழுதலுக்கு சேர்க்கப்பட வேண்டும். 6வது முத்திரை உடைக்கப்படுவதை குறித்து தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். கோபாக்கினை நாள் வந்துவிட்டது. கவனிங்கள் வெளிப்படுத்த சேஷம் 6:12-13 வசனங்கள். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. இது மகா உபத்திரவ காலத்தின் கடைசி பகுதியின் ஆரம்பம் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. மகா கோபாக்கினையின் நாள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. மகா உபத்திரவ காலம் இயற்கையின் எழுச்சிகளில் ஆரம்பமாகி அவற்றிலேயே முடிவடையும். முதலாவதாக மகா உபத்திரவத்தின் ஆரம்பம். இதை குறித்து யோவேல் 2:30-31 வசனங்களிலேயும் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2:20 வசனத்திலேயும் நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக மகா உபத்திரவத்தின் முடிவு. இதை குறித்து யோவேல் 3:9-17 வசனங்களிலேயும் ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13:9-13 வசனங்களிலேயும் ஏசாயா 34:4 வசனங்களிலேயும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:29 வசனத்திலேயும் நாம் பார்க்கலாம். பூமி அதிர்ச்சிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது மகா உபத்திரவத்தின் நிறைவேறுதல் அல்ல. இது மகா உபத்திரவ காலத்தில் இடம்பெறும். ஆனால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பூமி அதிர்ச்சிகளினால் பூமியின் ஜனத்தொகையில் ஒரு பகுதி குறைந்துவிட்டது. நமது நடமாடும் பூமி என்னும் புஸ்தகத்திலே பேராசிரியர் டேலே என்பவர் இவ்விதமாக எழுதுகிறார். கவனியுங்கள், கடந்த 4000 ஆண்டுகளில் 13 கோடி உயிர்களை பூமி அதிர்ச்சிகள் விழுங்கிவிட்டது. மிகவும் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தின சேஷம் 16:18 வசனத்திலும் சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின, பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இங்கு பயங்கரமான ஒரு காட்சி கூறப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் இந்த பூமி அதிர்ச்சியின் நிறைவேறுதல் அல்ல. தேவனுடைய வார்த்தைகள் கூறுகின்றபடி இவைகள் நிறைவேறும். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 6:14 வாசிக்கிறேன். வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. இதனை அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை நாம் நாகும் 1:5 மீண்டுமாக வெளிப்படுத்தின விசேஷம் 20:11 பார்க்கலாம். வசனங்கள் 15-17 கவனியுங்கள். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்துக் கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். இந்த பூமியில் உள்ளவர்கள் பாறைகளிடத்திலும் மலைகளிடத்திலும் தங்களை மறைத்துக் கொள்ளும்படியாகவும் தங்கள் மேல் விழ வேண்டும் என்றும் வேண்டுதல் செய்கிறார்கள். எது நின்று மறைந்து கொள்ள விரும்புகிறார்கள்? ஆட்டுக்குட்டியானவரின் மகா கோபாக்கினையின் நாளுக்கு மறைந்து கொள்ள விரும்புகிறார்கள். அடுத்ததாக ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம். தேவனின் கோபம் என்பது கர்த்தரின் நாள். இந்த நாளை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் கூறிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். பூமியின் மேல் வரப்போகும் அந்த நாள் இனிமேல் வரப்போகிறது. இங்கு அது ஆட்டுக்குட்டியானவரின் கோபம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கோபம் என்றால் என்ன? ஆட்டுக்குட்டியானவர் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. சாந்தத்திற்கும் அமைதிக்கும் பெயர் பெற்ற ஆட்டுக்குட்டி கோபமடையாமலே இருப்பதில்லை. ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரையிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி என்றே கூறப்படுகிறார். அப்போஸ்தலனாய் யோவான் அவரை உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவின் தன்மைகளை கொண்டதாக இருப்பதனாலோ அல்லது பலியிடப்பட வேண்டும் என்பதனாலோ ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுக்கவில்லை. கிறிஸ்துவை குறிப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு மிருகத்தை சிருஷ்டித்தார். ஆடு சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னதாகவே கிறிஸ்துவே உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு உண்மையா இருக்கிறது இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் ஆட்டுக்குட்டியின் குணாதிசயங்கள் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சாந்தமுள்ளவர். கவனியங்கள், மத்தேயு 11:28-29 என்ன சொல்கிறது? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து நற்பண்புள்ளவராக இருந்தார். தொடர்ந்து மற்றும் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். மார்க்கெழுதின சுவிசேஷம் 10:14 பாருங்கள். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு தீங்கு விளைவிக்காதவர். ஆட்டுக்குட்டிகளை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஒருபொழுதும் நமக்கு சொல்லப்பட்டதில்லை. ஆனால் நாய் ஜாக்கிரதை என்று எழுதப்பட்டிருக்கிற அநேக அறிவிப்பு பலகைகளை அநேக வீட்டின் தலைவாசலிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஆட்டுக்குட்டி ஜாக்கிரதை என்று ஒரு இடத்திலேயும் எழுதப்பட்டதில்லை. இயேசு தாழ்மை உள்ளவராக இருந்தார். கிறிஸ்து தன்னுடைய சீடர்களின் கால்களையும் கழுவினார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முன்மாதிரியான வாழ்க்கையாக, வெற்றியின் வாழ்க்கையாக அமைந்திருந்தது. அவருடைய வாழ்க்கை அழகிய பூவின் நறுமணத்தைப் போல நறுமணம் வீசுவதாக இருக்கிறது. அவர் இந்த பூமியிலே தங்கியிருப்பது ஆசீர்வாதம். அவர் பரலோகத்திற்கு சென்றதும் ஆசீர்வாதம். இயேசுவை விசுவாசிக்காத இந்த உலகம் கூட அவரது வாழ்க்கையை மாதிரியாக ஏற்றுக் கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். ஆதியாகமம் 22:8 அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றான். தேவன் தன்னையே ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் கோபம் என்பது என்ன? தேவனுடைய மனிதனுக்கு கோபம் அந்நியமானதுதான். தேவன் நல்லவர்களை நேசிக்கிறார், பொல்லாதவர்களை வெறுக்கிறார். நீயும் நானும் வெறுப்பது போல அவர் வெறுப்பதில்லை. தேவன் பழி வாங்குகிறவர் அல்ல. தேவன் நீதி உள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர். தனக்கு எதிர்மாறானவைகளை அவர் வெறுக்கிறார். யெகோவா யுத்த புருஷன். அவர் வல்லமை உள்ளவரும் பலமுள்ளவருமாக இருக்கிறார். அவர் யுத்தத்தில் வல்லவர். சுவிசேஷம் தேவனின் கோபத்தை வெளிப்படுத்துகிறது. ரோமர் 1:18 என்ன வாசிக்கிறோம்? சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தை பாருங்கள். அது ஏற்கனவே தேவனின் கோபத்தை, தேவனின் நியாய தீர்ப்பை வெளிப்படுத்துகிறதாயிருக்கிறது. கோபத்தையும் ஆட்டுக்குட்டியையும் ஒன்றாக சேர்ப்பது, தீயையும் தண்ணீரையும் ஒன்றாக கலப்பது போல இருக்கிறது இல்லையா? ஆனால் தேவனின் கோபாக்கினை அனைத்தும் ஆட்டுக்குட்டியில் வெளிப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில இருந்தபோது ஒரு சிறு சாட்டையை எடுத்து காசுக்காரரை ஆலயத்தை விட்டே விரட்டிவிட்டார். அவர் வீணான வார்த்தைகளை பேசவில்லை. இயேசு கிறிஸ்து மத தலைவர்களை விரியன் பாம்பு குட்டிகளே என்றும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே என்றும் கூறுகின்றார். அத்தி மரத்தை சபிக்கிறார். அது மட்டுமல்ல, மத்தேயு 11:21 கோராசீனே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ என்று கூறுகிறார். இயேசு எருசலேமை புறக்கணித்தார். ஆனால் அவர் அவ்விதமாக செய்தபோது அவர் கண்களில் கண்ணீர் வந்தது. இன்னமும் இயற்கையின் பலத்தை அடக்கி வைத்திருக்கிறார். அவற்றின் பலத்தை நியாய தீர்ப்பிலே பயன்படுத்துவார். பாவத்திற்கு விரோதமாக யுத்தத்தை தேவன் அறிவித்திருக்கிறார். மனு குலத்திற்கு இத்தகைய அழிவை ஏற்படுத்தியதை அவர் பொறுத்துக் கொள்வதில்லை. ஒரு நாளிலே ஆட்டுக்குட்டியானவரின் கோபம் வெளிப்படும். அவர் கோபம் கொண்டு தண்டிப்பதில்லை என்று சிலர் எண்ணுகிறார்கள். இல்லை பெரியமானவர்களே, சங்கீதம் 2:10-12 பாருங்கள். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கோபம் பெரிதாயிருக்க போகிறது. அவர் நேசிக்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் தொடர்ந்து நம்முடைய பாவங்களிலே நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நித்தியத்திலே அவர் நம்மை சேர்க்க போகிறதில்லை. அவர் கோபத்தினாலே அவர் தீர்மானித்த தண்டனையை நம்மேல் நிச்சயமாய் அனுப்புவார். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 7 கடந்து செல்வோம். இந்த 7 தேவன் இஸ்ரவேலில் கொஞ்ச பேரை முத்தரித்து புறஜாதிகளில் மீட்கப்பட்ட ஒரு கூட்ட மக்களையும் ரட்சித்தார் என்பதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் புரிந்து கொள்வதற்கு கடினமான புத்தகம் என்று பெயர் பெற்றுவிட்டது. இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட பல காட்சிகள் கூறப்பட்டிருக்கிறது. அதனை ஒருவரும் அறிந்து கொள்ள முடியாது என்று கூறப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் தர்க்க சாஸ்திரங்கள் அடங்கிய புத்தகமாக தன்னில் தானே பல பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஒரு பகுதியை எடுத்து அதில் கூறப்பட்டுள்ள அடையாளங்களை நாம தெரிந்து கொண்ட ஏதேனும் ஒன்றுடன் இணைத்து பார்ப்போம் என்றால் நிச்சயமாகவே அது பொருந்தாததாகவும் புரியாததாகவும் காணப்படும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகா உபத்திரவம் என்று சொன்ன காரியத்தை இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சபையானது இந்த பூமியிலே தனது பணியை முடித்து அந்நாட்களிலே கிறிஸ்துவுடனே கூட பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பின்பு உள்ள காலத்தை குறித்து சிந்திக்கிறோம். 2 Peter 1:20 பேதரு, வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது ஏதாவது ஒரு வசனத்தை இங்கொன்றும் அங்கொன்றுமாக அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு தீர்க்க தரிசனம் முழுவதையும் விளக்க முற்படுவது தவறானதாகும். வேதாமத்திலே வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புத்தகமாக இருக்கிறது. பள்ளியிலே கணக்கு பாடம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒன்றுடன் ஒன்றை கூட்டினால் 2 என்றுதான் படிக்க ஆரம்பிக்கிறோம். கடினமான கணக்குகளை முதல் வகுப்பிலே ஆரம்பிப்பதில்லை. அப்படியே வெளிப்படுத்தின விசேஷமும் வேதாமத்தின் கடைசி புத்தகமாக இருப்பதனால் அதற்கு முந்தைய 65 புத்தகங்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்படி படிக்கும் பொழுது இந்த புத்தகம் மிகுந்த அர்த்தமுள்ளதாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, இப்பொழுது யோவான் மகா உபத்திரவ காலத்தை குறித்த விளக்கத்திற்குள் செல்கிறார். ஒலிவ மலை சம்பாஷணையை தவிர, அதாவது மத்தேயு 24 அதிகாரம் 25 அதிகாரங்களை தவிர, வேதாமத்தின் வேறு எந்த ஒரு பகுதியிலும் விளக்கமாக கூறப்படாத மகா உபத்திரவத்தின் காலத்தை குறித்து பார்க்க போகிறோம். யோவான் அதனை மேலும் விபரமாக கூறி மேலும் பல தகவல்களையும் தருகின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியதின் அடிப்படையிலேயே யோவானும் கூறுகின்றார். நீங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு வரும் முன்பதாக மத்தேயு 24 அதிகாரம் 25 அதிகாரத்தை வாசித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கும். தொடர்ந்து இதை குறித்து நாம் அடுத்த அதிகாரத்திலே தியானிக்க இருக்கிறோம். நாம் சிந்தித்த வேத பகுதியிலே நம்முடைய உள்ளத்திலே நாம் திட்டமாக பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், அமைதலான ஆட்டுக்குட்டியானவர் ஒரு நாளிலே கோபப்பட போகிறார். அவருடைய முழு கோபத்தையும் உலகம் பார்க்க போகிறது. எனவே அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்புள்ளவர், அன்புள்ளவர், அன்புள்ளவர் என்று மட்டும் நீங்கள் நினைத்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அது தவறானது. அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவத்தை குறித்து நியாயத்தை சொல்கிறார்.
1: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. God bless you. Amen.
2: God bless you. Amen. Amen. அன்பங்கிருவையும் ரத்தம் நிறைந்த பரிசுத்த தேவனே, இந்த நேரத்துக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளை நாங்கள் காண செய்த மட்டத்தை கிருபைக்காக நன்றி ராஜா. உங்களோட கிருபையும் இரக்கமும் தான் எங்களை தாங்கி நடத்துறது. அந்த எங்கள் மேல் வைத்திருக்கிற இந்த கிருபையும் இரக்கத்துக்காக உங்களை நன்றி உள்ளதோடு, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இவனுள்ள ஜீவாதிபதியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இவ தண்ணீரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இவ விருட்சமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உறங்காமல் தூங்காமல் காக்கிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாதி கத்தாவே தேவாதி தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டு படைத்த, எல்லாவற்றையும் நல்லதென்று படைத்த எங்கள் நல்ல தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு பகல் பகலில் ஆண்டவரே சூரியனே, இரவில் ஆற சந்திரனையும் தந்த உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுத்தவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் காலு ஊன்று நிக்கத்தக்க பிளனை தந்து எங்களை பிளவினத்திலும் நீங்க பலனா இருக்கிறதுக்காக, உங்களை வலப்பக்க நிழலா எங்களை தாங்கிறதுக்காக, உங்களோட நீதியும் விளக்கறதுனால எங்களை நடத்துறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கற்றவர்களுக்கும் தனித்தவர்களுக்குமான தேவனே, மாறாத உறவச்சம் இல்லாத அன்பை வைத்திருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கதாவே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் யாவருக்கும் சமீபமாயிருக்கிற தேவனாயிருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்க அன்றைய தேவனே நீங்கள் எங்களோட தாழ்வாள்களை வாசலின் தாழ்வாள்களை பிளப்படுத்தி ராஜா, ஆண்டவரே சந்ததி சந்ததிகளையே நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுமே, சக்கின் தேவனும், யாக்கோவின் தேவனுமே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான ஒரே தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உடவெல்லம் உள்ள கிரியைகளுக்காக உங்களை துதிக்கிறோம். செங்கடல பிடித்தவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எரிகோ மதுல விழுத்தினவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுக்கு துதி உங்களுக்கு கொடுக்கிற துதிய கனத்த மகமையை உங்களாகிய நாங்கள் எதுக்கும் கொடுத்து விடாதபடி எங்களை காத்து கொண்டு வார திரிய குமாரந்தர் தாவியானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரையும் உங்களோட சாயலாக உறவெல்லாம் உறவச்சம் இல்லாமல் படைத்ததேவன் ஐயா, இயேசுவே உங்களோட உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்த தாப்பினை உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டுமல்ல பாகங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பாவங்களை செய்துவிடாதபடி பாவங்களை கண்டு கண்டு விலகத்தக்கதாக, இந்த உலகத்தில் ஆண்டவரே சாட்சியாக இருக்கத்தக்கதாக எங்களை வழிநடத்தி கொண்டு வர பெருசுத்தாவியானவரே உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி ஐயா. நன்மை மூலனே உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சங்கம மொழியலையில் நின்றிருக்கத்தக்க இந்த சலாக்கியத்தை தந்ததுக்காக நன்றி ராஜா, நன்றி. விண்ணப்பங்களை கேட்கிறவரே உங்களுக்கு நன்றி. எங்களோட கண்ணீரலை காண்கிறவரே உங்களுக்கு நன்றி ராஜா. எங்களோட கண்ணீரை எல்லாவற்றையும் துருத்தியும் சேர்த்து வைத்து பதுகாரங்கள் இவன் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தேவனே, இந்த நேரத்தில் இந்த சங்கம மொழியலையே நீங்க இது பிறகாலமும் தரதாமதம் ஒன்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீங்க தொடக்கின ஊழியத்தை ஐயா அப்பா நீங்கள் ஆண்டவரே செம்மையாக சாட்சியாக நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. எத்தனை வருஷ காலமாக நீங்கள் இதை நடத்தி கொண்டு வாரீங்கள், எத்தனையோ பிள்ளைகளுக்கு இதை ஆசீர்வாதமாக்கி கொண்டு வாரீங்கள் ஆண்டவரே. இருந்த இடத்திலிருந்து கூட சுதிகளை ஆண்டவரையும் கூட ஆசீர்வாதங்களையும் கூட வார்த்தைகளை பாடல்களை செய்திகளை கேட்கத்தக்கதாக நீங்கள் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக. நீங்க தொடக்கின ஊழியம் நீங்க நடத்தி கொண்டு வாருங்க, நீங்க நடத்த வல்லவர். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். கால தொடங்கி வர நேரம் நீங்கள் நடத்தின கிருபைக்காக நன்றி. அந்தந்த பிள்ளைகள் வந்து சாட்சி கூடாகவோ பாடலுக்கூடாக துதிக்கூடாக உங்களை செய்தி கூடாக உங்களை மகமப்படுத்தினார்களோ அவர்களுக்கு இப்படி சந்தர்ப்பத்தை நீங்க கொடுத்து உங்களை மாமப்படுத்த கிடைத்தது என்று நன்றி உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, நச்சதிய மற்றவர்களுக்கு பெறப்பறவர்களாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். இன்னும் உங்களோட பிள்ளைகளுக்கு வாஞ்சியை கொடுத்து இதில் ஐக்கியப்பட்டு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக, எல்லாவற்றுக்கு மேலாக இதில் ஐக்கியப்பட்டு உங்களோட செய்திகளை நச்செய்திகளை பொக்கிஷங்களை கேட்கத்தக்கதாக நினைப்புகளை நீங்க கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வாருங்கள், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட வசதியை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி உள்ளவர்களாயிருந்து இதில் ஐக்கியப்படும் ஒவ்வொருவரும் உங்களை மாமப்படுத்தும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சியாக இருந்து ஆண்டவர் உங்களை மாமப்படுத்தங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக நீங்க பாவித்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இத்தனை வருஷ காலமாக உங்களுக்கு பிள்ளைகள் நடத்தத்தக்கதாக அவளுக்கு கொடுத்த அந்த பொறுப்புக்காக அழைப்புக்காக ஆண்டவரே, வழிநடத்தலுக்காக ஆலோசனைக்காக நீங்க கொடுத்த நேரத்துக்காக சுவல தைரியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். சகோதரனும் சகோதரியும் கைகோத்த வண்ணம் ஐயா, இதை இத்தனை வருஷ காலமாக இன்றைக்கு காலம் தொடங்கி இது வர நேரம் முடிவடைய நேரமும் நடத்தத்தக்கதாக நீங்கள் வல்லமையை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் ஐயா. சௌதரனையும் சௌகரியம் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. என்னும் அவர்களுக்கு நல்ல ஞானம் வல்லமை சுகல தைரியம் எல்லாம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து உங்களுடைய அன்பை என்னென்ன விதமாக இதில் ஐக்கியப்படுவதோடு பங்கிட வேணுமோ பங்கிடத்தக்கதாக நீங்கள் அவர்களை உங்களுடைய ஆயுதங்களாக நீங்கள் பாவித்து கொண்டு வரதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. அவளுக்கு கொடுத்தவங்கூட பிரச்சிப்பு நிச்சயத்துக்காக நீதியின் வசத்துக்காக நன்றி சொல்கிறோம். அது கூடாக இந்த சங்கம மொழியலையில் நடத்தத்தக்கதாக ஆண்டவரே, இத்தனை வருஷ காலம் நடத்தத்தக்க வழி நடத்தலை கொடுத்தது வேணும் ஆலோசனையை கொடுக்குற ஆலோசனை கத்தரே ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே என்னென்ன விதமாக புது புது விதமாக இதை வல்லமையாக நீங்க நடத்த வேணும் என்று விரும்புகிறீங்களோ அதுக்கும் வேண்டிய ஆலோசனையை கொடுத்து வழிநடத்தல கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா. மன வாஞ்சியை நீங்க நிறைவேற்றி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. கொடுத்த பிள்ளைகளுக்காக சந்ததி சந்ததி ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. மகளுக்காக நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே ஆசீர்வதிங்க மகளே, ஆசீர்வதிங்க பரிசுத்தாவியானவரே. இடகட்டி நீங்கள் ஆண்டு கொடுக்க கரங்கள் கனியலுக்குள்ளால் அவ உங்கள் ராஜ்யம் வளரத்தக்கதாக அவன் நீங்கள் ஒரு ஆயுதமாக வினந்து வினந்து பாவித்துக் கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனுக்காக, மருமகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர்களும் உங்களை நேசிடும் உதரத்திப்பை பெற்று சாட்சியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதா, குடும்பமாக உங்களை ஆராதித்து சபையிலேயே நிலத்திருந்து சாட்சியாக இருக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வண்ணடுத்தி கொண்டு வர்றது கிருபைக்காக, ஒளியுள்ள புலகளாக ஒளி உங்களோட ஒளி அவர்களில் வீசத்தக்கதாக வழிநடத்தி கொண்டு வர்றது உங்களுக்கு நன்றி நன்றி. பெருங்கால சந்ததியாக வாலிப சந்ததியை பொறுப்படுங்கிறாயா, அந்த வாலிப சந்ததியை நீங்கள் ஆட்கொண்டு ராஜாவே, பல பக்கமும் இடப்பக்கமோ அவர்கள் சாய்ந்து போகாதபடி தாத்தனே, அவர்களை நீங்க கூட நீதியின் விளக்கிறதுனால் வண்ணடத்தி கூட ஆட்சத்தின் நிச்சத்தால் போட்டு மூடி காத்து கொண்டு வாருங்கள். அதுக்காக உங்களை துடிக்கிறோம் ஐயா, துடிக்கிறோம். அன்பின் தேவனே, என்ன படித்து எங்க படித்து என்ன படித்து வர வேணும், படுத்தப்பட்டம் பெற வேணும் என்று நீங்கள் திரும்புறீங்க. உங்களோட சித்தத்தை அவளை வாழ்க்கையை நிறைவேற்றி ஆண்டவரே நல்ல சுவபல தைரியம் பாதுகாப்பு எல்லாவற்றையும் கொடுத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்கோ. அன்பின்றவரே விசேஷமாக மகனுக்காக மருமகளுக்காக வருகோம். அவருடைய கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்து அவர்களும் சாட்சியுள்ள பிள்ளைகளாகிய கல்வாரியாகியுள்ளே கால் ஊன்று நிற்கத்தக்கதாக காட்டு வந்தோ புசல் வந்தோ அசைக்கப்படாதபடி நிலத்து நிற்கத்தக்கதாக நீங்க வழிநடத்துற கிருபைக்காக, உங்களே அவருடைய குடும்பத்தை கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக நீங்க உங்களோட கிருபையை ஊற்றி வழிநடத்துறதுக்காக நன்றி. பரிசுத்தாவியானவரே விட கட்டி கொள்ளுங்க ராஜா, உங்களோட விரங்கங்களையதான் முடிச்சு ஊட்டி அலங்கரித்து கொள்ளுங்க தாப்பனே. உலக அலங்காரம் வேண்டாம் ஐயா, அதெல்லாம் மாயை மற, ஆனால் பரிசுத்தாவியானவரே உங்களோட அலங்காரம் ஆண்டவரே அதை போல ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை ராஜா. அதனால் விரங்கல்களை நாள் அபிஷேகம் பண்ணி அலங்கரித்து ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதத்துக்கூடாக மற்றவர்களும் கூட அறியாதவர்களையும் தொடக்கத்தக்கதாக உங்களோட அபிஷேகத்தினால் அவர்களை நிரப்பி நீங்க வழிநடத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். அன்பின் தேவனே, அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள், அந்த சௌரன் சௌரன் பாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம், இந்த சங்கமம் மொழியில் நடக்கும் சூழல் எல்லாவற்றையும் அப்பா பொல்லங்கன் வந்தபடி உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. சேனன் கத்தரையும் உங்களோட சேனைகளையும் அனுப்பி உங்களோட தூதர்களையும் அனுப்பி காத்து கொள்றீங்க, காக்க வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சேனன் கத்தரையும் உங்களோட பிள்ளைகளை உங்களோட தூதர்களையா ஆண்டு ஒன்றும் பின்னும் ஆண்டுகளே இருந்து வழிகாட்டுகளாக இருக்கத்துக்கதாக வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டுகளே இந்த சங்கம மொழிகளை முடி மட்டும் இரவு மட்டுக்கு நீங்கள் ஆண்டுகளே இதை தரதாமதம் என்று உங்களோட பிள்ளைகளுக்கு கூட ஆறார் வந்து பாடலோ செய்தியோ துதியோ துதிக்கூடாக உங்களை மகமப்படுத்த வேண்டும் என்று வாங்கித்தார்களோ அவர்கள் ஆண்டவரே வந்த நேரத்துக்கு சிறப்போடு செய்து முடிக்கத்தக்கதாக தங்களை தாழ்த்தி கூட நாமத்தை உயர்த்தி செய்வதை முடிக்கத்தக்கதாக ஆண்டவரையும் கூட கிருபியை ஊற்றி நீங்கள் நடத்த உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். இப்படி தருணம் கிடைத்ததே எங்களுக்கு உங்களை மாமப்படுத்த என்று அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டு எந்த விதத்திலும் பெருமை கொள்ளாதபடி தாழ்மை உள்ளவர்களாக உங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக கிருபை செய்யும். இந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கும் பரசாற்றி அறிவிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருந்தாலும் ஆண்டவரே வாங்கியோடு இருக்கிற பிள்ளைகள் இதில் தொடர்பு கொள்ளத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக பிரயாணம் பண்ண முடியாதவர்கள் இருந்த இடத்திலிருந்தே கேட்கத்தக்கதாக உங்கள் நச்செய்திகளை கேட்க நச்செய்தியை பெறப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் எடுத்து பாவீங்கோ ராஜா, எடுத்து பாவீங்கோ. உங்களால் முடியும் அம்பா, இந்த பொல்லாத காலத்தில் வாழ்கிறோம், எத்தனை விதமான நெருக்க நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டு உங்களை அறியாத மக்கள் உங்களை அறியத்தக்கதாக உங்களோட வருகை சமீபம் அப்பா, பொறுமையாக இருக்கிறீர்கள். எல்லாரும் உங்களை அறிய வேணும் என்று பொறுமையாக இருக்கிறீர்கள் தேவனே. ஆண்டு கூட அறியாதவர்கள் இந்த நச்செடிகளை அறியத்தக்கதாக ஆண்டு பெறசாற்றவர்களாக இருக்கத்தக்கதாக நீங்கள் தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எடுத்து பாவீங்க ராஜா. உங்களால் பாவிக்க முடியும், பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் இந்த நேரத்தில் பிளவினமாய் சுரவினமாய் இருப்பவருக்காக உங்கள் வருகிறோம். தயவாக இறங்கி அப்பா உங்களால் தான் அவர்களுக்கு நல்ல சோத்தை கொடுக்க முடியும். நீங்க சப்பானி எழுப்பின தகப்பன், குருகருக்கு பேரம் கொடுத்த தகப்பன், குஷ்டரோகிய சுத்தமாக்கின தகப்பன், இன்றைக்கும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன், இன்றைக்கும் ஆண்டவரே வரத வாரத்திலிருந்து பிறந்து வசிக்கொன்ற உயிரோடு இருக்கிற தகப்பனையா உங்களால் முடியும், உங்களால் முடியும். ஆண்டவரே புனியாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை. இப்படிப்பட்ட பாதரத்தோடு இருப்பவர்களுக்கு வைத்தரம வைத்தியம் ஆகிய உங்களோட அன்பு தேவை ஐயா, உங்களோட அரவணைப்பு தேவை அப்பா. உங்களால் தானுகளுக்கு உங்களோட காயப்பட்ட கருத்தை நீட்டி சொஸ்தத்தை கொடுக்க முடியும் என்ற விசுவாசத்தோடு இவர்களுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். உங்களோட ஊழியத்தின் காலமாக உங்களோட ஊழியத்தை செய்த பிள்ளைகள் மடங்கி போய் ஆண்டவிட வியாதியால் தீராத வியாதி என்று வைத்தியரால் கைவிடப்பட்டு இருக்கிறார்கள் ஐயா. அப்பா தொடுங்கோ தொடுங்கோ தொடுங்கோ, விசேஷமாக அந்த டேனியலை தொடுங்கோ ராஜா தொடுங்கோ. அந்த சபையில் இவ்வளவு ஊக்கமாக ஆண்டவரே அவரும் மனைவியுமாக ஊழியந்து செய்தவர்கள் இப்பொழுது முடங்கி போயிருக்கிறார் ஐயா. இந்த வயதில் இப்படிப்பட்ட வியாதி கடுமையாக ஆண்டவரே இருக்கிற உங்களுக்கு தெரியும். அவருக்காக நாங்கள் உங்கள்கிட்ட வேண்டுவது உங்களுக்கு தெரிந்த வாணிக்கும் நல்ல சுகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவரே அவருக்கு வேண்டிய கடமையை செய்யத்தக்கதாக நீங்க தூக்கி சுமந்து உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்த முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் படுத்து பட்டம் பெற்ற அந்த டாக்டருக்காக உங்கள் வருகிறோம் ஐயா. 4 வயது பிள்ளைக்கு தாய் தகப்பனே அப்பா கரத்தை நீட்டுங்கோ. அந்த தாய்க்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவ வீடு வந்த அந்த பிள்ளையோடு அந்த பிள்ளைக்கு தாயா இருந்து இருக்கத்தக்கதாக தொடர்ந்தும் அந்த கடமையை நீங்க கொடுத்த ஞானத்துக்கூடாக ஆண்டவர் உலக பிரகாரமாக கடமை செய்யத்தக்கதாக ஒரு சாட்சி உள்ள தாயாக இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா அவளை தூக்கி எடுக்க முடியும், தூக்கி எடுக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் ஆண்டவரத்தினையோ பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த சுகங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே அந்த லிடியா சகோதரிக்கு கொடுத்த சுகத்துக்காக நன்றி தகப்பன், நன்றி. ரட்னேஷுக்கு கொடுத்த சுகத்துக்காக உங்களுக்கு நன்றி. விஸ்வரமேசம் அதியாபன அவைகளுக்கு கொடுத்த சுகத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அன்பின் தேவனே, இன்னும் இந்த நேரத்தில் அந்த பிளவினமாக இருக்கின்ற லிலி மனோரனுக்காக உங்கள் அண்டையில் வருகிறோம். அவருக்கும் உங்களோட ஆண்டவரே காயப்பட்ட கருத்தை நீட்டி அந்த பூரத வெள்ளது தீராத வியாதி என்று டாக்டர் சார் சொன்னாலும் நீங்க தொட்ட குணமாக்க உங்களால் முடியும், குணக்கமாக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, உலகத்தில் எல்லா மக்களையும் உங்களோட சாயலாக சிருஷ்டித்தோம் ஐயா. என்னமெத்தனையோ பிளவீன விசேஷமாக ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஆண்டு ஆட்டிசம் என்று சொல்லி ஒரு பேரை சூட்டியப்பா, அவர்கள் சாதாரணமாக பாடசாலையில் படிக்க முடியாமல் சாதாரணமாக ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கும் அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எங்களுக்கு அறிந்த பிள்ளைகள், எங்களோட சம மத்தியில் இருக்கும் பிள்ளைகள், இன்னசன மத்தியில் இருக்கும் தாமிழ பிள்ளைகளுக்காக, இங்கு கனடா தேசத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்காக இருக்கும், உலகத்தில் எந்தெந்த பாகத்தில் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாது ஐயா. ஆனால் இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வாழ வழியை உங்களால் தான் அப்பா வகுத்து கொடுக்க முடியும். நல்ல அந்த பெற்றாருக்கு நல்ல பொறுமையை கொடுத்து இந்த பிள்ளைகளை நல்ல வழியில் வழிநடத்ததுக்கு ஞானத்தை கொடுத்து தேவ பயத்தோடு வளர்ந்தத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும் ஐயா. இந்த கிணத் சவரன் கிணத்தின் மகனுக்காக உங்களை வருகிறோம். சாமுவேல் என்ற சவர பிள்ளைக்காக வருகிறோம் ராஜா. யோயல் மார்க் என்ற பிள்ளைக்காக பிள்ளைகளுக்காக வருகிறோம். எனவே பிள்ளை என்னத்தினோ பிள்ளைகள் பெயர் தெரியாவிட்டாலும் இத்தனையோ ஆம்பளை பிள்ளைகள் இப்படி இருக்கிற நிறவாக படைத்தின் ராஜா ஆண்டவரே அவர்களுக்கு சமாதாயத்தில் போய் பாடசாலையில் படிக்க முடியாத பிளவீனம் அப்படியெல்லாம் தோடு கஷ்டப்படுகிறார்கள். எந்த இந்த பிள்ளைகளுக்காக உங்களில் வருகிறோம். இந்த வேர்களுக்கு வாழ வழியை வகுத்து கொடுக்க உங்களால் முடியும் ஐயா, உங்களால் முடியும். ஆண்டவரே பெற்றாருக்கு நல்ல பொறுமையை கொடுத்து இவர்களை வழிநடத்தத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு அவர்களை இங்கே நீட்டி அவர்களையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ ஆசீர்வதிக்க வல்லவர், நீங்கள் அற்புதம் செய்கிற தேவன் அல்லவா, அதிசயம் செய்கிற தேவன் அல்லவா. அந்த ரெண்டு கையும் காரணம் இல்லாத எப்படி தூக்கி எடுத்தீங்கள் ராஜா, உலகம் முழுதுமே இருந்து சாட்சியாக உங்களோட அன்பை பகிரத்தக்கதாக நீங்க பாவித்து கொண்டு வாரீங்களே. அது மட்டுமல்ல, பிந்துவனே, நாலு பிள்ளை மனைவியொரு அன்பான மனைவியை கொடுத்து நாலு பிள்ளைகளையும் கொடுத்து நிறைவாக கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீங்களே. அந்த சந்ததியையும் ஆசீர்வதித்து அதுக்குள்ளாலும் கூட ராஜ்யம் பெறத்தக்கதாக செய்த அற்புதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். அன்பின்றவனே, அதே போல் இந்த பிள்ளைகளையும் எடுத்து பாவீங்கோ ராஜா, உங்களுக்கு என்று எடுத்து பாவீங்கோ. உங்களோட கோலைகளையும் தடையாலையும் அவர்களை வழிநடத்தி ஆண்டவரே, நீங்கள் நல்ல மேப்பராயிருந்து இவர்களை வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்படி பலவீனமாக இருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்கள் அப்பா ஆண்டவரே ஆறுதலும் தகப்பனாயிருந்து பரம வைத்தியாட்டியாயிருந்து ஆலோசனை கத்தராயிருந்து வழிநடத்த உங்களால் முடியும். உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் அப்பா ஆண்டவரே, இன்னும் ஆண்டவர் வாழ்வ பிள்ளைகளுக்காக வருங்கால சந்ததிக்காக உங்களை வருகிறோம். வாழ்வ பிள்ளைகளை புறப்படுங்க ராஜா, வழுதப்பி போய்விடாதபடி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க தாப்பனே. பாடசாலைக்கு படிக்கும் பிள்ளைகள், யூனிவர்சிட்டி படிக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறோம். படித்து பட்டம் பெற்று ஆண்டு வேலை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறோம். வாழ்க்கை துணை கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே, உங்களை நம்பின பிள்ளைகள் இப்படி தங்களது ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் கிடைக்கவில்லை என்று உங்களை விட்டு தூர போய்விடாதபடி ஆண்டவரே, ஒவ்வொரு
3: பிள்ளைகளையும் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
2: நீங்கள் ஐயா தூக்கி நடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின்றவனே, உலக தலைவர்களுக்காக உங்களிடையிட கூடாது கேட்கிறோம் ராஜா. இந்த தலைவர்களுக்கு கூட தலைமை பீடத்துக்கு அவர்கள் எப்பொழுதும் முன்னுள்ளவர்களாக இருந்து அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக உங்களால் தான் ஐயா, உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு உங்களோட பரலோக ஞானத்தை கொடுத்து உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். ஆண்டவரே, விசேஷமாக இஸ்ரேல் தலைவருக்காக விஞ்ஞமின் நத்தாக்குக்காக உங்களை வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இஸ்ரேல் தேசத்தை இங்க பிறந்து வளர்ந்த தேசத்தை திரும்பவும் ராஜராஜனாக வரப்போற தேசத்தை உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் நேசிப்போம். அந்த தலைவரை நேசிக்கிறதுக்காக, அந்த தலைவருக்காக உங்களண்டில் வேண்டுவதும் உங்களுக்கு தெரியும் ஐயா. ஆண்டவரே, நல்ல சோபல தைரியத்தை கொடுத்து பரலோக ஞானத்தை கொடுத்து அந்த தேசத்தை தொடர்ந்து ஆளத்தக்கதாக நீங்க கிருபை செய்து உங்களால் வழிநடத்த முடியும். பயம் உள்ள ஆண்டவரே, நீங்க சோதனை தெரிந்திருத்ததுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி. அவரோடு கூட வேலை செய்யும் அந்த 22 அமைச்சரையும் புறப்படுங்க. அவர்கள் ஒத்துழைப்பை கொடுத்து அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக விசேஷமாக அணுகாதபடியும் சத்துராதிகள் கிட்ட வராதபடியும் உங்களால் காத்து வழிநடத்த முடியும். காத்து வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் எந்த தேசத்து தலைவர்கள் எல்லாருக்காக, ஆஸ்திரேலியா தேசம், இங்கிலாந்து தேசம் தலைவர் எல்லாரையும் பொறுப்படுங்க ராஜா. எல்லாரும் உங்களை நேசிக்கிற பிள்ளைகளானால் என்னென்ன விதமாக அந்த தேசத்தை ஆளுகிறார்கள் என்று உங்களுக்கு தான் தெரியும். எந்த விதத்திலும் அந்த இஸ்மவேல் சந்ததி ஆட்கொள்ளாதபடி நீங்கள் காத்து கொள்ள முடியும் ஐயா, காக்க முடியும். அதுக்காக உங்களுக்கு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ மிஷனரி மாறி எழுப்பினது அமெரிக்கா தேசத்துக்காக, இந்த தலைவருக்காக உங்களை வருவோம். இவரும் உங்களை சிக்கிறதுமாக ஐயா ஆண்டவரே, அவருக்கு நல்ல பரலோக ஞானத்தையும் சோத்தையும் கொடுத்து இந்த அமெரிக்கா தேசத்தை என்னும் உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக ஆண்டவரே, நீங்கள் தான் உங்களுடைய கிருபியை ஊட்டி உங்களால் வழிநடத்த முடியும். அன்பின்றவனை விசேஷமாக அமெரிக்கா தேசத்து தலைவருக்காக டொனால்ட் ட்ரம்புக்கும் கனடா தேசத்து தலைவர்களுக்கும் ஆண்டவரே நல்ல ஐக்கியத்தை கொடுத்து எடுத்து தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கத்தக்கதாக அவர்கள் எடுக்கும் தீர்மானம் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆண்டவரை வாழ்வகத்து கொடுக்க முடியும். அதுக்காக உங்களாண்டில் விழுந்துகிறோம். இந்த பிரிவினை நாவையும் அவர்களை ஆட்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, டொனால்ட் ட்ரம்புக்கும் நல்ல சோபலத்தை கொடுத்து காத்துக்கொள்ளும். உலக நாடுகளோடு இந்தந்த நாடுகள் ஐக்கியமாக இருக்க வேணும், இந்தந்த நாட்டுக்கு உதவியொத்தா செய்ய வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதுக்கு வேண்டிய வழிகளை காட்டி, அது வழிகாட்டி ஆகிய தேவனை வழிகளை காட்டி உங்களால் நடத்த முடியும். நடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன சந்ததி சந்ததியாக இருந்து ஊழியம் செய்யும் உங்களோட ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கு ராஜா, ஆசீர்வதிங்கு. உங்களோட ராஜ்யம் ஒன்று வளர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு தகப்பனே, ஆண்டவரே உங்களோட பிள்ளைகள் என்ன ஆண்டவரே மறுவப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவரே ஸ்மதில் சந்ததிகளுக்கு இடம் கொடுக்காதபடி நடக்கத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அபிஷேகத்தினால் பரிசுத்தாவியானவே நிரப்பி வல் நடத்துங்க ராஜா. சுயத்தில் எதையும் செய்து பண ஆசைப்படாதபடி, பதவி ஆசைப்படாதபடியும் ஆண்டவரே அவர்களை உன்னத்தி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவர், அதுக்காக நன்றி. எத்தனையோ கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தவர்கள் ஐயா, ஆண்டவரே உங்களை நீங்கள் அவர்களை அழைத்து விட்டீங்கள். அவர்கள பிள்ளைகள் இப்பொழுது தொடர்ந்து ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்களை நீங்கள் தேவனே உறுதியுள்ளவர்களாக எப்படி பெற்றார்கள், ஆக ஊழியத்தை செய்தார்களோ அதே போல அவர்களும் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவே நீங்கள் எப்படி நடந்து நடந்து உடன்பை ஆண்டவே சுசேஷத்தை பிரசங்கிட்டீங்களோ அதே போல் அவர்கள் தாழ்மை உள்ளத்தோடு செய்யத்தக்கதாக அவர்களை உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனடா தேசத்துக்காக உங்களை நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த கனடா தேசத்தில் மக்களுக்கு கொடுத்த சலுகைகள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்த சொந்த பாஷையில் நாங்கள் உங்களை ஆராதிக்க கொடுத்த அந்த சுதந்திரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த சுதந்திரத்தை மக்கள் போட்டடித்து விடாதபடி உங்களை ஆராதிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்த பாஷையில் ஆராதித்தாலும் ஆண்டவரே உங்களை ஆவியோடு உண்மையோடு ஆராய்த்து உங்களை மகிமையை கண்டுகொள்ளத்தக்கதாக இந்த மகிமைக்குடாக அனுதினமும் ஆண்டவரே சபைகளில் ஆத்துமாக்கள் வந்து சேரத்தக்கதாக அப்படி வல்லமையாக உங்களால் நடத்த முடியும் ஐயா. நடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரருக்காக வருகிறோம் அப்பா. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்கார், இந்த கண்ட தேசத்தில் இருந்து செய்யும் ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கோ. நம் ஊழியம் செய்யும் ஊழியக்காரரே பொறுப்படுங்க. 60 சபைக்கு மேலாக ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து இவர்களுக்குள்ள நல்ல ஐக்கியத்தை உண்டு பண்ணி ராஜா ஒரு கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் உங்களை எல்லாவற்றுக்கும் மேல உங்களோட வார்த்தையாக அவர்களுக்குடாக நீங்க வெளிப்படுங்க ராஜா. சுயத்தில் அவர்கள் இதையும் பேசிவிடாதபடி பரிசுத்தாவியானவரே ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே இடகட்டி வல்லத்துங்கோ ராஜா. இடகட்டி உங்களால் தான் ஐயா வல்லடத்த முடியும். ஒரு சபையை விட்டு ஒரு சபை ஓடாதபடி நிலத்து ஒரு சபையில் இருந்து அந்த சபையை கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக காலூன்றி இருக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்கோ ராஜா. அப்பா ஆண்டவரே அன்பின் தேவனே விசேஷமாக நல்ல கனி கொடுக்கிற மரங்களாக கனி கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக பிரதானமாக உங்களை ஆண்டவரே இணைந்து நல்ல கனி கொடுக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக இந்த கனிகளை கண்டு ஆண்மற்றவர்கள் புசித்து உங்களை அறியாதவர் புசித்து ஆண்டவர் என்னும் உங்களை நேசிக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆத்மாவையும் இடகட்டி வழிநடத்துங்க ராஜா. இடகட்டி வழிநடத்தப்பட வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக ஞானத்தினால் நிரப்பி ஓகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக சிருஷ்டிப்புகளை அணங்கி கொண்டிருக்கும் ஆத்மாக்களை ஆத்மாக்களை தொடுங்க ராஜா. பேசாத சிருஷ்டிப்புகளை வணங்கி கொண்டிருக்கும் ஆத்மாக்களை ஆண்டவர்களுடைய வாழ்க்கை கூடாக உங்களால் தொட முடியும். இவ்வளவு அற்புதமாக இத்தனை கோடி மக்களை நீங்க தொட்டனீங்கள். அதே போல் இன்னும் உங்களால் தான் ஐயா தொட முடியும். கரம் நீட்டினபடி உங்களுடைய கரம் நீட்டினபடி இருக்கிறது ஐயா. அந்த காயப்பட்ட கரத்தை நீட்டி உங்களால் தொட முடியும். தொட வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கனடா தேசத்தில் எழும்பி இருக்கும் விக்கிரத்தோ போல ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்களால் தான் ஐயா உடைக்க முடியும், உடைக்க முடியும், நொறுக்க முடியும். விக்கிரா இருக்கிற தேவனப்பா ஒரு கிறிஸ்தவ நாடு என்ற பேர் எல்லாம் மாயமாக போய்விட்டு மறைந்து விட்டதப்பா. விக்கிறது பிரதான் வாழவிலாவும் ஏறி எழும்பிக்கிறது என்னும் இவைகள் எழும்பாதபடி உங்களால் இந்த தேசத்துக்கு ஒரு வழியை திறக்க முடியும் ஐயா, திறக்க முடியும். ஆண்டுவிடே அன்பின் தேவனே, இதெல்லாம் பார்த்து எங்குறோம், கேள்விப்பட்டு எங்குறோம் ராஜா. வருங்கால சந்ததியை வாழ வழியாக எடுத்துக் கொடுத்து இந்த வருங்கால சந்ததிக்கு நல்ல உணர்வை, உங்களை பிள்ளைகளுக்கு நல்ல உணர்வை கொடுத்து இப்படிப்பட்டவங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுக்கும் ஈடுபடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த கண்ட தேசத்து அரசாங்கத்தை பொறுப்பிடுங்கோ ராஜா, பொறுப்பிடுங்கோ. ஆண்டு வரே காலம் இப்பொழுது எப்படி செய்கிறார்கள் என்று கேட்டுக்கவில்லை. ஆண்டு இவ்வளோ காலத்துக்கு முதல் நீங்க கட்டுக் கொடுத்த பரமண்டல சுரத்தை சொல்லித்தான் ஐயா இந்த பாலம் என்று தொடங்கினார்கள். அப்படி ஆண்டவரே இன்னும் தொடர்ந்து அதை செய்கிறவர்களா இருக்கத்தக்கதாக, நீங்க கட்டுக் கொடுத்த சிரத்தை சொல்லத்தக்கதாக, பாடசாலைகளில் சொல்லுவர்கள் காரியாலயங்களில் சொல்லத்தக்கதாக அப்பா ஒரு வழியை திறந்து இந்த ஒளியை இந்த கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அன்பின் தேவனே, உங்களோட பிள்ளைகளாகி நாங்கள் இருந்த இடத்தில் இருந்து கேட்கிறோம் ஐயா. ஆனால் நீங்கள் வல்லம் உள்ள தேவன், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று வாக்கு தந்த தேவன், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைங்கள் என்று வாக்கு தந்த வாக்குக்காக நன்றி சொல்லுகிறோம். அதை நம்பி நாங்கள் இருந்த இடத்திலிருந்து உடத்தில் வேண்டுகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக நீங்கள் செய்ய வல்ல தேவன் ஐயா. ராஜ்யங்களை கட்டி எழுப்பின தேவன், ராஜ்யங்களை எல்லாம் ஆகிற தேவன் அப்பா, அதிகாரிகளுக்கு அதிகாரம் கொடுக்கிற தேவன், அதிகாரிகளை ஆண்டு அந்த அதிகாரத்தை பறிக்க வல்ல தேவன், நீங்கள் எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தராயிருக்கிற தேவனே, உங்களோட ராஜ்யம் பெற வேண்டும். அதுக்காக உங்களாண்டே வேண்டுகிறோம் ராஜா, வேண்டுகிறோம். உங்களோட உண்மை உள்ள ஆண்டு உண்மையும் தாழ்மையும் உள்ள வாழ்க்கையை ஆண்டு பெறும் வாழத்தக்கதாக உங்கள் ஒருவரால் தான் ஐயா வழி நடத்த முடியும் என்ற விசுவாசத்தோடு உங்களிடத்தில் வேண்டுகிறோம். என்னால் கூடாத காரியம் ஒன்றொன்றோ ஒன்றுக்கு சொன்ன தேவனே, உங்களால் எல்லாம் கூடும். நீங்கள் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நடக்கும். அப்படிப்பட்ட வல்லமுள்ள ஜீவன் உள்ள தேவனே, உங்களிடத்தில் நாங்கள் இஞ்சி மண்டாடி கேட்கிறோம் ஐயா. இந்த மீதியான சங்கம மூலையிலேயே நீங்கள் பொறுப்படுத்து தகப்பனே. ஆண்டவரே, நீங்கள் தொடக்கினந்த ஊழியத்தை உங்களோட பிள்ளைகளுக்கூடாக ஆண்டவரே நேரத்துக்கு வந்து செய்து உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக, உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களோட ராஜ்யத்தை கட்டி எடுப்ப வல்லவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாக செலுத்தி உயிருள்ள வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக கர்த்தரை சித்தமான நாளைய நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா, காட் பிளஸ். அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிசஸ் குலேந்திரன் அவர்கள் ஜப வழிகூடாக வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு சில பாடலோடு இணைவோம். அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்.
4: அபிஷேக கீதங்கள் என்ற தலைப்புடன் பல துதிப்பாடல்களை கொண்ட MP3 ஒலிப்பேழையை தேவநாம மகிமைக்கென பிரதிஷ்டை செய்து வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்துமாவும் கெம்பீரித்து மகிழும் என்ற சங்கீதம் 71:23 தான் என் நினைவிற்கு வருவதுண்டு. ஆம், சுவிசேஷகர் கென்னடி பிரேமா ஓர் உண்மை ஆராதனைக்காரர், He is a true worshipper என்பதை நேரில் கண்டதுண்டு. இவரே பாடல்களை எழுதி இசையமைத்து பாடி ஆராதித்து ஊழியம் செய்வதால் பல்லாயிரங்கள் பலனடைகின்றனர் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 என் தேவனாகிய கர்த்தர்தாமே அருமையான தம்பி சுவிசேஷகர் கென்னடி பிரேமாவுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அவரது ஊழியத்திற்கும் அனுகூலமான கதவுகளை திறந்திருவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஒலிப்பேழை அநேக தேசங்களிலே அநேகம் ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை கேட்போர் ஆத்துமாவிலே ரட்சிப்பையும் சரீரத்திலே சுகத்தையும் வாழ்விலே அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நான் உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிறிஸ்து இயேசு மூலமாய் நீர் அருளி வருகிற சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, அபிஷேக கீதங்கள் என்ற இந்த MP3 கேட்கும் அனைவரது வாழ்விலும் பரிசுத்தாவியினால் உண்டாகிற அபிஷேகத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம், விடுதலை, அற்புதம் வழங்குவதாக என்று ஜெபிக்கிறனப்பா. கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும், பாவத்தில் இருப்போரை ரட்சியும், வியாதி உள்ள சரீரங்களை கர்த்தர்தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொட்டு சௌக்கியப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வேத வசனத்தின்படி இந்த பாடல்களை கேட்கும் பொழுதே துக்கத்தில் இருப்போருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. சந்தோஷம் பெருக்கெடுக்கட்டும் ஆண்டவரே. தம்முடைய ஜனங்கள் இந்த வேளையிலே தானே அற்புதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அவர் நாமம் அதிசயமானவர் என்று சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இவ் அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 6:9 முதல் நாம் சிந்திக்க போகிறோம். வாசிக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் 6:9-10 வசனங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.ca.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கங்கள் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 2899978123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 514-819-8494. நோர்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-557-9886. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர், வாட்ஸ்அப் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது yesukristuvilsangamam@gmail.com. யூடியூப் மூலமாகவும் இந்த சங்கமம் வானொலியை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெப்சைட் www.sangamam.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் சென்று அங்கே இருக்கும் விண்டோவை கிளிக் பண்ணும் பொழுது இந்த வானொலியில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதையும், விசேஷமாக தேவ ஊழியர்கள் வந்து வழங்கும் செய்திகளை நீங்கள் நேரடியாகவே பார்த்து மகிழலாம் என்பதையும் சங்கமம் வானொலி உங்களுக்கு அன்போடு கூறி நிற்கிறது. இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம் வானொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: சர்வ வல்லமை நிறைந்த நம் தேவனின் அடோனாய் என்கிற நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த துதி ஆராதனை சிடி வால்யூம் 2 தேவனுடைய வழிநடத்துதலின் மூலமாக மாத்திரம் ஆயிற்று. நம் திரியேக தேவனுக்கு நான் இதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதற்காக ஜெபித்தவர்களுக்கும் கடினமாய் உழைத்தவர்களுக்கும் உதவி செய்ய முன்வந்தவர்களுக்கும் எனக்கும் என் பெற்றோருக்கும் பலனை தந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அடோனாய் முதலாம் வால்யூம் கேட்ட அநேகர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதங்களையும் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டீர்கள். இதற்காக நான் முற்றிலும் தேவனுக்கே எல்லா துதியையும் செலுத்துகிறேன். இந்த அடோனாய் இரண்டாம் வால்யூம் பாடல்கள் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களிடத்தில் சொல்ல விரும்பினால் நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ளலாம். இதற்கான தொலைபேசி எண் அடோனாய் கிறிஸ்டியன் மினிஸ்ட்ரீஸ் 9884555164. நான் மறுபடியும் சொல்கிறேன், 9884555164. ஹோலி காஸ்பிள் மியூசிக் என் நம்பர் 9380222628. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஹோலி காஸ்பிள் மியூசிக் 9380222268. அடுத்ததாக நாங்கள் வெளியிடவிருக்கிற அடோனாய் மூன்றாவது வால்யூமை உங்கள் ஜெபத்திலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: ஜெபிப்போ. என் அன்பா நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபிக்காக நான் நம்மை சோதரிக்கிற சான். பரிசுத்த ஆவியானவரே, அபிஷேகத்தின் வல்லமைக்க நான் நம்மை சோதரிக்கிற அப்பா. என் ஏசு ராஜாதி ராஜாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நான் வரவேற்கிற அப்பா. என் அன்பு சகோதரன் தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியிட செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. டாடி, இன்னும் என் மௌன கொண்டு நீங்க செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருப்பதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளையை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதாக. இன்னும் பல கேசட்டுகளை வெளியிட முடியும். என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யும். இந்த கேசட்டை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கோடி கோடியாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தபடியா உண்மை நாங்கள் சொத்துரிக்கிறோம், பெரிய காரியத்தை செய்யும். அன்பு இச டைரக்டர் தினகராயா குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக. ஜெயத்தை எடுத்துக்கிறோம், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
1: பொலிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜே தாவீது, இயேசுவே மெய்யான தேவன் ஊழியம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி 9444316349.
2: வேர்ட் ஆஃப் த லார்ட் ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடிகளையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும், பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். வேர்ட் ஆஃப் த லார்ட் 119 சேமாத்தம்மன் நகர், 3rd செக்டார், கோயம்பேடு, சென்னை 107. தொலைபேசி எண் 0442479996. அலைபேசி எண் 9677087728.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னிதியின் முன் வாருங்கள். கைகளை தட்டி பாடுவோமா? பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம். டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரம்

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் பரம தகப்பனே, தேவதூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும் அவரோடு கூட உம்மை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம் ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதா.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நம்ம எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம் உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யாரை போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றத நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நம்ம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்தில் பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரை உமை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உமை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேயை ரொம்ப அதிகமா நேசித்ததுனால
அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப ஏறக்கூடிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ளை நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாயத்திற்புக்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேர். அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்தில் இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்தில் இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்செல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்ப இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்தில் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழிபெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலையும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்லை. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்க அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும்.
அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நேரத்தை உன்னால மாற்ற முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்ற முடியாது. ஆனா நான் மனசு வச்சா மாற்ற முடியும். யாக்கோபுன்னு அவனுடைய மாமனார் வீட்டில் மாமன் இவனை ஏமாத்துறதுக்கு என்ன பண்ணா, நீ 10 வருஷம் நீ விரும்பின பெண்ண கல்யாணம் பண்ணா 10 வருஷம் என்கிட்ட வேலை செய். இந்த 10 வருஷத்துல புள்ளி புள்ளியா போடுற ஆட்டுக்குட்டி எல்லாம் உன்னுடையது, மத்த நேரம் உள்ளதெல்லாம் என்னுடையது. அப்போ இந்த புள்ளி உள்ள ஆடுகள் ரொம்ப ரொம்ப குறைவு, அது பிறக்கிறது இல்லை, 1-2 தப்பி தவறி அந்த மாதிரி பிறக்கும். மற்றபடி புள்ளி உள்ள ஆடுகளை நீங்க பார்க்கவே முடியாது. மான் இனத்துல நீங்க பார்க்கலாம், ஆட்டுல நீங்க பார்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன பண்ணா, அந்த காலத்துல விஞ்ஞானம் இல்லாத அந்த காலத்திலேயே ஆட்டு தொழுவத்துல எல்லா பக்கத்திலையும் புள்ளி புள்ளியா போர்டு எழுதி அங்கங்க புள்ளி புள்ளியா வச்சு வச்சுட்டான். அது சினை ஆகிற சமயத்துல இந்த புள்ளியை பார்க்கிறது எதுவோ அது ஜெனட்டிக்காக உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே ரத்த அணுக்களுக்குள்ளே மாற்றங்களை உண்டாக்குது. அதுவாகவே அந்த குழந்தை கருத்தரிக்கும். அதனாலதான் திருமணம் ஆன உடனே நிறைய பேருடைய வீட்டுல என்ன மாதிரி பிள்ளைகள் வேணும்னு நம்ம விரும்புறோமோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிறைய குழந்தைகளுடைய போட்டோவை அந்த அறைக்குள்ள மாட்டி வைக்கிறத நம்ம பார்க்கலாம். எதை யார் அதிகமாக யாரிடத்துல அதிகமாக கவனம் செலுத்துறாங்களோ, யாரை அதிகமாக காண்கிறார்களோ, அந்த உருவம் கர்ப்பத்துக்குள்ளே கடந்து வந்து விடுகிறது. இது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்குது. ஆனா அன்னைக்கே யாக்கோபு பயங்கர கில்லாடி, அவன் இந்த ஏற்பாடை பண்ணா அந்த புள்ளிகளை எல்லாம் பொழுதன்னைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த ஆடுகள் அந்த முறை ஈன்றெடுத்த குட்டிகள் எல்லாமே புள்ளி புள்ளியாகவே பிறந்தது. கர்த்தருடைய வினோதமான செயல் இது. அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதன் மூலமாய் அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தரால முடியும், உன்னுடைய சுபாவத்தை நீ மாற்ற முடியாது, ஆனா கர்த்தரால முடியும். அவங்க அவங்களுக்கு சில சுபாவங்கள் உண்டு. இது என்னங்க, என்னுடைய பிறப்பிலேயே இந்த சுபாவம் இருக்குது, கோபம் என்னால அது மாற்ற முடியாது. ஆண்டவர் கொடுத்ததுதான் கோபம். கடவுளுக்கும் கோபம் வருது, மனுஷனுக்கும் கோபம் வருது, ஊழியக்காரனுக்கும் கோபம் வருது. கோபம் காமன். ஆனா இந்த முன் கோபம் இருக்குதே, அந்த கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தாம போகும்போதுதான் முன்கோபியாக நம்ம மாறிவிடுகிறோம். அதனால்தான் தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 முன்கோபம் உள்ளவர்களை சபையில மூப்பனாக தெரிந்தெடுக்க கூடாது. மூப்பனாக தெரிந்தெடுக்க வேண்டிய லட்சணங்களை தீமோத்தேயுடைய புஸ்தகம் 3, தீத்துனுடைய புஸ்தகம் 1:7 நீங்க பார்க்கலாம். என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு மனைவி உடையவனாக இருக்கணும், குடிக்காதவனாக இருக்கணும், சொந்த குடும்பத்தை சரியா நடத்துறவனா இருக்கணும், இப்படி எல்லாம் நிறைய குவாலிபிகேஷன் நீங்க பார்க்கலாம். அதுல ஒண்ணு தீமோத்தேயுக்கு எழுதுறத விட தீத்துக்கு எழுதும் போது அவர் ஒண்ணு எழுதுறார், முன்கோபம் உள்ளவங்களே. காரணம் என்ன, இன்னைக்கு குடும்பமே இந்த முன்கோப வார்த்தைகளினால உடைந்த குடும்பங்கள் ஏராளம் உண்டு. என்னமோங்க, என் முன்கோபத்தில் நான் அப்படி பேசிட்டேன், விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுங்க, இப்ப நான் ஃபீல் பண்றேன். நல்ல கமிட்டி நல்லா நடந்துட்டே இருக்கும், ஜபம் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா திடீர்னு ஒருத்தர் முன்கோபத்தில் கண்ட மாதிரி பேசிடுவாரு, உடனே கமிட்டியில் எல்லாரும் சொல்லுவாங்க வாபஸ் வாங்க, இல்லைன்னா இந்த கமிட்டி நடத்த விட மாட்டோம். விவகாரம் பாருங்க எவ்வளவு தூரம் பரவிடுச்சு. பின்னாடி இவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதுங்க, என் முன்கோபம் இப்படிப்பட்ட ஒரு பலையின் உனக்கு இருக்குது இல்லையா, என் கமிட்டியில் நிக்கிற என்னத்துக்காக உன்னால பிரச்சனை உண்டாகணும். அப்ப இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவங்க இப்படிப்பட்ட காரியத்தில் தேவனுடைய பணியில அவங்க முன்னுக்கு வரக்கூடாது. இந்த பலகீனம் எனக்கு இருக்குது, இதனாலேயே என் வீட்டுக்குள்ளேயே நிம்மதி இல்லை. ஆகவே முன்கோபம் தான் ஆபத்து. சபையை உடைத்து விடும், குடும்பத்தை உடைத்து விடும், உன் வாழ்க்கையில நிம்மதியை கெடுத்து விடும்.
இந்த முன்கோபம் கர்த்தர் இயற்கையா நமக்கு தரல, சாதாரண கோபத்தை நம்ம தூண்டி வைக்கிறோம் பாருங்க, அதுதான் முன்கோபமாக மாறியது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கோபம் சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு முன்பே தணிந்து போக கடவுது. ஏன்னாக்கா அந்த கோபம் அடுத்த நாள் மாறிடுச்சுன்னா தொடர்ந்து அந்த கோப வார்த்தையே நீ அடுத்த நாள் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, கோபம் வெறுப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து ரெண்டு மூணு வாரம் அந்த கோபத்தை நீ வச்சுக்கிட்டே இருக்கிற, வெறுப்பு கசப்பாக மாறிவிடும். இன்னும் தொடர்ந்து போயிட்டனா பகையாக மாறிவிடும். சாதாரண ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தாம போனதுனால வாய் வார்த்தைகள் கூட தவறாக வந்து குடும்பத்தை உடைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருது. கோபம் வந்து இயற்கை, ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. சந்தோஷம் இயற்கை, அது ஆண்டவரால நமக்கு கொடுக்கப்பட்டது. துக்கம் அதுவும் இயற்கை, ஆண்டவரால அது கொடுக்கப்பட்டது. காமம் செக்ஸ் ஃபீலிங் அதுவும் கர்த்தரால கொடுக்கப்பட்டது, நம்ம பழுகி பெருகுவதற்காக. ஆனா இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி வேண்டும். ஒரு வாலிப தம்பி சொன்னாப்ல, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கூட்டத்தில் தாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்தில் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா இப்போ நான் ரொம்ப பேக் ஸ்லைடிங், நான் பின்மாற்றத்தில் போயிட்டேன். நான் எப்படி தம்பி, நான் எந்த பாவத்தை அறிக்கை செஞ்சனோ அந்த பாவத்தை நான் விட்டுட்டேன், ஆனா அந்த ஃபீலிங் மைண்டுக்குள்ள இருக்குதே, அந்த பாவமான அந்த எண்ணம் சிந்தை எனக்குள்ள வருது, யாரை பார்த்தாலும் பாவமான எண்ணத்தோடய நான் பார்க்கிறேன். அப்பதான் நான் சொன்னேன், இல்ல தம்பி அது பாவம் இல்ல. அதனால்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 7:17-24 நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆனானப்பட்ட பவுலே சொல்றாரு, நான் இச்சிக்காததை திரும்ப திரும்ப செய்கிறேன். எந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அந்த பாவத்தை நான் திரும்ப திரும்ப செய்யறேன். 24 சொல்றாரு, ஐயோ நிர்பந்தமான மனுஷன், இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? கண்ணீர் விட்டு கதறான். சில சமயத்தில் யாராவது இந்த 24 வாசிட்டு போயிட்டாங்கன்னா, ஆனானப்பட்ட பவுல இப்படி என் முடியலையே, நான் திரும்ப திரும்ப பாவம் செய்யறேன்னு அழுதாரு. அப்ப நாங்கெல்லாம் எங்கத்த மூல, ஆனா அவனுக்கு விடுதலை கிடைச்சது. அதை நம்ம வாசிக்க தவறக்கூடாது. 8:1 ரோமருக்கு எழுத நிருபம் 8:1 6 இப்படி சொல்லுது, ஆவியின் சிந்தை நித்திய ஜீவன், மாம்ச சிந்தை மரணம். ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த சிந்தையோட எந்திரிக்கிறோமோ அப்படிதான் அந்த முடிவு இருக்கும். காலையில எந்திரிச்சு வேதம் வாசிச்சு ஜபம் பண்ணி ஆவிக்குரிய சிந்தையோட நீ ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பகல் முழுவதும் நீ போப்பாரு, நிச்சயமா உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் பற்றியதாகவே இருக்கும், ஆவிக்குரிய சிந்தையாகவே இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே பாவ சிந்தனைகளோட கற்பனையோட ஆபாசமான காரியங்களை நீ படம் பார்க்கறதோ சீரியல் பார்க்கறதோ அல்லது ஆபாசமான புஸ்தகத்தை பார்க்கறதுன்னா பகலிலும் அதே எண்ணங்கள் உனக்கு வரும். அப்ப பவுலுக்கு வெற்றி கிடைச்சதா? கிடைச்சது. 1 Corinthians சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. பிலிப்பியருக்கு எழுத நிறுவனம் 9:10 சொல்லுது, முன்னெல்லாம் இது எனக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இப்ப என்னால முடியுது. தாழ்ந்திருக்கவும் முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், சம்பூர்ணமா இருக்கவும் முடியும், பட்டியை கிடக்கவும் முடியும். எப்படி பவுலு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, நான் முடியாதுன்னு அழுதவன், அப்படிதான் நிருபத்துல எழுதுனேன். ஆனா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள வந்துட்டாருன்னா இதெல்லாம் ஓவர் கம் செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும், கோபத்தை கட்டுப்படுத்த முடியும், வெறுப்பை கட்டுப்படுத்த முடியும், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம். அப்ப இந்த சரீரம் கொஞ்சம் மோசமானது, இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஆவி ஆத்மாவோட பேசி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய ஆலோசனைகளை சொல்கிறது. அதனாலதான் ரோமருக்கு எழுதிருப்பேன் 8 நான் ஆவினாலே சரீர இச்சைகள் எல்லாம் அழிக்க முடியும்னு சொல்றார். அப்ப ரெண்டு மனுஷனை நம்ம பார்க்கலாம்.
ஒண்ணு வெளியில காண்கிற இந்த சரீரம், இவன் ஒரு மனுஷன், உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், ஆவி ஆத்மா, அவனை மனுஷன் தான் பைபிள் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4:16 இப்படி சொல்லுது, வெளியில உலகத்தில் ஏற்படுகிற இந்த பிரச்சனைகள் மனுஷனை, இன்னர் மேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உள்ளான மனுஷனை அதிக அதிகமாய் பலப்படுத்துகிறது. அதுதான் இந்த பாட்டிலையும் நம்ம பாடணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுறானே, எப்படி? வெளியில நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள், பண கஷ்டங்கள், வெளியில காரணம் இல்லாம நம்மளை வெறுக்கிறாங்க, காரணம் இல்லாம நம்மளை பகைக்கிறாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம மனசை வேதனைப்படுத்துற மாதிரி பேசுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை உள்ளான மனுஷனை பலப்படுத்துது. ஆண்டவரே இதை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவரை நம்ம பலப்படுத்தும் போது ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்துகிட்டே நம்ம போகலாம். இந்த போராட்டங்கள் நமக்கு அவசியம், இந்த அவமானங்கள் நமக்கு அவசியம். சொந்தக்காரே நம்மளை பகைக்கிறாங்க, சொந்தக்காரே நம்மளை வெறுக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் நம்மளை வெறுக்கிறது இல்லை. அவருடைய மனசை நம்ம எத்தனையோ முறை வேதனைப்படுத்துறோம், ஆனா திரும்ப திரும்ப அவர் நம்மளை தேடி வர்றார், திரும்ப திரும்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வருகிறார். அவர் ஒருவர் தான், தாய் தன்னுடைய பிள்ளைய மறக்கும். ஆனா தமிழ் அப்படி சொல்றது இல்லையே, யாரு பண்ணாலும் தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, தாய் கூட உன்னை மறப்பா, ஆனா நான் உன்னை மறக்கவே மாட்டேன். என்னுடைய அன்பு மாறாத அன்பு. பெத்தவங்க கூட பணத்துக்கு பிள்ளைங்களை வித்துட்டு போறவங்க இருக்கிறாங்க, சொந்த கையினாலே பிள்ளைகளை கொன்ற பெற்றவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை தடவை பேப்பர்ல நம்ம வாசிக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தாயை விட மேலான அன்பு, தகப்பனை விட மேலான அன்பு என்னுடைய அன்பு. ஆகவேதான் இந்த கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவார். மத்தேயுவின் சுவிசேஷம் 10:38 ஒருவன் தன்னுடைய மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. ஒருவன் தன்னுடைய அப்பாவையாவது அம்மாவையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பிரயோஜனமானவன் அல்ல. நேசிக்க கூடாதுன்னு சொல்லல, என்னிலும் எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த பிள்ளைகளுக்கு நீ கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த உங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்த ஊழியத்துக்கும் கொடுக்க கூடாது, அது எனக்குரியது, அதுதான் அவருடைய அதிகாரம். நான் ரத்தம் கொடுத்து உன்னை விலைக்கு வாங்கியிருக்கிறேன், நீ என்னதான் நீ நேசிக்கணும், என்ன மாத்திரம் தான் நேசிக்கணும். அப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டோம்னா, ஆண்டவருக்கு முழு இருதயத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா, யாரை எந்த அளவுக்கு நேசிக்கணும் ஆண்டவரே கத்து கொடுத்துருவார். அவர் பாசம் இல்லாதவர் அல்ல. சிலுவையில கூட தன்னுடைய அம்மாவை அனாதையா விட்டுட்டு போகலையே, அதுக்கு ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டு தான் அவர் போறார். ஆகவே இந்த சரீரமானது மோசமானது, நான் இதுக்குள்ள பலவிதமான சுபாவங்கள் உண்டு. கிறிஸ்து நமக்குள்ள வந்தாச்சுன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு போகிறது, ஒருத்தன் செத்துட்டானாக்கா என்ன நடக்குது? பிரசங்கினுடைய புஸ்தகம் 12:7 நீங்க வாசிங்கன்னா, ஒருத்தன் செத்துட்டானா அவனுடைய ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போயிடுது, அதுக்கப்புறம் சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அதனாலதான் அடக்க ஆராதனையில கூட நம்ம என்ன சொல்றோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்பி போற அப்படின்னு சொல்லிட்டு தான் அடக்க ஆராதனை செய்யும். இந்த ஆவி ஆத்மாவை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ மனம் திரும்பி செத்து போயிருந்தா உன்னை பரதேசிக்கு அனுப்புறார், பரலோகத்துக்கு அல்ல. நீ மனம் திரும்பாம பாவத்தோட செத்து இருந்தா உன்னை பாதாளத்துக்கு அனுப்புறார், அது நரகம் அல்ல. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, என் புருஷன் செத்து போய் இப்படி 9-10 ஆகுதுங்க, நானும் ஒரு நாள் சாவேன், பரலோகத்துல என் புருஷனை நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், முதல்ல உன் புருஷன் பரலோகத்துக்கு தான் போனான்னு என்ன உறுதி? உன் புருஷன் மனம் திரும்பி இருக்கிறானா? மனம் திரும்பாதவங்களை போக முடியாதே.
அது எனக்கு தெரியாதுங்க, ஆனா ரொம்ப நல்லவருங்க. அவரு நல்லவர் பரலோகம் போகான்னு சொல்லல பைபிள், மனம் திருமணம் தான் போக முடியும். யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதுதாங்க பரலோகத்துக்கு போற சாவி. நீ எந்த சபக்காரன், சிஎஸ்சியா, லூத்தரனா, செவன்த் டேயா, எய்த் டேயா, பெந்தேகோஸ்தியா, இதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. நீ ஞானஸ்தானம் பெற்றியா, பாஷை பேசினியா, ஒண்ணு கேட்க மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்பாங்க, மனம் திருமணியா? திருச்சபைக்கும் அதுதான் தகுதியே. ஏதோ நம்ம திருவிருந்து எடுக்கிறோம், கன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம், மெம்பர் ஆயிடுறோம், அதல்ல தகுதி. அது சிஎஸ்ஐ கான்ஸ்டிடியூஷன். பைபிள் சொல்ற தகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுதான் முக்கியம். முதல் சபையே கடவுள் தான் ஆரம்பிச்சு வச்சார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டார். முன்மாதிரியாக கர்த்தர் சபையை இனாகுரேட் பண்றார், ஆரம்பிச்சு வைக்கிறார். நான் எப்படி ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சபையை நீங்க ஆரம்பிங்க. அப்ப கடவுள் எப்படி சபையை ஆரம்பிச்சார் அந்த காலத்துல? சபை மெம்பரை எப்படி சேர்த்தனாரு? நீ மனம் திரும்பி இருந்தா சபையில நீ மெம்பர் ஆகலாம். ஆனா இப்ப எப்படி மாறி இருக்குது? திருவிருந்து எடுக்கணும். நம்முடைய சபையினுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், திடப்படுத்தல் எடுக்கணும். அந்த திடப்படுத்தல் மூலமாக அவனுக்கு முதல் திருவிருந்து கொடுக்கிறோம், அவன் தான் மெம்பர் ஆகிறான். அப்ப அந்த திடப்படுத்தல நாம என்ன செய்யறோம்? விசுவாச பிரமாணம், பரமள்ள ஜபம், பொதுவான பாவரிக்க, அந்த பாவரி, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துறோம். ஆனா மனம் திரும்பியாப்பா, நீ கஞ்சா அடிக்கிறியா, நீ சிகரெட் பீடி குடிக்கிறியா, நீ ஏதாவது பாவத்துக்கு நீ அடிமையாயிருக்கிறியா, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நீ பொதுவான பாவரிக்க, பரமள்ள ஜபம், விசுவாச பிரமாணம், இதெல்லாம் பைஹார்ட்டா சொன்னா போதும். மனம் திரும்பாதவங்களை எல்லாம் திடப்படுத்தல கொண்டு வந்து வைக்கிறதுனால மனம் திரும்பாதவன் சபையில திருவிருந்து எடுத்துறான், திருவிருந்து எடுத்தவன் மனம் திரும்பாதவனா சபைக்கு மெம்பர் ஆயிடுறாங்க. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் கமிட்டி தெரிஞ்செடுக்கப்படுது. இந்த மெம்பர்ஷிப்ல இருந்துதான் ஆயர்கள் தெரிஞ்செடுக்கப்படுகிறாங்க. மனம் திரும்பாதவன் ஆயராக வந்துட்டாங்கன்னா, மனம் திரும்பாத ஆயராக சபையும் மனம் திரும்பாத மனம் திரும்புற காரியங்களை சொல்லி தர முடியாது. இந்த ஆயர்களில் இருந்துதான் பிஷப்மார் வர்றாங்க. மனம் திரும்பாத ஆயர்களிலிருந்து பிஷப்மார நீங்க தெரிஞ்செடுத்தீங்கன்னா மனம் திரும்பாத பிஷப் அங்க வந்துருவாரு. இந்த பிஷப்மார்ல இருந்துதான் மாடரேட்டர் வர்றாங்க. மனம் திரும்பாத பிஷப்மார்கள் யாராவது ஒருத்தரை மாடரேட்டரா தெரிஞ்செடுத்தா மனம் திரும்பாத மாடரேட்டர் அங்க உட்காந்துருவாரு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? கன்ஃபர்மேஷன், திடப்படுத்துதல தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய ஜீவியத்துல இந்த மனம் திரும்புதல் மிக மிக முக்கியமான காரியம். அப்ப அந்த அம்மா கிட்ட நான் சொன்னேன், மனுஷன் செத்து போனாக்கா 3 ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு பாதாளம், பரதேசி. ஒருத்தர் கொடுத்து நம்ம பார்க்கலாம், இது எங்க அக்கா, இது எங்க அம்மா, இது எங்க செத்து போன அப்பா. இது 2 ஒரே இடத்துல இருந்தா, நீயும் மனம் திரும்பி புருஷனும் மனம் திரும்பி ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துக்கு தான் நீங்க போவீங்க. நீ மனம் திரும்பாம புருஷன் மனம் திரும்பி இருந்தா புருஷன் பரதேசில் இருப்பான், மனைவி பாதாளத்தில் இருப்பாங்க. ஐசிலுவான் லாசருடைய சம்பவத்தை தானே ஆண்டவர் உதாரணமாக சொன்னார். அந்த சம்பவம் உண்மையான சம்பவமாக வேத சாஸ்திரிகளினாலே கருதப்படுகிறது. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் இப்படிதான் சொல்றாரு, லாசரு எனப்பட்ட ஒருவன் இருந்தான். கதை அப்படிதான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகிறது. இந்த 2 இடத்திலையும் ஒருத்தர் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணலாம். அடுத்தது 1000 அரசாட்சி, அது இந்த உலகத்திலேயே நடக்கும். அந்த மனம் திரும்பி இருந்தீங்கன்னா அந்த 1000 அரசாட்சியில அக்கா மனம் திரும்பி இருந்தா அக்காவை நீ பார்க்கலாம், நீயும் மனம் திரும்பி இருந்தா அவங்களை நீ பார்க்கலாம், அப்பா மனம் திரும்பி இருந்தா அப்பாவை நீ 1000 ஆட்சியில பார்க்கலாம். ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொள்ளுகிற இடம் இந்த பரதேசி பாதாளம், 2 1000 அரசாட்சி, 3 புதிய வானம் புதிய பூமி.
நீங்க ரெண்டு பேரும் மணம் திருப்பி இருந்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே அங்க பாக்கலாம், இதோ என்னுடைய ரெண்டாவது அக்கா, இதோ இது என்னுடைய மூணாவது அக்கா, இதோ என்னுடைய அப்பா, இதோ எங்க அம்மா, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய புருஷன், இது என்னுடைய நாலாவது பையன். இந்த மூணு இடத்துலதான் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். ஆனா பரலோகத்துக்கு போயிட்டா யாரும் யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. இயேசு சொல்றாரு, தேவ தூதர்களை போல இருப்போம். பரலோகத்துல எப்படி இருப்போம்? தேவ தூதர்களை போல. பவுலும் அதே தான் ரிப்பீட் பண்றாரு, பரலோகத்துல தேவ தூதரையை போல, ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருப்போம். அங்க அக்கா யாருன்னு தெரியாது, அண்ணன் யாருன்னு தெரியாது, புருஷன் யாருன்னு தெரியாது. இந்த மூணு இடத்துல தான் நம்ம அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமே தவிர, பரலோகத்துக்கு போயாச்சுன்னா அங்க யாரும் யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது. ஆகவே இந்த மனுஷன் செத்து போயிட்டானாக்கா அவனை மண்ணுக்கு அனுப்பிடுறாங்க, ஆவி ஆத்மா கர்த்தருடைய கைக்கு போய் சேர்ந்துருது. சரி, இவ்வளவுதான் மனுஷன். இன்னும் நம்ம இதை விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி கடவுள் யார்?

0: இந்த ஒரு சுபாவத்தை தான் ஜனங்களுக்கு தெரியுமே தவிர மற்றொரு ஒரு பிரதான சுபாவம் ஜனங்களுக்கு தெரியாது. அன்பு இந்த ரெண்டு சுபாவத்துக்கு உரியவர். அன்றும் இன்றும் என்றும் அப்படி அன்பு மாறுவதில்லை. ரெண்டு விதமான சுபாவம் ஆண்டவருக்கு உண்டு. அவர் தண்டிக்கிறவர் தான், அவர் சிக்ஷிக்கிறவர் தான், ஆனா அவர் அன்புள்ளவர். நாகும் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் முதல் அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்லுது, தேவன் எரிச்சல் உள்ள தேவன், அடுத்தது அவர் அன்பாக இருக்கிறார், அவர் நல்லவர். நல்லவர் என்ற சுபாவம், எரிச்சல் உள்ள தேவன் என்றதும் இரண்டாவது சுபாவம். இந்த ரெண்டு சுபாவத்துக்கும் அவர் தான் அதிகாரி. அப்போ இந்த தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஜனங்களுக்கு அவர் சபிக்கிறவர். அப்பங்காரன் தப்பு செஞ்சிட்டானாக்கா ஏழு தலைமுறை வரைக்கும் சாபம். அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு ஏழு தலைமுறை வரைக்கும், ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, கொலைக்கு கொலை. இந்த சட்டத்தை யாரு ஏற்றினது? ஆண்டவர் தான் ஏற்றினது. ஆனா சட்டத்தை ஏற்றினவருக்கு சட்டத்தை மாற்றவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அந்த சட்டத்தை ஏன் அந்த காலத்தில் என்ன காரணம்? அந்த காலத்தில் ஜனங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லை, உபதேசங்கள் சொல்லப்படவில்லை, ஊழியக்காரர்கள் இல்லை, பயமூர்த்தி தான் அவங்களை திருத்த வேண்டியதாக இருந்தது. நீ கொலை செஞ்சா பதிலுக்கு நீ கொலை செய்யப்படுவ, பல்லுக்கு பல், ஒரு பல்ல உடைச்சா அதே மாதிரி ஊ பல்லையும் உடைச்சு கொடுப்பாங்க. அப்படிதான் அந்த காலத்தினுடைய சட்டம். அப்பங்காரன் தப்பு செஞ்சா ஏழு தலைமுறை வரைக்கும் அந்த சாபம். அப்போ ஜனங்களை பயமுறுத்தி அவங்களை திருத்துறதுக்கு கர்த்தர் அந்த உபதேசம். ஆனா சட்டத்தை ஏற்றின தேவனே அந்த சட்டத்தை மாத்தினார். அப்பங்காரன் திராட்சை பழம் சாப்பிட்டா பையன், அவன் பெத்த பையனுடைய வாய் புளிக்குமா? தின்னவன் ஒருத்தன், சப்பு கொட்டுறவன் ஒருத்தன், இது என்ன நியாயம் இது? ஆகவேதான் தேவன் என்ன சொன்னாரு, அவனவனுடைய ஆத்மாவை அவன் தான் கணக்கு கொடுக்கணும். அப்பங்காரன் செஞ்ச தப்புக்கு நான் புள்ளைய நான் தண்டிக்கணும்? நான் ஏன் ஏழு தலைமுறை வரைக்கும் வாதிக்கணும்? இது நியாயம் இல்லாத காரியம். மெச்சூரிட்டி ஆக ஆக ஆக தேவனுடைய சட்டத்திட்டங்களிலே மாற்றங்கள் வருகிறது. பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்துக்கும் புதிய ஏற்பாட்டு சட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டுல ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு. ஆனா புதிய ஏற்பாட்டுல வந்த உடனே பாருங்க சட்டம் எப்படி மாறுது. ஒருத்தன் ஒரு கணத்துல அறிஞ்சா மறு கணத்தை காண்பி, பதிலுக்கு பதில் செய்யாதே, பழிக்கு பழி, அது என்னுடையது நீ அதை செய்யாதே. இன்னொரு கடினமான ஒரு உபதேசம், உங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகித்தால் அதுல என்ன பலன், உங்களை வெறுக்கிறவர்களை நேசியுங்கள். பைபிளிலேயே மிகவும் கடினமான ஒரு உபதேசம் ஒன்னு உண்டுன்னா அது இதுதான். உங்களை நேசிக்கிறவங்களை நீங்க நேசிப்பீங்க, ஆனா உங்களை வெறுக்கிறவங்களே மனசு வராதே. பேசலாம், மூஞ்ச தூக்கிட்டு போனாக்கா ஒரு நாள் பார்க்கலாம், ரெண்டு நாள் பார்க்கலாம், அப்புறம் விட்டுடுவோம்.
1: பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி நேயர்கள் யாவருக்கும் மேய்ப்பனின் குரல் இந்த வானொலி சுமூலமாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் விசேஷமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்திக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறோம் ராஜா. தகப்பனே அப்பா, நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்காக காத்திருப்பதை அறிந்திருக்கீங்க ஆண்டவரே. தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீர் வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கீங்க நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே. அந்த வார்த்தையின்படியாக ராஜா, வார்த்தையாக வந்த தேவன், வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன், வார்த்தை மூலமாக எங்களை பரலோகம் சேர்க்கிற தேவனையுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனது வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் பார்க்கிறோமே. அப்ப அவருடைய வார்த்தையிலும் நாங்கள் பிழைக்கும்படியாக தேவரீர் எங்களோடு பேசுவீராக ராஜா. எங்களை தாழ்த்தியுடைய கருத்தில் ஒப்பிடுகிறோம். நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் அன்புள்ள தந்தையே. ஆமேன், ஆமேன்.
2: ஹல்லேலூயா. Let us worship the Lord God.

Hallelujah. His name is above all names. Hallelujah. அவருக்கு மட்டும் தான் ஜெயம் உண்டு. Hallelujah. ஜெயம் கொடுக்கிற தேவன். Hallelujah. வெற்றி கொள்றவர். Hallelujah. Yes, Lord, we worship you. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளாம் சோத்திரம். Hallelujah. Let us lift his name on high and celebrate his victory. Hallelujah. His victory over sin, his victory over death, his victory on the cross for us. Let's praise his holy name and let's lift him up.

அவருக்கே துதி, அவருக்கே மகிமை, ஹல்லேலூயா, அவருக்கே வெற்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We thank you, Father. We thank you, Master. We bless your name. Hallelujah. Yes, Father. Hallelujah. We want your presence, Master. Hallelujah. We want to see you, Master. உம்மை பார்க்கணும் சுவாமி. Hallelujah. உம்முடைய வேதத்தின் மகிமை. Hallelujah. உம்முடைய வேதத்தின் ரகசியத்தை எங்களுடைய கண் காணணும். Hallelujah. Open our eyes, Master. Open the eyes of our hearts. எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறனும். Let us cry out unto Him. Let's ask Him. Open the eyes of our hearts.

0: நம்முடைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:8. ஏசாயா 25:8. இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஹாலேலூயா! தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் செய்தியுடைய தலைப்பு, மரணத்தை ஜெயமாக விழுங்கும் தேவன். ஹாலேலூயா! தேவநாமம் மகிமைப்படுவதாக. எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வுள்ளமுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹாலேலூயா! அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து மனிதர்களுக்காக பாடுகளை பட்டு அங்கே சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு அவர் எழுந்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் இப்பொழுதும் கூட இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் இயேசு கிறிஸ்துடைய அந்த கல்லறை அங்கே திறந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த உலகத்திலே உள்ள மனிதர்கள் அவர்கள் வாழ்கிறார்கள், மறிக்கிறார்கள், மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறார்கள். தலைவர்களாக இருந்தாலும் சரிதான், எந்த பெரிய அறிஞர்கள் மேதைகளாக இருந்தாலும் சரிதான், மறித்த பின் உயிரோடு எழுந்தது ஒருவரும் கிடையாது. ஆனால் இந்த வசனம் சொல்கிறது, மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குவார். அல்லேலூயா! உலகத்திலே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் 2 நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 1, ஏனோக்கு. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் பார்க்கிறோம். மரணம் வராமல் தேவனே அவனை எடுத்துக்கொண்டார். அடுத்தபடியாக எலியா தீர்க்கதரிசி, அவன் சுழல் காற்றிலே அவன் பரலோகத்துக்கு கடந்து சென்றான் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் தேவனுடைய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார் என்று நாம் பார்க்கலாம். பிரசங்கி 8:8 இவ்விதமாக கூறுகிறது, ஆவியை விடாதிருப்பதற்கு ஆவியின் மேல் அதிகாரம் இல்லையாம். அல்லேலூயா! ஒரு மனுஷனுடைய உயிரை அவன் விட்டு விடுவதற்கு, அதாவது விடாமல் பிடித்து வைப்பதற்கு அந்த ஆவியின் மேல் அவனுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது என்று வேதத்தில் பார்க்கிறோம். மரண நாளிலும் அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா! சங்கீதம் 89:48 பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் என்று வேதம் நம்மை குறித்து கேள்வி கேட்கிறது. அதனால் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் மரித்தே ஆக வேண்டும். அது தேவனுடைய நியமனம். அதுதான் வேதம் கூறுது, ஒரு தரம் பிறப்பதும் மரிப்பதும் பூர்வத்தாருக்கு அது அருளப்பட்டிருக்குது என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம். எனக்கருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அல்லேலூயா! தேவநாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதிய சுவிசேஷம் 18:11 பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலனாகிய அங்கே பேதுருவை போத்து ஆண்டவர் சொல்கிறார், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்று அவர் சொல்லியதை பார்க்கலாம். கெத்செமனே தோட்டத்திலே அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கைது செய்த வரும்போது அங்கே பிரதான ஆசாரியுடைய வேலைக்காரனாகிய மல்கியூசின் காதை பேதுரு அவன் வெட்டுகிறான். உடனே கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிறவர்கள் பட்டயத்தால் மடிவார்கள். நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டிருந்தார், அவர் இப்பொழுது அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை மீட்டிருப்பாரே என்று அவர் சொல்லுவதை பார்க்கலாம். ஏனென்றால் அவர் சொல்லுவது பார்க்க, இந்த பாத்திரத்தை நான் பானம் பண்ணுகிறேன் என்று. அந்த மரணத்தினுடைய அந்த வழியாக அவர் கடந்து செல்வது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அல்லேலூயா! எபிரேயர் 2:9 பார்க்கும்போது, தேவ கிருபினாலே ஒவ்வொருவருக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா! இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொருவருக்காக மரணத்தை அவர் ருசி பார்த்தார். அல்லேலூயா! மரணம் ருசி பார்க்கிற ஒரு காரியமா? எதற்காக ருசி பார்த்தார்? மற்ற மனிதர்கள் இந்த பாவத்திலிருந்தும் பாவத்தின் மூலமாக வர்ற சாபங்கள், சாபங்களிலிருந்து வர்ற மரணங்கள், வியாதிகளிலிருந்து அவளை விடுதலையாக்கும்படியாக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அல்லேலூயா! எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இங்கே பார்க்கும்போது ஏசாயா 25 அங்கே 7 நாம் பார்க்கும்போது, சகல ஜனங்கள் மேலும் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அவர் அகற்றி போடுவார் என்று நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது சகல ஜாதிகளிலும், இந்த பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் ஒரு முக்காடு அங்கே போடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சகல ஜாதி தேசத்தில் உள்ள மக்கள் அவர்களை முக்காடை அவர் என்ன செய்கிறாராம், அகற்றி போடுவார். எந்த மலையிலே அகற்றி போடுவார் என்றார், கொல்கதா மலையிலே அவர் அகற்றி போடுவதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த முக்காடு என்று சொல்ல போடும்போது அது மரணம் என்று நாம் குறிக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த முக்காடு எதற்கு அடையாளமாக இருக்கின்றால், அதாவது பழைய உடன்படிக்கை கொடுத்த அந்த நியாய பிரமாணத்துக்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பார்க்கும்போது இந்த முக்காடோடு தான் இன்றைக்கு நிறைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்தாலும் கூட அவரிடத்திலே நெருங்காமல், தேவனிடத்தில் ஒரு ஐக்கியம் கொள்ளாமல், மறுபடியும் பிறக்காமல், தன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிக்காமல், தங்களுடைய மனம் போன போக்கிலே மாம்சம் எதை சிந்திக்கிறதோ அந்த வழியிலே அவர்கள் நடந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. 1 15 56 கூறுது, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று சொல்லுவதை பார்க்கலாம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மரணத்தினுடைய கூர் பாவமாக அது காணப்படுகிறது. அந்த பாவத்தினுடைய பலன் நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கும்போது மோசே அங்கே சீனாய் மலையில போய் தேவனிடத்திலே அவன் கற்பனைகளை அவன் வாங்கி கொண்டு வருகிறான். யாத்திராகமம் 34:33-35 நாம் பார்க்கும்போது அங்கே அவன் இரவும் பகலுமாக 40 தேவ சமூகத்திலே போய் காத்திருந்து அங்கே 10 அவன் வாங்கி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. 14 கூறுகிறது, அவர்களது மனது அங்கே கடினப்பட்டது என்று நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஆமீன். அவர்கள் பழைய ஏற்பாடை வாசிக்கும் போது பிரதான ஆசாரியர்களாக இருந்தாலும் சரிதான், அந்த நாட்களில் உள்ள அங்கே வேத பாரர்கள் பரிசேயர்கள் சரி சேர்ந்தாலும் சரிதான், அவர்கள் முக்காடு போட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லையா. ஏனென்றால் அந்த முக்காடு அவர்களை விட்டு நீங்காத ஒரு நிலையை காணப்படுகிறது. ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6:9-10 பார்க்கும்போது, இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமலாகமுடி நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது கர்த்தர் ஏசாய திருஷமாக சொல்கிறார், உசியா ராஜா மரணமடைந்த அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனுக்கு காட்சி கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து விதமாக கூறுவதை பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தரண்டே ஒரு பிள்ளை தேர வேண்டுமானால் அவர்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டுமானால், தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைக்கு வாழ்க்கையை கர்த்தரத்தில் அர்ப்பணிக்காமல் மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தரத்திலே வரும்போது அவர்களுக்கு ஒரு முக்காடு காணப்படுகிறது. அல்லேலூயா. அந்த முக்காடு என்னப்படுகிறது என்றால், அவர்கள் எவ்வளவுதான் தாங்கள் தேடினாலும் அவர்கள் ஜபித்தாலும் அந்த ஜபம் கேட்கப்பட மாட்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தரை அவர்கள் தேடினாலும் கண்டடைய முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் மனம் திரும்பாத பட்சத்திலே அவர்கள் ஆண்டவரை தேடுகிற காரியங்கள்லாம் வீணும் வியர்த்தமாக காணப்படுகிறது. ரோமர் 11:7-8 நாம் பார்க்கும்போது, அப்படியானால் என்ன, இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமலிருக்கிறார்கள். இன்றைக்கு வரை அவர்கள் தேடுகிறார்கள், மேசியா வருவார் வருவார் என்று அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், மேசியாவை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து அங்கே அவர்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்ததை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய கண்கள் அங்கே குருட்டாட்டம் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. அதுதான் அந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் உணர்ந்து குணப்படாத ஒரு சூழ்நிலையை காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவரை விசுவாசிக்கவில்லை, அந்த அவிசுவாசம் அவரிடத்திலே காணப்படுகிறது. அல்லேலூயா. இன்றைய தினம் வரைக்கும் அவருடைய இருதயம் கடினப்பட்டிருக்கு என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே இருஸ்தவேலிலே ஒரு பங்கு மனதுடையவர்கள், அவர்கள் கடின இருதயத்தோடு இருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவுதான் அவர்களுக்கு வார்த்தையை சத்தியத்தை சொன்னாலும் விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அந்த பக்குவப்பட்ட ஒரு இருதயம் இல்லாமல் காணப்படுகிறது. காரணம் என்ன என்று பார்க்கும்போது, கணநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். எப்படியாவது இந்த ரட்சிப்பை, எப்படியாவது இலவசமாக கொடுக்கிற இந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் விரும்புகிறார். ஆனால் ஜனங்களோ ஆண்டவருக்கு சித்தத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க மாட்டேங்கிறார்கள். அல்லையா. அதனால தான் அவர்களுடைய கர்த்தரை அவர்கள் காணாமல் அவர்களுடைய மனம் சோர்ந்து போகிறது. அல்லையா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 4:4 அங்கே தேவ சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிய அவர்களுக்கு பிரவேசிக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ சாயலாக இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு என்ன செய்கிறான், மனக்கண்களை குருடாக்கம் பண்ணி போடுகிறான். அதனால்தான் அவர்கள் தேடுகிறார்கள், தேடியும் இயேசுவை கண்டுகொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. அவர்கள் கர்த்தரிடத்திலே கேட்கிறார்கள், கேட்டும் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், அவர்கள் 2 எஜமானுக்கு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்கும் தேவனுக்குமாக, உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதீர்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நாம் உலகத்தில் இருந்தாலும் நாம் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. அல்லேலூயா. உலகத்திலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் வேறு பிரித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி வேறுபடித்தவர்கள் கர்த்தருக்காக வாழும்படியாக அவர்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதிஷ்டை, கர்த்தருக்காக வாழும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:54-57 நாம் பார்க்கும்போது, அழிவில்லதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறுகிறது. அல்லேலூயா. எது அழிவுள்ளது? இந்த சரீரம், அதாவது மாம்சமும் இரத்தமும் உள்ள இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அழிவுள்ளாத இந்த அழியாமையை அவர்களும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போதுதான் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேற்றதாக காணப்படுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட உடைய வாழ்க்கையிலே இயேசுவை அறியாமல் இருந்தால், இந்த இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எதற்காக இயேசுவை அறிய வேண்டும்? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள ஒரு வீட்டு காரியங்களுக்காகவோ, வேலை காரியங்களுக்காகவோ, விசா காரியங்களுக்காகவோ, ஒரு நன்மையான ஒரு அற்புதங்களுக்காகவோ மாத்திரம் அவரை பின்பற்றாவாறு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியாக, அந்த அழிவில்லாத பேரின்ப வாழ்க்கையை பெற்றுக் கொள்ளும்படியாக, மரணத்தை ஜெயமாக விழுங்கின அவரிடத்திலிருந்து ஜெயமுள்ள ஒரு ஜீவியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, அல்லேலூயா, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் கூறு போல, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஒரு வெற்றி முழக்கமிடும்படியாக, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை ஒழித்தும்படியாக தான் அவர் புறப்பட்டு வந்தார். நான் வாய் நியாயப்பிரமாணத்தை அவர் அங்கே நிறைவேற்றி முடித்தார். அதெல்லாம் வேதத்தில் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம், அதாவது நான் நிறைவேற்றவே கர்த்தர் வந்தேன் என்று சொல்கிறார். மத்தேயு 5:17 பார்க்கும்போது, தீர்க்க தரிசனமான நியாயப்பிரமாணத்தை நான் அழிக்கிறதுக்கு அல்ல, அதை நிறைவேற்றுக்கே வந்தேன். அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அவர் நிறைவேற்றுவதுதான் வந்தார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் அங்கே சிலுவிலே அடிக்கப்படுகிற இடத்திலே நமக்கு பதிலாக பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அங்கே தேவாதி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று ரோமர் 8:3 நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்களும் கூட மரணத்தை ஜெயமாக நீங்கள் விழுங்கலாம். அல்லேலூயா. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று வேதம் கூறுகிறது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இந்த வானத்தின் கீழங்கும் மனிதர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டடப்படவில்லை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. முழங்கால்கள் யாவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக முடங்கியாக வேண்டும்.
1: நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்து ஒருவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணியே ஆக வேண்டும். அதான் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவராக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயித்தது போல நீங்களும் நானும் மரணத்தை ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்? குமாரனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கும் போதுதான் நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனுடைய விசுவாசிப்பவனை அல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார் என்று வேதம் அங்கே நம்மை குறித்து கேள்வி கேட்கிறது. ரோமர் 10:4 கூறுது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டவரும் ஒருவர் தான். கட்டளையிட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையிலே அவர் செய்து சகலத்தையும் முடித்தவரும் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. 10 கற்பனைகளை இன்றைக்கு யாராலும் கை கொள்ள முடியுமா? முடியாது. அல்லேலூயா. காரணம் என்ன? மனிதன் பாவ சாயலாக அவன் இருப்பதால் பாவத்தை போக்கும் பலியாக வந்த கிறிஸ்து இயேசுதான் அதை சிலுவையிலே அவர் செய்து முடித்தார். கலாத்தியர் 3:24 கூறுவதுபடியாக நியாயப்பிரமாணம் வந்து கிறிஸ்துவத்தை வழிநடத்துகிற ஒரு உபாத்தியா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை வழிநடத்துவது கிறிஸ்துவாய அபிஷேகத்துக்குள் பரிசுத்த ஆவிக்குள் வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாயாக அங்கே இருக்கிறது. அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை அங்கே நாம் கிறிஸ்து மூலமாக இயேசு நமக்கு அவர் நிறைவேற்றப்படினால் நாம் அவரை விசுவாசிக்கும் போது நாம் நிச்சயமாக நாம் அதிலே நாம் அதை நிறைவேற்றி முடிக்க காணப்படுகிறோம். 2வதாக நாம் பார்க்கும்போது அவர் தேவன் கண்ணீர் யாவையும் துடைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். மரணத்தை ஜெயித்த தேவன் அங்கே சகல ஜனங்களுக்குள்ள கர்த்தராகிய தேவன் எல்லா முகிழ்ந்த கண்ணீரை அவர் துடைக்கிறார் என்று பார்க்கிறோம். 2 Kings 20:5 பார்க்கும்போது அங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கலாம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய்க்க கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3வது நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று சொல்லுவதை பார்க்கலாம். இங்கே பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவிடம் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், அங்கே நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்கிறார். இதை கேள்விப்பட்டவுடனே அங்கே 3வது வசனம் கூறியது, 2 Kings 20:3 கூறுது, எசேக்கியா ராஜா மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அங்கே கண்ணீரோடு நாம் தேவனுடைய சமூகத்திலே வரும்போது ஒருபோதும் கண்ணீரை அல்லல் தட்டாத தேவன் அவர் சொல்கிறான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்தேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிறான். தேவ பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலே எந்தவித போராட்டத்தோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு நீ கடந்து செல்கிறாயா? ஒருவேளை யார்ட்டும் சொல்ல முடியாத பாரங்கள் உனக்கு இருக்கலாம். உன்னுடைய நண்பரிடத்திலே, உன்னுடைய உறவினிடத்திலே, உனக்கு நெருக்கமானவரிடத்திலே, உனக்கு அறிமுகமானவரிடத்தை சொல்ல முடியாதுலாம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தமே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி போய் ராஜாவிடத்தில், நீ மறிக்க போகிறாய், அதனால் இவன் காரியங்கள் எல்லாம் அப்படி ஒழுங்குபடுத்து சொல்லும்போது எவ்வளவு ஒரு வேதனையாக இருக்கும். அவன் மனம் கசந்து சுவர்புறமாக திரும்பிக் கொண்டு அவன் அழுததை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவனுடைய அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். உடனே அங்கே ஏசாய தீர்க்கதரிசி அவனை கடந்து செல்லும்போது அவனை கூப்பிட்டு, இதோ நான் உன்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டேன், ஆதலால் அங்கே நான் அவனுக்கு அவனுடைய ஆயுஷ் நாட்களுடைய 15 வருடத்தை நான் கூட்டி கொடுக்க போகிறேன், நீ போய் அவனிடம் சொல்லு என்று சொல்லியதை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 38:5 பார்க்கும்போது 15 வருடங்கள் அங்கே எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்தவித கண்ணீரோடு போராட்டத்தோடு கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், அந்த கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். நான் சிறுவனாய் இருந்தபோது என் தாய்க்கு ஒரு நேரம் வயிற்றிலே ஆப்ரேஷன் செய்யும்படியாக ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த ஆப்ரேஷனை குறித்து பல கருத்துகள் அங்கே நிலவினபடியால், அவர்கள் ஆப்ரேஷன் பெறும் பின்பு அவர் உயிரோடு இருப்பார்களா இல்லாவிட்டால் மறித்து விடுவார்களா என்ற ஒரு சூழ்நிலை போராட்டத்தில் இருக்கும்போது நான் கர்த்தரிடத்தில் கண்ணீரோடு ஜெபித்தேன், ஆண்டவரே சிறுவயதிலே என்னுடைய தகப்பனை எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே, எப்படியாவது என் தாய்க்கு ஆண்டவரே நீர் உயிர்ப்பிச்சை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்து அவர்கள் குணமாகி வீட்டுக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அவர்களை விட்டால் வேற யாரும் இல்லை என்று நான் ஆண்டவரிடம் அழுது ஜெபித்தேன். அந்த நாட்களிலே கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்டார். என்னுடைய அம்மாவுக்கு அந்த ஆப்ரேஷன் சக்சஸாக நல்லபடியாக முடிந்தது, அவர்கள் குணமாகி வீட்டுக்கு வந்தார்கள். தேவ பிள்ளைகளே, நம் கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்திலே வரும்போது நிச்சயமாக கர்த்தர் கண்ணீரை காண்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 126:5 கூறுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதை குறித்து நீங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க? கர்த்தரிடத்தில் வாருங்கள், அவருடைய சமூகத்திலே வந்து சொல்லுங்கள். அல்லேலூயா. நிச்சயமாக எசேக்கியா ராஜாவுடைய கண்ணீரை துடைத்த தேவன், என்னுடைய கண்ணீரை துடைத்த தேவன், உங்களுடைய கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அங்கே எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய மனதுருக்கம் மாறாதது, அவருடைய இரக்கம் கிருபை மாறாதது. அல்லேலூயா. அந்த தேவன் நிச்சயமாக உடைய கண்ணீரை அவர் துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது, சங்கீதம் 42:3 பார்க்கும்போது, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லி பார்க்கலாம். அவ்வளவாக ஒரு நெருக்கத்தின் ஒரு சூழ்நிலையிலே அங்கே தாவீது கடந்து செல்கிறான். அல்லேலூயா. அங்கே அவன் கண்ணீர், தன்னுடைய கண்ணீர் தான் அவனுக்கு உணவாக காணப்படுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 56:8 பார்க்கும்போது, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உடைய துருத்தியில் வையும், அவருடைய கணக்கில் அளவோ இருக்கிறது. அந்த துருத்தியில, தண்ணி வைக்கிற துருத்தியில என் கண்ணீர் வையும் ஆண்டவரே, அந்த அளவுக்கு என்னுடைய கண்ணீர் இருக்குது. அல்லேலூயா. ஏனென்றால் அவர் கண்ணீரை காண்கிற தேவன், அந்த கண்ணீரை காண்டு விடுவது மாத்திரமல்ல, கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, அங்கே நாம் லாசருடைய கல்லறைக்கு போய் உள்ள காரியங்களை பார்க்கும்போது அங்கே வேதத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் கண்ணீர் வடித்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. ஏனென்றால் நம்மை போல அவரும் கூட அந்த மனதுருக்கத்தோடு மாம்சத்திலே வாழ்ந்த நாட்களிலே அங்கே நம்மை அதிகமாக அவர் நேசித்தார். அங்கே அவர் சிநேகித்த லாசரு மரித்து போய்விட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே அங்கே கர்த்தர் அவரை எழுப்ப போகிறதை அவர் அறிந்திருந்தும் கூட அவர் கண்ணீர் வடித்தார் என்று நாம் வேதத்தில் பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரும் கூட துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய உறவினர்களில், உங்களுடைய அறிமுகமானவர்களில் நீங்கள் இழந்து தவிக்கிறீர்களா? நிச்சயமாக உங்கள் முகத்தில் உள்ள கண்ணீரை யாவும் அவர் துடைக்க வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் கூட நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் கண்ணீரோடு ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே அந்த உயிர்த்தந்த ஞாயிறிலே ஸ்ரீலங்கா தேசத்திலே அங்கே கிட்டத்தட்ட 350 உயிர்களுக்கு மேலாக அந்த குண்டுவெடிப்பிலே பலியானார்கள். உலகம் முழுவதும் ஒரு நெருக்கங்களுக்குள்ளாக, ஒரு இடுக்கண்களுக்குள்ளாக, ஒரு கஷ்டங்களுக்குள்ளாக அங்கே திருச்சபை கடந்து சென்று கொண்டதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக, தெய்வ பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் எவ்வளவு வேதனையோடு இருப்பார்கள், அவள் மனதிலே எவ்வளவு பெரிய பாரம் இருக்கும், தங்களுக்கு அருமையானவளை இழந்து அது வார்த்தையால் சொல்லி விவரிக்க முடியாது, யாரும் யாரையும் தேற்ற முடியாது. ஆனால் கர்த்தர் ஒருவரே தேற்றுவார். அல்லேலூயா. அவர் ஒருவருக்கு தான் தேற்ற முடியும், அவர் ஒருவர் தான் ஆறுதல் படுத்த முடியும். ஏனென்றால் வேதம் கூறுது, அவர்தான் சகல ஆறுதலின் தேவன் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி கூறுவது போல, எரேமியா 9:1, ஆ, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும், அப்பொழுது என் ஜனமாய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அல்லேலூயா. வேற என்ன செய்ய முடியும் பிரியமானவர்களே? அவர்களுக்காக நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆண்டவரே, தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, திருச்சபையை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அப்பா ஆத்துமாக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று நாம் ஜபிக்கும் போது கண்ணீரின் ஜபத்தை கேட்கிற தேவன் நிச்சயமாக தீமைக்கு விலக்கி அவர்களை பாதுகாத்துக் கொள்கிற வல்லவராயிருக்கிறார். இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் காலம் கொடிய காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முன்பு போல தேசத்திலே சுதந்திரமாக இந்த நாட்களிலே வாழ முடியாது. ஏனென்றால் அவருடைய வருகை நெருங்க நெருங்க பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டான்றிண்டு அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் அகோரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் பார்க்கலாம். ஆனாலும் உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்குள் இருக்கிற தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தீமைக்கு விலக்கி
2: பாதுகாக்கிறது.
1: இப்படிப்பட்ட அன்பான பிள்ளைகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக நம் கண்ணீரோடு திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7:17 பார்க்கும்போது, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவரே இவர்களை மேய்த்து ஜீவத்துள்ள ஊற்றண்டை நடத்துவார். தேவன்தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டியானவர் தான் மேய்க்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியான் தான் ஜீவ தண்ணீருள்ள தண்ணீரண்டை நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர்தான் முகங்கள் உள்ள கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:4 பார்க்கும்போது, அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவர்கள் எல்லாம் ஒளிந்து போம் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி
2: போடுகிறது. தந்திருக்கிறார். காலங்கள் மாறியது, சூழ்நிலை மாறினாலும் கர்த்தர் மாறாதவராய், நேற்று மன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய தகப்பன். அந்த தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமானவரை கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் எங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிந்து தருகிறேன். இந்த நாளும் கிருபியாய் தந்த இந்த நேரத்தை தகப்பனிடத்தில் ஒப்பு கொடுத்து நிகழ்ச்சிகள் யாவையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, நருமையாய் தந்த தயவு நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். கோடி கோடி சோஸ்ரம் செலுத்துகிறேன். இந்த நாளும் கத்தாவே இந்த மாலை நீரணிச்சியை வெளிச்சத்து அப்பா நீர் ஆசிரித்து வர கிருபைக்காய் நன்றி செலுத்துறேன். மீண்டுமாய் இந்த நேரடி ஒளிபரப்பு அப்பா இந்த புதன்கிழமை மாலை நேரத்துல நீர் எங்களுக்கு இரக்கம் செய்தீரே அப்பா. நீர் கண்ட நேரத்தை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு உதவி செய்த கிருபைகளுக்காக நன்றி. நேரடி ஒளிபரப்பு யாவையும் இடத்திற்கு தருகிறேன். 7 தொடக்கம் 9:30 வரைக்கும் நடக்க போற எல்லா நிகழ்ச்சிகளையும் இடத்திற்கு தருகிறேன். கத்தாவே துதி பாடல் ஜெபங்கள் கூட வழிநடத்தும் வார்த்தை பகுதியவர் வழிநடத்தும் ஆண்டவரே, அவர்களை முன்குறித்து அவர்கள் அழைத்து வந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக நிலைநிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நினைப்புகள் யாவையும் இடத்திற்கு தருகிறோம். தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்கு பண்ணுவீராக. இயேசுவி நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறோம். சங்கம் வானொலிக்கா நன்றி செலுத்துறோம். காலை நேரத்தில் விடுதலை வெளிச்சத்து நேரத்தை ஆசிர்வதித்த கிருபைக்கா நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த ஊழியருடைய சாபகருமான ஸ்ரீ பிரதருக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவனுடைய பிள்ளையை கொடுத்து தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக ஆத்தும பாரத்துக்காக நன்றி செலுத்துறோம். கத்தாவே ஆலய செய்து அவருடைய பிள்ளைகள் பிற பிள்ளைகள் உடன் ஊழியர்கள் எல்லாரையும் இடத்திற்கு தருகிறோம். ஒவ்வொருவரையும் குடும்ப குடும்பமாய் சபை ஊழியங்களை அவருடைய தனிப்பட்ட ஊழியர்களை ஆசிரித்து எல்லைகளை விசாலப்படுத்தி வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்புகளை செபிக்கிறேன். அதே போல நித்திய வெளிச்சத்து ஸ்தாபகரான மகேந்திரன் ஐயாக்கா அவர் ஜெபிக்கிறேன். அவரை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல சுகவில் ஆரோக்கியத்தை கொடுங்க. இந்த முதல்வரின் கணிதந்த புஷ்டியும் பசுமையுமா இருக்க செய்வீராக. அப்படி உறவுகள் இருக்கிற வீடுகளை வாய்க்கால்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. அவரோடு இணைந்து ஊழியர்களை சேர எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும்ப்பா. ஆசீர்வதியும் அவர் பெருக பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கும். இதனாலும் அடியாளையும் ஒப்பு கொடுக்கிறேன். கத்தாவே குடும்பத்தை ஊழியத்தை ஆசிரியக்கூடிய செபிக்கிறேன். ரத்த கோட்டை வச்சதிலே நுழையாமல் பாதுகாப்பிறார். உங்களெல்லாம் அப்பா நீங்க சமாதானம் உள்ளவர்களா கிச்சுதமணி கோதுமையாக திருப்தியாக்கி நடத்துவீராக. அதே போல என்னோடு இணைந்து தொகுத்து வழங்க அஞ்சலிஸ்டருக்காக செபிக்கிறேன். அவருடைய குடும்பத்தை ஊழியங்களை ஆசிரியங்க இல்லைகளை விசாலப்படுத்துங்க. வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறேன். அப்பா இந்த நாளும் நீர் கிருபியா பாராட்டு இந்த வேலைக்காய் நன்றி செலுத்து. யாரும் இடத்திற்கு ஒப்பு கொடுத்து கடுக்கு நண்பன் நேர்கள் மறுபடிய பக்கத்துக்கு அப்புறம் நேர்கள் எல்லாரையும் தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். ஜெபத்தைகளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒலிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் நிகழ்ச்சியில் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் அறிவித்த நான் ஆளும் தோழிப்படியாக வார்த்தை தந்தார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நிச்சயமா கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கா, உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஏன்னு சொன்னால் இந்த வானொலியை கேட்கறதுக்கு கிரியை செய்திருக்கிறார். அவர் இந்த நாட்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். அவரை துதித்து பாட அவரோடு உறவு கொள்ள அவரோடு அன்பு தேனை கலந்து கொள்ள கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். அதனால கர்த்தர் எனக்கு செய்த நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி நன்மையும் கிருபையும் காணித்திருக்கிறார். அந்த வசனமானது சங்கீத புஸ்தகம் 13:6 வசனம் அப்படியா சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமென். இதனாலே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். நிகழ்ச்சியால் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இதனாலே நாங்கள் பார்ப்போம் நிகழ்ச்சிகளை 7 மணி தொடக்கம் 8 மணி வரைக்கும், 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாடல் சுபங்களும் கூட கடந்த சென்று தொடர்ந்து நாங்கள் செபிக்க போறோம். 7:30 8 மணி வரைக்கும் கண்களை ஏறெடுப்போம் ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேராக என்ற பகுதி கூட கடந்து சென்று நாங்கள் 8 மணியில இருந்து வார்த்தை வெளிச்சத்தை கற்றுக்கொள்ள போறோம். வார்த்தையில் செய்தி எடுத்து வருகிறார்கள் இந்த நாட்களும். முதலாவது தேவை செய்தி எடுத்து வர சகோதரி பிருந்தா அவர்கள், இரண்டாவது தேவை செய்தியை வாசல் வெங்கட் அவர்கள் எடுத்து வருகிறார்கள், மூன்றாவது தேவை செய்தியை வாசல் அன்றன் ராசநாயம் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். இதனாலே கிட்டப்பாடு எல்லா தெய்வுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். முடிவாக நாங்கள் நன்றி தேர்டுத்து மறுவழிப்போடு நாங்கள் இணைவோம். கத்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இதனால் இந்த நிகழ்ச்சியில் யாவும் கத்தர் ஆசீர்வித்து தந்திருக்கிறார். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். விசுவாசிப்போம், ஜெயமெடுப்போம். கத்தர் பெரிய காரியங்களை என் நடுவில் உங்கள் நடுவில் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். கத்தர் பெரியவர், அவர் உயர்ந்தவர். அவரை துதிப்போம். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆமேன். இதனாலும் பாடுவோமா? துதிப்போம். ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் நன்மை செய்கிற தகப்பன். ஆண்டவரே நன்மை செய்ய சுற்றி சுற்றி எங்களை சூழ்ந்திருக்கிறீர். கத்தாவே கத்தாவே எருசலேம் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறா போல நீங்க எங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறீங்களேப்பா. இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ரட்சிப்பின் திருவனே, ரட்சகரே, ரட்சிப்பின் ஊர்த்தியே, ரட்சனிய கொம்பே, ரட்சனிய சந்தோஷமே, உமக்கு நன்றி செலுத்துறோம் கத்தா. இவ்வளவு ஒரு நல்ல தேவன், நீர் நன்மை செய்கிற தேவன், நன்மை செய்ய சுற்றி நம்முடைய பாதங்கள் அப்பா. இந்த நாளில் எல்லா நாளும் உங்களோடு கூடவே இருந்து உங்களை ஆசிரித்து மகள பண்ற தெய்வமே உமக்கு கொடி கொடி சோசுரமானிய அதிசயங்கள் செய்கிறார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் என்ற துயாதி தூயவர் உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி. அந்த ஒளியின் வெளிச்சத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்பா. நானே வழியும் நானே சத்தியம் ஜீவனமாயிருக்குன்னு சொன்ன கர்த்தர் அப்பா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல அதனோட வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிள்ளைப்பான் என்று எழுதியிருக்குதப்பா. இந்த வார்த்தையானவர் நீர், வார்த்தையில மகிழ்படுற வார்த்தையே நீங்க தானே அப்பா. நீங்க இல்லாம நாங்க இல்லை, நீங்க சொல்லாம எதுவும் இல்லப்பா. நன்றியோடு சுவசரிக்கிறோம், நன்றியோடு சுவசரிக்கிறோம் அவியானவரே. மக்கள் நன்றி நன்றி நன்றி கோடி கோடி சோஸ்ரீ நன்றி ஆண்டவர்.

கடந்த நாட்களில் கண்மணி போல.

அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு.

0: அப்பா உங்களை காண்கிறது வெண்ணீங்கப்பா, உங்களை காக்குறது வெண்ணீங்கப்பா, சிறுவன் தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே கத்தாவே. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்திருந்தேன். வேலையை பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நாளை நாங்கள் சங்கீத தியானத்துக்காக கடத்துவோம். கத்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கத்தர் நாளிலும் அழையுங்கள், இணையுங்கள் சங்க வானொலி கூடாக. நாங்கள் சங்கமிப்போம். கிறிஸ்துவுக்குள் அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. அவர் இந்த நாள் உங்களுக்கு கிருபியாய் தந்திருப்பார். இந்நாளில் நாங்கள் சங்கீத 125 சங்கீதத்தை வாசிப்போம். நான் ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்புறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீதிமான்கள் அநியாயத்துக்கு தங்கள் கைகளை மீட்டாத படிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தின் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். தங்கள் கோடரான வழிகளுக்கு தாய்களை கர்த்தர் அக்கிரமக்காரருடைய போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அமேன். இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு அதிக நல்ல வசனத்தை தருகிறார். எல்லாமே நன்றானவர், நல்ல வசனங்கள், வல்லமை உள்ள வார்த்தைகள், இவன் உள்ள வார்த்தைகள். இதனாலும் என்னை தொட்டவற்றை கர்த்தரை நம்புறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சீயோன் பர்வதம், அது பரிசுத்த பர்வதம், தேவன் தங்குமாலையும் அந்த அந்த மலை பர்வதம் என்று சொன்ன மலை, அந்த சீயோன் மலை அசையாதது போலதான் தேவனும் தம்மை நம்புறவர்களை அசையப்படாதபடி, எந்த சூழ்நிலையாலும் அசைக்கப்படாதபடி, எந்த சூழ்நிலை தான் அசையுமே தவிர அவர்கள் அசைவதில்லை. அதுதான் உண்மை. ஏனென்றா யாரை நம்பியிருக்கிறார்கள்? அசையாத கண்மலையை நம்பியிருக்கிறார், அசையாத சீயோன் பர்வதத்தை நம்பியிருக்கிறார். அந்த பர்வதம் அசைவதில்லை. அவரை நம்புறவர்கள் அப்படியாக எந்த நிலை மாறினாலும், மலை மாறலாம், வியாதி நிலை வரலாம், பலவீன நிலை வரலாம், ஏது வந்தால் அவர்கள் அசைக்கப்படுவதில்லை, அசைவதும் இல்லை. அவர்கள் அப்படியாக சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்களாம். அதுக்கு தகப்பன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, அப்படி நம்புறவர்களை எப்படி பர்வதங்கள் எருசலேம் சுற்றிலும் இருக்கும் அப்போல எருசலேம் ஆலயத்தை சுற்றிலும் எருசலேம் சுற்றிலும் பர்வதங்கள் மலைகள் இருக்கிறதோ அதே போலதான் கர்த்தர் தன்னை நம்புறவர்களுக்கு அவர் சுற்றும் இருக்க சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறார். ஏன் சூழ்ந்திருக்கிறாண்டா? என் பிள்ளைய அசைக்கப்படாது, இந்த சூழ்நிலையாலும் ஏதுவும் அசைக்க முடியாத படிக்கு அவன் லட்சிருக்கிற விஷயத்தால் நிலைப்படுத்தி இருக்கிறார். அவன் பிரியமானவர், அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய கருத்தவன் மாய்மை உண்டாவதாக. தொடர்ந்து நாங்கள் வானொலி ஆசீர்வத்தை நேருக்கான ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வருவோம். சிஸ்டர் ரஞ்சினி.
1: Praise the Lord. Praise the Lord, Sister Suva. God bless you. Praise the Lord, Sister. Happy Thanksgiving.
0: Same to you. Thank you, Sister.
1: Amen. Amen. Amen. ஜெபிக்கும் முதல் நான் ஒரு பாட்டை பாடிவிட்டு ஜெபிக்கிறேன்.
0: Okay, Sister. Go ahead.
1: Amen. Amen.

ஏசு ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்

வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் நின்றீராதா, வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, அடைக்கலமே கேடையுமே நன்றி ராஜா, அன்பே என் ஆறுதலே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, நாவாலே துதிக்கிறேன் நாதா, தனிமையிலே துணையாய் நின்றீர் ராஜா, தனிமையிலே துணையாய் நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீரே நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீரே நன்றி ராஜா, சோர்ந்து போன நேரமெல்லாம் காத்து நின்றீர் நன்றி ராஜா, சோர்ந்து போன நேரமெல்லாம் காத்தீரையா, சுகம் தந்து இதுவரையும் தாங்கீர் ஐயா.

உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம்.

0: Amen, amen. Thank you, Lord. Thank you, Lord. Yes, Lord, we are ever so thankful, O God, from the very bottom of our hearts, Lord, for all that you have been for us and all that you have meant for us, Lord, all that you, Lord Jesus, have been living through us, Lord. This life, Lord, Lord Jesus, in this world that we are in, Lord, at this point in time, Lord, is not an easy task, Lord. But, Lord, you have given, Lord, the power, Lord, to them that belong to you, to the children of the living God. That is the way, Lord Jesus, you have, Lord, asked us, Lord, to come and seek you and find you and know you, Lord, by which you would come, Lord, and lead that life in and through us, through the mighty power of the Holy Spirit that you have given to us, Lord, that we can overcome every single situation that, Lord Jesus, we can, Lord, go through this mundane things of life that we, Lord, go through in this part of the world that we live in, Lord. Lord, therefore, Lord, I pray, Lord, to many, Lord Jesus, that are still not, Lord, being able to come into that place of knowing you, Lord, and coming into that beautiful way of living that life, Lord, with peace and love and joy in their lives, Lord. I also pray, Lord, at this time, Father, even as we can sing and, Lord, bring forth, Lord, our lips of worship and praise and thanksgiving to you, Lord, that they would all come into that very place of knowing you with the peace, Lord, coming into their lives with love and joy and peace as well. So now, Lord Jesus, we entrust, Lord, this program, Lord, even as Sister Zuba is hosting today, Lord Jesus, Nitya Valicham, we entrust it, Lord, totally into your hands, bringing it to the end, Lord. Thank you, Lord, for your faithfulness. Thank you, Lord, for your goodness, your loving kindness, Lord, and wonderful way in which you, Lord, send forth the power of your Holy Spirit, Lord, to emanate, Lord Jesus. This is none of us. This is nothing that we can accomplish on our own, but this is the work of your Spirit, work of the power of the Holy Spirit alone that comes, Lord Jesus, and works through, Lord, through them, Lord, obey and love and serve you, Lord. So that is exactly what you're doing, Lord, at this time, Father. Lord, even as Sister Subha is hosting and, Lord, others that are joining us, Lord Jesus, and we thank you, Lord, for your way in which we are bringing forth the servants of the Lord, Lord, to come and share forth the word as well. We also, Lord, bring Lord Jesus, Sister Brenda, Pastor Venkat and Pastor Anton Rasanayam, all of them coming and sharing forth the word, Lord, that you would prepare the hearts of people as well, Father, to receive them according to what you have, Lord, bestowed upon their hearts and their spirit, Lord, to share for the wonderful living word that would, Lord, accomplish the task in which was sent into their own lives, Lord. There you would prepare them as they receive it, Lord Jesus, and they would, Lord, bring forth much fruit, not only, Lord Jesus, but to bring forth much fruit, Lord, but to live that life, Lord Jesus, in a way that would, Lord, become a witness to others, Lord, living, Lord, around them and in through them, Lord Jesus, as you do it, Lord Jesus, enabling them to live it through. And I thank you for that, Lord. Also, Lord, remember, Sister Dolly would be coming a little later or going through a situation, Lord, with an appointment. Lord, I be with her leader and guide as well, Father, and undertake, Lord, for every single detail, I pray. I also thank you, Lord, for Brother Leslie and Sister Rita, who are doing, Lord, the background work, Lord, that is so necessary, Lord, for this program, Lord Jesus, to be able to go through, Lord, into the nations of the world, oh God, emanating, Lord, and broadcasting, Lord, from Toronto, Canada. Thank you, Lord, for all the recordings that have been done, Lord, by Brother Leslie, Lord, and to go into YouTube and Facebook, as we always remember it, Lord, with your Lord Jesus guidance and the power of the Holy Spirit, the wisdom of God, the guidance that comes through only through the guidance of your Holy Spirit alone, Lord. I thank you for that, Lord, enabling him, Lord Jesus, put them all the way, Lord, he does it, Lord Jesus, for the media networks. And also thank you for Sister Rita as well, working alongside, Lord, to make everything, Lord, to coordinate and work for the program to work alongside, Lord. We thank you for that. Also, Lord, thank you for Brother Mahindran, who has been praying and waiting upon you, Lord, for Nitya Balicham, as you have been put the burden upon his own heart too, Lord Jesus, for the programs. Thank you, Lord, for his time and service and dedication, Lord, as he does always as well. And we thank you, Lord, for the way, Lord, only the listeners, Lord, are the very most important people people, the very way, Lord, this media networks are going into, Lord, without which, Lord, there's no point in us, Lord, even going and spending all this time and all our effort and energy. It's only for the sake of the listeners, Lord, that they would, Lord Jesus, be blessed by it, Lord, in a wonderful way, Lord Jesus. Only you can do it, oh Father, in Jesus' name. Let your anointing power of the Holy Spirit, even at this very moment, Lord, there is no distance, Lord, that can come between you. And the God is a God who is omnipotent, omnipresent, and omniscient. That means he's everywhere at the same time. There is a true God, a God of the ages, that he has called himself to be the ancient times. Lord, we thank you for that, oh God Almighty. Through the power of your Holy Spirit, you are working, Lord, in the all five continents of the world, oh God. No matter where they live, Lord Jesus, you are ministering to them, Lord, through the guidance and the way in which you can, Lord, even as they come in, Lord, and they are waiting upon you, Lord Jesus, for the ministry that is going on at this time, Father. Even as the servants' lips have been prepared as well, Father, even as they receive the word, Lord, they are going to see, Lord, there's so much of deliverance that are coming, that is going to be, Lord, working on their behalf, even as we are praying, and Lord Jesus, putting every task, Lord Jesus, to go into, Lord, with the power that you send forth through the anointing power of the Holy Spirit, Lord, to break every yoke and every chains we are falling off, Lord Jesus, upon their lives, that the enemy has, Lord Jesus, come between them and the purposes in which you have created them, Lord Jesus, to be fulfilled in their lives. Only you can do it, my Master. I also pray, Lord, for whatever the needs there might be, Lord, according to your riches in glory through Christ Jesus, according to Philippians 4:19, you would provide, Lord Jesus, all your their needs, Lord, according to your riches that you have promised, Lord Jesus. This is your promise. Therefore, Lord, no matter what their needs are, Lord, materially, physically, mentally, emotionally, Lord, every way possible, Lord, you are able to touch them and set them free and break all the yoke of bondage, break every hindrances, Lord, and supply those needs for them as well, Father. And even as people are, Lord, maybe even looking, Lord, for new employment or businesses-wise, Lord, looking for direction the right way they want to move, Lord, you would give them, Lord, such wisdom and guidance, Lord, and also, Lord, fulfill their needs, Lord, accordingly. There's nothing, Lord, too hard for you or too difficult for you. You are the Creator God who created them with your plan and your purposes. That's what you have promised, Lord, in Romans 8:28. All things work together for the good of those who love God and are called according to his purposes. Therefore, Lord, you are a good God. You would never relent. You would never, Lord Jesus, you are not a man that you would lie, that you would keep all your promises, Lord, and fulfill them, Lord, according to Lord Jesus, what you have promised us. All your promises are yea and amen in Christ Jesus. So we thank you for that. In Jesus' name we pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you. Thank you, your prayer. Thank you, your singing song. Thank you so much. God bless you, you and your family, your ministry.
0: Amen. God bless you too, sister.
1: Amen. தங்களோடு மூத்த ஊழியரனை பிரித்திருக்கிறார். அதை அழைப்பு கொண்டு வந்து நான் ஊழியருக்கான ஜபத்தை ஏறெடுத்து துதிக்க வைப்போம். பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா.
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்,
1: பிரைஸ் லார்ட் ஐயா. அடுத்து வாருங்கள், ஊழியருக்கான ஜபத்தையும் துதிப்பாடலையும் உங்களோட ஒரு மனப்படுது.
2: ஆமென், ஆமென். ஜபம் செய்வோம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, சங்கம வானொலியின் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே ஊழியர்களுக்காக பாடப்பட்டு ஜபிக்க ஒரு நேரத்தை தந்தீரே சுவாமி, அந்த கிருபை எங்காக மக்கள் நன்றி. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவராக இருக்கு சுவாமி, அந்த கிருபைக்காக மக்கள் நன்றி. தேவனே, நாங்கள் இந்த சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்ச நேரத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கு நீ பதில் கொடுக்கிற தேவன் ஐயா. உமது பிள்ளைகள் வேறு விருத்த பிள்ளைகள் ஓடோடி வந்து உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறார்கள், உமது வார்த்தையை கேட்க வந்திருக்கிறார்கள், உமக்கு துதி ஆராதனை செய்ய வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமாண்டவன் ஐயா. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகளும் வராதபடி தேவனே நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன் ஐயா. இந்த நேரத்தில் ஊழியருக்காக இந்த சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலும் வார்த்தை வெளிச்ச நிகழ்ச்சியிலும் சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற துதி உபாச நாட்களில் வருகிற தேவ ஊழியர்களை இரத்த கோட்டைக்குள்ள மூடுகிறேன் சுவாமி. அந்த தேவ தாசுகள் வந்து தேவ செய்தி கொடுக்கும் பொழுது சுவாமி, இந்த தேவ செய்தியின் சத்தம் உலகமங்கும் தொனிக்க நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இன்று இந்த சங்கம வானொலியின் நிகழ்ச்சியை கேட்டு, மறு ஒழிப்பு நிகழ்ச்சியை கேட்டு அநேக தேவ ஊழியர்கள் ஓடோடி வந்து தங்களுக்கும் ஒரு நேரத்தை தாருங்கள் என்று அழைப்பு விடுத்து வருகிறார் சுவாமி. அந்த கிருபைக்காக நன்றி கத்தாவேன். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீ ஒவ்வொரு ஊழியக்காரர் பெயரை மறந்திருக்கிற தேவனே, ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அந்த சபைகளையும் நீ ஆசீர்வதித்து, கிளர் சபைகளை ஆசீர்வதித்து, இந்த குடும்பங்கள் அந்த பரம்பரை முழுவதையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் ராஜா. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர் ஐயா. உலகத்திலே பிரித்தெடுத்த ஊழியர்கள் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை கருக்குள்ள பட்டயமாக ஊடுருவி செல்ல இருளான தேசங்களுக்கு, அறியாத ஜனங்களுக்கு, இருளான குடும்பங்களுக்கு அந்த வார்த்தை ஊடுருவி செல்ல நீ கிருபை செய்து கொண்டிருக்கிற சுவாமி. இந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் ராஜா. இரவு பகல் என்று பாராது அதிகாலை வேலையிலே ஓடி வந்து தேவ செய்து கொடுக்கிற ஊழியக்கார் ஆண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஓடி வர ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, நீர் பெருத்தெடுத்த ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, அந்த ஊழியர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். அந்த சபைகளை பணிகி பெருக நீ கிருப செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னீரே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இன்றைய நாளிலே வருகிற ஊழியக்கார் ஒவ்வொரு இரத்த கோட்டைக்கிலே மூடுகிறேன். அந்த ஊழியக்கார் வந்து தேவ செய்து கொடுக்கும்போது சுவாமி, அந்த தேவ செய்தி ஒவ்வொரு உள்ளங்களையும் தொட்டல்ல வேண்டுமாக செபிக்கிறேன் ராஜா. நீ அப்படி செய்கிற கிருபைக்கா மக்கு நன்றி ஆண்டோரே. இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சி நீர் ஆசீர்வதிக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர் நீர் ஆண்டவரே. இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் எங்கள் ஜபங்களுக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்கா மக்கு நன்றி ஆண்டவரே. ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், ஜபங்களை கேட்கிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவனே, அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.

சுஸ்திரம் ஏசையா சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினி.

0: சுஸ்திரம் ஏசையா ஆமாண்டவரே, நிஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன், விண்ணப்பங்களை கேட்டு அதற்கும் பதில் கொடுக்கிற தேவனே, இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடையும் வராதபடி ஆசீர்வாதமாக ஆவியானவரே நீரே இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமாக சொல்லுங்க. முது பிரசன்னத்தால் மூடும், சங்கம வானொலியை மூடும், வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தானந்த கொடுக்கிற பிள்ளைகள், வழிநடத்துகிற பிள்ளைகள் அனைவரை நீர் ஆசீர்வதித்து இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி நாளாக, வார்த்தையை கேட்டு ஆவியில் அணு கொண்ட நாளாக இன்றைய நாளை மாற்றி அமைக்க வேண்டுமாக. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. உடைய காஜவை தேர்ந்தெடுத்து அருமையான பாடலை பாடி தோடைய நாமத்தை உயர்த்தி, நிகழ்பிதா உயர்த்தி செபித்து உங்களையும் ஊழியங்களையும் கைவிட்டு எல்லா காரியங்களும் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். அத்திற்குள் நாங்கள் ஒன்றாக சங்கமிப்போம். சங்கமான நேரத்தில் ஆமேன், ஆமையை நாங்கள் இதுவரை நிலவும் துதி பாட செவங்களுக்கு கடக்கணம் சென்றோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம், முத்தாசிரம் பர்வதத்துக்கு நேராக என்ற பகுதிக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கருவை என்றும் உள்ளது. அப்படியாக செபிப்போம். திறப்பின் வாசல் நின்று தேவனை நோக்கி பார்ப்போம். ஆமையன் இந்த திறப்பின் வாசலை தான் தேவனுக்கு சோஸ்திரம் செலுத்து. ஆனாலும் கண்களை ஏறெடுப்போம், முத்தாசிவரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். என்னாலும் முதலாவது அங்கள் கண்களை ஏறெடுப்போம். எங்கள் தேசத்துக்காக, எங்கள் தேசம் கடா தேசத்தில் நடக்க போகிற தேர்தல் நடக்க போகின்றது. அந்த தேர்தலில் தகப்பன் எனக்கு சுத்தமான ஒரு ராஜாவை எழுப்பித் தர வேண்டுமாய், அதிகாரிகள் எழுப்பித் தர வேண்டுமாய், ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிப்போம். தன்னுடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். தெய்வீய பாதுகாப்புக்காக செபிப்போம். என்னோடு ஒருமனப்படுங்கள், நாங்கள் செபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசிவரம் பகுதிக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் கண்களை ஏறெடுத்து அப்பா ஒத்தாசைக்காக கெஞ்சி நின்ற பகுதிகளுக்கெல்லாம் நீ ராமன்றும் ஆமீன் என்றும் பகிர்ந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த நாள் சோஸ்திரத்தோடு தெரியப்படுத்துறோம். இந்த விண்ணப்பங்களை நீ ராமன்றும் ஆமீன் என்றும் பல தருவி என்ற விசுவாசத்தோடு இந்த நாளும் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு செபிக்கிறேன்ப்பா. கனடா தேசத்தை தருகிறேன் தாக்க என் தேசம் இல்லைங்க அப்பா. நீ ஆளணும் ஆண்ட வல்லம வெளிப்படணும் ஆண்ட தகப்பனே. ஆளுநர் அதிகாரிகளை பதவியில இருப்போற குடிமக்களை தருகிறேன். பல்வேறு பல்வேறு கட்ட கலாச்சாரம் மொழிகள்ல பேசுற ஜனங்கள் வாழ்ற இந்த தேசத்தை அப்பா நீராள வேண்டுமா செபிக்கிறோம். உம்மால எல்லாம் கூடுமாண்டவர். விசேஷமா ரட்சிப்புக்கா செபிக்கிறோம் ஆண்டவர். அவனுடைய ரட்சிப்புக்கா, அதிகாரியுடைய ரட்சிப்புக்கா செபிக்கிறோம். பதவி மோ பண்ண ஆசைய பாவச்சுகளை மேற்கொள்ள விடாதேங்க ஆண்டவர். அப்பா அவனுடைய வல்லமை ஊச்சி மூச்சும் தவிர ஆளுநருக்கு நல்ல ஆலோசனையை கொண்டுமாண்டவர். அப்பா புதிய ஆளுநரை நீர் எழுப்பி தாருமாண்டவர். அதிகாரிகள் எழுப்பி தாரு. சித்தமான செய்ய உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்கள் எழுப்புவீராக, ஆளுகை செய்வீராக. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாக்களா நீர்ந்து, நீர் அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரிகள் செயல்பட வேண்டுமா செபிக்க இயேசுவின் நாமத்தினால. அதே போல எல்லா குடிமக்களுக்கும் செபிக்கும், செபிக்கிற தட்டுகளை உட்கையுங்க. பாரம்பரிய கட்டுகள் விற்கிற கட்டுகள் அப்பா உள்ள வைச்சையும் கட்டுகள் அடிமத்தின கட்டுகளுக்குள்ள மூழ்கி கொண்டு போகுதையா. என் தேச ஜனங்களை கண்ணோக்கி பாடும் ஐயா, விடுதலையாக்கும் ஐயா. எல்லாம் குருட்டாட்டாவியல செவிட்டினாவிய விக்கிராவியல வேசத்தனாவியல அடிமத்தனாவியல இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் கடிந்து கொள்கிறனாண்டவர். எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நிர்மலாய் வழியில இயேசு நாமத்தில் கட்டளை இடுகிறேன். கத்தா என் தகப்ப நீர் சொல்லா, நீர் கட்டளைக்கு நாள ஒரு விடுதலை வெளிச்சம் உண்டாட்டும். என் தேசத்துல வெளிச்சம் உண்டாட்டும் இயேசுவா. அப்பா இந்த தேசம் ராஜ்யம் உள்ளவற்று மாட்டேன். அப்பா உலங்கால் சாவம் எனக்கு முன்னும் என்று சொல்லு. நாவல் சாவமே நாமத்தோட ஆணையிடும் என்று சொல்லு. வார்த்தை நிறைவேறுவன் அற்புதம் செய்யுங்க அப்பா. என் தேசத்தின் பொருளாதார விளைச்சலால் ஆசீர்வதி, விலைவாசியை குறைக்கப்படுங்க, போக்குவரத்தை பாதுகாத்துனுங்க. தகப்பனே கொள்ள நோய்ந்து பாதுகாத்துருங்க, காலையில் மாற்றத்திலிருந்து பாதுகாத்துருங்க. அப்பா சத்துவம் குடியேறிப்பது இல்லையென்று அசைக்கவனே நாமத்தினால் நீங்கள் மகளிர் பணி சமாத குளத்திற்கான சுத்தாவியம் வெளியேற்றுகிறார். மாத்தால் மூடுவீராக, கோட்டைகள் வாய்த்துக் கொண்டு எதிரில் நுழையாமல் தேசத்தை பாதுகாப்பீராக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. விண்ணப்ப சத்தத்தை கேட்டவரே சோசரும் பாதிரப்புற கிருபைக்காக நன்றி, நன்றி, நன்றி. இந்த நாளின் செவிக்க உங்களோடு சோசர் அவர்கள் இருக்கிறார்கள். அனைப்பிற்கும் சௌரிய அழைப்பு கொண்டு வருவோம். கர்த்தர் நல்லவர், பெரியாரையும் செய்கிற தேவன், அவர் பெரியவர். ஆமேன். இந்த நாள் ரஞ்சினி சிஸ்டர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஞ்சினி,
2: Praise the Lord, Sister Subha.
1: பிரைஸ் லார்ட். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசி ஒரு பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது. இதனால ஒரு விதமான போதைகள், போதை வஸ்துக்களை தயாரித்து அந்த தலைமுறையை அண்டிக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு போதை மருந்தை கடத்த செய்கிறார்கள். லாபம் பண்ண ஆசை பிடித்து இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார்கள். இதை அறிந்திரங்கள் அங்கு இதயத்தை பாதிக்கப்படும், இதய நோய்கள் வருகிறது, அதனால மரணித்து போகிற அதிக வாய்ப்புகள் உண்டாகும். இப்படிப்பட்ட போதை வஸ்துகளை, கஞ்சாக்களை இந்த தேசத்துக்குள்ள கொண்டு வராதபடி, கர்த்தர்க்கிரிய செய்யும்படி, அந்த போதையின் வல்லமை அழிக்கும்படியாக, இதில பாத அடிமைத்தனத்தில் இருக்க பிள்ளைகள் விடுதலை அடைய வேண்டுமா செவ்வீங்க. நாங்களோட ஒரு மனப்பது.
2: Amen, amen, amen. Yes, Lord, you are the God who had promised us, Lord. You are the God who is in control, O God. You are the God who has said, only believe all things are possible. You are the God who is in control of this very world that you created, Lord. You created this very entity that you brought us, Lord, to live us, Lord, in this very world. Lord, and you put us, Lord, in your image, Lord, to take control of this very world, Lord, after your will and your power and your principles, Lord, to be emanate, Lord Jesus, into the lives that you put into this world. Therefore, Lord, we come, Lord, with boldness and with, Lord, authority and power that you have given to your church, to your body. Lord, that we come, Lord, in the name of your name alone, in the name of the Lord Jesus Christ alone, that we can enter the power of the living God, into the very presence of the living God, even as you are interceding at the right hand of the Father. That is a position in Christ. Therefore, Lord, we can enter the throne of grace boldly, you said, Lord. Therefore, Lord, we come, Lord Jesus, against the devices of the evil ones, Lord, that come to steal, kill, and destroy, Lord, in this world, O God, because he knows his time is limited. Thereby, he is coming and doing everything possible, even, Lord, increasing his encumbrances and everything that he tries to do, Lord, to hinder the work of God and every other way possible that he can come and do what, Lord Jesus. But you have said, Lord, that you have, Lord Jesus, come, Lord, to give us life, and that is more abundantly. And that promise of yours, because of the finished work of Calvary, stands still and strong. Therefore, Lord, we will stand tall. We will stand on the faith in the living God Almighty and break forth the yokes of bondage, break forth the hindrances, break forth, Lord, what they are doing, Lord Jesus, in according to the worldly terms, Lord. Because, Lord, the people, Lord, especially, Lord, the ones that want to survive through this means, Lord, of God, of Lord, bringing forth, Lord, all kinds of the ways, Lord, they want to bring, Lord, across the borders, Lord, the entities, Lord, that does not, even the governments do not allow, Lord, but they want to do it, Lord, in a way, however they want to bring it in, oh God, you can break them, you can, Lord Jesus, put a stop to it, Lord, like Lord Jesus, they have been already trying and working it out, and it's been successful so far, Lord, with the present United States that has been, Lord, eradicating and dissipating and casting out, Lord, the way, Lord, it is going to go through, Lord, the borders, Lord, for all the drugs and all the rest, Lord. Father, Lord, we pray, Lord, that you would do that for Canada, Lord, that many are dying, many are, Lord Jesus, overdosing themselves, Lord, with drugs and all this, Lord, because of the entities that somehow has come through our borders as well, Father. Lord, you would take control, oh God. You are the God who can give, Lord, such protection. And, Lord, also eradicate it, dissipate it, and cast it out, and completely, Lord Jesus, take control of this matter, Lord, that our young people, to everybody else, Lord, that are so much into it and being bought by it, Lord, by the enemy's lie, Lord, treating their souls, Lord, and deceiving them, then, Lord, the way in which he wants to, Lord, destroy their souls, Lord. Oh, my God, in the name of Jesus, we take authority. In the name of Jesus, we take control over it. In the name of Jesus alone, there is power over that power, and we take authority through the victory that you have already wrought us, Lord, on the cross of Calvary. And you said it is finished, Lord. Therefore, Lord, we plead the blood of Jesus Christ across Canada, Lord, from the north to the east, to the south to the west, Lord, all four corners of Canada. We plead the blood of Jesus Christ across the land and the seas, Lord, that you would purify this land, Lord, cover this land under the blood of Jesus Christ, eradicate evil, Lord, dissipate it, Lord, put your holy fire upon it and burn it right down to chaff in the name of Jesus Christ. And I thank you, Lord, for your power that is enabling it to happen, oh God. Lord, it is not by might nor by power, but by my spirit, saith the Lord, that you, what you said, Lord Jesus, to Zerubbabel, Lord, from Zechariah, Lord, stand still and strong and firm. That is the very word of the living God, that this mountain will crumble and fall and become plain. That is what, Lord, we pray, Lord, against the evil, Lord, that is coming upon, Lord, through all that is coming through our borders and everywhere else, Lord, how people are, Lord, sending forth, Lord Jesus, from the drugs to the all the rest of the evil that is coming forth, Lord, even, Lord, through the media networks, Lord, how to commit suicide and all these other things, Lord, that the young people, Lord Jesus, being deceived by it, oh God, that they would, Lord Jesus, apply the blood of Jesus Christ, Lord, and Lord, that even all the rest of the media networks would align with your will and your word and your power and your authority alone, Lord, oh God, that the young lives will not be deceived by any means, but put a hedge of protection, oh God. Bring forth, Lord, that justice will prevail, truth will prevail, because that is your way in which you would bring forth, Lord, life into people, truth and life, Lord Jesus, abundant life the way you have promised it, oh God, against, Lord, the enemy tries to steal, kill, and destroy. But Jesus Christ said that I have come that you might have life, and that is more abundantly, and that is the life in which we speak it into the nations of the world in the name of Jesus Christ. Thank you for that protection. Thank you, Lord, that you would, Lord, into every single family that, Lord, comes and presence in every single community, in every single country that they live in, oh God, in Jesus' name. Especially, Lord, the church, Lord, that you have given this power and authority, that you have given this burden, Lord, upon the church, Lord, that they will, Lord Jesus, so, Lord Jesus, stand according to your will and your purposes, Lord, so fulfill the law of Christ through the love of Jesus Christ, oh God, to come forth, Lord, and share the message of the Lord of salvation. Bring the strong witness through them, Lord, oh God, not only, Lord Jesus, being preached from the pulpit, Lord, but every single individual, Lord, that, Lord, sits down and listens to it, Lord, in these congregations, will carry it upon their hearts and lives as their witnesses, Lord, to go forth as the salt and the light you have called them to be, O God, in Jesus' name. Even as you have given me this open vision to share, Lord, has been carried upon my own heart, Lord, O God, O Father, to share that with the world, O God. That is the purpose in which you came, Lord, according to Psalm 46, verse 10. Be still and know that I am God. Be still and know that I am God. And also you have said, Lord Jesus, even as continuously, Lord, you spoke and you said, Lord, in Psalm 30, verse 15, in quietness and in confidence will be your strength. In quietness and in confidence will be your strength. Therefore, Lord, if the people, Lord, are Lord Jesus, drooping, Lord Jesus, their knees, let them lift up, Lord Jesus, their souls and stand up strong and tall, O God, in the name of Jesus Christ. We speak into the lives of the people that belong to you. You, O God, in your church, in your body, the body of the living Jesus Christ, to be strong, just like you spoke to Joshua, Lord Jesus, that you said, Lord, even as he took over from Moses after Moses died, you said to him, Lord Jesus, be strong and courageous. That was the word that came to him. It's not only for the leaders, it's for every single person who witnesses in the name of the Lord Jesus Christ. Be strong and courageous in the name of Jesus, I pray. So I thank you for those wisdom of the words of the living God that come through, Lord, to give us the strength, to give us the powerful of the strong witness that you give us, Lord, and we will eradicate, we will dissipate, we will put the holy fire of God upon it, and we will see the work of the living God going forth with power and might and strength and hope, and deliver people from their bondages, even as their chains are falling off and the bondages are broken off by the blood of Jesus Christ that was already shed. It is already done, it is already finished. Therefore we call out from the victory ground in Jesus name we pray. Amen and amen.
1: Amen, amen, amen. Thank you, sister. Thank you. அற்புத ஜெபிச்சீர்கள். ஆமென். தேங்க் யூ பிரேயர், யுவர் அத்தாரிட்டி பவர்ஃபுல் பிரேயர். தேங்க் யூ, காட் பிளஸ் யூ, யூ அண்ட் யுவர் ஃபேமிலி, யூ மினிஸ்ட்ரி. தேங்க் யூ.
2: ஆமென். காட் பிளஸ் சிஸ்டர்.
1: ஆமீன். கண்களை ஏறெடுப்போம். முத்தாசர் பருவத்துக்கு நேரான்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இதனாலும் கண்களை ஏறெடுப்போம். இந்த ஒரு விதமான கொள்ளை நோய்கள் அங்கே தேசங்கள் எல்லாம் தாக்கி கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இந்த காலநிலை மாற்றங்களால் இத்தனை தேசங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலநிலை மாற்றத்துக்கும் கொள்ளை நோய்ந்து கொள்ளை போகிறது கத்தர் பாதுகாக்கும்படியாக புகழ் செபிப்போம். என்னோட ஒரு மனப்படுங்க. சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரம் ஐயா. இந்த நாளில் கத்தாவே இடத்திருக்கிற ஜெப குடிப்பு ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே. அப்பா கொள்ளை போகணும், கொள்ளை நோய் இருந்து காலை மாற்றத்திலிருந்து நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நான்கு திசையிலும் உள்ளதையா தேசங்கள், தேசங்கள் எல்லாம் இடத்திருக்கிறதுக்குள்ள தருகிறோம். வேலி அடைத்து பாதுகாப்பீராக. நீர் சொன்னீங்களே அப்பா, வாதை உன் கூடாரத்தை அண்ணுகாது, பொல்லாப்பு நேரிடாதன்னு. அப்படியாக நேரிடாதபடி நீர் காத்து கொள்வீரா கத்தாவே. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பயிர் பறக்கும் அம்பு குருவி நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்து பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பான்னு சொன்னீங்களே அப்பா. இதனால் நாங்கள் பயப்படாதிருக்க அப்பா ஜனங்களை நீங்க பாதுகாக்க வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. கொள்ளை பூதையா கொள்ளப்பட்டுக்கிற சுபாங்களை மாற்ற வேணுமாய் செபிக்கிறோம். உழைத்து சாப்பிடுற உண்மை வள்ளிகளை திறந்து கொடுக்க வேணுமாய் செபிக்கிறோம் கத்தாவே. அப்பா கல்லினால் இறைந்த ரெஸ்டாரங்களை உடைத்து ஆண்டு அப்பா கள்ள ஒடுக்கிறார்கள் கத்தா. இப்படிப்பட்ட சுபாவத்தை மாற்றுவீரா. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் என்று ஒருவருக்கும் வரான் என்று சொன்னீங்க. திருடன் எண்ணங்களை தூண்டுகிற அசுத்த ஆவின் கிளியலை கண்டிந்து வாங்கினேன் நாமத்தினார். என் தேவனே உழைத்து உண்மையாயிருக்க, நேர்மையாயிருக்க, தூய்மையாயிருக்க, உண்மையா பரிசுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இப்படிப்பட்ட பலவீனங்கள் மேற்கொள்ள தானேங்கப்பா இயேசு நாமத்தை செபிக்கிறாங்க அப்பா. பாதுகாத்துருங்க கொள்ளை போதிலிருந்து, பாதுகாத்து கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்துருங்க. எங்கும் பெற உதயா கொள்ளை நோய்கள் அப்பா. ஜனங்கள் பலவீனப்பட்டு போகாதபடி, பயப்படாதபடிக்கு அம்மா, வேதனை பெருகாதபடிக்கு இந்த கொள்ளை நோயை உம்மால் அழிக்க முடியுமா என்று நீ சொல்லாக. நீ கட்டில் நிற்கும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஆண்டு. ஒப்பு கொடுக்கும் யாரெல்லாம் கொள்ள நோயால் பாதிக்கிறோம் விடுதலையாக்கித்தான் வெளிச்சத்துக்களை கொண்டு நல்ல சுகமில ஆரோக்கியத்தை கொண்டு போடுகிற தடுப்பு மருந்து இதுமுறை விளைவுகளை ஒவ்வாமையால் மேற்கொள்ள தானே நல்ல கருத்துல இயேசுவின் நாமத்துல செபிக்க. காலை மாற்றத்துக்காக செபிக்கிறப்பா. இந்த நாட்களும் குளிர்நிலை ஆரம்பித்து விட்டது கத்தாவே. இந்த நிலை வந்தாலும் அந்த நிலையை விட நீர் பெரியவர். காலங்கள் உம்முடைய திருக்கிற கரத்தில் அல்லவா இருக்கிறது. காலங்களின் சமயங்களும் அறிந்தவர் நீங்கப்பா. நாளிலும் சீரான காலையை தந்து ஜனங்களை சீர்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பாதுகாத்து நடத்தவனமாய் செபிக்கிறது இயேசுவினா. உடைய வல்லமில கர்ற ஆணிகடப்பட்டே கால்நிலைகளை சீர்படுத்துவனுமாய் செபிக்கிறப்பா. உடைய கரத்தில் ஒப்புவிக்கிற கத்தாவது. நாளிலும் அங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கினால், பெருங்காற்றினால், பெருமழையினால, அப்பா குளிரினால, உஷ்ணத்தினால வாடுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். நமக்களுடைய கண்ணீரை துடைப்பீராக, அவர்களை ஆறுதல் படுத்துவீராக, கால்நிலைகளை சீர்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கும். செய்யுங்கப்பா, எங்களை சீர்படுத்துங்கப்பா, உடம்பு ஜனங்களை பாதுகாத்துருங்கப்பா. ஏசுப்பா உமா நீ சொல்ல ஆகும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இந்த நாட்கள் அன்று காற்றின் கடலை மதட்டின வல்லம் இறங்கட்டும். இந்த நாட்கள் இந்த காலையை மாற்றி போடுங்க இயேசுவின் நாமத்தில். நல்ல கருத்துக்கள் நாமத்தையும் இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி தாப்பே, நன்றி அப்பா. நல்வண்ட சதத்தை கேட்டவரே சோஸ்ரம் பதிரப்புற கிருபைக்காக நன்றி, நன்றி அப்பா. இந்த வேளையின் கண்களை ஏறெடுப்பு முத்தாசன பருவத்துக்கு நேரா இந்த பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக ஜெபிக்க சிஸ்டர் அழைப்போம். பிரைஸ் சிஸ்டர் அஞ்சலி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். இந்த நாட்களை நீங்க செபிங்க, இஸ்ரேலுக்கா செபிங்க, ஈரான் ஈராக்குக்கா செபிங்க, மத்திய கிழக்கு நாடுகளுக்கா செபிங்க. அவர்களுக்கு ஒரு சமாதானத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் ஜனங்களுக்கு கொடுக்கணும்படியாக யுத்தங்கள் ஓய பண்ற கத்தர் யுத்தங்கள் ஓய பண்ணி அவர்களை விடுதிக்கும்படியா செபிங்க. உங்களோட
2: ஆமென், ஆமென், ஆமென். எஸ் லார்ட். the very burden of our hearts, Lord, even as you carry that, Lord Jesus, as the mandate that you had given, Lord Jesus, that the God of Israel be exalted among the heathen, and the God of Israel be exalted among the ones that you created in your image, O God, for the world, O God, to recognize and know that you are the God of Israel. That's what you have called yourself, Lord, to be the God of Israel. I don't know why you, Lord, even mentioned that one nation out of the entire world you created, O God, with that plan and the purpose behind it, as being the God who have chosen a certain group of people to be Israelis and Israel, and to be called the God of Israel is a plan and a purpose, and the way in the choosing that you have made. Made it a chosen people, a chosen people to come in, Lord Jesus, into the way you have made it possible, O God. That's the only way you have, Lord Jesus, called it out, Lord. It is not our seeking. It is not the way we want it to be willed. It is your seeking. It's the way you have willed it, Lord. It is the way you have purposed it, Lord Jesus, for this world, O God. So therefore, Lord, we can only come in with obedience, Lord, and call it out the God of Israel, and call it out the God who has said that the God of Israel needs the slumbers nor sleep. That is who you are, O God. That is the God who even does not slumber or sleep for the world. When we call you as the God of Israel, who does not slumber or sleep over Israel, does not slumber or sleep over the world. That's how much power and authority you have given, Lord, for the way in you have given such protection over Israel, O God. And the God of Israel, who has given such promises and protection over Israel, is proving time and time again how you have come forth, Lord, and shown that protection, Lord, to come over them, Lord. Oh, and also, Lord, how that beautiful way, Lord, that they had even come and produced, Lord, some time ago, Lord, a movie called Against All Odds. So many ways in which you have came and proved yourself as the God of Israel for their protection, Lord, and more like a podcast, but a movie, a short one, was called the God Against All Odds. That it was so powerful, O God, the way you came and showed it to us, how many, many, many times you had come and proven yourselves, even as Lord Jesus, that's a wonderful way, Lord, that you proved yourself, just like you proved yourself faithful through Moses, Lord, in so many ways, in miracles, Lord, through, Lord, when you came and showed forth to yourself, Lord, for the wonder-working miracles that you showed forth to Pharaoh through Moses, Lord, O God. Those wonderful miracles, O God, that's the same God who came, and he's still alive, he's still working, he's still the same God who still not relents, but does show forth his faithfulness and prove himself faithful as the God of Israel and the God of all miracles. So we thank you, Lord, for that protection you are giving to your people and to the place, Lord, that is the smallest place on this earth, O Lord, as small as New Jersey, they say. But Lord God, when you are so big, nothing is too big or too small for you, O God. That is why until you come back again, until you come back and establish the millennial kingdom that reigns supreme, everyone and every power and authority that came out of your very lips, the oracles of God will be fulfilled for Israel, and Lord Jesus, all nations will come and they will see and they will acknowledge it as the Lord God himself will reveal it. And we thank you for that, O God. Lord, thank you for the protection that is upon them, the blood applied upon Israel, O God, and their people. So thank you, Lord, for Iran, Lord. Oh, Father, they have all, both share the same Father. Father Abraham is their father from both sides. My God, only you can see, only you know. That is why the God who sees is the one who had seen Hagar in the wilderness. Hagar called out, and he's been called the God who sees, and she called him the God who sees. Therefore, Lord, you see them, Lord. You hear them, Lord. You hear their cries. You hear their anxieties and distresses going through those wars, Lord. Oh, Father, even as I say, Lord, even as Hagar was heard and Ishmael has come through, Lord, as the father Abraham. Oh, my God, only you can bring forth justice to this, Lord. We do not know, Lord. You are the God who is in control of all of this, O Master. Therefore, we pray for your justice and mercy and kindness and goodness to follow all mankind made in your image, made in the fashion, in the way in you only can perform, Lord, what you have according to your will and your power and your justice. And Lord, even worse, Lord, you give one person to win and one person to lose. That is the name of a war. But Lord, we pray, Lord, for the God of Israel to come forth and show forth yourself faithful to them that are faithful, Lord. And that is how God of Israel works. There's no one can go against Israel and think that they are going to be winners. You're either going to be a sheep nation or a goat nation. Therefore, Lord, we pray, Lord, Canada, to always be a sheep nation and not be a goat nation by any means. You have, Lord, always instilled, Lord, that power of God to come through Canada, Lord, to be, Lord, standing up for your honor and for your glory, Lord, as it's founded upon the very, the Constitution, Lord, the supremacy of God and the rule of law, the two very foundations, Lord. Supremacy of God is the God of Israel, and the rule of God, law, is the laws that we honor the Lord through our Constitution. Following that, all of that is such a beautiful way, Lord. It has been, Lord, honoring you, Lord, and bringing forth, Lord, your life into this country. So we thank you, Lord. And I also thank you for Iran as the war that is, Lord, in your hands, and the people that are in your hands, Lord, for their protection over them, Lord. The people that you created in your image, Lord. Oh, Father, we ask, Lord, oh God, that you would come through. Many are crying out, Lord, and you are revealing yourself as a faithful God who wants to be faithful to the end and revealing who you are, Lord, in the name of the Lord Jesus and Jesus alone. Many are coming to know you. Many, many testimonies are coming on many ways on the